0: அடுத்த படிக்கு முன்னேறுங்கள் என்ற தலைப்பில் ஊழியர் சாம்சன் போல் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: அல்லேலூயா. எல்லாம் உற்சாகமா இருக்கிறீங்களா? நாம் ஒரு வேத பகுதியை வாசித்தோம், அதனுடைய இரண்டாவது வசனத்தை நாம் மீண்டும் ஒரு முறை வாசிப்போம்.
2: ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் ஊரணராகும்படி கடந்து போவோமாக.
1: ஏற்கனவே போட்ட அஸ்திபாரத்தையே மறுபடியும் போட்டுக் கொண்டிராமல் பூரணராகும்படி கடந்து போவோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவோம். ஒரு குறிப்பிட்ட லெவல்லே நின்று கொண்டிராதபடிக்கு லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் லெவல், லெட்ஸ் கோ டு த நெக்ஸ்ட் ஃபேஸ், அடுத்த பகுதி போவோம். ஒரே விதமாகவே வாழ்ந்து கொண்டிராதபடிக்கு என்ன பண்ணுவோம், அடுத்த ஸ்டெப்புக்கு போவோம். உபாகமம் 1 இங்க 6 வசனத்தை வாசிங்கள்.
3: ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோட சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கியிருந்தது போதும்.
1: நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். இப்ப என்ன பண்ணுங்க, மூவ் பண்ணுங்க. போதும், இவ்வளவு நாள் தங்கி இருந்துட்டீங்க, இனி என்ன பண்ணுங்க, யூ ப்ரொசீட் ஆன், நீங்க புறப்பட்டு போங்க. 8 வசனத்தை வாசிங்கள்.
3: இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன், நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார்.
1: அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். You have been called to inherit the land, the promised land. அதை சுதந்தரிக்கணும். மலை அருகே உட்கார்ந்திருந்து அவிதமாக சிந்தனை பண்ணி கொண்டு வாழ்ந்து கொண்டது போதும். Proceed on. Go to the next step. Go to the next level. Spiritual life-ல நாம வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்லே இருந்து கொண்டிருக்க கூடாது. We should not be remaining in the same level. நிறைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லெவலை தக்க வைக்கிறதெல்லாம் குறியா இருக்கிறாங்கல்ல. நம்ம தொடர்ந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருக்கோம், வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கோம், பாடல் பாடி தேவனை துதித்து கொண்டிருக்கிறோம், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த லெவலை நம்ம என்ன செய்யணும், தக்க வைக்கணும். இந்த லெவலில் நம்ம தொடரணும். ஆக ஜெபம் பண்ணுறது, பைபிள் படிக்கிறது, சர்ச்சுக்கு போகிறது, வர்ஷிப் பண்ணுறது, காணிக்க கொடுக்கறது, ஒருவேளை கொஞ்சம் ஊழியம் செய்யறது சான்ஸ் கிடைச்சுன்னா அதையும் செய்கிறது, இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு ரொட்டீன்லேயே என்ன செய்கிறோம், தொடர்ந்துகிட்டே இருக்கிறோம். இந்த லெவலை தாண்டி போக மாட்டேங்கிறோம். முதலாவது பாருங்களேன், அநேக கிறிஸ்தவர்களுடைய ஆவிக்குரிய அடையாளம் என்னவென்றால் ஒரு வழிபாட்டு அடையாளம், ஒரு தொழுகை அடையாளம், சர்ச்சுக்கு போகிற ஒரு அடையாளம், அதுதான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. பைபிள் படிக்கிற ஒரு அடையாளம், அதுதான் அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஜபம் பண்ணுகிற ஒரு அடையாளம், அதுதான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. காணிக்க கொடுக்கிற ஒரு அடையாளம், அதுதான் அவங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி. அடுத்த ஸ்டெப்புக்கு போக மாட்டேங்கிறாங்க. நான் இன்னைக்கு காலையில் ஜபம் பண்ணிட்டேன், இன்னைக்கு காலையில் பைபிள் படிச்சுட்டேன், சண்டே வந்தா சர்ச்சுக்கு போயிட்டேன், வருமானத்தில் என்ன செஞ்சிட்டேன், காணிக்க கொடுத்துட்டேன், அவ்வளோதான், இட்ஸ் எனஃப், நான் செய்ய வேண்டியதை செஞ்சுட்டேன். அப்படி இல்லைங்க, ஒரு அடுத்த ஸ்டேஜ் இருக்குது, அடுத்த ஒரு ஃபேஸ் இருக்குது. வழிபாட்டு அனுபவம் நல்லதுதான், நாம் பாட வேண்டும், துதிக்க வேண்டும், சோதரிக்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், சபைகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும், காணிக்கை கொடுக்க வேண்டும், வேதாகமத்தை படிக்க வேண்டும், வேதத்தை அறிய வேண்டும். ஆல் தீஸ் திங்ஸ் வி மஸ்ட் டூ. ஆனால் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போவோம். இந்த வழிபாட்டு விதமான ஒரு அனுபவத்திலேயே தொடர்ந்து கொண்டு இதுதான் ஸ்பிரிச்சுவல் லெவல் அப்படி எண்ணிக்கொண்டதுன்னு சொன்னால் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு நாம் தகுதி உலக மாற முடியாது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் மகிமைப்பட முடியாது. அடுத்த ஸ்டேஜ் பரவாயில்ல, நம்முடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன, பைபிள் படிக்கிற, ஜெபம் பண்ணுகிற, சபைகளுக்கு போகிற, வர்ஷிப்பில் கலந்து கொள்ள, இந்த மாதிரி

0: சில ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகிறது, தட் இஸ் குட், இருக்கட்டும். ஆனா என்ன பண்ணுவோம், ஒன்னாம் கிளாஸுக்கு போனோம், அங்க கத்து கொடுக்கறதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, சொல்றதுக்கும் ஈஸியா இருக்குது, அதனால இட் இஸ் குட், லெட் அஸ் பி ஹியர் ஒன்லி. ஒன்னாம் கிளாஸ்ல இருப்போம். எங்க பையன் வந்து சொன்னா, எங்க டீச்சர் நல்லா கத்து கொடுக்குறாங்க, நல்ல தங்கமான டீச்சர், ஒன்னாம் கிளாஸ் கத்து கொடுக்குறவங்க நல்லா சொல்லி கொடுக்குறாங்க, நல்லா விளங்குது, அதனால எங்க பையனை அங்கேயே வைங்க, எங்க ஒன்னாம் கிளாஸ்லயே வைங்க, அவன் அங்கேயே கம்ஃபர்டபுளா இருக்கட்டும், அப்படி சொல்லுவோமா? எவ்வளவு நல்ல டீச்சர் இருந்தாலும் சரி, எவ்வளவு நல்லா கத்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி, அவன் அடுத்த கிளாஸுக்கு போகணும் இல்லையா? அதை தான் நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அருமையாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த வழிபாட்டு அனுபவத்தை கடந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். இதை விட வேண்டாம், அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன செய்வோம், போ. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுவதற்கு வழிபாட்டு அடையாளங்களுக்கு அப்பால் ஏதாவது அடையாளங்கள் இருக்கிறதா? Do we have any other identities to say that we are spiritual? வேற ஏதாவது அடையாளம் இருக்கா? இந்த ஜெபம், இந்த பைபிள் ரீடிங், இதை மைனஸ் பண்ணா நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லெவல் என்ன? பக்தி உடையவள் சொல்லுவதற்கு வேற ஏதாவது இருக்கா? அப்போ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்ன? அதுதான், நான் பாடுகிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஜெபம் பண்ணுகிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், இயேசுநாதரை குறித்த நல்ல எண்ணங்களோடு இருக்கிறேன், அவருடைய போதனைகளை மதிக்கிறேன், இது போன்ற வழிபாட்டு அடையாளங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆகல, பூரணராகும்படியாக கடந்து போன இந்த மலை அருகே இருந்தது போதும். இப்ப மூவ் பண்ணி என்ன செய்யுங்க, ப்ரொசீட் பண்ணி நெக்ஸ்ட் லெவல், யூ ஹேவ் டு இன்ஹெரிட் த ப்ராமிஸ் லேண்ட், ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நீங்க போகணும். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா, கிறிஸ்தவ வாழ்க்கையில் நாம் ஆராதனை செய்கிறவர்கள் அல்ல, ஆராதனை செய்வதற்கு பாஸ்டர்கள் நம்மை பழக்குவிக்க முடியும், வேதம் வாசிப்பதற்கு போதகர்கள் நம்மை பழக்குவிக்க முடியும், ஜெபம் செய்வதற்கு நம்முடைய பெற்றோர்களையும் நம்மை பழக்குவிக்க முடியும், இதெல்லாவற்றையும் நாம் பழகிக் கொள்ளலாம். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவென்று சொன்னால், நாம் தேவ உறவின் அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. We must be able to say that I enjoy God's relationship. I can say that I am in the fellowship of God. நான் தேவ உறவில் இருக்கிறேன். ஒரு ஆராதனை உறவில் அல்ல, ஒரு வழிபாட்டு உறவில் அல்ல, நான் தேவ உறவில் வாழ்கிறேன். I am enjoying my God's fellowship. அந்த ஸ்டேஜுக்கு வரணும். அதற்கு தாண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் இல்லையா? ஒன்று கொடுத்த ஒன்றாம் மத்தியோட 9 வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீர்கள். இந்த அடையாளம் நம்முடைய வாழ்வில் இருக்கிறதா? Can we say that really I enjoy my Christ fellowship? கிறிஸ்துவனுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிறேன். அவருடைய ஐக்கியத்தை அனுபவித்தால், நான் பேசுறதை அவர் கேட்கிறார், அவர் பேசுறதை நான் கேட்கிறேன், அவருடைய வழிகளை நான் அறிகிறேன், அவருக்கும் எனக்கும் ஒரு இசைந்த போக்கு இருக்கிறது என்று நாம் சொல்லுகிற அனுபவங்கள் இருக்க வேண்டும். தேவ உறவு. இந்த தேவ உறவு எதற்கு என்று சொன்னா, தேவனுக்கு நம்முடைய வாழ்வில் மேல் இருக்கின்ற ஒரு ஆசை என்னவென்றால், நாம வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல என்டர் ஆகிற வேல நிறைய, we have so many desires இல்லையா, we have so many needs, நிறைய ஆசை இருக்கு, நிறைய விஷயம் அடைய வேண்டும் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு வசதி வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல தொழில் வேணும், என் வாழ்விற்கு நல்ல விதமான ஆதாரங்கள், அதாவது ஆதரவுகள்லாம் வேணும், இப்படி நிறைய காரியங்களை நான் வந்து எதிர்பார்த்து ஆண்டவருடைய சமூகம் ஜெபிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, இவைகளை ஆண்டவர் எனக்கு தந்தால் ஐ வில் பி ஹாப்பி, அப்படிதானே? ஆண்டவர் நான் எதிர்பார்க்கிறபடி ஒரு வீட்டை தந்தால், ஐ வில் பி கிரேட்ஃபுல் டு மை காட் பிகாஸ் ஐ எம் வெரி ஹாப்பி. அப்போ வீட்டை தந்து சந்தோஷப்படுத்துறது, நல்ல வேலையை தந்து சந்தோஷப்படுத்துறது, தொழிலை ஆசீர்வதி சந்தோஷப்படுத்துறது, பொருளாதார நிலைமையை நம்ம நல்ல ஒரு லெவலுக்கு கொண்டு போய் சந்தோஷப்படுத்துறது, கடன்களிலிருந்து விடுதலை செய்து சந்தோஷப்படுத்துறது, சரீரத்துக்கு சுகத்தை தந்து சந்தோஷப்படு, இதுதான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? ஆண்டவர் இந்தந்த விதங்களில் எனக்கு உதவி செய்து என்னை சந்தோஷப்படுத்தணும். He must make me joyous by doing all these things as I expect. நான் எதிர்பார்க்குற மாதிரி இதெல்லாம் செஞ்சு என்னை சந்தோஷப்படுத்தணும். ஆனால் ஆண்டவருடைய ஒரு பார்வை என்னவென்று சொன்னால், தேவனுடைய ஒரு சுத்தம் என்னவென்றால், மனிதன் வேறு எவைகளினாலும் தன்னுடைய மகிழ்ச்சியினுடைய பூரணத்தை காணாமல், என்னுடைய ஐக்கியத்தினாலே அந்த மகிழ்ச்சியின் பூரணத்தை அறியன் கற்றுக்கொள்ள வேண்டும். புரிகிறதா? தேவ உறவே ஒரு மனிதனை திருப்திப்படுத்தும், தேவ உறவே ஒரு மனிதனை மகிழ்ச்சியாக்கும், தேவ உறவே ஒரு மனிதனை நிறைவுபடுத்தும் என்ற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை இவன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டவருடைய முக்கியமான ஒரு ஆசையா இருக்கு. ஏன்னா தேவ உறவில் வாழ்கிறவன் திருப்தி அடைகின்றவன், தேவ உறவில் வாழ்கிறவன் தேவனுடைய நிறைவை அனுபவிக்கின்றவன், அவன் தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ள என்றவன். எனவேதான் சங்கீதம் 16:11 வாசிக்கும் பொழுது, உம்முடைய சமூகத்தில், அதாவது உம்முடைய ஐக்கியத்தில், உம்முடைய உறவிலே ஐ ஹவ் த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய். உம்முடைய ஐக்கியத்தில் ஆஸ்தி இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, வசதி இருக்கிறது, சவுல் இருக்கிறது என்ற அடிப்படையில் இல்லை. ஐ எம் இன் யுவர் பிரசன்ஸ், ஐ என்ஜாய் யுவர் ஃபெலோஷிப், ஐ எம் இன் யுவர் ரிலேஷன்ஷிப், ஸோ மை ஜாய் இஸ் கம்ப்ளீட். அப்போ தேவ உறவிலே நாம் வாழ்ந்து தேவனாலே திருப்தி அடைகிற ஒரு அனுபவத்திற்குள்ளே ஆண்டவர் வர விரும்புகிறார். இது எதற்கு தெரியுமா? ஒரு மனுஷன் ஆண்டவரையே தேடி ஆண்டவருடைய ஐக்கியத்தை நாடி அந்த ஆண்டவருடைய ஐக்கியத்தையே அனுபவித்து பழகிட்டான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு சீக்ரெட் தெரிஞ்சிடும். என்ன சீக்ரெட் சொன்னால், வேறு எதுவும் எனக்கு கிடைக்காம போனால் கூட, நான் விரும்புகிறபடி வேறு எதுவும் நடக்காமல் போனால் கூட, இவருடைய ஐக்கியம் மட்டுமே என்னை சந்தோஷப்படுத்த முடியும், இவருடைய ஐக்கியம் மட்டுமே என்னை திருப்திப்படுத்த முடியும். அதுக்காக எனக்கு வீடு வேண்டாம், வசதி வேண்டாம், வேலை வேண்டாம், தொழில் வேண்டாம், நல்ல சௌரியங்கள் வேண்டாம், வாழ்வுக்கு தேவையான நல்ல பொருட்கள் வேண்டாம், அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஒருவேளை இவைகளெல்லாம் எனக்கு கிடைக்காம போனால் கூட, இஃப் ஐ எம் வெரி க்ளோசர் டு மை காட், ஐ வில் பி ஏபிள் டு பி ஹாப்பி இன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். புரிகிறதா? இந்த ஆவிக்குரிய லெசனை வந்து ஆண்டவர் நான் கற்றுக்கொள்ள விரும்புகிறார். எனவேதான் வா, என்னுடைய உறவை அனுபவி, என்னுடைய ஐக்கியத்தை அனுபவி, நான் ஒரு மெய்யான திராட்சை செடி, நீ ஒரு கொடியாக வந்து ஜாயின் பண்ணிய, என்னோட அட்டாச்சாக இரு, வி ஹேவ் டு பி டுகெதர், அப்போ யுவர் ஜாய் வில் பி கம்ப்ளீட் அப்படின்னு அவர் சொல்ல வருவார். இந்த அனுபவத்துக்கு வந்துட்டா என்ன நடக்கும்னு சொன்னால், அதற்கு பிறகு எவ்வளவு பணம் கிடைச்சாலும் சரி, எவ்வளோ ஆஸ்தி கிடைச்சாலும் சரி, எவ்வளோ அந்தஸ்து கிடைச்சாலும் சரி, அவன் அதனால் வழி தவற மாட்டான். ஏன் தெரியுமா? தெரியலையே, ஏதாவது தெரியுதா? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. ஏன், என்ன கா, என்ன சீக்கிரம் சொல்லுங்க. பாருங்கள், அவன் ஆண்டவருடைய ஐக்கியத்தின் மூலமாக தன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ளுகிற அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்ட பிறகு, அதற்கு பிறகு எவ்வளவு பொருள் வந்தாலும் அது அவனை ரொம்ப அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா இது எல்லாம் தருகிற சந்தோஷத்தை விட அதிகமான சந்தோஷம் அவரிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு திராட்சை ரசமும் தானியமும் பெருகி இருக்கிற காலத்தில் அவர்களால் எவ்வளவு சந்தோஷப்பட முடியுமோ அதை விட அதிகமாக தேவன் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ இது ஒன்றும் இல்லாமலே ஐ கேன் ஹாவ் த ஜாய் ஆஃப் காட், ஐ வில் பி ஏபிள் டு பி ஹாப்பி, ஐ கேன் பி கிளாட். அப்போ இதை அனுபவித்த பிறகு பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்டவன் கையில் ஆண்டவர் எத்தனை கோடியை கொடுத்தாலும் அந்த கோடிகளினாலே அவன் வழி தவறி போக மாட்டான். ஏன்னா அவன் இதனால என்ஜாய்மெண்ட்டை பார்க்கறதில்ல, இதில் என்ஜாய்மெண்ட் பார்க்குறான், தேவ ஐக்கியத்தில். புரிகிறதா? எனவே தேவ உறவுடன் வாழுகிற ஒரு மனிதன் வறியவனாக வாழ்ந்தாலும் கூட அவன் தனக்குள்ளே வளமையுடையவனாக இருப்பான். தேவ உறவு இல்லாதவன் ஒரு பில்கேட்ஸை போல, ஒரு வாரன் பஃபெட் போல, இல்லைன்னா ஒரு பெரிய ரிச்சஸ்ட் பர்சனை போல இருந்தாலும் அவனுடைய சந்தோஷத்துக்கு அங்கே உத்தரவாதம் கிடையாது, அவனுடைய சந்தோஷத்துக்கு உத்தரவாதம் கிடையாது. எனவே முதலாவது ஆண்டவர் நம்முடைய நிறைய தேவைகளை தந்து நம்மை சந்தோஷப்படுத்துவதற்கு முன்பாக, உன்னை சந்தோஷப்படுத்துவதற்கு என்னுடைய ஐக்கியம் மட்டுமே முழுமையான ஆற்றல் பெற்றது, தகுதியுடையது, எனவே இந்த ஐக்கியத்தை அனுபவித்து கொள்ள, ஐக்கியத்தை அனுபவிக்க பழக்குவித்து விட்டு அதற்கு பிறகு தருகிறார், அதற்கு பிறகு தருகிறார். எனவே உண்மையாக தேவனால் வழி நடத்தப்படுகிறவர்களுக்கு எதிர்பார்ப்பதெல்லாம் உடனடியாக வராது. உடனே வீடு வேணும், உடனே வசதி வேணும், உடனே ஆஸ்தி வேணும், அப்படி வந்துட்டுனா என்ன நடக்கணும்? இல்லை, வித்தியாசம் என்ன சொன்னால், ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் காசு கொடுத்து ஆசீர்வதிக்கிறான்னு வச்சுக்கோங்க, ஒரு உதாரணம், பணம் கொடுத்து ஆசீர்வதிக்கிறான், அவன் கேட்குறபடி என்ன செய்கிறார், காசு கொடுத்துட்டே இருக்கிறார், அவன் கேட்குறபடி வசதியை கொடுத்துட்டே இருக்கிறார், அவன் கேட்குறபடி அவனுடைய வாழ்க்கையில் நிறைய ப்ளஷர்ஸ், நிறைய கம்ஃபர்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். என்ன நடக்கணும்? நீங்கள் இவனுக்கு ஆண்டவர் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கணும், அப்படிதானே? தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் அவன் சந்தோஷமா இருப்பான். கொடுத்து கொண்டே இருக்கிறார், அடுத்த 4 மாதத்துக்கு ஒன்றுமே தரலன்னு சொன்னால் ஹி வில் பி வெரி சேட், ஒன்றுமே இந்த 4 மாதம் ஆண்டவரால் கிடைக்கல. ஏன்னா உலக ரீதியாக ஆண்டவர் எவ்வளவு கொடுத்தாலும் அவைகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருந்தால் தான் அந்த மனுஷன் சந்தோஷமாக இருப்பான். நம்முடைய சராசரி வாழ்க்கையில் கூட அப்படிதானே, யாரா ஒருதங்க நமக்கு நல்லது செய்கிறாங்க, அப்படிதானே? போன வருஷமும் நல்லது செய்தாங்க, நமக்கு ரொம்ப அவங்க மேலே நன்றி உணர்வு. ஆனால் இந்த வருஷமும் நான் நன்றி உணர்வு உள்ளவனாக தொடர வேண்டும் என்று சொன்னால் இந்த வருஷமும் ஏதாவது செய்யணும், ரினியூ பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? புரிகிறதா? என்னைக்கோ ஒரு நாள் அவர் செஞ்சார் ஒரு நல்லது, பெரிய நன்மை தான் செஞ்சார், அதை எத்தனை வருஷங்க நினைவில் வைக்க முடியும்? வைக்க முடியாது, அப்படி தானே? அவரை நான் தொடர்ந்து நன்றியுள்ளவராக பார்க்கணும், அவருக்கு தொடர்ந்து நன்றியுள்ள இருக்க வேண்டும் சொன்னால் அவர் தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும், ஒரு நன்மையை எனக்கு செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆனால் ஒரு நன்மை தான் எப்பொழுதும் என்னை சந்தோஷமாக்கி கொண்டிருக்கும். அது என்ன நன்மைனா, அதுதான் தேவன் நமக்கு கொடுக்குற ஐக்கியம். இந்த ஐக்கியத்தை அனுபவிக்கிற ஒரு அனுபவத்துக்கு நான் வந்துவிட்டால் இந்த அனுபவமே எல்லா சூழ்நிலையும் என்னை சந்தோஷப்படுத்தி கொண்டிருக்கும். சாலமோன் ராஜாவுக்கு ஆஸ்தி, அந்தஸ்து, அறிவு, ஞானம், புத்தி, அந்த மாதிரி நிறைய காரியங்களை ஆண்டவர் கொடுத்தாரு. பட் ஹி வாஸ் நாட் ஏபிள் டு பி சாட்டிஸ்ஃபைட் இல்லையா. போதுமங்கிற மேனரில் எட்டுனான் அவன், எட்டவே இல்லை. அப்படிதானே, பத்தாக்குறை தான். அதனால தான் ஜனங்கள் மேலே அதிகமாக வரிய போட்டு அவங்கள ரொம்ப சிரமப்படுத்தி அந்த சாலமோன் ராஜாவுக்கு பின்னால் அவனுடைய மகன் ஆட்சிக்கு வருகிற பொழுது ஜனங்கள் ஒரு பெரிய கோரிக்கையோடு போய் நிற்கிறாங்க இல்லையா, உங்கள் அப்பா எங்கள் மேலே அதிகமான பாரத்தை வைத்தார். தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன் என்ன செஞ்சுருக்கணும், ஜனங்களுடைய பாரத்தை குறைத்திருக்கணும். ஆனால் என்ன நடந்தது, அவ்வளவெல்லாம் ஆண்டவர் கொடுத்த பிறகு கூட அது பத்தாமல் ஜனங்கள் மேலே அதிக வரிய போட்டு அவன் தன்னை சந்தோஷப்படுத்தியிருக்கிறான். அது என்ன சொல்லுன்னா, தேவ ஐக்கியம் இல்லாமல் தேவனே ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் ஆஸ்தி அந்தஸ்துகளை கொடுத்தாலும் அவைகளால் அவன் திருப்தி அடைய மாட்டான். நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட துவக்கத்தில் என்னுடைய ஆசை என்னன்னு சொன்னால், முதலாவது என்னுடைய கடன் பிரச்சனைலாம் நீங்கணும், அதற்கு பிறகு நம்மளை கொஞ்சம் நல்ல லெவலில் வைக்கணும், நல்ல லெவலில் வைக்கிற பொழுது நான் நிறைய காணிக்கை கொடுக்கலாம் ஆண்டவருக்கு, அப்படி தான் யோசனை பண்ணேன். ஆனால் நான் போட்ட விதமான அந்த பிளானுக்கு அவர் வரவே மாட்டேன்ட்டார். கடனையும் நீக்கலை, கஷ்டத்தையும் நீக்கலை, பிரச்சனையும் நீக்கலை, நம்மளை ஒரு நல்ல லெவலில் வைக்கவும் இல்லை. கஷ்டங்கள், துன்பங்கள், பாடுகள் இல்லாமல் இயலாமல் இவ்விதமாக தான் பல ஆண்டுகள் ஓடினது. ஆனால் இந்த ஆண்டுகளெல்லாம் அவர் எனக்கு தந்தது ஒன்றே ஒன்று தான், ஹிஸ் ஃபெலோஷிப். எதை கேட்டு தராமல் இருந்தாலும் சரி, எதை அடைய விரும்பி அடைய முடியாமல் போனாலும் சரி, அந்த நாட்களிலும் அந்த காலகட்டங்களிலும் ஐ குட் என்ஜாய் மை காட்ஸ் ஃபெலோஷிப். அதனுடைய விளைவாக இன்றைக்கு ஆண்டவர் அதற்கு பிறகு எனக்கு எத்தனை நன்மைகளை தந்திருந்த பொழுதிலும் அந்த தந்த நன்மைகளினால் என்னை நான் சந்தோஷப்படுத்தி கொள்கிறவன் அல்ல, அவருடைய ஐக்கியத்தில் தான் இன்றைக்கு நான் சந்தோஷப்படுறேன். அதுக்காக அவர் தந்தவர்கள் எனக்கு தேவையற்றவர்கள் அர்த்தம் அல்ல. ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு நன்மைகளும் எனக்கு அவசியமானவர்கள் தான். ஆனால் என்னுடைய சந்தோஷத்தை இவைகளில் அல்ல நான் உணர்கிறேன், எவைத்து உணர்கிறேன். இன்றைக்கி ஒருவேளை நான் இன்றைக்கே ஒரு ஆண்டவரம் போகிறவள ஒரு 10 crores ஒரு 10 கோடி கொடுத்தா கூட உண்மையிலே சந்தோஷம்தான். 10 கோடியை வச்சு என்ன செய்யலாம், நிறைய நிறைய விஷயங்களும், ஒரு சொந்த வீடு வாங்கிடலாம், நம்ம பிள்ளைங்க பேரெலாம் என்ன செய்யலாம், நல்ல ஒரு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணலாம். இது எல்லாம் செய்ய முடிஞ்சாலும் சரி, 10 கோடி கொடுத்தாலும் நிச்சயமாக அறிவேன் இந்த 10 கோடியினால் என்னுடைய மன நிறைவடையாது, இந்த 10 கோடிக்கு அந்த ஆற்றல் இல்லை. புரிகிறதா? ஏன்னா நான் வேறு விதமாக பழக்குவிக்கப்பட்டு விட்டேன். பிரியாணி சாப்பிட்டு பழகினவங்களுக்கு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன தான் சாப்பாடு செஞ்சு போட்டாலும் அது பிரியாணியைத்தான் நாடும் இல்லையா. அது எந்த கோழி பிரியாணியாக இருந்தாலும் சரி, காக்கா பிரியாணியாக இருந்தாலும் சரி, ஏதோ அதுக்கு கறி பிரியாணியாக இருக்கணும், அப்படி தானே. ஏன்னா இந்த டேஸ்டில் பழகிட்ட பிறகு வேறு எதை கொடுத்தாலும் அது என்ன செய்யாது, அதுக்கு இணையாது. அதுபோல் தேவ உறவிலே பழகிவிட்டவனுக்கு, தேவ உறவை அனுபவித்து பழகினவனுக்கு எத்தனை கோடி கொடுத்தாலும் அது அவனை சந்தோஷப்படுத்தாது, அது அவனுக்கு தேவை. அதுக்காக நீங்கள் நினச்சிடக்கூடாது பிரதருக்கு ஒன்றுமே தேவை கிடையாதுன்னு. கொடுத்தா சந்தோஷம் வாங்கிக்கோங்க, தேவைதான். ஆனால் கொடுத்ததை வச்சுட்டு பரவாயில்ல பரவாயில்லப்பா, தாம்பரத்துக்கு போனேன் ஒரு பெரிய அமௌண்ட் கிடச்சி போச்சு, நீ அடுத்த ஒரு வாரத்துக்கு நம்ம என்ன செய்யலாம், ஜாம் ஜாம்னு சந்தோஷமாக இருக்கலாம். இல்லைங்க, நீங்கள் எவ்வளவு கொடுத்தாலும் நான் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருப்பதில் தான் என் மனம் திருப்தி அடையும். அப்படி பழக்கி விட்டான். யார்? ஆண்டவர் பழக்கி விட்டு விட்டார். எனக்கு நீ எத்தனை கோடி கொடுத்தாலும் நான் நிச்சயமாக சொல்லுவேன், அந்த கோடிகள் என்னை சந்தோஷப்படுத்த முடியாத லெவலுக்கு நான் மாறிட்டேன். ஆனால் எனக்கு தேவை, ஐ ஹவ் நெசசிட்டிஸ், ஐ ஹவ் நீட்ஸ். அதே நேரத்தில் சந்தோஷத்தை நான் எங்கு தான் அனுபவிக்கிறேன், தேவ உறவில். அவரை நான் தேடவில்லை என்றால், அவரை நாடவில்லை என்றால், அவருடைய அனுபவ ஐக்கியத்தில் இருக்கவில்லை என்றால், நிச்சயமாக எனக்கு இருக்கிற எதுவும் என்னை சந்தோஷப்படுது. அதனால தான் தேவ உறவை அனுபவித்து விட்ட பிறகு ஒரு மனிதனை தேவன் எவ்வளோ பெரிய செல்வந்தனாக மாற்றினாலும் அந்த செல்வந்தனாலே அவன் வழி தவறி போக மாட்டான், போக மாட்டான். அவனுக்கு எவ்வளவு க்ரோஸ் கொடுத்தாலும் அந்த க்ரோஸ்னால அவன் தேவனை விட்டு விலக மாட்டான். ஏன்னா அவனுக்கு நல்லாவே தெரியும், இவ்வளவு வந்தாலும் என்னுடைய சந்தோஷம் இதனால வருகிறதல்ல, எதனால வருகிறது, அவர் கொடுத்த சந்தோஷம் அதிகம், அதை அவன் டேஸ்ட் பண்ணிட்டான். ஆகியதான் முதலாவது ஆண்டவர் என்ன சொல்றார், ஒரு வழிபாட்டு அனுபவத்தை விட்டு நீ மூவ் பண்ணி எங்க வா, என்னுடைய உறவை அனுபவிக்கிற அனுபவத்துக்கு வா. ஏதோ ஒரு ஜெபம் பண்ணி பைபிள் படிச்சு சர்ச்சுக்கு போய் இந்த மாதிரியே ஒரு வழிபாட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த லெவலை தாண்டி வா. என்னோடு பேசி, என்னோடு பழகு, உன் வாழ்க்கையை என்னோடு பகிர்ந்து கொள், உன்னுடைய உணர்வுகளை என்னோடு பகிர்ந்து கொள், உன்னுடைய தேவையை என்னத்தில் சொல்லு, நான் சொல்றதை நீ கேளு, நான் காட்டுகிற வழிகளில் நட, ஒரு ஃபெலோஷிப்பை நம்ம என்ஜாய் பண்ணோம், உன் வாழ்க்கையோடு நான் சேர்ந்து வர்றேன், நீ என்னோடு சேர்ந்து வா, நான் உன்னோட சேர்ந்து வரேன், நீ என்னில் நிலைத்திரு, நான் ஒன்னில் நிலைத்திருக்கிறேன், நீ என்கிட்ட பேசு, நான் உன்கிட்ட பேசுறேன், நீ என்னத்தில் வழியை கேளு, நான் உனக்கு வழியை சொல்றேன். இந்த ஃபெலோஷிப் எக்ஸ்பீரியன்ஸு கூப்பிட அங்க போய் பழகிட்டோன்னு சொன்னா அதற்கு பிறகு இந்த பொருளாத உலகத்தினுடைய வேறு எதுவும் நம்மை திருப்திப்படுத்துகிற தன்மை இழந்துவிடும். அதனால்தான் அப்போ சில போர் சொல்கிற பொழுது இந்த உலகத்திற்கு முன்பாக நான் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன், எனக்கு முன்பாக இந்த உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்? உலகம் செத்ததா இருக்குது, அது என்னை சந்தோஷப்படுத்த முடியாது, அது என்னை அட்ராக்ட் பண்ண முடியாது, அதை என்னை இழுத்து பிடிக்க முடியாது. அதுபோல் இந்த உலகம் என்னை இழுக்க முடியாது, ஏன்னா நான் அதற்கு முன்னாடி இருக்கேன். ஐ எம் டெட், ஐ எம் க்ரூசிஃபைட். தேவ உறவுக்கு வருவோம், தேவ உறவை அனுபவிப்போம். வழக்கமாக செய்து கொண்டிருக்கிறதே தொடர வேண்டாம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போவோம், ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம், அடுத்த லெவலுக்கு போவோம். நீங்கள் எவ்வளோ பணக்காரங்களா ஆனாலும் அடுத்த அளவுக்கு போக விரும்புகிறீங்களா இல்லையா? எத்தனை சட்டை ஏற்கனவே வாங்கினாலும் இதை விட ஒரு நல்ல சட்டை வாங்க விரும்புகிறீங்கல்ல? எத்தனை வீடு வாங்கினாலும் இன்னும் ஒரு நல்ல வீடு வாங்கணும் விரும்புகிறீங்கல்ல? அப்போ எங்கேயாவது நீங்கள் ஸ்டாப் பண்ணுறீங்களா? போதும்னு படித்தோம், போதும்னு நிறுத்துறீங்களா? இன்னும் படிக்கணும் அப்படி தானே? சேர்த்தோம், போதும் நினைக்கிறீங்களா? இன்னும் சேர்க்கணும் ஆசைப்படுறோம் இல்லையா? மதிப்பு மரியாதை கிடைக்கிறது போதும் நினைக்கிறோம், இன்னும் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். எங்கேயுமே நம்ம ஸ்டாப் பண்ண மாட்டேங்கிறோம் இல்லையா? ஒரே ஒரு இடத்துல நம்ம என்ன செய்யறோம்? ஸ்டாக்னேட் ஆகி என்ன செய்யறோம்? குட்டை மாதிரி இருக்கிறது எங்க? இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இது மட்டும் காலை ஒரு சின்ன ஜெபம் பண்ணா போதும். ஆண்டவரே, என்னுடைய சுருக்கமான ஜெபத்தை கேட்டு பெருக்கமான ஆசீர்வதி தருவதற்காக ஸ்தோத்திரம். என்ன இவங்களை விட காட ஏமாளி நினைக்கிறாங்க இவங்க. இவங்க சுருக்கமா ஜெபிப்பாங்களா? அவர் என்ன செய்வாராம்? பெருக்கமாக ஆசீர்வாதம். ஏன்னா நம்மளை விட அவரை விட நாம ஸ்மார்ட்னு நினைக்கிறோம் இல்லை. எனவே ஒரு ஆவரேஜ் லைஃப்பில் இல்லை, நாம் ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி, ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் லைஃப்பை நம்ம என்ன என்ஜாய் பண்ணோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்துட்டோமா? ஆண்டவரை அறியணும், ஆண்டுடைய உறவை அறியணும், அவருடைய ஃபெலோஷிப் அறியணும். அது என்ன கொடுக்குங்கிறத நம்ம என்ன செய்யணும்? டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண. கர்த்தர் நல்லபடி சொல்லிக்கிட்டே இருக்கிறதில்ல, நாலு பேர் சொல்லி கொடுத்தா நாம சொல்லிட்டு இருக்கிறோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உனக்கு எப்படியா தெரியும்? How can he say that God is good? Have you enjoyed? Have you tasted? அனுபவிச்சு பார்த்து சொல்லணும். அல்லேலூயா. எனவே நெக்ஸ்ட் லெவலுக்கு போனோம். அடுத்தபடியாக பார்க்கும் பொழுது தேவ உறவை அனுபவிக்கிற ஒரு ஸ்டேஜ். அடுத்த பார்த்தீங்கன்னா தேவ உறவை நான் அனுபவிக்கிறேன். ஐ கேன் சே தட் ஐ எம் என்ஜாயிங் மை காட்ஸ் ஃபெலோஷிப். ஐ எம் சோ ஹாப்பி. ஐ ஹவ் ஆல் தட் ஐ நீட். ஆனால் அடுத்தவனுக்கு இது தெரியணும்ல. நான் சொல்கிறேன் பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. நான் தேவ உறவில் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், தினமும் தேவனை தரிசிக்கிறேன், தேவனோடு பேசுகிறேன், பழகிறேன். காட் இஸ் ஸோ க்ளோசர் டு மீ எல்லாம் சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அதை நம்ப வேண்டுமென்றால் உங்கள் கண்கள் பார்க்கும்படியாக என்னுடைய வாழ்க்கையில் சில அடையாளங்கள் இருக்கணும். அப்படி தானே நான் சொல்கிறேன்? ஆண்டவரை டெய்லி பார்க்குறேன், டெய்லியை தரிசிக்கிறேன், இருக்கட்டும். அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன? அதனுடைய ரிசல்ட்ஸ் என்ன? அதோடைய இம்பாக்ட்ஸ் என்ன? அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என்ன? அது முக்கியம் இல்லையா? ஆகியதான் ஆண்டவர் சொன்னார், மனிதர்கள் உங்கள் நற்கிரியைகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாக உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கட்டும். நீங்கள் தேவ உறவில் வாழுகிற பகுதிக்கு வாங்க, அங்கேயும் நின்று விடக்கூடாது. எனக்கு தேவனோட உறவுகள் மட்டும் சொல்லி நிற்கக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ். அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொன்னால், நான் ஜனங்களுக்கு ஐ மஸ்ட் ஷோ தட் ரியலி ஐ ஹவ் ஃபெலோஷிப் வித் காட். அதுக்கு அடையாளம் கேட்பான் இல்லையா? எனவே என்னுடைய வாழ்க்கையை நான் அடையாளமாக காட்ட வேண்டும். கர்த்தரோடு நான் வாழுவதை, நான் வாழுகின்ற விதத்தினாலே, என்னுடைய சுபாவங்களினாலே, என்னுடைய நடத்தைகளினாலே, என்னுடைய ஆசைகளின் தன்மையினாலே, நான் தெரிந்து கொள்கிற பாதையினாலே, நான் நடந்து கொள்கிற முறைகளினாலே, என்னுடைய வாழ்க்கையை அணுகுமுறைகளினாலே நான் மற்றவர்களுக்கு அதை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. தே மஸ்ட் ஹேவ் தி சான்ஸ் டு சீ தட் ரியலி ஐ ஹவ் ஃபெலோஷிப் வித் காட். அவன் தேவ உறவில் வாழ்றதுனால தான் அவனால் இப்படி நடந்துக்க முடியுது. அவனது பொறுமை இருக்கிறது, தாழ்மை இருக்கிறது, உண்மை இருக்கிறது, ஒழுக்கம் இருக்குது, நேர்மை இருக்குது, நீதி இருக்கிறது, அன்பு இருக்கிறது. Because he has closer fellowship with God. உறவை குறித்து சொல்லுகிறவளால் இன்னைக்கு பரலோகத்து போகிறோம் வரேன்னு சொல்லிட்டு வாயை திறந்தா பொய்யே பேசுகிறாங்க இல்லையா? கர்த்தர் சொல்ல மாட்டார்னு நம்ம நிச்சயமாக நம்புகிற காரியம் சொன்னதாக பொய் சொல்கிறாங்க. சொன்னால் பரலோகத்துக்கு போயிட்டு வந்த நேத்தி ஆளுங்க காணோமே, அதை நேத்தி பரலோகத்துக்கு போயிட்டேன். நம்ம நாட்டில் பரலோகத்துக்கு ஃப்ரீக்வெண்டாக போய் வர ஆளுக்கு நிறைய இருக்கிறான், ஆனால் கடவுளை தான் தெரியலை. அதனால் எங்கே போயிட்டு வராங்கன்னே தெரியல. இவங்க பரலோகம்னு நினச்சிட்டு போகிறது எங்கேன்னு தெரியல. எந்த வஞ்சிக்கிற ஆவி இவங்களை எங்கே கொண்டு போயிட்டு வருதுன்னு தெரியல. நம்ப ஆளுகள் பரலோகத்துக்கு நான் போயிட்டு வந்தேன்னு இந்த ஆள் சொன்ன உடனே என்ன செய்கிறாங்க? நம்புகிறாங்க, ஆஹா இவருக்கு என்ன அனுபவம், ஆனால் அவரை ஏதோ ஒரு டிசீவிங் ஸ்பிரிட் என்ன பண்ணியிருக்குது, எங்கேயோ கொண்டு போயிட்டு, இதாண்டா பரலோகம், நீச்சல் குளத்தை பார்த்தியா, இதான் பரலோகம், இந்த வாங்கிட்டு போ, சீடி ஒன்று வாங்கிட்டு போ, வீட்டில் போயிட்டு காம்பி பாரு. அது டிசீவிங் ஸ்பிரிட், அது காடு கொண்டு போனதில்லை. காடு கொண்டு போயிருந்தா, உன்னை ஒரு முறை பரலோகத்துக்கு கொண்டு போயிருந்தாலே அதற்கு பிறகு உன் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்போஸ்தலன் பவுலை போல வாழணும் இல்லையா நீ. அவர் ஒரே ஒரு முறை தான் பரலோகத்துக்கு போனதா சொன்னார், எத்தனை முறை போனார் நமக்கு தெரியாது, ஒவ்வொரு முறையும் சொல்லலை, ஒரே ஒரு முறை தான் போனதா சொன்னார். ஆனால் அவருடைய வாழ்க்கை முறை எப்படிப்பட்டதாக இருந்தது, எவ்வளவு சாட்சி உள்ளதாக இருந்தது, தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சாட்சி, தேவன் எனக்கு சாட்சி கொடுப்பான்னு சொன்னாரே. எனவே அருமையானவர்களே, நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு போவோம், தேவ உறவு உடையவர்களாக வாழ்வோம், அந்த வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நாம் சாட்சியை காட்டும். ஏனென்றால் அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, நீங்கள் பரிசுத்தாவியை பெறுவீர்கள், பரிசுத்த உங்கள் மேல் வரும், அப்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள், அதனுடைய விளைவாக நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். உங்களுக்குள்ளே பரிசுத்தாவி வந்தது, இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்க பரிசுத்தாவி வந்ததற்கு எப்படி சாட்சி காட்டுறாங்க, நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒருத்தருக்கு பரிசுத்தாவி வந்திருக்குங்கிறத சொல்லுங்க. நல்லா பார்த்தா தெரியுதுங்க, காலைல ஆராதனை தொடங்குறவங்க இங்கே தான் இருந்தாங்க, ஆராதனை நடந்துக்கிறவங்களும் எங்கே போயிட்டாங்க, ஆராதனை தொடங்குறவங்களாம் அந்த சிஸ்டர் பொம்பளை பக்கம் தான் உட்காந்துருந்தாங்க, ஆவியில் நிரம்பி ஆம்பளை பக்கம் போயிட்டாங்க, அது அவங்களுக்கே தெரியாது. ஆவியில் நிரம்பி என்ன, ஆவி என்ன போயிடுது, ஆவியெல்லாம் இப்படி சைடு மாற்றியெல்லாம் கொண்டு போகாது. நம்ம ஆளுகளுக்கு ஆவி வந்துட்டு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, ஆடுவாங்க, விழுவாங்க, ஓடுவாங்க, குதிப்பாங்க, இந்த மாதிரி சேட்டைகள் தான் இல்லையா. ஐயா வாழ்கிற முறையினால ஆவியை காம்பிக்கணும்ல, இவனுக்குள்ளே ஏதோ ஒரு வித்தியாசமான ஆவி இருக்கு, யோசிப்புக்குள்ளே இவங்களோட ஒரு வித்தியாசமான ஆவி இருக்குன்னு என்ன செய்தாங்க, கண்டுபிடிச்சாங்க. அப்படிதானே காலைவை குறித்து தேவன் சொல்லுகிற பொழுது இவனுக்கு என்ன ஆவி இருக்குது, இந்த லட்சக்கணக்கான ஆட்களுக்குள்ளே இருக்கிற ஆவி இல்லை, இவனுக்குள்ளே இஸ் காட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். நம்மிடத்தில் தேவ உறவு இருக்கிறது என்பதை வெளியே நாம் சாட்சியாக சொல்லணும். எனவே தான் அப்போ சில பேதர் சொல்லுகிற பொழுது வாசிக்கலாம், 1 Peter 2:12
1: புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கையுள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்.
0: உங்களை குறித்து மோசமாக மத்தவங்க பேசுறாங்கன்னா அவர்களுடைய நல்ல நடக்கையை பார்த்து தங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய நல் நடக்க என்ன செய்ய வேண்டும், அவர்கள் பார்க்க வேண்டும். ஆம் அருமையானவர்களே, நாம் தேவ உறவுடன் வாழ்வதை வாழ்கின்ற முறையினாலே மற்றவர்களுக்கு நாம் காண்பிக்க வேண்டும். நம்முடைய சுபாவங்களை மற்றவர்கள் பார்ப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். நம்முடைய ஆசைகள் எப்படிப்பட்டது, நம்முடைய திட்டங்கள் எப்படிப்பட்டது, நம்முடைய உறவுகள் எப்படிப்பட்டது, நம்முடைய பார்வைகள் எப்படிப்பட்டது, இவைகளை மற்றவர்கள் அறிவதற்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். தேவ உறவுடைய ஒரு மனிதன் அந்த உறவினுடைய விளைவுகளை மற்றவர்களுக்கு முன்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். அந்த வாழ்ந்து காட்டுகிற ஸ்டேஜுக்கு என்ன செய்யணும், நீங்க போகணும். உங்களுக்கு மட்டுமே தெரிந்த உண்மையா இருக்கக்கூடாது. நீங்க சமாதானமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த சமாதானத்தை எங்க காண்பிக்கணும், மற்றவர்களோடு சமாதானமாக இருந்து காண்பிக்கணும். நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அந்த சந்தோஷத்தை மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்தி என்ன செய்யணும், காண்பிக்கணும். நீங்கள் கர்த்தர் என்னை நல்லாக நன்றாக வைத்திருக்கேன்னு சொல்றீங்கல்ல, அப்படி வை சொல்லுகிறவர்கள் மற்றவர்களை நன்றாக வைத்து அவர்களுக்கு ஒரு நன்மை செய்து காண்பிக்க வேண்டும். இந்த விதமாக தேவ உறவை பிரதிபலிக்க வேண்டும். இப்போ நம்ம எந்த ஸ்டேஜெல்லாம் பார்த்துருக்குறோம், ஒரு வழிபாட்டு ஸ்டேஜிலிருந்து நெக்ஸ்ட் லெவல் எங்கே போகிறோம், தேவனுடைய ஐக்கியத்தை அனுபவிக்கிற ஸ்டேஜுக்கு போனோம். அது மட்டும் அது வந்து நம்முடைய நமக்கு மட்டும் தெரிந்ததல்ல, அதேஸ் ஆல்சோ கேன் விட்னஸ், அவங்களும் அதை பார்க்கலாம். அந்த உறவினுடைய தாக்கங்களை விளைவுகளை, தேவ உறவு இருந்தால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குன்றதை மற்றவர்கள் அறிவதற்கும் வாய்ப்பு ஏற்படும்படியாக வாழ்ந்து காட்டினோம். ஆனால் அவ்விதமாக வாழ்ந்து காட்டுகிற சூழ்நிலை, வி ஹவ் டு ஃபேஸ் த ஸ்ட்ரகிள்ஸ், வி ஹவ் டு ஃபேஸ் த டெஸ்டிங்ஸ், வி ஹவ் டு ஃபேஸ் த டெம்டேஷன்ஸ். இது வந்து நார்மலாக ரொம்ப சொகுசாக இருக்காது, சுமூகமாக இருக்காது. ஆண்டவருக்காக வாழ்ந்து காட்ட செல்லுகிற பொழுது அது ஒரு சுமூகமான பாதையாக இருக்காது. அந்த பாதையில் நிறைய பரீட்சைகளை நாம் சந்திக்க வேண்டும். அப்போ சில பவுல் குருந்தீர் எழுதுகிற பொழுது சொல்லுவார், வாசியுங்கள் குருந்தீர் 13:6
2: நாங்களோ பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவென்பதை அறிவீர்கள் என்று நம்புகிறேன்.
0: நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்ல, வி ஆர் ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் தி டெஸ்டிங்ஸ். நாங்கள் பரீட்சைக்கு எங்களால் நிற்க முடியும். பரீட்சைகளுக்கு நீங்கள் நிற்கணும். யோசேப்பருடைய வாழ்க்கையில் தேவ உறவு இருந்தது என்பதை 39:1 பார்க்கிறோம். ஆனால் அந்த உறவு உண்மை என்பதை பாலியல் ரீதியாக ஒரு பெரிய அழுத்தம் அவனுக்கு வந்தது இல்லையா. நார்மலாக ஒரு வாலிபன் தப்பித்து கொள்ள முடியாத ஒரு நிலை. ஏனால் ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாலிபன் தகப்பருடைய உறவை இழந்து சகோதரருடைய துரோகத்தை சந்தித்து அடிமேன்ற லெவலில் வந்திருக்கிற ஒருவனுக்கு, சந்தோஷப்படும்படியான சூழ்நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை பகுதி வந்திருக்கிற ஒருவனுக்கு ஒரு பாலியல் ரீதியான ஒரு டெம்டேஷன் வருகிற பொழுது அதை ஃபேஸ் பண்ணி அதை இக்னோர் பண்ணி அதை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு போகிறது இட்ஸ் நாட் ஸோ ஈஸி இல்லையா. ஆனால் கடுமையாக போராடினான். பார்த்தீங்கன்னா தாவீதை குறித்து போராட்டத்தை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது தாவீதனுடைய வெற்றியை நம்ம எங்கே முதலாவது பார்க்குறோம்? கோலியாத்தை பார்க்குறோம்ல. தாவீது லிட்ரலாக ஃபிசிக்கலாக இப்போ ஒரு கோலியாத்தோட சண்டை போட்டு ஜெயித்தான். ஆனால் அதை விட ஒரு பெரிய போராட்டம் யோசேப்பனுடைய வாழ்க்கையில் இருந்தது. அது என்ன? அது இந்த விதமான போராட்டம், தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒரு பெரிய பாலியல் சம்பந்தமான உணர்ச்சி ரீதியான நார்மலாக வேண்டாம் என்று சொல்ல முடியாத எதிர்க்க முடியாத ஒரு பெரிய போராட்டம் என்றால் பரீட்சைக்கு நின்றான். அல்லேலூயா. நாம் பரீட்சைக்கு நிற்கிற ஸ்டேஜுக்கு வர வேண்டும். எனவேதான் 1:12 யாக்கோ வாசிக்கும் பொழுது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சோதனைகளை சகிக்கிறோம், சோதனைகளை சந்திக்கிறோம். We are facing the struggles, the testings, the temptations. அப்போ பரீட்சைக்கு நிற்கிற அளவுக்கு போகணும். நிறைய பேர் நார்மலாக தான் நல்லா இருப்பாங்க, ரொம்ப பொறுமையாக இருப்பாங்க. அந்த சிஸ்டர் ரொம்ப சாந்தமான சிஸ்டர், ரொம்ப அமைதியானவங்க. ஆனால் அவங்க அமைதி யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் தான் அவங்க வாயினால் யாருக்கும் ஒரு கெட்ட வார்த்தை சொல்ல மாட்டாங்க. அவங்களுடைய வாயை கிளறக்கூடாது. நீங்கள் அவங்கள பொறுமையாக நீங்கள் வச்சுட்டுருந்தீங்கன்னா நல்ல சிஸ்டர் தான். இவர் ரொம்பவும் நீங்கள் வந்து அவர்கிட்ட கேர்ஃபுல்லாக நடத்திட்டீங்க, அவர் தங்கமான பிரதர் தான். ஆனால் அவரை ஏதாவது நீங்கள் சோதிச்சிட்டீங்க, சாது மிரண்டால் காடு கொள்ளாது. அப்போ நிறைய பேர் பசுக்களை போல தான் இருக்கிறாங்க. அது நம்ம கையில் தான் இருக்கு. அவங்கள பசுக்களை போல இருக்கும்படியான சூழலை உருவாக்கி கொடுக்கணும். கொஞ்சம் சீண்டி விட்டீங்க, அது பசு இல்லை, பிராண்டி விடுகிற கரடி. இது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அதனால சில கணவர்கள் ரொம்ப ஸ்மார்ட்டு, மனைவிகளை எப்பொழுதுமே பசுக்களாக வைத்திருப்பார்கள். அது ஆற்றல் இவங்க கையில் இருக்கு. கொஞ்சம் இடக்கு முடக்க ஏதோ பண்ணிட்டாங்க, அது பசுவில் கரடிங்கிறது தெரிஞ்சிடும். அதை மாதிரி சில ஹஸ்பண்ட்ஸ் வந்து ரொம்ப பசு தான், ஆனால் அது உங்கள் கையில் தான் இருக்குது. ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப அப்படி அது சூழ்நிலைக்கு ஏற்றபடி வளைஞ்சு நெளிஞ்சு போகிறீங்கன்னா அது பசுவாக இருக்கும். இல்லைன்னா அது என்னடும், எரும மாடாக மாறிடும். அது உங்களை ஒரு வழி பண்ணிடும். இந்த மாதிரி நிறைய பேரை அவர்களுக்கு இருக்கிற ஒரு நல்ல சூழ்நிலைவாக நல்லா இருப்பாங்க. அப்படி இல்லை, பரீட்சைகளில் நம்ம ஜெயிக்கணும். பொறுமை சோதிக்கப்படும், நம்முடைய தாழ்மை சோதிக்கப்படும், நம்முடைய உண்மை சோதிக்கப்படும், நம்முடைய ஒழுங்கு சோதிக்கப்படும். நாம் நல்லதை செஞ்சுட்டு போயிட்டு இருப்போம், நம்மளை கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. நாம் நீதியை செய்வோம், அநீதிக்காரன்னு சொல்லுவாங்க. நாம் எடுக்காத எடுத்ததாகவும் செய்யாத செய்ததாகவும் குற்றஞ்சாட்டப்படுவோம். அந்த மாதிரிப்பட்ட சூழல்களில் பரீட்சையில் நின்று காட்டுகிற பொழுது தான் உண்மையான ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்திருக்கிற அடையாளமாகிறது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். அல்லேலூயா. பூர்ணராக கடந்து போகிறது. என்ன பரீட்சை வந்தாலும் என்னுடைய ஐடென்டிட்டி நான் இழக்க மாட்டேன். எந்த சோதனை வந்தாலும் நான் ஸ்டாண்ட் பண்ணுவேன். நெகேமியா தரிசனத்தோடு ஒரு பாழடைந்து கிடக்கிற நகரத்தை கட்டப்போனான். கட்டப்போகிற வேலை அங்கே சுமூகமான சூழல் இருக்கவில்லை, கம்ஃபர்டபுள் சிச்சுவேஷன் இல்லை. எல்லாம் அப்போஸ் பண்ணாங்க, நீ கட்டிடுவியா, கட்ட விட்டுருவோமா, பண்ணி பாரு நடக்கிறது என்ன அப்படி சொன்னாங்க. அதுக்காக நெகேமியா என்ன பண்ணல, ஏதோ கர்த்தர் நம்மளை இந்த விதமான ஒரு வேலை செய்ய சொன்னார், வந்தோம், செய்ய விட மாட்டேங்கிறானுங்க. இவர்களை எதிர்த்து நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் என்ன செய்வோம், லெட்ஸ் கோ பேக் அப்படின்னு திரும்பி போகலை. அந்த பரீட்சை என்ன செய்தான், ஒரு தரிசனத்தோடு வந்திருக்கிறோம், செஞ்சு முடிச்சுட்டு தான் என்ன செய்வோம், போவோம். ஆண்டவர் எங்களை எதுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு, அவர் செய்து முடிப்பார். அந்த பரீட்சையை சந்தித்தான். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பாருங்கள், ஒரு பரீட்சை சந்திக்க வேண்டிய சூழல் வரும். தாவீதுடைய வாழ்க்கையில் ஒரு கோலியாத்த ஒரு பரீட்சையாக வந்தான். யோசேப்புடைய வாழ்க்கையில் போத்திபுடைய மனைவி பரீட்சையாக வந்தால், இப்படி ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒன்று பரீட்சையாக வரும். அந்த பரீட்சை ஒருவருக்கு வருகிறது போலவே இன்னொருக்கு வரும். நாம் இன்னொருத்தர் தோற்று போன இடத்துல நம்ம ஜெயிச்சிருக்கலாம். நம்ம என்ன நினைப்போம், அவரை விட ஐ மச் பெட்டர். ஆனால் அவர் தோற்று போன இடத்துல நம்ம தோற்று போகல, வேறொரு இடத்துல என்ன செஞ்சிருவோம், தோற்று போயிடுவோம். எனவே பரீட்சைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொரு விதமாக வரும். எந்த விதத்தில் வந்தாலும் அதையே எதிர்க்கிறதுக்கு நம்ம ஆற்றல் உள்ளார்கள். எல்லாவற்றுக்கும் என்ன தேவை, ஒரு க்ளோஸ் ஃபெலோஷிப். அல்லேலூயா. தேவனை ஒரு சபையில் போய் ஆராதிக்கிற, இல்லைன்னா ஒரு காலை வேளைக்காக ஒரு கடவுள், இல்லைன்னா ஒரு இரவு வேளைக்காக கடவுள் அல்ல, வாழ்க்கையினுடைய எல்லா பகுதியிலும் அவரை நீங்கள் தேட வேண்டும். நீங்கள் இருந்தாலும் எழுந்தாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் ஒரு கான்சியஸ்னஸ் உங்களுக்கு இருக்க வேணும் இல்லையா. வி ஆர் வித் காட். நாம் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இருக்கிறோம். அந்த விதமாக ஒரு ஐக்கியத்தை உருவாக்கி கொள்ளுகிற பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்த நிலைமைகளுக்கு நாம் வருகிறோம். எனவே ஒரு வழிபாட்டு வாழ்க்கை என்கின்ற ஒரு சாதாரண லெவல்ல இருந்து தேவனுடைய உறவை அனுபவிக்கிற வாழ்க்கைக்கு வருவோம். தேவ உறவை அனுபவித்து வாழ்கிற பொழுது அது உண்மை என்று மற்றவர்கள் நம்புகின்ற விதமான ஒரு சவால் மிக்க வாழ்ந்து காட்டுகிற வாழ்க்கைக்கு வருவோம். அந்த வாழ்க்கை சோதிக்கப்படுகிற பொழுது அதில் நாம் ஜெயம் கொண்டு இருக்க முடியும் என்கிற ஒரு வலிமையான வாழ்க்கைக்கு வருவோம். இந்த விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவல்ஸுக்கு வரதான் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அதற்கு தேவையான ஆற்றலையும் அதற்கு தேவையான கிருபைகளையும் தருவதற்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரை சார்ந்து கொள்வோம். வாழ்ந்து கொண்டிருக்கிற விதமான ஒரு வாழ்க்கையை விட்டு ஒரு உயர்ந்த வாழ்விற்கு வருவோம். அல்லேலூயா. ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி செல்லுவோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.
3: பாடுபட்டு பணத்தை

ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்கிற ஆண்டவர் என் கூடவே இருந்தாரே. இருப்பேன் என்று சொன்னவர் விலகி போகலாம், இருப்பேன் என்று வாக்கு பண்ணி இவர்கள் விலகி போகலாம்.

கிருபைகளை செய்த ஆண்டவருக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க, நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில உண்மை உள்ள ஆண்டவர். அந்த வார்த்தை ஒரு நாளும் மாறவே மாறாது. இந்த உலகத்தில் யார் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இயேசு மாறாதவர் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்?

இயேசு நல்லவர்ங்கிறத உணர்ந்துட்டீங்கன்னா உங்களால் அமைதியா இருக்கவே முடியாது. ஆமே. எத்தனையோ பேருக்கு செய்யாதத அவருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் பார்க்காதத தேவனுடைய ஜனங்கள் பார்க்க உதவி செய்திருக்கிறார். எத்தனையோ பேர் அனுபவிக்காதத தேவ ஜனங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். நம்ம வாழ்க்கை நம்ம கையில இல்லை, அது தேவனுடைய கையில இருக்கிறது. நமக்கு நடக்கிறது எல்லாமே நம்முடைய நினைவின்படி அல்ல, அது தேவனுடைய நினைவின்படி நடக்கிறது. அவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவருடைய சித்தத்தின்படி தேவ ஜனத்தை அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். அப்படித்தான் கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார். அவர் நம்மை நடத்துவார். உங்களை கர்த்தர் நடத்துவார், அற்புதமாய் நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களிலும் தேவன் திட்டங்களை தந்து நடத்துவார். ஒவ்வொரு காரியங்களில் தரிசனங்களை கொடுத்து நடத்துவார். அவருடைய நடத்துதல் மிக அருமையானது. ஆண்டவருடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நீங்க துக்கமா இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் அழுது கொண்டே இருக்க கர்த்தர் விரும்பவில்லை. ஆமென். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற மகிமையான காரியங்கள் உங்களை ஆண்டவர் சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட

ஏசப்பா, நீங்க தான் என் நேசம், என் இதய துடிப்பு, என் சுவாச காற்று. ஒவ்வொரு நாளும் தண்ணிக்குள்ள இருக்கும் மீனை போல, தண்ணீருக்கா இயங்கும் மானை போல, உம்முடைய நேச நதியில் சங்கீதம் 42:1-2 போல நான் உமக்குள் துள்ளி மகிழ்ந்து உறவாட வாஞ்சிக்கிறேன். உதவிடுமே நன்றி.

உலகின் முடிவு வரை நான் உங்களோடு இருப்பேன் என்று வாக்கருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு துணிவே துணை, கரேஜ் அகெயின்ஸ்ட் ஃபியர். வாசிக்க வேண்டிய பகுதி 2 நாளாகமும் 32 அத்தியாயம் முதல் 8 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்தேறி வருகையில் அசீரியா ராஜாவாகிய சனகரிப் வந்து யூதாவுக்குள் பிரவேசித்து அரணான பட்டணங்களுக்கு எதிராக பாளையம் இறங்கி அவைகளை தன் வசமாக்கிக் கொள்ள நினைத்தான். சனகரிப் வந்து எருசலேமின் மேல் யுத்தம் பண்ண நோக்கம் கொண்டிருப்பதை எசேக்கியா கண்டபோது நகரத்துக்கு புறம்பே இருக்கிற ஊற்றுக்களை தூர்த்து போட தன் பிரபுக்களோடும் தன் பராக்கிரமசாலிகளோடும் ஆலோசனை பண்ணினான். அதற்கு அவர்கள் உதவியாயிருந்தார்கள். அசீரியா ராஜாக்கள் வந்து அதிக தண்ணீரை கண்டுபிடிப்பானேன் என்று சொல்லி அநேகம் ஜனங்கள் கூடி எல்லா ஊற்றுக்களையும் நாட்டின் நடுவில் பாயும் ஓடைகளையும் தூர்த்து போட்டார்கள். அவன் திடன் கொண்டு இடிந்து போன மதில்களையெல்லாம் கட்டி அவைகளையும் வெளியில் உள்ள மற்ற மதிலையும் கொத்தளங்கள் மட்டும் உயர்த்தி தாவீது நகரத்தின் கோட்டையை பலப்படுத்தி திரளான ஆயுதங்களையும் கேடகங்களையும் பண்ணி ஜனத்தின் மேல் படைத்தலைவரை வைத்து அவர்களை நகரவாசலின் வீதியிலே தன்னண்டையிலே கூடி வர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் திடன் கொண்டு தைரியமாயிருங்கள், அசீரியா ராஜாவுக்கும் அவனோடு இருக்கிற ஏராளமான கூட்டத்திற்கும் பயப்படாமலும் கலங்கலாமலும் இருங்கள், அவனோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர்தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் மக்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இன்றைய மனப்பாட வசனம் இப்ரேயர் 10 அத்தியாயம் 35 வசனம். மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். Do not cast away your confidence which has a great reward. அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்பார்கள். தைரியத்திற்கு எதிர்ப்பாதம் பயம் என்று நாம் சொல்ல தேவையில்லை. ஏன் நமக்கு பயம் வருகிறது, அதை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லி வேத வெளிச்சத்திலே ஒரு சில காரியங்களை இன்று நாம் கவனிப்போம். பயத்திற்கான சில காரணங்களை முதலாவது உற்று நோக்குவோம். இஸ்ரவேல் தலைவர்களில் சிலர் கானா நாட்டை சுற்றி வேவு பார்த்து வரும்படி யோசுவா கர்த்தரின் விருப்பப்படி அனுப்பி வைத்தார். அங்கு நன்மையான காரியங்கள் பல காணப்பட்டாலும் அங்கே குடியிருக்கும் அரக்கர் போன்ற மனிதர்களைக் கண்டு ஒரு சிலர் பயந்தார்கள். அவர்களுடைய பயத்திற்கு காரணம் அல்லது அவர்களுடைய தைரியமின்மைக்கு காரணம் அந்த ராட்சதர்கள் அல்ல, மாறாக கடவுள் மீது அவர்களுக்கு இருந்த நம்பிக்கையின்மையும் அவிசுவாசமுமே. சில வேளைகளில் உடல் பலத்தை நம்புவதும் கூட நாம் பெற்ற அபிஷேகத்தை இழந்து போவதும் கூட தைரியமின்மையையும் பயத்தையும் கொண்டு வரும். உதாரணமாக சவுல் அபிஷேகம் இழந்தான், கோலியாத்திற்கும் பெலிசியருடைய படைகளுக்கும் அவன் பயந்தான். இன்னும் அநேகருக்கு புகழ் நாட்டமே தங்களுடைய வாழ்க்கையில் தலை தூக்கி இருக்குமானால் இது நமக்கு கிடைக்குமோ கிடைக்காமல் போய்விடுமோ என்கிற பயமே அவர்களை ஆட்டி படைத்து ஒரு வழியாக்கிவிடும். எனவேதான் யோவான் 12 அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம், பரிசேயருக்கு பயந்து ஜெபாலய தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததை அறிக்கை பண்ண தவறினார்கள் என்று பார்க்கிறோம். இந்த பயத்தினால் ஏற்படும் விளைவுகள் 1-2 அல்ல. பயத்தினால் ஏற்படுவது எல்லாமே தீய விளைவுகள் தான். பேதுரு பயந்த போது தனது ஆண்டவரை மறுதலிக்க மட்டுமல்ல அவரை சபிக்கவும் செய்தான். பின்னர் ஒரு சூழலில் அவனுடைய பயம் அவனை மாய்மார காலனாக்கிட்டு, நம்ம எல்லாருக்கும் தெரியும், யூதர்களோடு கூட அவன் சாப்பிட்டு கொண்டிருந்தான், வேறே சவரல் வந்தவுடனே அவர்களுக்கும் தனக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாது போல மாய்மாலம் பண்ண ஆரம்பித்தான். ஆம், பயம் பிறப்பிப்பது மாய்மாலம், மாய்மாலம் பெருக்குவது பயம். ஏசாயா 33:14 நம்முடைய கண்களுக்கு படாத ஒரு வசனம் இருக்கிறது, மாயக்காரரை நடுக்கம் பிடிக்கிறது,
நாம் மாய்மாலம் பண்ண ஆரம்பித்தாலே நம்மை அறியாமல் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலே பயம் அது வீடு பிடித்துவிடும். உபாகமம் 28 பயங்காளிகளும் திடனற்றவர்களும் தங்கள் சகோதரின் இருதயத்தை கரைந்து போக பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். பயமுள்ள ஒரு ஆள் ஒரு கூட்டத்தில் இருந்தால் அந்த பயம் எல்லாருக்கும் பரவிவிடும். ஆம், கோழையான மனிதன் உடனிருப்போரையும் அவன் கலங்க பண்ணுகிறான். தான் பயப்படுவது மட்டுமல்ல, மற்றவர்களையும் பயத்தின் வழியிலே அவன் நடத்தி விடுகிறான். எல்லாவற்றுக்கும் மேலாக பயப்படுகிறவர்களுக்கு நரகமே கிடைக்கிறது என்று வெளிப்படுத்தல் 21:8 வாசிக்கிறோம். அதில் முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், நரகத்திற்கு பங்காளிகள் யார் என்று பட்டியலிடும் பொழுது பயப்படுகிறவர்கள் தான் முதலாவது சொல்லப்பட்டிருக்கின்றனர். அந்த வரிசையில் முதலாவது வருவது பயப்படுபவர்கள் தான். நீதிமானோ சிங்கத்தை போல் தைரியமாயிருக்கிறான் என்று நீதிமொழிகள் 21:1 வாசிக்கிறோம். ஏன்? அவனுடைய மனசாட்சி சுத்தமாயிருக்கிறது. மனசாட்சி சுத்தமாக இருக்கும் பொழுது பயத்திற்கு அங்கு இடம் இல்லை, அவன் தைரியமாக இருப்பான். அவனுக்கு எந்த விதமான தயக்கமும் ஒருபோதும் அவனை ஆட்டி படைக்காது. நாம் தைரியமாக இருக்க திருவசனங்களே நமக்கு போதுமான ஆதாரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கடவுள் நம் பக்கமாக இருக்கும் பொழுது நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? இஃப் காட் இஸ் ஃபார் அஸ், ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் அஸ் என்கிற கேள்வி ரோமர் 8:31 இருக்கிறது. எசேக்கியா ராஜா தனது மக்களுக்கு சொன்ன இந்த நாளின் இந்த வார்த்தையை நாம் நினைவுபடுத்துவோம். நமக்கே துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே. ஆம், இதைத்தான் யோவான் அழகாக 1 யோவான் 4:4 சொன்னான், உலகத்தில் இருக்கிறவரிலும் நமது உள்ளில் இருக்கிறவர் பெரியவர். பேதுருவும் யோவானும் படிப்பறியாதவர்கள், பயிற்சி பெறாதவர்கள், ஆனாலும் அவர்களுடைய தைரியத்தை பார்த்து இவர்கள் இயேசுவோடு இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி மக்கள் அவர்கள் யூகித்தனர். ஆம், நம்ம உள்ளிருக்கிறவர் யார் என்கிற நினைவு நமக்கு தலை தூக்கி இருக்குமானால் எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் தைரியமாக இருக்கலாம். அருமையான பவுல் இவ்வளவு அழகாக நமக்கு ஒரு கோஷத்தை சொல்லி சென்றிருக்கிறார். கிறிஸ்து எனக்கு வாழ்வு, சாவு எனக்கு லாபம். இது நம்முடைய கோட்பாடாக இருக்குமானால் பயம் பறந்து போகும். சுவிசேஷகர் டிஎல் மூடி பிரசங்கியார் என்று சொல்வார்கள், 18 வாழ்ந்தவர். அவர் இவ்வளவு அழகாக தன்னுடைய மரணப்படுக்கையிலே சொன்னார், பூமி பின்வாங்குகிறது, வானம் வா வா என்று அழைக்கிறது, இதுதான் நான் முடிசூட்டப்படும் நாள். ஆ, மரணம் எவ்வளவு இனிமையானது என்று சொன்னார். ஒரு பழைய பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது, பயப்படாதே பாரிலி போதே, திகையாதே கலங்காதே. முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம், எத்துன்பத்திலும் சோர வேண்டாம், இந்த வாக்குகளை விட வேண்டாம். மிகுந்த பலனுக்கு எதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். ஜெபிப்போம். எங்கள் மகாபிரிய தேவனே, பயப்படாதிருங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி உம்முடைய திருவார்த்தையிலே ஏறக்குறைய 366 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது என்று நாங்கள் நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். தினந்தோறும் நீர் எங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், பயப்படாத எந்த சூழ்நிலையா இருந்தால். ஏனென்றால் கர்த்தாவே எல்லா காரியங்களையும் அரசாளுகிறவர், ஆண்டு நடத்துகிறவர், கைக்குள்ளே வைத்திருக்கிறவர் எங்களுடைய தேவனாகிய கர்த்தராகிய நீர்தான். நீர் அறியா, யாதும் நேரிடாது. தலைமுடியெல்லாம் நீர் எண்ணினீரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேவையற்ற பயத்தை எங்கள் இருதயத்திலிருந்து புறம்பே தள்ளும். பூரண அன்பினால் நீர் எங்களை நிரப்பி பயத்தை புறம்பே தள்ளியருளும். எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உற்சாகத்தோடு தைரியத்தோடு இருப்போமானால் இன்னும் எவ்வளவோ காரியங்களை நாங்கள் சாதிக்க முடியும். கர்த்தாவே, இந்த நாளிலே மரண பயத்தில் வாழ்நாள் முழுவதும் வாடிக்கொண்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படி வெளிவந்த உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே இருந்து இந்த தைரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். இந்த தைரியத்தை நாங்கள் விட்டுவிடாதிருக்க கர்த்தர் எங்களுக்கு மன திடத்தை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.

நம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறோம். ஏக்கமாய் தாகமாய் காத்திருக்கிறோம். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னேன். ஊற்றுங்கப்பா. We need it right now. இப்பொழுதே

சிந்திப்போம், செயல்படுவோம். தவள தத்தி தத்தி போய்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு தனக்கு முன்னால ஒரு பூச்சி பறந்து போறத பாத்துச்சு. அந்த பூச்சியை எப்படியாவது பிடிக்கணும்னு நினைச்சு தாவி பாஞ்சது. உயர குதிச்சு பூச்சிய பிடிச்ச தவளை அந்த பக்கத்துல வந்த ஒரு பாம்பின் பிடியில சிக்கிக்கிட்டுச்சு. தவளைய பிடிச்ச பாம்புக்கு ஒரே சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் நீண்ட நேரம் நீடிக்கல. அந்த பக்கமா வந்த கீரி ஒண்ணு அந்த பாம்பு மேல பாஞ்சு அதை கவ்விக்கிட்டது. அந்த நேரம் பார்த்து ஒரு வேடன் அங்க வந்தான். அவன் தன்னுடைய குடிசைக்கு பாதுகாப்பா ஒரு கீரி பிள்ளைய வளர்க்கணும்னு ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தான். எத்தனையோ தடவை அவன் கீரி பிள்ளைய பிடிக்க முயற்சி செஞ்சாலும் எந்த கீரியும் அவன் கைக்கு ஆகப்படல. இப்போ இந்த கீரிய பார்த்த உடனே அதை லாகவமா பிடிச்சுக்கிட்டான். அந்நேரம் அந்த பக்கம் ஒரு சிங்கம் வந்துச்சு. சிங்கம் வேடனை பார்த்த உடனே அவன் மீது பாஞ்சி அவனை கவ்வி பிடிச்சது. இப்போ வேடன் கீரியின் பிடிய விட கீரி பாம்பின் பிடிய விட்டுச்சது. பாம்பு தவளையின் பிடிய விட்டுச்சது. தவளை சத்தம் போட தவளை வாயிலிருந்த பூச்சி பறந்து போச்சு. இந்த கதையில ஓரறிவு, இரண்டறிவு, மூன்றறிவு, நான்கறிவு, ஆறறிவு உயிர்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றா ஆபத்துல மாட்டிக்கிட்டே இருந்துச்சு. ஐந்தறிவு சிங்கம் வந்த உடனே எல்லாமே தப்பிச்சுக்கிட்டது. மாட்டிக்கிட்டது ஆறறிவு படைச்ச மனிதன். அவன் தன்னுடைய ஆறாவது அறிவை சரியா பயன்படுத்தல. ஒன்னு, அவன் உயிர்களுக்கு போராடிக்கிட்டு இருந்த மற்ற விலங்குகளுக்கு இரக்கம் காட்டியிருந்திருக்கணும். அல்லது அந்த காட்டுக்குள்ள கவனமா விவேகமா செயல்பட்டிருந்திருக்கணும். ரெண்டையும் அவன் செய்யல. ஆறறிவு இருந்தும் அதை சரியா பயன்படுத்தாததுனால அவன் உயிரை விட வேண்டியதாயிட்டது. என் மகனே, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். அவைகள் உன் ஆத்துமாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமுமாயிருக்கும். அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய். உன் கால் இடராது. நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய். நீ படுத்துக்கொள்ளும்போது உன் நித்திரை இன்பமாயிருக்கும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பால்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம் அப்படின்னு பைபிளையும் வாசிக்கிறோம்.

பிரைசலார்ட், கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எரேமியா 32:33 முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள், நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவி கொடாமற் போனார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய வேதனை இது. தேவ பிள்ளைகள் தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டு அவரால் ஜெனிப்பிக்கப்பட்டு, அதாவது அவரால் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவர்கள், அவரோடு உடன்படிக்கை செய்தவர்கள், அவருக்கு முதுகை காட்டுவது தேவனுக்கு அவ்வளோ வேதனையான காரியம். நாம் முகத்தை காட்டுகிறோமா, முதுகை காட்டுகிறோமா? இங்கே இந்த முதுகை காண்பிக்கிற அனுபவம் என்பது எதை காண்பிக்கிறது தெரியுமா? பின்வாங்குவது, பின்னிட்டு செல்வது. ஒருத்தங்க நம் முன்னாடி நிற்கிறாங்க, அவங்க நம்மை விட்டு போகிறாங்கன்னு சொல்லும்போது அவங்க திரும்பி போகிறாங்க. நம்முடைய பார்வை இதுவரை அவர்கள் முகத்தை பார்த்தது, இப்பொழுது எதை பார்க்கிறோம் தெரியுமா? முதுகை பார்க்கிறோம். அவரை விட்டு பின்வாங்குகிறவன், அவரை விட்டு விலகி செல்லுகிறவன், அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? கர்த்தருக்கு முதுகை காண்பிக்கிறான். இளையகுமாரன் தகப்பனை விட்டு பிரிந்து போகும்போது தகப்பனுக்கு முதுகை காண்பித்து கொண்டு போகிறான். தகப்பனுக்கு முதுகை காண்பித்தவனுடைய நிலைமை எப்படி ஆனது தெரியுமா? இருந்தது அனைத்தும் குறைவுபட்டு ஒன்றும் இல்லாதவனாகி, கடைசியில பண்டிக்கு சாப்பிட வைத்த தவிட சாப்பிடணும்னு ஆசையா இருந்தான், ஆனால் அது கூட அவனுக்கு கொடுக்கப்படவில்லை. காரணம், அதற்கு அவன் தகுதியுள்ளவனாய் காணப்படவில்லை. தகப்பனுக்கு எப்பொழுது ஒருவன் முதுகை காண்பித்தானோ அப்பொழுது அவன் வாழ்க்கையில குறைவுபட ஆரம்பித்தான், ஒன்றும் இல்லாதவனானான். இன்னும் சொல்ல வேண்டுமானால், ஒருவேளை சாப்பாடுக்கு கூட வழி இல்லாதவனானான். புத்தி தெளிந்து தன் பிழைகளை உணர்ந்து முதுகை காண்பித்த அந்த இளையகுமாரன் தகப்பனிடத்திலே தன் முகத்தை காண்பிக்கும்படி வருகிறான். அப்படி அவன் வந்தபோது இரக்கமுள்ள தகப்பன் அவனை சேர்த்து கொண்டு இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்து அவனை வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். முதுகை காண்பித்து அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போகாதே. முகத்தை காண்பித்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு வாழ்ந்திரு. எந்த நிலையிலும் தேவனை விட்டு பின்வாங்குகிற எந்த ஒரு காரியத்தையும் விரும்பாதே. நாம் அவருக்கு நம்முடைய முகத்தை காண்பிக்க வேண்டும் என்றே விரும்புகிறார். முதுகை காண்பித்து தேவனை வருத்தப்படுத்தாதே. இந்த நாளிலே கர்த்தனமோடு பேசியிருக்கிறார். ஒவ்வொருவரையும் இந்த நல்ல அனுபவத்தில் நிலைத்திருக்க, யாரும் எவ்விதத்திலும் தேவனுக்கு முதுகை காண்பிக்கிற நிலைமைக்கு போகாதிருக்க கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே, அப்பா, முதுகை அல்ல முகத்தையே நாங்கள் காட்டணும். எந்த நிலையிலும் பின்வாங்கி விடக்கூடாது அப்பா. ஆண்டவரே, நீர் இருக்கிறீர், இதற்கு மேலே நீ என்ன வேணும் ஆண்டவரே? கர்த்தர் எங்களை நித்தமும் நடத்துவீராக. இந்த நல்ல அனுபவத்தில் எங்களை கொண்டு போங்கப்பா. எந்த நிலையிலும் நாங்கள் பின்வாங்கி உமக்கு முதுகை காண்பிக்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.

இருக்கிறோம். அநேகரால நோய்கொண்ட சரீரத்திற்கும் ஆரோக்கியம் உள்ள சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து விட முடிகிறது. அதே நேரத்துல நோய்கொண்ட ஆத்மாவுக்கும் ஆரோக்கியமுள்ள ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்களால் காண முடிவதில்லை. ஆத்மாவின் வாழ்வு என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதும் இல்லை. இன்று அநேகர் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது, பெரிய மாணவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். ஆனால் அந்த ஆத்மா வாழ்கிறதா, நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்கிறதா அல்லது மரணமடைந்திருக்கிறதா என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. ஆத்மா வாழ்கிறது போல என்று சொல்லும் போது ஆத்மாவின் நிலைமைக்கு தக்கதான சரீர வாழ்வும் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சில வேளைகளில் இப்படி வாழ்த்துவது சாபமாக மாறிவிடுகிறது என்று எண்ணவும் தோன்றுகிறதா? ஏனென்றால் சிலருக்குள்ள ஆத்மா வியாதிப்பட்டு இருக்குது, சிலருக்குள்ளே ஆத்மா செத்து கிடக்குது. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் என்று சொல்லும் போது அப்படிப்பட்டவர்களை சரீர வியாதிக்கும் உலக பிரகாரமான சாவுக்கும் உள்ளாக்கிவிடக்கூடும். ஆரோக்கியமுள்ள ஆத்மாவிலே அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கும். ஆத்மாவிலே கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கும் என்றால் சரீரத்திலே தேவ பிரசன்னம் நிரம்பி வழியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பெலன். நெகேமியா 8:10. சாதாரணமாக உலகத்திலே துக்கத்தை நெஞ்சிலே அடக்கி வைத்துக் கொள்ள கூடாது என்று சொல்லுவார்கள். துக்கமான சூழ்நிலைகள் வரும்போது 4 பேரிடம் தங்கள் இருதயத்தின் பாரங்களை பகிர்ந்து கொள்வார்கள். இன்னும் அதிகம் மேல்மையாக கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் உள்ளத்துக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருப்போமானால் நாளடைவில் அந்த துக்கம் சரீரத்திலே இருதய நோயை கொண்டு வந்து விடுகிறது. ஜோபு பக்தனை பாருங்கள், அவருக்குள்ளே ஒரு பயத்தின் அபிக்கிரியை செய்து கொண்டே இருந்தது. அவர் தனது பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடாமல் தொடர்ந்து பயந்ததினாலே பல வியாதிகள் அவருக்குள் வந்து விட்டது. அவர், நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்மாவை பயத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கள். தம்முடைய 12 சிசர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று மத்தேயு 10:1 காண்கிறோம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களிலும் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

0: தேவ பிள்ளைகளுடைய வஸ்திரம் என்ற தலைப்பில் சகோதரன் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: ஒரு முழுவதும் ஆடை தரித்திருந்த பெண்ணாயிலும் ஆணாயிலும் உண்மையாகவே மற்றவர்கள் முன்னாலே அழகாக பார்க்கப்படுவார்.
2: A fully clothed boy and a fully clothed girl is much more safe in today's society.
1: இன்னைக்கு உள்ள சமூக அமைப்பில் நாம் வாழுகிற இந்த சூழ்நிலையில் சரியாக முழுமையாக மூடப்பட்ட ஆடை தரித்திருக்கிற ஆணும் பெண்ணும் பாதுகாப்பு உள்ளவங்களா இருப்பான்.
2: Let us take concern and care in the dresses we choose.
1: நாம் எந்த விதமான ஆடையை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதிலே மிக மிக அவதானமாக நாம் இருப்போம்.
2: See, if I want to show you from the Bible, wherever you read nakedness mentioned in the Bible, it comes after two reasons. One of these two reasons.
1: இந்த வேதத்திலே நிர்வாணம் என்று சொல்லப்படுகிற காரியம் வரும்பொழுது அங்கே ரெண்டு காரியம் அங்கே கூடவே சொல்லப்பட்டிருக்கும்.
2: நம்பர் 1,
1: முதலாவது,
2: when people fell in sin they became naked.
1: அவர்கள் பாவத்திலே விழுந்த பொழுது நிர்வாணமாய் இருந்தார்கள்.
2: For example,
1: உதாரணமாக
2: Adam. The moment he committed sin, disobedience, he became naked.
1: அவன் எப்பொழுது அந்த பாவத்தை செய்தானோ அவன் நிர்வாணியானான்.
2: One more example, Noah.
1: அடுத்து நோவாவை குறித்து பார்க்கிறோம்.
2: The moment he became drunk, the Bible says, he lay uncovered inside his tent.
1: அங்கே நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் வெறி கொண்டவன் ஆன பொழுது அவன் வஸ்திரம் விலகி இருந்ததை அவன் அறியவில்லை.
2: The second moment when people actually move into nakedness is when they are driven by evil spirits.
1: ரெண்டாவதாக அவர்கள் அசுத்த ஆவியினாலே வஞ்சிக்கப்படுகிற பொழுது அவர்கள் நிர்வாணி ஆகிறார்கள்.
2: Two examples.
1: ரெண்டு உதாரணத்தை சொல்றேன்.
2: One is in Exodus 32:25.
1: முதலாவதாக யாத்திரை அகமத்தின் புத்தகத்தில் 32:25.
2: There you read the Israelites when they made the golden calf. The Bible says Moses found them naked and dancing before it.
1: அந்த பொன் கன்றுக்குட்டியை அவர்கள் உருவாக்கின பொழுது அவர்கள் அதை சுற்றி நிர்வாணியாக கொண்டாடற பண்ணிக் கொண்டிருந்தால் என்று பார்க்கலாம்.
2: If you come to Mark chapter 5 and verse 15.
1: நீங்க மார்க்கின் சுவிசேஷம் 5 அதிகாரம் 15 வசனத்தை பார்த்தால்,
2: there was a young boy who was brought to Jesus who was possessed by the legion of demons, and the Bible says only after Jesus healed him he was clothed properly with a sane mind and sitting with Jesus.
1: அங்கே ஒரு பையனை பார்க்கிறோம், அவன் லேயோன் பிசாசு பிடித்தவனாக வஸ்திரம் தரியாதவனாக இருந்தான். ஆண்டவராகிய இயேசு அந்த அசுத்த ஆவிகளை அவனை விட்டு திறத்துறதுக்கு பின்பதாகத்தான் அவன் வஸ்திரம் தரித்தவனாக உட்கார்ந்திருந்தான்.
2: So be careful when you are driven in your mind to buy clothes that are not appropriate, clothes that are not beautiful, clothes that are not covering your body. It is not led by the Spirit of God. That thought is led by the evil spirits and by people who have fallen from obeying God.
1: உங்களுக்கான ஆடைகளை நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது பொருத்தமற்ற ஆடைகளை தெரிவு செய்வீர்களானால், அழகில்லாத ஆடைகளை நீங்கள் தெரிவு செய்வீர்களானால், உங்களை மறைக்காத ஆடைகளை தெரிவு செய்வீர்களானால், இந்த தெரிவு செய்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறவன் பிசாசு என்பதை மறந்துடாதீங்க.
2: That is not pleasing to God.
1: இது தேவனுடைய பார்வையிலே அவருக்கு பிரியமானது அல்ல.
2: For boys also I will say.
1: நான் இதை ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்றேன்.
2: Some of you go and buy jeans.
1: சிலர் போய் ஜீன்ஸ் வாங்குறீங்க.
2: But if you look at the jeans, you cannot sit in a place properly.
1: நீங்க அந்த ஜீன்ஸ் போட்டு வரும்பொழுது சரியா உட்கார்ந்து கூட எந்திரிக்க முடியல.
2: And it ends you up in shame because it doesn't cover your body.
1: காரணம் என்ன? உங்களுடைய சரீரத்தை அது மூடல.
2: They have low hip jeans. What is that? I don't know. What is that? Low hip jeans.
1: இப்ப இடுப்புக்கு கீழே ஜீன்ஸ் போட வேண்டியதா இருக்கு. அப்படி போடுறாங்க ஐயா, எனக்கு புரிய மாட்டேங்குது.
2: ப்ளீஸ் டோன்ட் கிறிஸ்டியன் பாய்ஸ், காட்லி சில்ட்ரன், டோன்ட் என்ஜாய் ஷோயிங் ஆஃப் யுவர் நேக்கட்னஸ்.
1: கர்த்தருடைய பிள்ளைகளாக, இயேசுனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய நிர்வாணத்தை வெளியே காட்டும்படிக்கு அல்ல தேவன் உங்களை அழைத்தது.
2: டோன்ட் டூ தட், டோன்ட் கெட் இன்டு தட் டெம்டேஷன்.
1: அப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளே சிக்கிறாதீங்க.
2: ஐ ஈவன் யூஸ் டு டெல் பாய்ஸ் ஹூ கம் டு தி யூத் மீட்டிங், இஃப் தே ஹவ் taken off two buttons, I'll say, எதுக்குப்பா? Button up. Why you want to show your chest? Button up.
1: என்னுடைய அந்த வாலிபர் கூட்டத்துக்கு வர்றாங்க, ஒருவேளை அந்த சட்டையில் மேலே இருக்கிற ரெண்டு பட்டனை திறந்துருந்தா கூட இல்லாமல் இருந்தால் கூட நான் கேட்பேன், ஏன்ப்பா நெஞ்ச காட்டுறதுக்கா இங்கே வந்த, அதை மூடுங்க, அதை பட்டனை போட்டு மூடுங்க.
2: I used to tell, so many boys will testify that I told them privately, I will tell them.
1: Na inda kaaryatha avangalukku solli irukkirengala inga iruka pala valiva pillengala saathiya solvanga.
2: Some young girls I've asked my wife or the lady youth leaders, if I notice some girls, I'll tell them, okay, go and counsel them, this is not an appropriate dress, ask them to change the way they dress themselves.
1: Naan sila pen pilligalai kanda avanga sariyana aadai tharikkadudhu naan paathirpenalan enudaiya manavi enamo matra edathile solli avaridathile poi sariyana aalosanai solli sariyana poruthamana aadai anindhu kolla avargalukku aalosanai solungal endran solli irukiren.
2: I know about AC Avadi, we all know about AC Avadi, our children are fantastic children.
1: Enakku onnu mattum theriyum, ACA sabaikku varugira nammudaiya pilligal arumaiyana pilligal, adha endha maatru karthum illa.
2: Most of this teaching they don't need, I know it.
1: எனக்கு நான் சொல்லுகிற இந்த காரியம் உங்களுக்கு பலருக்கு தேவை இல்லாதது என்பதை நான் அறிவேன்.
2: Because you are already following the word of God.
1: காரணம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள்.
2: But I am speaking this for people who are coming new to our church, who are just getting to listen to this kind of teaching, who have no idea about this, and for people watching online who have no teaching about such kind of doctrines in the Bible.
1: இந்த காரியத்தை நான் சொல்லுவதற்கான காரணம், நம்முடைய சபைக்குள்ளே புதிதாக வருகிறார்கள், அவர்களுக்கு இது அறியாமல் இருக்கிறது, இன்னும் பலருக்கு வேதம் இதிலே குறித்து எதை கற்பிக்கிறது என்று தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள், இதை காட்டிலும் வலைத்தளங்களிலே நம்முடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற பலருக்கு இதை குறித்த பல கேள்விகள் இருக்கிறது, அவர்களுக்கு தெளிவு உண்டாகும்படி இன்றைக்கு நான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன்.
2: So dress appropriately.
1: முதலாவதாக நான் சொன்னேன், பொருத்தமான ஆடை அணியுங்கள்.
2: Be dressed to beautify yourself.
1: உங்களை அழகுபடுத்தத்தக்க ஆடை அணியுங்கள்.
2: Number C, dress that covers your body.
1: உங்களுடைய சரீரத்தை மூடத்தக்க ஆடைகளை அணியுங்கள்.
2: D, buy or stitch clothing that describes you at best.
1: உங்களை சரியாக பிரதிபலிக்கக்கூடிய ஆடைகளை அணியுங்கள்.
2: It should describe you properly.
1: நீங்கள் யார் என்பது இந்த ஆடை மூலமாக பிரதிபலிக்கப்பட வேண்டும்.
2: Exodus 28:4 second part.
1: நீங்க 28:4 யாத்திரையாகமத்துடைய இரண்டாம் பகுதியை பாருங்க.
2: You shall make holy garments for Aaron your brother and his sons that he may be minister to me as a priest.
1: ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுங்க.
2: What is this dress for?
1: இந்த ஆடை எதற்காக அவன்
2: போடுகிறான்? Not only to cover him.
1: அவன் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக மாத்திரமல்ல.
2: It should describe who he is.
1: அவன் யார் என்று காண்பிக்கவும் இந்த ஆடை தான் பயன்படுகிறது.
2: It describes to people who he is.
1: இவன் யார் என்பது எங்கே பிரதிபலிப்பாக காண்பிக்கப்படுகிறது? அவனுடைய ஆடை மூலமாக காண்பிக்கப்படுகிறது.
2: Listen everyone, listen.
1: தயவு செய்து கவனிங்க.
2: Some of us don't think about this very seriously.
1: பலர் இதை குறித்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல.
2: Why?
1: ஏன் தெரியுமா?
2: Because they don't know about it.
1: இவர்கள் இதை அறியாத இருக்கிறதுனாலே தான் இதிலே அவர்கள் கவனம் செலுத்தவில்லை.
2: We take some dress, buy some dress, wear it as you want.
1: ஏதோ ஒரு dress வாங்கினோம், அத போடுறோம், அவ்வளவுதான்.
2: But you must understand that every dress has an inert message and it conveys a value that you are holding as a person.
1: ஒவ்வொன்றை நீங்க கவனிக்கும் பொழுது நீங்க போடுகிற ஆடை இது உங்களை பிரித்த ஒரு காரியத்தையும் சொல்லுது, நீங்கள் எப்படிப்பட்ட நபர் என்பதை வெளியே காண்டு கொடுக்குது.
2: Do you understand what I'm saying?
1: நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு?
2: It speaks about you.
1: இந்த ஆடை நீங்கள் யார் என்பதை நீங்கள் சொல்லாமலே வெளியே சொல்லுது.
2: You know there's a proverb in Tamil, ஆள் பாதி
1: ஆடை பாதி
2: சொல்லுவாங்க பாத்தீங்களா. The moment you see somebody with a dress, most of the time 50% you can actually judge who they are.
1: அவங்க ஆடை ஒன்னு உடுத்திட்டு வராங்க பாருங்க, அந்த ஆடையுடைய தோற்றத்தை பார்த்தேனே பாதி அந்த ஆள் எப்படிப்பட்டவர்ங்கற நினைத்துக்கு வந்துருவீங்க.
2: What are their values? What are their belief systems? How they respect themselves? How they respect others? Everything is shown in their dress.
1: அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய நம்பிக்கை என்ன, எப்படி அவர்களுடைய நடத்தை இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சீங்க.
2: Most important thing I said was how they respect themselves and how they respect others is also shown in their dress. தங்களை எப்படி அவங்க மதிக்கிறாங்க, தங்களை பற்றி அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, மற்றவங்களை எப்படி மதிக்கிறாங்க ரெண்டுமே எதில் தெரியும்னா ட்ரெஸ்ல தெரிஞ்சிடும். See, the way I dress, I can dress anything, but I dress so I respect you and I respect myself.
1: Naan indrikku endha dress venna pottinga vandirukalam, eppadi patta aadai venna tharichittinga nikkalam, ana indrikku naan tharithirukkira aadai ungalku naan ganam kodukuren, adhe vela ennaiyum naan madippukuriyavanai veithu kodukuren.
2: Hallelujah. We have the freedom to do anything.
1: Ungalku ella vidhamana soondram irukku, edha seiyavum soondram irukku,
2: but don't destroy your good name and the right message you're supposed to send by wearing inappropriate dresses.
1: Poruthamillada ungalku sariya illada aadigalai tharithukondu ungalai kurithu oru thavarana seidhiyum purindunarvaiyum mattavar mathila yerpaduthi vittradinga.
2: When you go to your office, dress properly.
1: Neenga office ku poringa na adarkuriya aadaiye sariyana aadai aninjittu ponga.
2: The people in the office should know that you are a child of God.
1: நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் அணிந்திருக்கிற ஆடையின் மூலமாக மற்றவர்கள் அறிந்திருக்கணும்.
2: The manner of dressing should increase your respect, not decrease it.
1: உங்களுக்கு ஏற்கனவே அவங்க வைத்திருக்கிற மரியாதையிலும் மதிப்பிலையும் நீங்க ஆடை அணிகிற விதத்தில் உயரணுமே தவிர கீழே வந்துடக்கூடாது.
2: Dress properly.
1: சரியா ஆடை அணிங்க.
2: Send the right message.
1: நீங்க சரியான செய்தியை அவருடைய உள்ளத்திலே பதியும்படியா செய்யுங்க.
2: Your belief, your convictions can be expressed by your dress.
1: உங்களுடைய நம்பிக்கை என்ன, என்ன கொள்கை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய ஆடை மூலமா வெளிப்படும்.
2: Beware of the messages and values clothing might communicate in your own culture.
1: உங்களுடைய கலாச்சாரத்தில் நீங்கள் அணிகிற ஆடை மூலமாக நீங்கள் ஒரு செய்தியை இப்படிப்பட்ட நபர்தான் என்கிறதை அவர்களுக்கு அறிவிக்கிறீங்க.
2: And be careful about that.
1: இதை குறித்து கவனமாக இருங்க.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Don't you think that I am recommending one kind of cloth, one kind of dress, or I am against one kind of dress? No, I leave it to your discretion.
1: ஒரே ஒரு விதமான ஆடையை மாத்திர அணிங்க, இப்படிப்பட்ட ஆடைகளை எல்லாம் அணியாதீங்க என்று நான் சொல்ல வரவில்லை. அது என்னுடைய வேலையும் இல்லை.
2: I gave you four thoughts.
1: நான் நான்கு காரியங்களை சொன்னேன்.
2: Next time you go and buy a dress.
1: நீங்கள் அடுத்த முறை போய் ஒரு ஆடை உங்களுக்காக வாங்குகிற பொழுது
2: four simple words A B C D.
1: ABCD என்கிற நான்கு காரியத்தை ஞாபகத்தை வச்சுங்க.
2: என்னமா நாலு? என்னது
1: நாலு காரியம்? என்ன
2: நம்பர் ஒன்?
1: முதலாவது என்ன?
2: Appropriate dress.
1: பொருத்தமான ஆடை.
2: Number two.
1: இரண்டாவது என்ன?
2: Beautifying dress.
1: அழகுபடுத்துகிற ஆடை. உங்களை அழகுபடுத்துகிற ஆடை.
2: See.
1: மூணாவது உங்களை மறைக்கிற ஆடை.
2: Covering dress.
1: உங்களை மறைத்துக் கொள்கிற ஆடை.
2: Number four.
1: நான்காவது என்ன?
2: Describing dress.
1: உங்களை குறித்த காரியத்தை வெளிப்படுத்துகிற ஆடை.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Are you happy?
1: சந்தோஷமா?
2: நிறைய பேருக்கு நிறைய கேள்வி தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். I pray that God will give us wisdom.
1: ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஞானத்தை இந்த காரியத்திலே தருவாராக.
2: First one, eternal clothes.
1: முதலாவது நான் சொன்னது என்ன? நித்தியத்தின் ஆடையை குறித்து நாம் பார்த்தோம்.
2: Secondly, external clothes.
1: இரண்டாவது வெளியரங்கமான ஆடை.
2: But this is not everything.
1: இது மட்டும் இல்லைங்க.
2: The most important part is coming now.
1: இன்னொரு முக்கியமான அதி முக்கியமான காரியத்தை இப்ப பார்க்க போறோம்.
2: What is that?
1: அது என்ன?
2: Excellent clothing.
1: அது மேன்மையான வஸ்திரம்.
2: Come to Matthew 6:25.
1: நீங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தியின் 6 அதிகாரத்துடைய 25 வசனத்தை பார்ப்பீர்களானால்,
2: the words of Jesus.
1: இயேசுவின் வார்த்தைகளை பார்க்கிறோம்.
2: Therefore I tell you, do not worry about your life, what you will eat or drink, or do not worry about your body, what you will wear.
1: ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள்.
2: Now you are having a question.
1: இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இப்ப கேக்குறீங்க.
2: What, pastor, all along you were talking about how to wear dress, now you are saying don't worry about what you will wear.
1: Enna pastor ivlavu nera dress porradha petti sonninga, ipa dress pettiye kavalapadadhu nu vera solringle.
2: That is what Jesus said, don't worry about what you will wear.
1: Andora yesa adha solka eduk udaikaga kavalapadadhinga endraare.
2: But I didn't finish the verse, there's some more left. I'll read
1: that. Anaga mudiyalanga andha vaartha innum todandu varudhu.
2: It says,
1: solugirar,
2: is not life more than food and the body more important than clothes?
1: Ungalku solugiren, aaharathai paarkilum jeevanum udaiyai paarkilum shariramum visheshithavigal allava.
2: So what the message is,
1: inge ulla seidhi enna?
2: Dress is important.
1: உடை என்பது முக்கியமானதுதான்.
2: But there is something more important than dress.
1: இந்த உடையை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு காரியம் இருக்கிறது.
2: நான் சொன்ன பாருங்க, ஆள் பாதி
1: ஆடை பாதி.
2: வெறும் ஆடையை மட்டும் எடுத்துட்டு போயிடாதீங்க இந்த மெசேஜ்ல. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு?
1: ஆள்.
2: ஆள் இல்லாம dress இல்ல, dress இல்லாம ஆள் இல்ல, ரெண்டும் தேவை இல்ல. You need both. You need the person, you need the attire.
1: ஆளும் வேணும் ஆடையும் வேணும்.
2: Now Jesus said,
1: ஆண்டவராய் சொல்கிறார்,
2: your body is more important than your clothes.
1: உன்னுடைய சரீரம் உன்னை ஆடையை காட்டிலும் முக்கியமானது.
2: Bottom line,
1: கடைசியாக ஆண்டவர் சொல்ல விரும்புவது என்ன?
2: Dressing is not everything.
1: உன் வாழ்க்கையில ஆடை தனித்து கொண்டு இருப்பதுதான் உன் வாழ்க்கையே அல்ல.
2: Dressing is not everything.
1: எல்லாமே dress போடுறதாங்க என் வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை.
2: There is more to beauty than what meets the eye.
1: அதை காட்டிலும் அழகுள்ளதான இன்னொரு காரியம் இருக்கிறது.
2: Please don't get offended.
1: நான் சொல்றது கூட பயந்துடாதீங்க.
2: Many Pentecostals sadly stop right here.
1: பல பெந்தகோஸ்த கிறிஸ்தவங்க இந்த இடத்துல நின்னுறாங்க.
2: Dress properly.
1: சரியா ஆடை உடுத்து, பொருத்தமான ஆடை உடுத்து, சரியா ஆடை உடுத்து.
2: ஆமென்.
1: ஆமென்.
2: நோ.
1: இல்லங்க.
2: Don't do that.
1: அதல்ல, அது மட்டும் இல்ல.
2: There is something more important than dress.
1: இதை காட்டிலும், இந்த ஆடை உடுத்துவதை காட்டிலும் மிக முக்கியமான இன்னொன்னு இருக்கு.
2: I'm going to show you ABCD.
1: திரும்ப இன்னொரு ABCDக்கு வர்றோம்.
2: ரெடியா? Let's go. Number 1.
1: முதலாவது என்னன்னு கேட்டா,
2: our attitude is more important than our dress.
1: நம்முடைய ஆடைகளை காட்டிலும் நம்முடைய அணுகுமுறை முக்கியமானது.
2: Our character, our attitude, our thought processes are more important than our dress.
1: நம்முடைய சுபாவம், நம்முடைய குணாதிசயம், நம்முடைய நற்சிந்தனை, நம்முடைய காரியங்கள் நடத்துகிற விதம், இது ரொம்ப முக்கியம்.
2: You know, so many of us think dressing means only this textiles, this fabric that you put it on your body.
1: நாம் ஏதோ ஒரு துணியை போட்டுக்கொள்கிறோமே, அந்த துணியை ஆடையாக தைத்து போட்டுக்கொள்கிறோமே, அதுதான் உடை என்று நினைத்துக் கொள்கிறோம்.
2: But the Bible says there is something else beyond and besides this fabric.
1: இந்த போட்டிருக்கிற இந்த ஆடையை காட்டிலும் இதை காட்டிலும் முக்கியமானது ஒன்று உண்டு என்று வேதம் சொல்கிறது.
2: That is our attitude.
1: அதுதான் நம்முடைய அணுகுமுறை.
2: 1 Peter 5:5.
1: நீங்க 1 பேதுரு 5 அதிகாரத்துடைய 5 வசனத்தை பார்ப்பீர்களா?
2: There is a dress that is spoken about there.
1: இங்கே ஒரு ஆடை குறித்து பேசப்படுகிறது.
2: Likewise you who are younger be subject to the elders. Clothe yourselves all of you with humility towards one another.
1: அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்.
2: What should you do?
1: அங்க செய்ய வேண்டியது என்ன? என்ன செய்யணுமா?
2: Not only wear simple humble clothes.
1: தாழ்மையான எளிமையான ஆடைகளை தரித்துக் கொள்வது மாத்திரமல்ல,
2: you should wear the dress of humility in your heart.
1: உங்களுடைய இருதயத்திலே மன தாழ்மையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும்.
2: Come to 1 Peter chapter 3 verse 3 to 4.
1: நீங்க 1 பேதுரு 3 அதிகாரம் 3 4 வசனங்களை கவனியுங்கள்.
2: Here apostle Peter talks to husbands and wives how they should treat each other, how they should behave with each other.
1: இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் எப்படி நடத்திக் கொள்ளணும் என்ற காரியத்தை குறித்து பேசுகிறார்.
2: And he talks about wives, he says.
1: இந்த இடத்திலே மனைவிகளை குறித்து வரும்பொழுது,
2: your beauty should not come from out word adornment such as elaborate hairstyles and the wearing of gold jewelry or fine clothes. Rather it should be of your inner self, the unfading beauty of a gentle and quiet spirit which is of great worth in God's sight.
1: மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது.
2: Very precious before God.
1: அது தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றதாக இருக்கிறது.
2: What is it?
1: அது என்ன?
2: Many people will say, not wearing jewels, not braiding your hair, not wearing expensive clothes, very precious before God. No.
1: மயிர பின்னதோ பொன் ஆபரணங்களை அணியாம இருப்பதோ அல்லது உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டதோ அதல்ல.
2: Beyond that, there is something more precious.
1: அதை காட்டிலும் முக்கியமான மிக அலங்காரமான ஒரு காரியம் இருக்கிறது.
2: Many people would have fulfilled the first category.
1: பலர் என்ன பண்றாங்கன்னா முதல் சொல்லப்பட்ட அந்த பாதி காரியத்தை நிகழ்த்தி இருப்பாங்க வாழ்க்கையில்.
2: But the next part has nothing to do with their life.
1: அவங்க வாழ்க்கைக்கும் இந்த இரண்டாவது பகுதியில் சொல்லப்பட்டதுக்கு சம்பந்தமே வராது.
2: What is that?
1: அது என்ன?
2: It says, it should be of your inner self, the unfading beauty of a gentle and quiet spirit.
1: அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம்.
2: Please don't misunderstand me.
1: தயவு செய்து என்னை தவறாய் விளங்கிக் கொள்ளாதீர்கள்.
2: In order to alter your dress, change your dress, it would take a little bit of money, a little bit of time, that's all.
1: உங்களுடைய ஆடையை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு கொஞ்சம் பணம் செலவாகும், கொஞ்சம் நேரம் செலவாகும்.
2: That is easy. Everybody is willing to do that.
1: எல்லாரோடையும் செய்ய முடியும், எல்லாருக்கும் அதை செய்கிற விருப்பமும் இருக்கும்.
2: When I say dress appropriately, yes, pastor. When I say dress beautifully, yes, pastor. When I say dress to cover you, yes, pastor. Right, pastor. When I say dress that will describe you properly, yes, pastor. Everything is okay. You will be able to do it in no time.
1: நீங்க பொருத்தமான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் நான் சொன்ன பொழுது, அழகுள்ள ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது, உங்களை மறைக்கிற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் சொன்ன பொழுது, உங்களை வெளிக்காட்டுகிற உங்களுடைய தன்மை என்னங்கிற சுபாவத்தை வெளிக்காட்டுகிற நல்ல ஆடையை அணிந்து கொண்டு சொல்லும் போது, ஓமா பாஸ்டர் அப்படிதான் பாஸ்டர், நம்ம அப்படியே செய்ய போறோம் பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க.
2: தட் இஸ் தி ஈஸி பார்ட்.
1: அது மிக இலகுவான பகுதி.
2: பட் வாட் ஐ ரெட் தி நெக்ஸ்ட் பார்ட்,
1: அடுத்த பகுதியுன்னு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க.
2: இட் டேக்ஸ் அ லைஃப் டைம் டு அக்கம்ப்ளிஷ் தட்.
1: இந்த காரியத்தை செய்யணும்னா உங்க வாழ்க்கை முழுவதுமே அதுக்கு நீங்க செலவாக்கணும்.
2: வாட் காட் இஸ் லுக்கிங் ஆஃப்டர் அண்ட் வாட் இஸ் ப்ரெஷியஸ் பிஃபோர் காட், வாட் வில் நெவர் ஃபேட் இன் பியூட்டி, இஸ் த கேரக்டர் தட் இஸ் இன்சைட்.
1: ஆண்டவருக்கு முன்பாக அழியாத அலங்காரமா இருக்க போகிறது என்னன்னு கேட்டா, நம்முடைய இருதயத்துக்குள் மறைந்திருக்கிற நம்முடைய குணம்.
2: There are many, many Christian believers who are dressed very appropriately, but their attitude is very, very bad.
1: இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் ஆடையை மாத்திட்டாங்க, ஆனா அவங்களுடைய உள்ளான குணத்துல எந்த மாற்றமும் வரவே இல்லை.
2: That is why the name of God is slandered in so many places.
1: அதனாலே தான் பல இடங்களிலே இவர்களாலே தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது.
2: People say, oh, what you are wearing white and white? Your mouth, bad mouth.
1: ஆடை என்னமோ வெள்ளைதான், ஆனா வாயிலிருந்து வர்ற வார்த்தை எதுவுமே வெள்ளை கிடையாது.
2: You are wearing nice dress only. Dress and all is very religious. But your attitude, appa, the pride you have in your mind, who can stand before it?
1: Anga aadaiya potirukkada paatha amaidiyana aalu maari dhaan irukku, ana vaaya thuranda perumaiyana ennangala veliya varudhu.
2: Excellent clothing is right attitude.
1: அங்கே மேன்மையான அந்த வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டுமானால் நமக்குள்ள இருக்கிற நடத்தை அணுகுமுறை சரியானதா இருக்கும்.
2: The Bible says, let this mind be in you which was also in Christ Jesus.
1: இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவது என்று வேதம் நமக்கு.
2: The Bible says he has left his footsteps for us to follow.
1: அவரை தொடர்ந்து வரும்படி மாதிரியை நமக்கு பின்வைத்து போனார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு.
2: The truth is we don't know what kind of dress Jesus was wearing.
1: நமக்கு பிரச்சனை என்ன, இயேசு எப்படிப்பட்ட ஆடை தரித்திருந்தா நமக்கு தெரியாது.
2: He didn't leave his dress as an example for us.
1: ஆண்டவர் தன்னுடைய ஆடையை நமக்கு உதாரணமாக வைக்கல.
2: But he left his attitude for us to follow.
1: ஆனால் அவர் நடந்து கொண்ட வீதம் என்னவோ அதையே நாம் பின்பற்றும்படி நமக்கு மாதிரியாக வைத்து போனார்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: So this is the third level of dressing, which is excellent dressing focused on your attitude.
1: மேன்மையான வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய நடத்தை அணுகுமுறைகள் கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்கும்.
2: Number 2.
1: இரண்டாவதாக,
2: the second part of excellent dressing is
1: inda menmayana vastranudaiya rendavathu karyathai neengal gavanippirlana.
2: Proverbs 11:22,
1: neengal neethimuligalin pustagam 11th adhigarathudaiya 22nd vasanathai nam gavanippomana.
2: Like a gold ring in a pig's snout is a beautiful woman without discretion.
1: நீதிமொழிகள் 11:22 வசனத்திலே மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம்.
2: Write down the second thought.
1: இங்க இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன்.
2: First I said your attitude is more important than your dress.
1: முதலாவது நான் சொன்ன உங்களுடைய ஆடையை காட்டிலும் உங்களுடைய அணுகுமுறை முக்கியமானதா இருக்கணும்.
2: Number 2.
1: இரண்டாவதாக
2: our brilliance is much more important than our dress.
1: நம்முடைய ஆடையை காட்டிலும் நம்முடைய ஞானம் முக்கியமானதா இருக்கணும்.
2: Our brilliance is important.
1: நாம் எப்படிப்பட்ட ஞானமுள்ளவளாய் இருக்கறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: Here the Bible says here is a woman who was very beautiful.
1: இங்க ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது மிகவும் அழகுள்ள பெண்.
2: But the problem with her, she had only beauty, no discretion, no wisdom, no brilliance.
1: ஆனா இங்க என்னன்னு கேட்டா அந்த பெண் அழகுள்ளவளாய் இருக்கறா அவளுக்கு ஞானமோ அறிவோ இல்லை.
2: Can you guess who was the best dressed person in the Bible?
1: வேதத்திலே அழகாக அல்லது முழுக்க முழுக்க சரியாக ஆடை உடுத்தி இருந்தவர் யார்? வேதத்தில் சொல்லப்பட்டது யாரை குறித்து?
2: The best dressed person in the Bible.
1: உலகத்திலே நல்ல உயர்தரமான ஆடையை தரித்த ஒரு மனிதரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாரை குறித்து சொல்லப்படுகிறது?
2: Matthew 6:29.
1: மத்தேயு 6:29 வசனத்திலே அதை நாம் படிக்கிறோம்.
2: Yet I say to you that even Solomon in all his glory was not arrayed like one of these.
1: என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
2: This is the observation by Jesus himself.
1: இது யார் சொன்னா? இயேசு சொல்லுகிற வார்த்தை.
2: He was before Abraham, he was before the foundations of the earth. He says even Solomon did not wear like this.
1: பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அந்த ஆபிரகாமுடைய காலத்துக்களுக்கு முன்பாகவே வாழ்ந்த அந்த இயேசு தான் சொல்லுகிறார் சாலமோன் முதலாய் அவன் தன்னுடைய சர்வ மகிமையில் கூட இப்படி உடுத்திருக்கலப்பா.
2: சோ இன் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜீசஸ் அமங் தி ஹியூமன் பீயிங்ஸ் ஹூ எவர் லிவ்ட் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் பெஸ்ட் டிரெஸ்ஸிங் வுட் பி சாலமன்.
1: அங்கு ஆண்டவருடைய நிர்ணயத்தின்படி ஆண்டவருடைய அளவுகோலின்படி இந்த பூமியிலே இருந்தவர்களே மிக உயர்தரமான ஆடையை உடுத்தி இருந்த ஒருவன் உண்டானால் அது சாலமோன் ராஜா.
2: I don't think it's a big surprise because the Bible says during his time gold was not even valued as a thing.
1: அப்ப அவனுடைய காலத்தை குறித்து பார்க்கும் பொழுது தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடந்த காலம், வெள்ளி ஒரு பொருட்டாய் மதிக்கப்படாத காலம்.
2: And he was arrayed so well.
1: அப்பா அதனால நிச்சயமா அது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கா? அவனுக்கு ஒரு நல்ல ஆடை வாங்கி தரிக்க.
2: He would have got the best dressmaker, the best tailor, the best beautician, everything. He would have looked so gorgeous.
1: அவன் நல்ல வடிவமைப்பாளரை அழைச்சிருப்பான், நல்ல ஆடை தயாரிக்கிறவரை அழைச்சிருப்பான், எல்லாவற்றையும் திறமையான ஆளை கொண்டு தனக்குள்ள ஆடை அவன் தரிச்சிருப்பான்.
2: But one night the Lord appeared to him and asked him, what do you want?
1: ana ore iravile aandavar avanukku darshanamaagi unakku enna vendum endra avanai kekkira.
2: Lord, I saw two coats in Louis Philippe. Lord, that only I didn't buy.
1: The Louis Philippe la nalla coat rendu paathen. இது வரைக்கும் அந்த கோட் மட்டும் தான் நான் வாங்கல ஆண்டவரே.
2: That one t-shirt I didn't buy.
1: அந்த ஒரு t-shirt மட்டும் தான் எனக்கு இன்னும் வாங்கணும், அது கிடைக்கலையே.
2: He didn't say that.
1: அதெல்லாம் சொல்லலங்க.
2: The Lord asked him, whatever you ask I'll give you.
1: நான் என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவனிடத்துல கேக்குறார்.
2: What did he say?
1: அவன் என்ன கேட்டான்?
2: Give me wisdom.
1: ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: See,

0: மோர் வேல்யூபிள் தென் ரூபீஸ்.
1: உங்களுடைய உள்ள இருக்கிற அந்த ஞானம் இருக்க பாருங்க, அது முத்துக்களை பெற்றும் விலையேறியது.
0: ஆன் தி அதர் ஹேண்ட்,
1: இன்னொரு பக்கத்துல,
0: யூ கேன் பி டெக்ட் வித் ரூபீஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ.
1: தலையில இருந்து கால் வரைக்கும் முத்துக்களாலும் வைரங்களாலும் இழைக்கப்பட்ட ஆடையை கூட நீங்க தரிச்சிருக்கலாம்.
0: பட் இஃப் யூ டோன்ட் ஹேவ் அ குட் பிரெயின்,
1: உங்களுக்கு ஞானம் மட்டும் இல்லைன்னா,
0: the bible says you will be like a gold ring in a pig's snout.
1: அது பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமனாக இருக்கும்.
0: Go for what is best.
1: எது நல்லதோ எது சிறந்ததோ அதை நாடுங்கள்.
0: Clothe yourself with wisdom.
1: நீங்கள் ஞானத்தினாலே ஆடையை தரித்துக் கொள்ளுங்கள்.
0: hallelujah
1: hallelujah.
0: Number 3,
1: மூன்றாவதாக,
0: number 3,
1: மூன்றாவதாக,
0: A for your attitude is more important than your clothes.
1: முதலாவது நான் சொன்னேன், உங்களுடைய அணுகுமுறை நடத்தை முக்கியம்.
0: Your brilliance is more important than your dress.
1: உங்களுடைய ஞானம் உங்களுடைய ஆடையை காட்டிலும் முக்கியம்.
0: Number 3,
1: மூன்றாவதாக,
0: the condition of your heart is more important than your dress.
1: உங்களுடைய ஆடையை காட்டிலும் உங்களுடைய இருதயத்துடைய நிலை முக்கியமானது.
0: Turn with me to Matthew 23 verses 2 and 5.
1: மத்தேயு 23வது அதிகாரம் 2ம் 5ஐயும் பாருங்க.
0: This passage talks about the scribes and Pharisees who sat in the seat of Moses.
1: மோசேயினுடைய அந்த ஆசனங்களிலே உட்கார்ந்து வேதபாரகரையும் பரிசேயர்களையும் குறித்து பேசப்படுகிற வார்த்தை.
0: Now look how the Bible describes them.
1: இந்த காரியங்களை வேதம் எப்படி சொல்லுது என்று கவனித்து பாருங்கள்.
0: Verse 5.
1: 5ஆம் வசனத்திலே,
0: all their works they do for to be seen of men, they make broad their phylacteries and enlarge the borders of their garments.
1: தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி.
0: Let me give a small explanation.
1: இதை சற்று விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன்.
0: Jewish people in that time, men were wearing a tunic or something like a gown until their knees.
1: அந்த ஆண்டவருடைய காலத்திலே அந்த யூத மக்களுடைய ஆடையை கவனித்தில்லானால், ஆண்களுடைய ஆடை அவர்கள் முழங்கால் வரையிலே தொங்குகிற ஒரு பெரிய மேலாடையாக இருந்தது.
0: அங்கி மாதிரி, அங்கி until the knees,
1: அது அவருடைய முட்டி வரைக்கும் தொங்கும்.
0: But for women the same dress, but it will be longer till their feet.
1: ஆனால் பெண்களுக்கான ஆடை அதே போன்ற அங்கியாகத்தான் இருக்கும், ஆனால் அது அவருடைய கால்கள் வரைக்கும் இருக்கும்.
0: In their waist they will have a tie band.
1: அவர்களை இடுப்பை சுற்றி ஒரு நாடாவினால் அதை கட்டிக்கொள்வார்கள்.
0: This is the regular dress of men and women.
1: அதுதான் அன்றைக்குள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஆடை.
0: But these Pharisees and scribes, what did they do?
1: அந்த வேதபாரகரும் அந்த பரிசேயர்களும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால்,
0: the men will only wear till their knees.
1: அந்த ஆண்கள் அந்த முழங்கால் வரைக்கும் தான் அந்த ஆடையை போட்டிருப்பாங்க.
0: But now they extended it little bit, so it will be somewhere between the knees and between the feet.
1: அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டால், அவருடைய ஆடையினுடைய நீளத்தை அகலமாக்கி காலையும் முட்டாம முழங்கால் வரைக்கும் இல்லாம இடையிலே வைத்துக் கொண்டார்கள்.
0: So the approach or the appearance they gave to people was, oh, you know what, we are all very special, we are very spiritual.
1: அப்ப இதை பார்க்கிறவர்கள், இவங்க விசேஷமான ஆளுங்க, ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் என்று கருத வேண்டும் என்று நினைத்தார்கள்.
0: Jesus notices this and says, you are extending, you are enlarging the borders of your garments.
1: இதைத்தான் ஆண்டவராக இயேசு சொன்னார், நீங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை நீளமாக்குறீங்க.
0: But the problem is,
1: ana inga enna prachna,
0: verse 27 and 28,
1: anga adhi adhigathile 27 28 vasanangalai gavanithal,
0: to these people Jesus said,
1: aandavara yesu solugirar,
0: woe to you scribes and Pharisees hypocrites, for you are like whitewashed tombs which outwardly appear beautiful but within are full of dead people's bones and all uncleanness. Even so you outwardly appear righteous unto men, but within you are full of hypocrisy and iniquity.
1: மாயக்காரரே, வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாய் இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். அப்படியே நீங்களோ மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள்.
0: Listen,
1: நன்றாக கவனிங்க.
0: Jesus is not attacking the lengthening of the dress
1: in the aadaiyai avargal neelamaakki kondargale adai kuritha aandavar ange kurai sollavillai
0: but Jesus was more concerned about not the dress you are showing so much of

0: importance by extending the dress, but your heart is filled with hypocrisy, your heart is filled with wickedness. Outwardly you are looking like a whitewashed tomb, but inside it's all dead men's things.
1: ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு சொன்னது என்ன? இந்த ஆடையினுடைய நீளத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சிரத்தை எடுத்துக்கொண்டீர்களே, உங்களுடைய உள்ளத்தை கவனித்து பாருங்கள், அது மாயக்காரனுக்குள்ள உள்ளதை போல, அது ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்குள்ளே காண்கிற அசுத்தத்தையும் எலும்பையும் போல சுத்தமற்றதாக இருக்கிறது. நீங்கள் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்.
0: My dear brothers and sisters,
1: அருமையான சகோதரனே சகோதரியே,
0: some of us may be very decently, appropriately, beautifully, coveringly dressed.
1: நாம் இங்கே இருக்கிற பொழுது சரியாக, நேர்த்தியாக, முழுவதும் மறைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து இருக்கிறோம்.
0: But something else is more important than all of this.
1: அதை காட்டிலும், இந்த காரியங்களை காட்டிலும் முக்கியமானது ஒன்று இருக்கிறது.
0: There is a place that God is looking at.
1: அது தேவன் ஒரு இடத்தை பார்க்கிறாரே, அந்த இடம் என்ன?
0: Not as man sees.
1: அது மனிதன் பார்க்கிற விதமானது அல்ல.
0: He sees the heart.
1: அவர் இருதயத்தை பார்க்கிறார்.
0: With all the perfect dressing on the outside, if our heart is filled with hypocrisy and wickedness and dead people's stuff, we are not going to be appreciated by God. But the same words of Jesus was able to look at them and say, woe to you.
1: வெளியரங்கமாக முழுவதும் மறைக்கப்பட்ட நேர்த்தியான ஆடைகளை தரித்திருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் உள்ளத்தை பார்க்கிற பொழுது அந்த உள்ளம் சீரற்றதாக இருக்குமானால், தேவனுக்கு பிரியமற்றதாக இருக்குமானால், அன்றைக்கு அவர்களை பார்த்து சொன்னதை போல தேவன் நமக்கும் ஐயோ என்றும், மாயக்கார் என்றும், கல்லறைகள் என்றும் நம்மை பார்த்து அழைப்பார்.
0: மேக் ஷூர் தட் ஜஸ்ட் ஆஸ் ஆர் டிரெஸ் இஸ் பெர்ஃபெக்ட், தட் ஆர் ஹார்ட் வில் ஆல்சோ பி பெர்ஃபெக்ட்.
1: ஒன்று கவனிங்க, நம்முடைய ஆடைகள் நேர்த்தியாக அமைத்து உடுத்தப்பட்டிருக்கிறதை போல நம்முடைய இருதயமும் நேர்த்தியானதும் சீரானதுமாக இருக்கும்.
0: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
0: The last one.
1: கடைசியாக.
0: The fourth one.
1: கடைசி நான்காவதாக.
0: Our deeds are more important than our dress.
1: நம்முடைய ஆடைகளை பார்க்கலாம், நம்முடைய செய்கைகள், கிரியைகள் முக்கியமாக இருக்கும்.
0: Our deeds are more important.
1: நம்முடைய செய்கைகள் முக்கியமானதா இருக்கணும்.
0: 1 Timothy 2:9-10.
1: 1 திமோத்தேயு 2வது அதிகாரம் 9 இருந்து 10 வரை உள்ள வசனங்களை பார்ப்போமானால்,
0: I also want the women to dress modestly with decency and propriety, adorning themselves not with elaborate hairstyles or gold or pearls or expensive clothes, but with good deeds. Very important, but with good deeds. Appropriate for women who profess to worship God.
1: ஸ்திரீகளும் மயிரை பின்னலாவது, பொன்னிலாவது, முத்துக்களாவது, விலையேறப்பெற்ற வஸ்திரங்களினாவது தங்களை அலங்கரியாமல், தகுதியான வஸ்திரத்தினாலும், நாணத்தினாலும், தெளிந்த புத்தியினாலும், தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும்.
0: Very important.
1: மிக முக்கியம்.
0: Our good works, our good deeds are more important than our external beauty.
1: நம்முடைய வெளியரங்கமான அழகை காட்டிலும் நம்முடைய நற்கிரியைகளும் நற்செய்கைகளும் முக்கியம்.
0: The Lord is looking at our deeds.
1: ஆண்டவர் நம்முடைய கிரியைகளையும் செய்கைகளையும் கவனிக்கிறார்.
0: The Bible says he will reward every man according to his deeds.
1: அவனுடைய செய்கைக்கு தக்க பலன் ஆண்டவர் அளிப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: There was a woman in the New Testament, her name was Dorcas.
1: அங்கே தொற்கால் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம்.
0: And there, after she died, the Bible says, all her neighbors came and gave and showed the dresses she made for them, and they wept for her, how good work she did among us.
1: அவள் மரித்து கிடந்த பொழுது அங்கே சுற்றி இருந்தவர்கள் அவள் செய்த, அவள் தங்களுக்காக செய்து கொடுத்த ஆடைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு காண்பி அவளுடைய நற்கிரியைகளை குறித்து பேசினார்கள்.
0: I was reading about the virtuous woman in Proverbs 31.
1: அங்கே நீதிமொழிகளினுடைய புத்தகத்திலே காணப்படுகிற அந்த குணசாலியான ஸ்திரீ குறித்து நான் கவனித்து
0: பார்க்கிறேன். Proverbs 31.
1: நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 31வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
0: Have you ever wondered what kind of dress this virtuous woman was wearing?
1: இப்படிப்பட்ட அந்த குணசாலியான பெண் எப்படிப்பட்ட ஆடையை தரித்திருந்தால் நம்மள படிக்க முடிகிறதா?
0: Have you ever thought about it?
1: எப்பவாத குறித்து சிந்திச்சிருக்கீங்களா?
0: I will show you what kind of dress she was wearing.
1: அவள் எப்படிப்பட்ட ஆடையை அணிந்திருந்தாள் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
0: Verse 22.
1: நீங்க 31:22 பாருங்க. நீதிமொழிகள்
0: second part says,
1: அதுல இரண்டாம் பகுதி சொல்கிறது,
0: she is clothed in fine linen and purple.
1: மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு.
0: Wonderful clothes, classic clothing of a woman.
1: மிக அருமையான ஆடைகளை, உயர்ந்த ரக ஆடைகளை அவள் அணிந்திருந்தாள்.
0: Beautifully she was dressed.
1: அவள் அழகான ஆடைகளை அணிந்திருந்தாள்.
0: She was wearing fine linen and purple.
1: அவள் மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் தரித்திருந்தாள்.
0: But
1: ஆனால்
0: this is not how the Bible describes her alone.
1: அவளை இப்படி மாத்திரமே வேதம் நமக்கு காண்பிக்கவில்லை.
0: Before the Bible specifically mentions her personal dress,
1: அவள் அணிந்திருந்த அவளுடைய ஆடைகளை குறித்து சொல்லுவதற்கு முன்பதாக
0: there's a whole list of things she was doing that is detailed before that.
1: அதற்கு முன்பதாக அவள் செய்கைகள், அவளுடைய கிரியைகள் என்ன என்பதை ஒரு பட்டியலாகவே வேதம் நமக்கு சொல்கிறது.
0: In verse 14
1: நீங்கள் 14 வசனத்தை பார்ப்பீர்களானால்
0: it talks about how she was a hard worker bringing food for her family.
1: அவள் தூரத்தில் இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு ஆகாரம் கொண்டு வர கடின பணியை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம்.
0: Verse 15 you see her, she gets up while it's still night and works to provide food for her family and portion for her servants.
1: அங்கே 15வது வசனத்திலே இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் அவள் படி அளக்கிறதை குறித்து பேசப்படுகிறது.
0: In verse 20 you see
1: 20வது வசனத்தை கவனிப்பீர்களானால்
0: you see her deeds where she opens her arms to the poor and extends her hands to the needy.
1: அவள் சிறுமையானவளுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று சொல்லப்படுகிறது.
0: In verse 21
1: நீங்கள் 21வது வசனத்திலே
0: when it is snowing she had clothed all her family members appropriately.
1: அங்க குளிர் இருந்தபொழுதும் அவருடைய வீட்டாருக்கு இரட்டை புரையை உடுப்பாக கொடுத்து குளிருக்கு அவர்கள் பயப்படாதிருக்கும்படி செய்கிறாள்.
0: In verse 22
1: நீங்கள் 22வது வசனத்திலே
0: first part says she makes coverings for her bed.
1: அவர் இரத்தன கம்பளங்களை தன்னுடைய கட்டிலுக்கு விரிக்கிற இரத்தன கம்பளங்களை உண்டாக்குகிறாள்.
0: Only then it says
1: அதற்கு பின்பாகத்தான் சொல்லப்படுகிறது
0: she was wearing fine linen and purple.
1: அவள் மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் தரித்திருந்தாள்.
0: What does it say?
1: அது எதை சொல்ல வருகிறது?
0: Her deeds shone brighter than her dress.
1: அவளுடைய ஆடைகளை காட்டிலும் அவள் நடந்து கொண்ட அவளுடைய செய்கைகள் பிரகாசமாக இருந்ததை காட்டும்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: In other words
1: இன்னொரு வார்த்தையிலே சொன்னால்
0: her needs she always put last and her deeds for others she put them at first.
1: அவள் தன்னுடைய காரியங்களை பின்னே வைத்துவிட்டு மற்றவருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நற்கிரியைகளை நடத்துகிறவளாய் இருந்தாள்.
0: Our deeds are more important than our dress.
1: நம்முடைய ஆடைகளை காட்டிலும் நம்முடைய கிரியைகள், நம்முடைய செய்கைகள் முக்கியமானதா இருக்கும்.
0: I pray that God will help us to wear this excellent dresses.
1: இந்த மேன்மையான வஸ்திரத்தை நாம் தரித்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: Good attitude.
1: அங்கே நல்ல அணுகுமுறை அவளுக்கு இருக்க வேண்டும்.
0: Number 2.
1: இரண்டாவதாக
0: great brilliance.
1: அங்கே ஞானம் அங்கே இருக்க வேண்டும்.
0: Great condition of the heart.
1: அவருடைய இருதயத்தின் நிலை அருமையான உயர்ந்த நிலையில் இருக்க வேண்டும்.
0: Good deeds for others.
1: அவங்க நற்கிரியை செய்கிற ஒருவராக இருக்கு.
0: Three dresses we need.
1: நமக்கு மூன்று விதமான ஆடைகள் அவசியம்.
0: What is that?
1: அது என்ன?
0: Eternal clothes.
1: முதலாவது நமக்கான நித்தியமான ஆடை வஸ்திரம்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: That will be accepted by God.
1: நாம் தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்ட அந்த வஸ்திரம்.
0: A dress that will not fade away, a dress that will not grow old, a dress that will not tear.
1: அது பழசாகி போகாத, கிளியாத, மங்கி போகாத வஸ்திரம்.
0: We also need proper external clothes.
1: அதே போல நமக்கு வெளியரங்கமான சரியான நேர்த்தியான ஆடை அவசியம்.
0: Number 3.
1: மூன்றாவதாக
0: we need excellent clothes.
1: நமக்கு மேன்மையான வஸ்திரம் தேவை.
0: I pray in the end of our life
1: நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு வருகிற பொழுது
0: when we meet the Lord in the air
1: ஆண்டவராகிய தேவனை நாம் மத்திய ஆகாயத்திலே சந்திக்கிற பொழுது
0: I pray that it will be written about us
1: நம்மை குறித்து இப்படி எழுதி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
0: Blessed is he who watches and keeps his garments.
1: தன்னுடைய வஸ்திரத்தை காத்து கொண்டவன் பாக்கியவான்.
0: Hallelujah.
1: Hallelujah.
0: How many of you want to be like that?
1: எத்தனை பேர் அப்படிப்பட்ட காரியத்தை வேணும்னு விரும்புறீங்க?
0: Hallelujah.
1: Hallelujah.
0: I want to keep my garments safe.
1: என்னுடைய வஸ்திரத்தை எல்லா காவலோடும் நான் காத்துக்கொள்ள போகிறேன்.
0: Let's stand up in the presence
1: of God. தேவனுடைய பிரசன்னத்தில் எழுந்து நிப்போம்.
0: Close your eyes.
1: கண்களை மூடுவோம்.
0: Look to the Lord and say.
1: ஆம் ஆண்டவரே நோக்கி பார்த்து சொல்லுவோம்.
0: Lord.
1: ஆண்டவரே
0: help me to protect my garments.
1: ஆண்டவரே என்னுடைய வஸ்திரத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க.
0: All my eternal garments.
1: ஆண்டவரே என்னுடைய அந்த நித்தியத்தின் வஸ்திரத்தை
0: proper right external garments
1: எனக்கு நீர் கொடுத்த சரியான நேர்த்தியான வெளியரங்கமான வஸ்திரத்தை
0: Lord proper excellent clothes that are far better than my external clothes
1: எனக்கு இருக்கிற வெளியரங்கமான ஆடைகளை காட்டிலும் அந்த வஸ்திரங்களை காட்டிலும் மேன்மையான அந்த பரிசுத்த வஸ்திரத்தை
0: precious in your sight
1: உம்முடைய கண்களிலே அந்த வஸ்திரம் விலையேறப்பட்டதாய் இருக்கிற அந்த வஸ்திரத்தை
0: clothe me today
1: எனக்கு அந்த வஸ்திரத்தினால் என்னை உடுத்துவியும்
0: hallelujah
1: hallelujah
0: can you lift your hands and say lord clothe me today
1: ஆண்டவரே இன்றைக்கு அந்த வஸ்திரத்தினால் என்னை உடுத்துவியும் என்ற கரங்களை ஏற்றுகிறேன் ஆண்டவரே என்னை உடுத்துவியும்
0: clothe me today
1: என்னை இன்றைக்கு உடுத்துவியும் ஆண்டவரே
0: help me to save and protect these garments
1: ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த இந்த வஸ்திரத்தை எல்லா காவலோடு நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும்
0: open your mouth and thank god for the word that god spoke to us today
1: இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றிகளை நாம் சொல்லுவோம்
0: hallelujah
1: hallelujah
0: hallelujah

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை. உந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே. ஓ ஹல்லேலூயா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லமை

எங்கள் பரிசுத்தம் உள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த வான பூமி யாவும் இந்த வானத்தில் பூமியிலும் இருக்கிற எல்லாம் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் அப்பா. இது அவ்வளவு பரிசுத்த, இது அவ்வளவு மகிமை உள்ளவர், அவ்வளவு மகத்துவமானவர். எத்தனை நல்லவர், நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தவரே. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, மகிமை உள்ளவரே உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோமா? நல்ல கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர்.

உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்ப்பா. நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் மாறாதவர், உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், ஓ நீர் மகிமை உள்ளவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம்

எல்லா கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பறந்து காக்கிற பட்சியை போல் அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தினார், நம்மை இதுவரைக்கும் சுமந்தார், நம்மை இதுவரைக்கும் ஏந்தி கொண்டார், நம்மை இதுவரைக்கும் நடத்தினாரே. ஹல்லேலூயா. எங்களை நடத்தி வந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம்.

காக்கிற பட்சியை போல தேவன் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறார், தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆதரவாய் இருக்கிறார். எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ, எப்படி ஒரு பறவை தன் குஞ்சுகளை அது பாதுகாக்கிறதோ, சிறகின் கீழாய் பாதுகாக்கிறதோ, அவன் நம்மை கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவராய் இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய பாதுகாப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவன் நாமத்தை உயர்த்துவோமா. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? வேத வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா ஓ அதிக நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்கள், வேத நம்மளை பார்த்து சொல்லுது, இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க. அது எப்படிங்க நாம பொல்லாதவர்கள் ஆக முடியும்? எஸ், நமக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதி. நம்ம பிள்ளைகளை பார்ப்பது ஒரு விதம், மற்ற பிள்ளைகளை பார்ப்பது வேறு விதம். நம்ம பிள்ளைகளுக்காக செய்வது வேறொன்று, மற்றவர்களுக்காக செய்வது வேறொன்று. ஆகவேதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வீர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பொல்லாதவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி, அவர் சர்வலோகத்தை மாடுகிறவர், மாறாதவர், மகிமை உள்ளவர், ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவரிடத்தில் பாரபட்சம் என்பது இல்லவே இல்லை. பாரபட்சம் பார்க்கிறவர் அல்லங்க. அப்படின்னா அவர் நமக்கு அதிக நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அவற்றை பாரபட்சமே இல்லைங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்கறதோ, உங்களை ஒரு மாதிரி பார்க்கறதோ அப்படிலாம் அவர் கிடையாது. நீங்களும் நானும் அவர் கர் பார்வையில் ஒரே போல் தான் இருக்கிறோம். நம்மை ஒரே போல பார்க்கிறார் தகப்பன். பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்டா செய்யறோம்னா, அன்பு தேவ ஜனமே, பலவிதமான நெருக்கடியின் மத்தியில, பலவிதமான புறக்கணிப்பின் மத்தியில, பலவிதமான தேவைகள் மத்தியில அமர்ந்திருக்கிறாயோ, இன்றைக்கு தகப்பன் உனக்கு சிறந்ததை செய்வதற்கு, தகப்பன் உன் நன்மைக்காய் சகலத்தையும் செய்வதற்கு, உனக்கு சகலம் நன்மைக்காய் தருவதற்கு தகப்பன் நல்லவரா இருக்கிறார். பொல்லாதவர்களாகி நாம் நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் எவ்வளோ அதிகமாக நல்ல இவங்களை கொடுப்பாருங்க. இன்னைக்கு பலவித தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி போஷிப்பார், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி தாங்குவார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து அவர் முடிக்கிறவனாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் பரம தகப்பன், நித்திய பிதா, நித்திய பிதா. அந்த தகப்பன் ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, தீமையை செய்கிறவர் அல்ல, தீமை அவரிடத்திலிருந்து வருவது இல்லை.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அவர் ஒரு தமிழ் ஆசிரியர், கண்டிப்பானவர், ஆனா கருணை உள்ளம் கொண்டவர். மாணவர்கள் சின்ன தவறு செஞ்சாலும் அதிக தண்டனை கொடுப்பாரு, ஆனா சிறப்பு அவங்க ஏதாவது செஞ்சா அவங்கள பாராட்டவும் தயங்க மாட்டாரு. பொதுவா ஏதாவது ஒரு மாணவன் தவறு செஞ்சா அவர் அவன் பக்கத்துல இருக்கிற மாணவனை விட்டு அவனை குட்ட சொல்வாரு. இந்த மாதிரியான தலை குட்டலுக்கு பயந்து மாணவர்கள் அவர் வகுப்புல தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு மாணவன் எந்த தப்பு செஞ்சாலும் அந்த ஆசிரியர் கண்டுக்கவே மாட்டாரு, அவன் தலையில குட்ட சொல்ல மாட்டாரு. ஏன் அவனுக்கு மட்டும் இந்த பாரபட்சம்னு மற்ற மாணவர்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. ஆனா ஆசிரியர்கிட்ட அதை பற்றி கேட்க பயந்தாங்க. அவர்கிட்ட போய் நாம கேட்டா அவருடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோமோன்னு பயந்து அமைதியா இருந்தாங்க. ஆனா ஒரு மாணவனால இதை தாங்க முடியல, ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டான். எல்லாரும் ஆசிரியர் அவனை என்ன செய்ய போறாரோன்னு பயந்துகிட்டே பார்த்தாங்க. ஆனா ஆசிரியர் கோபப்படல, மென்மையா அவன் கிட்ட, நீங்க எல்லாரும் குட்டுவாங்கன்னா உங்க தவற உணர்ந்து உங்களை திருத்திக்கிடுவீங்க. ஆனா அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்துக்கிடவே மாட்டேங்கிறானே. தெளிவு இருக்கிறவங்களைத்தான் தண்டிக்க முடியும், தெளிவு இல்லாதவங்களை தண்டிச்சா அதனால யாருக்கும் எந்த விதமான நன்மையும் ஏற்படாது. தண்டனை தவறுகளை திருத்தணும், திருத்த முடியாதவனை கண்டிச்சு என்ன பயன்னு ஆசிரியர் கேட்டாரு. ஆசிரியர் பாரபட்சம் பார்க்கிறாருன்னு நினைச்சோமேன்னு நினைச்சு மாணவர்கள் தலை குனிஞ்சாங்க. இதே மாதிரிதாங்க கடவுளும், அவர் தான் நேசிக்கிறவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கிறாரு. இத வேதாகமம் தெள்ள தெளிவா சொல்லுது. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அதனால கர்த்தர் சிட்சிக்கும் போது சந்தோஷப்படுங்கள்.

நியாயாதிபதிகள் 21 இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும்போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெஞ்சமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெஞ்சமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே, மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலியாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலியாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டய கருக்கினால் வெட்டுங்கள், சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலியாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பெஞ்சமீன் புத்திரரோடே பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பெஞ்சமீனர் திரும்ப வந்தார்கள். கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரிகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். பெஞ்சமீன் கோத்திர ஸ்திரிகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்கள் கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பெஞ்சமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பெஞ்சமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பெஞ்சமின் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோடே நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும் போது திராட்சை தோட்டங்களில் இருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெஞ்சமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை,
உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான்.

சாட்சியின் நேரம். பாவிகளை இரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் சி தேவசகாயம். என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணம் என்ற பகுதியிலே சில்வர்பட்டு கிராமத்திலே நான் 1964 பிறந்து, என்னுடைய தகப்பனாருக்கு 7 பிள்ளைகளாக இருந்தார்கள். 5 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். என்னுடைய தாய் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தார்கள். என்னுடைய தகப்பன் ரயில்வேயில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். நாங்கள் சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், வெல்பேர் ஸ்கூலில் படித்து கொண்டு வந்தேன். ஒரு 10th வரைக்கும் படித்து கொண்டு வரும்போது எனக்குள்ள இராணுவத்தில் எப்படியாவது சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்று, என்னுடைய தாத்தா வந்து அவர் இராணுவத்தில் இருந்ததனால், என்னுடைய தகப்பனும் இராணுவத்தில் இருந்ததனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் அதிகமாக தோன்றி கொண்டிருந்தது. சரியாக படிக்கிற காலகட்டத்தில் படிக்க முடியாத பட்சத்தில் இருந்ததுனாலே ஒரு 10th SLS படித்து முடித்தால் போதும் என்ற நிலைமையிலே என்னுடைய வாழ்க்கை எப்படியாவது இராணுவத்திற்காக உலக நாடுகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று தான் என்ன உள்ளுக்குள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று என்னுடைய சொந்த ஊரில், அதாவது சில்வர்பட்டு கிராமத்தில் நான் வாழ்ந்து கொண்ட நேரத்தில், இந்த இராணுவத்திற்காக அதிகமான நாட்கள் பிரயாசப்பட்டேன். 1-2 முறை நான் பிரயாசப்படும் போது அது எனக்கு சான்ஸ் முதல் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நான் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு RPF-ஓ ஒரு போலீஸோ ஒரு இராணுவத்தில் சேர வேண்டும் என்று தான் அந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்தது. அதற்காக நான் பிரயாசப்பட்டது உண்டு. அப்படிப்பட்ட நாட்கள் 1983 வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 23rd இராணுவத்தில் சேரும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இராணுவத்தில் சேர்ந்து எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய தகப்பனார் சம்பளம் போதாதனாலே எப்படியாவது பிள்ளைகள் சம்பளம் வேணும் என்று அதிகம் விருப்பப்பட்டார். அதனால தான் என்னுடைய நான் வேலைக்கு போக வேண்டும் என்று படிப்பை சீக்கிரமாக முடித்து விட்டேன். என்னுடைய வீட்டில் 5 பேர் அண்ணன் தம்பி இருந்தாலும் யாவருக்கும் அந்த நேரத்தில் அந்தளவுக்கு வேலை இல்லை. என்னுடைய 2 தங்கைகளுக்கும் எந்த ஒரு வேலை கிடையாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே எனக்கு ஒரு இராணுவத்தில் வேலை கிடைத்த பிறகு, அந்த இராணுவத்தில் வேலை கிடைத்து முதலாவது நாட்டுக்கு போய் எப்படியோ சேவை செய்யணும்னு அந்த விருப்பம் எனக்குள்ளே அதிகமாக இருந்தது. முதலாவது நான் செலக்ட் ஆகி ஹைதராபாத் என்ற இடத்துக்கு நான் போய் சேர்ந்தேன். அந்த இடத்துல 1 வருஷம் எனக்கு ட்ரைனிங் இருந்தது. பேசிக் ட்ரைனிங் என்று 6 மாதமும், அட்வான்ஸ் ட்ரைனிங் எனக்கு 1 வருடமாக அங்கே இருந்தது. அந்த ட்ரைனிங்கில் அதிகமாக 6 மாதம் என்பது ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியுடைய ட்ரைனிங், காலையில் 4 மணிக்கு எழுந்து கொள்ளணும், நைட்டில் 10 மணிக்கு படுக்கணும். காலையில் 4 மணிக்கு எழுந்ததுலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். காலையில் 6 மணிக்கு PT ஆரம்பித்தால் அது ஒரு 10 மணிக்கு வெப்பன் ட்ரைனிங் ஆரம்பிக்கும். அது பிறகு எஜுகேஷன், அதுக்கு பிறகு ட்ரில்லு, அது பிறகு ஏகப்பட்ட ட்ரெயின், அது பிறகு மாலை நேரத்தில் ஒர்க்கு, இப்படி இரவு நேரத்தில் டியூட்டி, இப்படி அது தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். கடினமான ஒர்க்கு, ஆனால் நாட்டுக்காக எப்படியாவது நிற்க வேண்டும். என்னோட கூட வந்து அநேகர்கள் வந்து கூட திரும்பி வந்து விட்டார்கள் வீட்டுக்கு. இந்த வேலையை எனக்கு வேண்டாம், இந்த ட்ரைனிங் எனக்கு வேண்டாம், இவ்வளோ கடினமாக இருக்கிறதே, நான் என்ன நினைத்தேன், நான் இங்கே லகுவாக இருக்குன்னு நினச்சி நாங்கள் வந்தோம், கட்சியில் பார்த்தா இந்த ட்ரைனிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதே, நாங்கள் எப்படி பண்ண முடியும் என்று எங்களோடு இருந்தவங்களாம் சொன்னார்கள். ஆனால் எங்களோடு இருந்து சொன்னவங்க 2-3 பேர் தமிழக்காரர்கள், அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் அங்கே எப்படியாவது கடினமாக, ஏன்னா எங்களுடைய வீட்டினுடைய பார்த்திங்கன்னா வறுமை ரொம்ப குறைவு. அதாவது எங்களுடைய வீட்டில் வந்து 7 பேர் பிள்ளைகளை காப்பாற்றணும், நாங்கள் மொத்த தாய் தகப்போன்னு சேர்த்து 9 பேர், இவங்க எல்லாம் சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும்னா அந்தளவுக்கு வீட்டில் வந்து சம்பளம் கிடையாது. அப்பாவுடைய சம்பளம் சிறிய சம்பளம் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வீட்டுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு ஆதிலிருந்து தெரிஞ்சதுனால எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலையில் போய் ஜாயின்ட் ஆகணும், வீட்டை காப்பாற்றணும், நாட்டுக்காக நம்ம சேவை செய்யணுன்றதான் எண்ணங்கள் இருந்தது. அதனால தான் அந்த ட்ரைனிங்களை நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நின்றேன். எப்படியாவது இந்த ட்ரைனிங்களை

அதுவும் என்னுடைய தாய் தகப்பனார் போய் பார்த்து எனக்காக நல்ல ஒரு மனைவியை ஆண்டவர் வந்து கொடுத்தார். இப்படியாக 1987 ஏப்ரல் 22 திருமணமானது. திருமணமானாலும் என்னுடைய மனைவி நான் விட்டுட்டு 11 மாதங்கள் மிலிட்டரியில் இருக்க வேண்டியதாக இருக்கும். எனக்கு வருஷத்துக்கு 1 மாதம் தான் லீவு கொடுப்பாங்க. அந்த 1 மாதம் லீவ் போதாது. அப்படி இருந்தாலும் அந்த லீவு நாட்களில் வருவேன், எல்லாரையும் சந்திப்பேன். சில நேரத்தில் வீட்டை விட்டு போவது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் எல்லோரையும் விட்டு போகிறது வந்து அவ்வளோ வேதனை. ஏன்னா வருஷத்துக்கு 1 முறை வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறோம். சில நேரத்தில் மிலிட்ரியில் வந்து தொடர்ந்து வேலை இருந்தால் அங்கேருந்து லீவு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். திருமணம் ஆன பிறகு இப்பொழுது பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்படிலாம் ஒரு எண்ணெலாம் போட்டுக்கணும். என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இப்படி வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் தான் எனக்கு 1988 என்னுடைய ஒரு மகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த மகள் பேர் வந்து பிரிஸ்தில்லா. 2000 90 ஒரு மகனை தேவன் கொடுத்தார். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்னுடைய மனைவி ஒரு கவர்மெண்ட்டில் டீச்சராக இருந்தாங்க. அந்த வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு நாங்கள் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அவர்கள் ராஜஸ்தான் என்ற இடத்துக்கு நான் மிலிட்டரி முதல் கொண்டு போனேன். எப்படியாவது அவர்களை படிக்க வைக்கணும், என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில் நான் படித்த மாதிரி படிக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் லெவலில் ஹை லெவலில் கொண்டு வரணும், மிலிட்ரியில் ஒரு கேப்டனாக ஒரு மேஜராக ஒரு நல்ல ஒரு கர்னலாக உருவாக்க வேண்டுமென்றுதான் அந்த எண்ணத்தில் 1991 நான் என்ன செய்தேனே, என்னுடைய மனைவி செய்திருந்த வேலையை வேண்டாம்னு சொல்லிவிட்டு எப்படியாவது என்னோடு கூட வந்துரு, நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஏனென்றால் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நீ ஒரு இடத்துல இருக்கிற, பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்கிறோம், சரியான அவங்களுக்கு படிப்பு வராது, நம்ம ஒரே இடத்துல சேர்ந்தலாம்னு சொல்லி உன் வேலையை எழுதி கொடுத்து ராஜினாமா சொன்னேன். என்னுடைய மனைவி உடனே வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு நாங்கள் என்னுடைய மனைவி நான் வந்து மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து ராஜஸ்தானில் முதல் நஸ்ரபதி என்ற இடத்துல கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். அதுக்கு பிறகு 92 அவங்களை ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பித்தோம். பிள்ளைங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இது ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. நான் போக இடத்துல வந்து ஹிந்தி தான் அதிகமாக படிக்க ஸ்கூல் இருந்தது. அதனால் பிள்ளைகளை என் ஸ்கூலில் ஹிந்தியிலே சேர்த்துணும்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் ஸ்கூலில் அவர்களை முதலாவது எல்கேஜி யூகேஜி என்ற பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைத்தோம். நாங்கள் ரஷ்ராபதியில் 3 வருஷம் இருக்கும் போது நாட்களில் பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக அங்கே அந்த இடத்துல ஸ்கூலில் இடம் கிடைச்சது, அவங்கள படிக்க வைத்தோம். அவர்கள் அப்படியே படித்து கொண்டே வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பித்தது, அப்புறம் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பித்தது. அவங்களுக்கு நல்ல ஒரு அந்த இடத்துல இருந்து படிக்கணும்னு ஒரு நல்ல எண்ணம் வந்துவிட்டது. எப்படியாவது பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னு அந்த முயற்சியில் போகும்போது அவர்களுக்கு இந்த எங்களுக்கு அந்த பாரத்தோடு அது செய்யறதுனால பிள்ளைகளுக்கு நல்லா அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் பஞ்சாபுக்கு போயிட்டோம். பஞ்சாபுக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல 3 வருஷம் இருந்தோம். பிள்ளைகள் அங்கேயும் படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், படிக்க வைக்கிறது. ஏன்னா மிலிட்ரியில் வந்து 1 முறை குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா 1 வருஷம் ஆன பிறகு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட கேட்டோம், எங்கள் பிள்ளைகளை வந்து நாங்கள் அங்கங்கே அனுப்பியிருந்தோம்னா அங்கே படிக்க அவங்களுக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்க முடியாது, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும்னு கேட்கும்போது அவங்க நீங்கள் சிவில் குவார்ட்டர்ஸ் எடுக்க முடியாது அவங்க உதவி செய்தாங்க. அந்த சிவில் குவார்ட்டர்ஸில் நாங்கள் தொடர்ந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். அதாவது அந்த சிவில் குவார்ட்டர்ஸ் நாங்கள் இருந்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைத்தது, படிக்க முயற்சி பண்ணோம், படித்தார்கள். பஞ்சாபுக்கு போஸ்டிங் பண்ணி பஞ்சாப்லேயும் எங்களுக்கு சிவில் குவார்ட்டர்ஸ் கிடைத்தது. அது இப்போ சிவில் குவார்ட்டர்ஸில் நாங்கள் இருந்துக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைத்தோம். இப்படி பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படியே வந்து முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து அவங்களுக்கு 10-8 வயசு வரும்போது நாங்கள் உடனே எங்களுக்கு போஸ்டிங் வந்து பஞ்சாப்லேருந்து எங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் போஸ்டிங் போட்டாங்க. மறுபடியும் நாங்கள் பஞ்சாப்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வந்துட்டோம். இப்போ பிள்ளைகள் அங்கேருந்து அந்த எஜுகேஷன் அந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஜம்மு காஷ்மீர் சேர்த்தோம். அங்கே பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி படிக்க படிக்க 1997 எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ட்ரெஜரி ஆனது, அதாவது சொல்ல முடியாத ஒரு பெரிய ஆபத்து விளைவு வந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு புயல். அது சொல்லப்போனால் மனசெல்லாம் வேதனைப்படும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரெஜரி, எதிர்பார்க்கலை. பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கணும், நல்லா படிக்க வைத்து அவர்களை கர்னலாக்கணும், மேனேஜராக்கணும். அதுக்கு பிறகு அவங்கள அவங்க மூலமாக நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும், மனமகிழ்ச்சி அடையணும். இப்படிலாம் ஒரு நல்ல ஒரு நாங்கள் ஒரு பிள்ளைகளுக்காக வைரக்கியத்தோடு இந்த வேலையை செய்து கொண்டு வந்தோம். 1997 ஜூலை மாதம் 15 தேதி

எங்களை குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சது. அதாவது என்ன புயல்னா, அது வேதனையின் புயல், கண்ணீரின் புயல், சஞ்சலத்தின் புயல். அந்த புயல் வந்து யாருக்கும் வரக்கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது. நான் அதை தான் வேண்டுகிறேன். அவ்வளோ பெரிய புயல் வந்து எங்களை 1997 ஜூலை 15 மாலை 6 மணிக்கு அந்த புயல் எங்கள் வீட்டில் வீசினது. என் பிள்ளைகள் அந்த நாட்களில் அவர்களை நல்லா குளிக்க வைத்து ட்ரெஸ் போட்டு அன்றைக்கி நான் ஈவினிங் வந்து ஜூலை 15 மாலை 6 மணிக்கு நான் டியூட்டிக்கு போயிட்டேன். என் மனைவி வந்து வீட்டில் இருந்தாங்க, பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் வந்து பேட்மிண்டன் ஆடணாமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியாப்பா நீங்கள் பேட்மிண்டன் ஆடுங்க அப்படின்னு சொல்லி பேட் எடுத்து கொடுத்துட்டு அவங்க போய் விளையாட போயிருக்கிறாங்க. போன இடத்துல அங்கே அநேக பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடி கொண்டே இருக்கும்போது அதில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணிக்கிட்டான், அங்கே ஒரு ராவி நதி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ராவி நதியில் என்னுடைய கெனால், அதாவது காஷ்மீருக்கு அந்த தண்ணி போகிறது அந்த கெனாலில், அந்த கெனாலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம், அதில் தண்ணியே வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் அந்த நாள் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி அதில் 2 ஆழத்துக்கு அளவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மகன் அங்கே இருந்தாங்க, அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு பிள்ளை, ஒரு மகன், இன்னொருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் வந்து வா நம்ம போய் அந்த தண்ணியாண்டை விழான்னு கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிடும் போது என் பிள்ளைங்க என்ன பண்ணால், அங்கே போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு எதுவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனை சொல்லிட்டு இல்லை நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராவி நதியுடைய கெனால் பகுதியில் அந்த பிள்ளைங்க என்ன பண்ண போய் எட்டி பார்க்க போயிருக்கிறாங்க. போய் பார்க்கும்போது என்ன நடந்ததென்றால், இன்னொருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் என்ன பண்ணிட்டான், என்னுடைய பெரிய மகளை தள்ளி விட்டுட்டான். எதிர்பார்க்காத அவன் தள்ளி விட்டதுனால மகள் போய் அந்த தண்ணியில் விழுந்துட்டாங்க, நதியில், அதாவது அந்த கெனாலில் விழுந்துட்டாங்க. விழுந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய மகள் அதில் முழுகி ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கத்துதலை வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய மகன் அங்கே நின்று தம்பரே எப்படியாவது அக்காவை காப்பாற்றணும்னு நினைத்து ஓடி போய் தண்ணியில் எகிரி குச்சி என்ன பண்ண, அக்கா காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே தண்ணியில் அடிச்சுன்னு ஓடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த தள்ளி விட்ட பையன் ஓடி வந்து என்னுடைய மனைவிக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து உங்களுடைய மகன் வந்து ரெண்டு பேரும் வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயின்னுக்கிறாங்க, நீங்கள் போய் காப்பாற்றுன்னு அந்த பையன் சொன்னான். அவன் எங்கடா எங்கள் தண்ணி இருக்குது அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க. தண்ணியெல்லாம் எங்கே இல்லையாப்பான்னா, இல்லை இல்லை இந்த கெனாலில் தண்ணி நிறையா போயின்னு இருக்குது இப்போ, அதில் தான் அழைச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் அதை கேட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஓடின அழுது கொண்டு ஓடி கத்திக்கினே ஓடி இருக்கிறாங்க. இவன் கத்தின ஓடும் போது மகள் வந்து ஓன அழுது இருக்கிறாங்க, பையன் அழுது கொண்டு இருக்கிறான். மகள் வந்து அந்த தண்ணியில் அடிச்சுக்கினே அழுதுணும், அதுவும் கத்தி கொண்டே ஓடுது. பையன் வந்து காணலாங்க, கண்ணுக்கு தெரியல, பொண்ணு மட்டும் தான் கத்தின்னு போகுது. இவங்க போய் அதில் நதியில் விழலான்னு ஓடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் ஓடி வந்து என்னுடைய மனைவி பிடிச்சினாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் யார் விழுந்தாலும் தப்பிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக போகாது. ஆனால் என்னுடைய மனைவி 10 பிடிச்சதுனால எனக்கு அந்நேரத்துக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, நான் இருந்த டியூட்டியில், இது மாதிரி வந்து உங்களுடைய 2 வந்து தண்ணியில் விழுந்துட்டாங்க அப்படின்னு. நான் யோசிக்கிறேன், எங்கே தண்ணி அவ்வளோ தண்ணி இல்லையே அப்படின்னு யோசிக்கும் போது, இல்லை இல்லை அந்த கெனாலில் நிறைய தண்ணி வந்துடுச்சு. இப்போ தண்ணி வந்ததுனால எதிர்பார்க்காத இந்த பிள்ளைங்க அங்கே விழுந்துட்டுருக்குறாங்க, நீ போங்கன்னு பிறகு நான் டியூட்டியிலேருந்து உடனே எனக்கு அந்த டியூட்டியில் எனக்கு விடுவித்தாங்க. நான் உடனே வெளியே வந்து ஓடி வந்து வீட்டாண்ட பார்த்தா என்னுடைய மனைவி 10 பிடிச்சின்னு இருக்கிறாங்க. ஓனு மனைவி அழுது கொண்டு இருக்குது, என்னன்னு கேட்குறேன், ஒன்றுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, டக்குன்னு இன்றைக்கி போய் அங்கே இந்த கெனாலில் பிள்ளை விழுந்துச்சு மகளே, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு. நான் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தண்ணி ஃபுல்லாக போய் நிற்குது. சார் தண்ணிக்கு மேலே ஓடி குழந்தை பார்த்தேன் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த தண்ணி ஓரத்துலேயே என்ன பண்ணேன், ஓடி போய் ஒரு 10 ஓடி ஓடினேன். எங்கேயுமே குழந்தை தென்படல. அதுக்குள்ளே மணி வந்து நைட்டு 7:30 ஆகும், ஒரு அடி இருட்டாயிடுச்சு. இருட்டான பிறகு இந்த மெசேஜ் வந்து கமாண்டிங் ஆஃபீஸருக்கு போயிடுச்சு. கமாண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணார், இந்த ஜம்மு காஷ்மீருடைய கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணியை வந்து அந்த டேம்லேருந்து ஸ்டாப் பண்ணாங்க. டேமில் ஸ்டாப் பண்ண பிறகு தண்ணி நின்றுச்சு. தண்ணி நின்ற பிறகு இப்போ தண்ணியில் வந்து குழந்தை அஷ்ணு போயாச்சு. இப்போ குழந்தை தேடுவதற்காக ஒரு 500 இராணுவ வீரர்களை கொண்டு வந்து தண்ணியில் விட்டாங்க. அப்போ இரவும் பகலமாக தேடுறாங்க, 3 தேடி கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளை கிடைக்கவில்லை. என்னுடைய மனைவி ஒரு பக்கம் மென்டல் ஆகிட்டாங்க. நான் 3 பார்த்தீங்கன்னா பயத்துக்காரனை போல் நான் அப்படியே என்ன பண்ணேன், என்ன செய்யணும் ஒன்றும் புரியல. புரியுங்களா, ஒரு பக்கம் மனைவி மென்டல் ஆகி கெடுக்கிறாங்க,
இன்னொரு பக்கம் பிள்ளைங்க போயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறது? இப்போ நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவதுன்னு ஒன்றும் புரியலை. ஒரே கடினமான அந்த உபத்திரம் பாடுகள் வந்தது பாருங்கள், தாங்க முடியலை. புரியுங்களா? என்ன சொல்லுவது முடியல. நான் போட்ட பிளான் என்ன? பிள்ளைகளை பெரிய ஆஃபீஸர் வைக்கணும். அவங்கள எங்கள் நாங்கள் சரியாக படிக்கலை, நாங்கள் குறைஞ்ச படித்ததுனால இந்த மாதிரி வேலைக்கு வந்தோம். பிள்ளைங்கள் நல்லா படித்து நல்ல நிலவில் கொண்டு போகணுன்னு இப்படிலாம் ஆசைப்பட்டோம். ஏன்னா கடைசியில் பார்த்தா எங்களை ஆசைலாம் சுக்குநூறாகி என்னுடைய மனைவி மென்டல் ஆகி என்னுடைய அந்த நேரத்தில் துக்கம் முகமாக மாறி வேதனைப்பட்டு எனக்கு எத்தனை பேர் வந்து ஆலோசனை சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஆலோசனை கேட்க முடியல. என் மனைவிக்கு சொல்கிறாங்க அவங்க தண்ணி குடி கொடுக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு வேதனை, ஓன் அழுகை சத்தம், கூக்குரல் சத்தம். புரியுங்களா? ஒரு தாயினுடைய அந்த பிள்ளை இறந்த பிறகு தகப்பன் தாங்கக்கூடிய கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனால் தாய்க்கு அந்த பலன், அந்த அவங்க ஏற்கனவே பலவீனம்னு வசனம் சொல்கிற மாதிரி அவங்க அந்த பலவீனத்தை அந்த அணுகிட்டுன்னு தான் நான் பார்த்தேன். அவங்க அழுது அழுது அழுது அழுது வேதனையோடு மூன்று நாள் பாருங்க, மூன்று நாள் தேடி கொண்டு இருக்கிறோம். குழந்தைய தேடுறாங்க தேடுறாங்க, குழந்தை கிடைக்கல. அந்த நதியில் அந்த கெனாலில் போய் தேடும் போது உங்கள் பிள்ளை வந்து இந்த எங்குமே கிடைக்கல. ஒரு சைப்பன் இருப்பாங்களா? ஏன்னா நதி மேலே ஓடுது, கீழே சைப்பன் இருக்குது. இப்படி கீழே ஒரு நதி மேலே ஒரு நதி இப்படி அந்த இடத்தை கட்டி வைத்திருக்கிறோம். ரொம்ப வேதனைக்குரியாக இருந்தது. ஒன்றும் தாங்க முடியாத ஒரு பக்கம் இராணுவர் தேடுறாங்க, வலை போடுறாங்க தண்ணியில். மறுபடியும் நதியில் வந்து என்ன பண்ண ஓப்பன் பண்ணுறாங்க, டேமை ஓப்பன் பண்ணி வேகமாக விடுற ஆரம்பித்தாங்க தண்ணியை. அப்போ தான் பார்த்திங்கன்னா மூணாவது நாள் என்னுடைய மகள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சைப்பனுக்குள்ளேருந்து வெளியே வந்து தலை மட்டும் எட்டி பார்த்துருக்குது. தலை பார்த்து அப்படி முழுகும் போது ஒரு மிலிட்ரிகார் பார்த்து ஓடி போய் குடிச்சு அந்த குழந்தையை வெளியே தூக்கினுட்டாங்க. பெண்ணு அது செத்த பணமாக தான் காணப்பட்டது. பையன் வந்த ரெண்டாவது நாளில் காலையில் பார்த்தீங்கன்னா மதுவில் அடித்து கொண்டு இருந்தான். அந்த மதுவில் இருந்தால் பிள்ளையை தூக்கின வந்தாங்க. ரெண்டு பிள்ளைங்களையும் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு செக் பண்ணாங்க. இது உங்கள் பிள்ளைங்களான்னு ஆமான்னு சொன்னோம். அதுகளை என் மனைவிக்கு வந்து சொல்லவில்லை. நான் ரெண்டு பிள்ளையும் செத்துட்டாங்கன்னு, ஏன்னா இது வரைக்கும் அவங்க உயிரோக்கிறாங்க தான் நினச்சிட்டுக்கிறாங்க. செத்துன்னு சொன்னால் ஒரு வேளை அவங்க இவங்க நிலைமை என்ன ஆகும்னு நினச்சி நாங்கள் யாருமே சொல்லலை. ஒரு பைத்திய நிலைமையில் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டோம். ஜம்மு காஷ்மீர்லேருந்து எங்கள் வீடுகளுக்கு ஃபோன் பண்ணோம். என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கும் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க என்ன செய்தாங்க, உடனே புறப்பட்டு பத்து பத்து பேர் அவங்க சேர்ந்து அவங்க புறப்பட்டு ட்ரெயினில் வராங்க. இப்போ அவங்க வர வரைக்கும் வைக்க முடியாது பிள்ளைகளை, ஏன்னா மூணு நாள் ஏற்கனவே தண்ணியில் இருந்துருச்சு குழந்தைங்க. உடனே மூணு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க நாங்கள் அடக்கம் பண்ணிவிட்டு அந்த நாளில், அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே பட்டான்கோட் ரயில்வே ஸ்டேஷனில் எங்களுடைய உறவினர்கள் வராங்கன்னு தமிழே அலோன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி தேவசகன்றவுடைய உறவினர்கள் இந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு சொன்ன பிறகு அவங்கள இறங்கினாங்க. அவங்கள மிலிட்ரி வண்டியில் ஏற்றின்னு வந்து வீட்டாண்டை விடத்துக்கு முன்னாடியே எங்களுடைய மிலிட்ரிக்காரர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் கிடையாது, ரெண்டு பிள்ளைங்களும் உங்கள் பேர பிள்ளைங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஏற்கனவே எங்கள் மாமியார் அந்த வண்டியிலேருந்து கீழே எகிரி விழுந்து கீழே விழுந்துட்டாங்க. அப்போ அதை பார்த்தா மற்றவங்களாம் விழுந்து ஓன்னு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ஆட, வேதனைக்கு மேலே வேதனை. என்ன சொல்கிறதுன்னு புரியலை. ஒரு பக்கம் மிலிட்ரிக்காரங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வராங்க, ஒரு பக்கம் எங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சொன்னாங்க, ஆனால் அந்த நேரத்துக்கு எதுவுமே எடுப்படி ஆகலை. ஏன் காரணம் என்னென்னா, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவங்கள உருவாக்கி அவங்கள நல்ல சனத்தில் கொண்டு வந்து வரணும்னு நினச்சிக்கும் போது ரெண்டு பிள்ளைங்களும் ஒரே டைமில் மறிக்கும் போது அது எந்த தாயாலும் தாங்க முடியாது, எந்த தகப்பனாலும் தாங்க முடியாது, எந்த தாத்தா பாட்டியாலும் தாங்க முடியாது, எந்த ஒரு குடும்பத்தோட சகோதரோட நினச்சா கூட எங்கள் வீட்டில் இதுமாரி ஏன் நடந்ததுன்ட்டு அது எந்த அதையும் அதுக்கு எது அதற்கு நிகராக எதையும் நம்ம செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பெரிய வேதனையில் மாட்டிக்கணும். பாருங்கள், நாங்கள் எடுத்த முயற்சி, ஒரு அசாதாரண ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த மிலிட்ரியில் வந்து அந்த மிலிட்ரியில் எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நாட்டுக்காக நம்ம உதவி செய்தது போல் பிள்ளைகளை நல்லா ஒரு முயற்சி நல்லா கொண்டு வரணும்னு நாங்கள் போட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு. நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு. நாங்கள் என்ன நினச்சோமோ எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் இன்னிப்போ என்ன செய்வதுன்னு புரிய முடியாமல், புரிந்து கொள்ளக்கூடிய எந்த தகுதி இல்லாமல், எங்களுக்கு எத்தனை பேர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா துக்கம் எங்கள் இருதயத்தை உடைச்சிருச்சு. என்னுடைய மனைவியுடைய இருதயம் உடஞ்சி போயிடுச்சு. அவங்க 66 இருந்தாங்க. அவங்க அழுது அழுது அழுது அழுது அதுக்கு பிறகு 29 வந்துட்டாங்க. அதாவது என்னுடைய மகளுடைய வெயிட்டு என்னுடைய மனைவிக்கு வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா தினமும் சாப்பிடல. காரணம் என்ன? இந்த துக்கம் அவங்க இருதயத்தை பிளந்துக்கினே இருந்தது. துயரம், கண்ணீர், வேதனை, பசி,
அதை தீர்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு காரியம் உங்கள் யாவருக்கும் நடைபெறக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணும். பிள்ளைக்காகத்தான் வேலைக்கு போகணும். இப்போ வேலை இருந்து பிள்ளை இல்லை எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். அதே பிறகு இந்த உலகத்தில் உண்மையாக கடவுள் யார்? நான் சிஎஸ்ஐயில் ஒரு பெயர் கிறிஸ்தவனாக இருந்தேன். பைபிளை அந்த அளவுக்கு வாசிக்க தெரியாது, ஜபம் பண்ண தெரியாது. அது சிஎஸ்ஐயுடைய சர்ச்சுடைய ப்ராப்ளம் இல்லை, அது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். அங்கே நான் போனதுனால அல்ல, நான் வந்து சரியாக அவங்க சொன்னதுபடி நடக்கலை, பைபிள் வாசிக்கலை, ஜெபிக்கலை, துதிக்கலை, நேரம் கொடுக்கலை. அப்போது என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியம் வந்த பிறகு இப்போ தான் கேட்குறேன். ரெண்டு பிள்ளைகள் எழுந்து மனைவி மென்டலாகி ஒரு பைத்தியக்காரி ஆகி கடவுள் யார், உண்மையான கடவுள் யார்? ஏன்னா மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம் மதம் சம்மதம்னு சொல்லுவாங்க. எம் மதம் சம்மதம், எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் கடவுள் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்களாக இருந்தது. ஆனால் எனக்கு ஏன் உண்மையான கடவுளை ஏன் நான் கேட்டேன்னா, என்ன எங்கள் பிள்ளைங்க மறிக்கும் போது அங்கே அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, அநேக தாய் தகவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைகளுக்கு யாருமே வந்து எதுவுமே நடக்கலை. ஆனால் அவங்களுக்கு 5 பிள்ளை இருந்தது, 4 பிள்ளை இருந்த வீட்டில் பிள்ளைங்களாம் இருந்தாங்க. அங்கே அந்த பிள்ளைங்களாம் தப்பிக்கப்பட்டது. அப்போ நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன துரோகம் செய்தேன், நான் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தேன், எனக்கே அந்த இது வந்தது. அப்போ கடவுள் யார்? என் கடவுள் வந்து என் பிள்ளைங்களை காப்பாற்றலை. இப்படிலாம் என் எண்ணத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நான் யாருக்கும் சொல்லலை. ஆனால் என் மனசில் வந்து கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையா, ஏன் என் பிள்ளைங்க இந்த மாதிரி ஆச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, புரியுங்களா? இப்படிலாம் ஒரு நிலைமை. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு குழந்தை நீ தத்து எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, பாருங்க உங்கள் மனைவி ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தா கூட வேறு கல்யாணம் பண்ணி கூட குழந்தை போயிட்டு எடுத்துக்கலாம். அப்படிலாம் சொல்ல நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஆலோசனை கிடைக்கிது. ஒரு கடவுளுடைய ஆலோசனை இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை கிடைக்கல. புரியுங்க, எனக்குள்ள கடவுள் யார் அதை பார்க்கணும். அது உண்மையான கடவுள் யார்? அவர் இயேசாக இருக்கலாம், இந்து கடவுளாக இருக்கலாம், முஸ்லீம் கடவுளாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து புத்த மதத்தில் இருக்கலாம், இல்லை அது குருத்வாரா கடவுளாக இருக்கலாம், எந்த கடவுளாவது அது உண்மையான கடவுள்னா நான் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு எண்ணம் வந்ததுனால 3 நாள் ஆகி நாங்கள் சென்னைக்கு வரணும்னு என்னுடைய மனைவியுடைய அழுகையும் அந்த சத்தமும் அவங்களுடைய பலவீனத்தையும் மிலிட்ரிகாலாம் பார்த்து கொஞ்ச நாள் இவங்க போய் ஊரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சென்னைக்கு அனுப்புனாங்க. அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவினை பார்த்துட்டு இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் இவங்க அழுதுனே செத்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க அழுது இப்போ 29க்குலாம் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இவங்க செத்துருவாங்க, ஏன்னா சாப்பிட மாட்டேன்றாங்க, ரத்தம்லாம் சுண்டுது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை உங்கள் மனைவி வீட்டுக்குன்னு கொஞ்ச நாள் ஊருக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உடனே நான் என் மனைவி வீட்டுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணோம், அரக்கோணத்துக்கு வந்து மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் நீ கேள்விப்பட்டிருப்பீங்க, கிண்டியில், அந்த கிண்டியில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் எங்கள் மனைவி 3 மாதம் அவங்களை சேர்த்து வச்சோம். 3 மாதம் அவங்க இருக்கும்போது மிலிட்ரி ஆஃபீஸர் சொன்னார், உங்கள் மனைவி நிலைமை பார்த்தா அவங்க செத்துற மாதிரி இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, உலகத்தை கடவுள் யார் அப்படின்னு கேட்கும் போது தான் ஒரு இரவு ஒரு சொப்பனத்தில், அந்த சொப்பனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆலயம் தென்படுகிறது, ஒரு ஆலயம். அந்த ஆலயம் போட்டப்பட்டு அந்த ஆலயம் வந்து அந்த ஆலயத்தில் யாருமே இல்லை, வெறுமையாக இருக்கிறது ஆலயம். ஆலயத்துக்கு வெளியே நான் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறேன் வாசற்படியில். என்னடா இது, ஆலயத்தை பார்க்குறேன்னே ஒன்றும் புரியலையே. அந்த சொப்பனத்தில் நான் நினைக்கிறேன், அதை இந்த இடத்துல வந்து ஏன் அழுது நினைக்கணும், ஓன் அழுது நிற்கிற மாசல்ல ஆலயத்தில் யாரும் இல்லை. அப்போது அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் ஜனங்கள் வந்துக்கணும் போயின்னு கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடது பக்கமாக நான் திரும்பி பார்த்தேன், பார்க்கும்போது ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கலாம். அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெண் வஸ்திர தரித்தவராய் அப்படியே அவர் நடந்து வரதை நான் கண்டேன். அப்படியே வெண் வஸ்திரத்தோடு நடந்து வந்து என் பின்னாடி நின்று நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு பக்கம் தன்னுடைய கரத்தை காட்டி அப்படி அப்படியே மறைஞ்சிட்டார்.
எனக்கு என்ன கேள்வி, உலகத்தில் கடவுள் யாருன்னு கேட்டேன். இப்போ இயேசு என்ன பண்ணார், தன் ஆலயத்தை காட்டி ஆலயத்தில் வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு பின்னாடி நின்று தன் கரத்தை காட்டி மறைஞ்சார். அப்போ எனக்கு ஒரு உயிர் வந்துச்சு. இயேசுவை பார்த்த பிறகு உண்மையான கடவுள் இயேசு ஒருவர் தான். அந்த நாட்கள்லேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இயேசுவை பார்த்த பிறகு என்னுடைய துக்கம் அப்படியே மறைஞ்சிச்சு. எனக்கு அந்த துக்கமே அதுக்கு பிறகு தெரியல, ரெண்டு பிள்ளைகள் இழந்தது மாதிரியே தெரியல. ஏன்னா இயேசு எனக்கு தரிசனம் ஆனதுலேருந்து அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. அப்போது என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கிறோம். அப்போ மனைவியே வந்து டாக்டர் கேட்குறாரு, உங்கள் மனைவி செத்துருவாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் அவனுடைய சரீரத்தில் ரத்தமே இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அவங்க சாக மாட்டாங்க, நானும் என் மனைவியும் ஆண்டவருக்காக சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு தைரியமாக இந்த வார்த்தையை அந்த நேரத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், உங்கள் கடவுள் உங்கள் மனைவியை காப்பாற்றிட்டோம், நாங்கள் செய்ய வேண்டிய ஆப்ரேஷன் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனை என் மனைவி தப்பித்து இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அவனை ஜீவனோடு வெளியே கொண்டு வந்தார். இப்போது என்னுடைய மனைவி வந்து 29 கிலோ இருந்த மனைவி அவங்க 66 கிலோவாக மாறினாங்க. நான் என் வேலையை இழந்து வந்தேன் ஒரே நாளில், அந்த வேலையை தேவன் மறுபடியும் அதே டிஃபென்ஸில் எனக்கு வேலையை கொடுத்தார். நான் இழந்த துக்கத்தை மறுபடியும் எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார். மறுபடியும் என் மனைவிக்குள்ள அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்தை கொடுக்க முடியாத, நாங்கள் 2000 திருப்பத்தூரில் 3 உபவாசத்தில் போய் நாங்கள் சேர்ந்தோம். மே மாசத்தில் 17, 18, 19 அந்த 3 நாங்கள் போய் அந்த இடத்துல போகும்போது, அந்த 3 கூட்டத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே துதிக்கணும். அப்படி துதித்து கொண்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வல்லமை என் மேலே வந்து இறங்கி எனக்குள்ளேருந்து ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு வெளியே போகிறத நான் பார்த்தேன். அது பிறகு என் சரீரத்தில் இன்னும் லகுவாயிடுச்சு. அது பிறகு சனிக்கிழமை யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன்னு நான் அவங்க ஒப்பு கொடுக்கும் போது, ஆண்கள் பகுதியிலேருந்து நான் கையை தூக்கி நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னு, பெண்கள் பகுதி என் மனைவி அதே நேரத்தில் கையை தூக்கி அவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துக்க சொன்னாங்க. 2000 19 நாங்கள் கர்த்தருக்குள்ளே ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். நான் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தங்களை மாற்றி விட்டார். இப்போ நான் கர்த்தருக்கு பிள்ளைகளாக மாறிட்டோம், குழந்தைகளாக மாறிட்டோம் ஆண்டவருக்கு. இப்போ ஆண்டவர் எங்களுக்கு இந்த உலகத்தில் உண்ணுவதற்கு ஒரு வேலை தேடன்னு எங்கள் மனைவி சொன்னாங்க. நான் தான் நம்ம தான் ஊழியத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னோம். என் மனைவி சொன்னாங்க, இல்லை இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் போய் ஊழியம் செய்யினாங்க. ஏன்னா நான் பிழைப்பதற்கு அதெல்லாம் வேணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பயில் படிக்க தெரியாது, ஜோமான தெரியாது, இன்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆலயத்து குறித்து தெரியாது, எதுவுமே தெரியும், எப்படி நீ ஊழியம் செய்ய அப்படின்னு. அப்போ நான் மனைவிக்கு சொன்னாங்க, நீ நான் போகிறேன் வேலைக்கு நான் சொல்லிட்டேன். உடனே நான் அந்த வேலைக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்படி தமிழ்நாட்டில் ஒண்டாய் கம்பெனி பார்த்துட்டு கேள்விப்பட்டிருக்கோம், சென்னையில் அந்த ஒண்டாய் கம்பெனியில் போய் எப்படியாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்போது ஒண்டாய் கம்பெனியில் போய் எங்கள் 2 செத்துட்டாங்க, அந்த லெட்டர் கொடுத்தாங்க மிலிட்டரியில், அந்த லெட்டர் எத்தனையும் ஒண்டாய் கம்பெனியில் கொடுத்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்காக நாங்கள் பிரயாசப்பட்டோம். அந்த வாட்ச்மேன் வேலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டிரைவிங்கு தெரியணும், 2 ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியணும், 3 டைப்பிங் தெரியணும் அப்படின்னு சொன்ன பிறகு, சார் எங்களுக்கு டிரைவிங்கு தெரியாது, ஸ்போக்கன் இங்கிலீஷும் தெரியாது, டைப்பிங்கு தெரியாது, எங்களுக்கு ஒரு 3 டைம் கொடுங்க, நான் கற்றுன்னு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க டைம் கொடுத்தாங்க. நாங்கள் அரக்கோணத்தில் வந்து இந்த 3 காரியங்களுக்காக காலையில் 6 போய் டிரைவிங்காக 1 டிரைவிங் பண்ணுவோம், அது பிறகு டைப்பிங் 2 பண்ணுவோம், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் 2. இப்படி டெய்லி 3 செய்து கொண்டே வந்தோம். டிரைவிங்கும் கற்றுக்கணும், டைப்பிங்கும் கற்றுக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கணும். இப்போ ஒண்டாய் கம்பெனியில் வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் சீனியார்ட்டியில் உங்கள் நம்பர் வரல, 2 ஆகன்ட்டாங்க. உடனே நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி சென்னையில் போய் அங்கே எங்கெங்கே வேலை கிடைக்கும் கேட்டு, ஒரு ஆவடியில் வந்து இறங்கும் போது ஒரு பெட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் ஒன்று இருந்தது, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்புன்னு போட்டிருந்தாங்க, 1 அந்த 1 அது எனக்கு தான் கிடைக்கணும், அதை பேப்பரை வாங்கிக்கினு எனக்கு தான் ஆண்டர் கொடுப்பா, அதை வாங்கின பிறகு ஆண்டர் பேசுகிறாரு, உனக்கு தான் இந்த வேலை கிடைக்கும்பா, உனக்கு தான் கொடுப்பான் அப்படின்றாரு. செத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து டைப் பண்ணி போட்டோம். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 2000 June 6 ஆண்டவர் அந்த வேலையை எனக்கே கொடுத்தாரு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து வேலைக்கு சேர்ந்துட்டோம். இப்போது எங்களுக்கு வந்து
நாங்கள் அரக்கோணம் சில்வர்பேட்டில் கிராமத்தில் தான் இன்னும் இருக்கிறோம் மிலிட்டரியிலேருந்து வந்ததுனால. பாருங்கள், வேலை வந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி கிடச்சிது. அதே வருஷத்தில் ஆண்டு எங்களுக்கு டிஃபென்ஸில் அதே குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க, மிலிட்ரி குவார்ட்டர்ஸ். அந்த வருஷத்தில் நாங்கள் மிலிட்ரி கோர்ஸ் வாங்கிட்டோம். அது பிறகு மிலிட்ரி கோர்ஸ் நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்துட்டு பிறகு எந்த சர்ச்சுக்கு போகணுன்னு கேட்கும்போது ஆவடி ஏசிஎஸ் சபைக்கு போகணும் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார். அது பிறகு நாங்கள் ஆவடி ஏசிஎஸ் சபைக்கு போயிட்டோம். அப்படியே நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போயின்னு வந்துருக்கும் போது பெங்களூரில் பிடிஎச் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு எங்களுடைய ஜபக்குழுவில் ஒரு மணி நாள் ஜெபம் பண்ணுவோம். டெய்லி ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண எங்கள் கூட இருக்கலாம் பிடிஎச் படிக்க ஆரம்பித்தாங்க. நாங்களும் போய் அதில் சேர்ந்துட்டோம். 2001 2003 வரைக்கும் பிடிஎச் கோர்ஸ் முடித்தோம். 2003 2005 வரைக்கும் எம்டிஎச் கோர்ஸ் முடித்தோம். 2005 2008 வரைக்கும் நாங்கள் பிஹெச்டி முடித்தோம். அது பிறகு கிளாஸ் எடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். அது பிறகு எங்களுடைய ஊழியங்கள் அப்போ தான் நாங்கள் எனக்கு ஆண்டவர் வந்து ஏன் ஆலயத்தை காட்டினார், ஏன் ஆலயத்து வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன் புரியுங்களா. அப்போ தான் ஆண்டவர் எனக்கு வந்து உணர்த்தது என்னென்னா, ஆலயம் என்பது இருதயத்தை குறிக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ளே என் வார்த்தை இல்லை, அந்த வார்த்தையை உபதேசிப்பதற்கும் போதிப்பதற்கும் நான் உன்னை தெரிந்து கொண்ட மகனேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கி 7000 பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். 2 பிள்ளையும் இழந்தோம், இன்றைக்கி 7000 பிள்ளைகள் ஆண்டு கொடுத்துருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் அங்கே நிறைவேறி கொடுத்தது. நாங்கள் ஒன்று நினைச்சோம், ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனத்தில் காட்டின காரணம் என்னன்னா, இன்றைக்கி 7000 பிள்ளை உருவாக்குவதற்கு இதற்காக கடினமான உழைப்பு. அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு திட்டங்களை கொடுத்தார். 300 சபைகளை வடமானதை ஸ்தாபிக்கணும்னு, தமிழ்நாட்டில் 40 பகல் 40 இரவு ஜபத்தை போடும் மகனே, அப்போ நீ போட்டால் தான் இந்த ஊழியெல்லாம் நிறைவேறினார். ஜபத்துக்கு முதல் இடத்த கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எஸ்தர ஜபம் போட்டோம் 2011 2012 6 இரவு 6 பகல் யோபு ஜபத்தை போட்டோம். அதுக்கு பிறகு 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலர் ஜபத்தை போட சொன்னார் ஆண்டவர். நீ பெரிய காரியத்தை செய்யணும்னா உன்னை ஜபத்தினுடைய காரியம் நேரம் பெருசாக இருக்கணும். சின்ன காரியத்துக்கு நாம் சின்ன ஜபங்களை பண்ணிவிட்டு போயிடுவோம், ஆனால் பெரிய காரியத்துக்காக. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார் 21 நாள் ஜபம் தானியல் ஜபம் போட சொன்னார். 21 இரவு 21 பகல் போட்டோம். அதுக்கு பிறகு மோசே எலியா இயேசு கிறிஸ்து 40 பகல் 40 இரவு ஜபித்தார், அந்த ஜபத்தை போட சொன்னார். இப்படி தமிழ்நாட்டில் அந்த 40 பகல் 40 இரவு எல்லா மாவட்டத்தில் போய் 24 மணி ஜெபிக்க ஆரம்பித்தார். கிருபை பாராட்டினார், அந்த அபிஷேகத்தை ஆண்டு நிரப்பினார். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7000 பேர் பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டு கொடுத்த திட்டம் என்னென்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கணும், 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்கணும், 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்கணும், 1 கோடி ஊழியர்களை உருவாக்கணும். எப்படி உருவாக்க முடியும்? இதுக்கு ஜெபம் பண்ணினார் ஆண்டவர். போகும் எல்லா மாநிலங்களும் ஜெபம் பண்ணினார். சிக்கிமும் மிசோரமும் தவிர மீது எல்லா ஸ்டேட்டிலும் போயிட்டு 12 மணி நேரம் ஜபத்தை செய்துட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஜபம் அறைய கொடுத்தார் ஆண்டவர். அதில் தமிழ்நாடு மேப்பை போட்டு அதுக்காக ஜெபம் பண்ணினார். இந்தியா மேப் போட்டு இந்தியாவுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். வேர்ல்டு மேப் போட்டு வேர்ல்டுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். இந்த 3 மேப்பை போட்டு கை வச்சு இரவு நேரத்தில் நைட்டு 2ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் அதாவது 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நாங்கள் என்ன செய்வேன்னா, 2ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் 2 மணி நேரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அப்போது தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு மாவட்டத்து மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்டில் நாங்கள் கை வைத்து ஜெபித்தோம். ஒவ்வொரு கண்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். அப்போ நீ எந்தெந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணுறியோ அந்தந்த இடத்துலேருந்து உனக்கு ஆத்மா நான் கொடுப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கி ஆண்டோடைய கிருபினாலே சாதாரணமாக இருந்த மனுஷனே அசாதமாக தேவன் மாற்றிருக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 பிள்ளைகளை இழந்து சாத்தான் நினச்சா முழு குடும்பத்தை அழிச்சிடலான்னு சாத்தான் போட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆகி ஆண்டவர் எங்கள் மேலே வைத்தது திட்டம் ஒளியான சேற்றிலிருந்து கத்தர் எங்களை தூக்கினார். புரியுங்களா? ஒரு வேளை நாங்கள் மிலிட்டரியிலிருந்து 2 பிள்ளைகளை வளர்த்து அவங்கள ஆளாக்கி மிலிட்டரியே நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் நரகத்தை தான் போயிருப்போம். காரணம் என்னென்னா, நான் மிலிட்டரியில் இருக்கும்போது நிறைய குடிப்பேன், தம்பாக்கு போடுவேன், சிகரெட் பிடிப்போம், அப்புறம் தேவையில்லாத பழக்கம்லாம் அங்கே இருக்கும். அப்படியே நான் இருந்து நான் என்ன தான் இருந்திருந்தாலும் நான் முடிவில் பார்த்தீங்கன்னா நரகம் தான் போய் சேர்ந்துருக்கணும். இன்றைக்கி 2 பிள்ளைகள் மறித்ததுக்கு நோக்கம் என்னென்னா, 1, நாங்கள் மனம் திரும்பணும், பிள்ளைகள் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். 2 பிள்ளைகளும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நாங்கள் பிள்ளை இல்லாத இருக்கிறமே
என் பிள்ளைங்க எங்கே இருக்குது நான் கேட்கும் போது அழுது, ஆண்டவர் இந்த ஒரு தரிசனத்தில் பரலோகத்தில் அதே ட்ரெஸ்ஸில் நாங்கள் பார்த்தோம், கத்தர் காட்டினார் புரியுங்களா. அது பிறகு எங்கள் நாங்கள் ஆண்டவர் பிள்ளையை கேட்கவில்லை. ஆரம்ப தகுதியில் எப்படியாவது நாங்கள் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கணும்னு நினச்சோம். அப்புறம் ஆண்டவர் சொன்ன, இல்லை நீ ஒரு குழந்தையத்தை நீ வளர்க்கக்கூடாது, நான் உனக்கு குழந்தைகள் எல்லாமே தருவேன், முதியோர் எல்லாம் தருவேன், சமூக நல பணியை தருவேன், இதெல்லாம் நீ செய்ய போகிற, நீ டிவி ஊழியம் செய்வ, உனக்கு நான் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன், நீ என் கரத்தில் மட்டும் இரு, என் கரத்தில் நீ இருந்தால் நான் உன்னை இறந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன் என்று நான் நிரூபித்து காட்டுற ஆண்டவர் என்னோட தினந்தோறும் பேசினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து இந்த நாள் வரைக்கும் இந்த சாட்சி கொடுக்குற நாட்கள் வரைக்கும் அவருக்காக ஓடுவது, உழைப்பது, அவருக்காக சமூகத்தில் காத்திருப்பது, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ரெண்டு பிள்ளையை அவன் எடுத்தான். இன்றைக்கி அவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஜபத்தினால் இழுக்கணும், சத்தியத்தினால் இழுக்கணும். ஜபதான் பெரிய ஆயுதம். ஜபம் என்பது ஒரு பெரிய ஆன்டி வைரஸ். ஜபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். ஜபிக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்கிற ஜபிக்க மாட்டாங்க. நாம் ஜபிக்க ஆரம்பிச்சிடணும்னா ஜபத்தினால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். அந்த ஜபாவை அளவில்லாமல் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அநேக சபைகளிலையும் அநேக இடங்களுக்கும் 7000 பேர் உருவாக்குவதற்கு ஆண்டவர் வழிகாட்டியிருக்கிறார். இன்னும் எனக்கு 2 வருஷம் இருக்கிறது வேலை செய்து. ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஃபுல் டைம் ஊழியமாக ஆண்டவருக்காக ஓட வேண்டியது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இப்போது 58 வயசாகுது, எனக்கு இன்னும் ஒரு 22 வருஷம் எனக்கு கூட்டித்தாங்கப்பா, 80 வருஷத்துக்குள்ளேயோ எல்லாம் செய்து முடிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வருகை தாமதித்தால் எனக்கு ஜீவனையும் கொடுத்த எங்களுக்கு நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்து முடிப்போம் ஆண்டவர்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், விசுவாசத்தோடு கேட்குறோம். ஏதோ கேட்டுட்டு படுத்து தூங்குறதில்ல, ஏதோ நம்ம வந்து ஆண்டவர் என் ஆசிரியன்னு சொல்லிட்டல்ல. ரெண்டு பிள்ளைகளை எடுத்த சாத்தானுக்கு சவுக்கடி கொடுக்கணும்னா நம்ம முழங்கால் போட்டு ஆகணும், நம்ம ஜெபித்தாகணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சாட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கும் நான் சொல்வது என்னன்னா, நீங்கள் உங்களை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களை குறித்து பாரப்படாதீங்க. ஆண்டவருடைய ஆத்மாவுக்காக நீங்கள் ஆண்டவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார், நம்மளை சுத்திகரித்திருக்கிறார். அவருக்காக நீ ஏதாவது ஒரு பணிவிடை செய்யணும், அவருக்காக நீங்கள் ஓடணும், ஏதாவது ஒன்றை நீ செய்தால் தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் மனமகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா எல்லா பிள்ளைகளை பெற்று எடுப்பாங்க, ஆனால் பிள்ளைங்க சோம்பேறியாக வீட்டில் உட்காந்துருந்தா அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ சோம்பேறிடான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம ஆண்டுக்கு எதுவும் செய்யலாம், ஆண்டவர் பார்வையில் நம்ம சோம்பேறி தான். நம்ம ஆண்டவருக்காக நீ இறங்கி செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் என்னை ஏன் ரட்சித்த, என்னை ரட்சித்தனால நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்கள். அப்போ உனக்கு ஆண்டவர் தாளந்து கொடுப்பார், வரங்களை கொடுப்பார் புரியுங்களா. ஒரு வாரம் நீ பெற்றுக்கொண்டால் போதும், ஒரு அற்புதம் பெற வரந்தால் நீ எல்லாம் ஹாஸ்பிட்டலில் போய் ஊழியம் செய்யலாம், ஜெயிலில் போய் ஊழியம் செய்யலாம், தேகமாக ஊழியம் செய்யலாம், கர்த்தருடைய வரத்தை பெற்று நீ ஊழியம் செய்யலாம். அது மட்டுமல்ல, பரலோகத்தில் உனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது, ஜீவக்கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது, மகிமின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளனா ஆண்டவருக்காக நீ ஓடி ஆகணும், ஆண்டவருக்காக நீ ஓடி உழைக்கணும். எத்தனை குடும்பங்கள் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள், 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் 140 கோடி மக்கள் மேலே இருக்கிறாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஆத்மாலாம் ரட்சிக்கப்படணும் என்று 2 பேதுரு 3:9 சொல்லுகிறது. ஒருவனும் கெட்டுபோ தேவ சித்தமல்லன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதனால் நான் தாமதமாக இருக்கேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன். நான் நீடிய பொறுமையோடு இருக்கிறேன். அப்போ நம்முடைய வேலை என்ன? ரெண்டு பிள்ளைகளை இழந்துட்டோம், நாங்கள் விழுந்து போல, ஆண்டவர்கிட்ட விலகலை. குழந்தை மறித்த பிறகு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் தலைவனியானால் ஆண்டவர் விட்டுறாங்க, சின்ன வயிற்று வழியானால் ஆண்டவர் மறுதளிக்கிறாங்க, சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் மறுதளிக்கிறீங்க. இன்றைக்கி ரெண்டு பிள்ளைகளை இழந்துட்டு ஏன் பேசுகிறேன்னா, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் என்றும் மாறாதவர். நம்முடைய இயேசு யார் தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்துக்காட்டிலும் பெரிய தெய்வம். அவர் பாவங்களை அழிக்கிற தேவன், உன் தேவைகளை முழுமையாக சந்தித்த தேவன், உனக்காக சிலுவையில் முடிந்ததுன்னு சொன்ன வார்த்தையும் சொன்னவர் தான் அவர் தான் இயேசு கிறிஸ்து. அவருக்காக நாம் ஏதாவது ஒரு தொண்டு செய்து நம் மரணம் மறிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு ஆத்மா ஆதாயம் பண்ணுவதற்கு நம்மளால் முடிஞ்சவர் இயேசு நல்லவர் என்று நீங்கள் மற்றவங்களுக்கு போய் சொன்னாவே அவங்க மனம் திரும்புவாங்க. ஏனென்றால் அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். நாங்கள் வேதத்தை வாசிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, ஜெபம்பண்ண தெரியாது. இன்று ஆண்டவர் போய் அநேகர்களுக்கு உபயோகப்படுத்த முடியாத உபதேசம் பண்ணுறோம், டீச்சிங் கற்றுக் கொடுக்குறோம்,
ஜெபிக்க வைத்திருக்கிறோம், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். காரணம் என்ன? மண்ணான சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினது. இந்த சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினதுனால தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நிற்கிறோம். அவருடைய அபிஷேகம் மேலே இருக்கிறது. அவருக்காக செய்ய வேண்டிய வேலையை நாம் கரெக்டாக செய்ய முடியும். இந்த கேட்டுக்கொண்டு யாவரம் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீங்கள் நில்லுங்க. மனுஷனுக்காக நிற்காதீங்க. ஆண்டவருக்காக நின்று ஏதாவது ஒரு தொண்டு செய்து பாருங்கள். நீ சின்ன ஜபம் பண்ணுற ஆளந்தா கூட கத்துற உடனே உன் ஜபத்தை கேட்டு நான் அந்த பட்டணத்துக்கு ஒரு விடுதலை, நீ இருக்கிற கிராமத்துக்கு ஒரு விடுதலை, உன் ஜபத்தினால் அந்த ஊருக்கு ஒரு விடுதலை, அந்த தெருவுக்கு ஒரு விடுதலை. ஏனென்றால் ஆண்டவர் நீங்கள் ஜெபிப்பதற்காக ஆண்டவர் மக்களை தேடுகிறார். ஒரு அவருடைய வேலை செய்வதற்காக மக்களை தேடுகிறார். அதில் திரைப்பின் வாசல் நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடுகிறார். அது நீயா நானா என்று நம் சொல்லின் காலத்தை ஓட்டக்கூடாது. நான் தான் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் வரேன் உன் பகுதியில். இந்த சாட்சி கேட்ட உங்கள் குடும்பத்துக்கு இதுமாதிரி நிறைவேறக்கூடாது, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சமம் வரக்கூடாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட சமம் நடந்தாவே அந்த குடும்பம் முழுமையாக வாசாட்டாகிடுது. ஏனென்றால் இனிமேல் வாழ்வதை சாவதென்று போயிடுறாங்க. அப்படி இல்லை, நம் கர்த்தருக்காக நிற்கணுன்னா, ஆண்டு உயிரோடு இருக்கிறாருன்னா, நான் கேட்ட ஒரே கேள்வினா உலகத்தில் கடவுள் யாருன்னு. இயேசு கிறிஸ்து முழுமையாக தரிசனமானதுனால தான் இன்றைக்கி நான் நிற்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இயேசு தான் கொடுத்தாரு. நான் அதே கேள்வியை வந்து மக்களிடத்தில் கேட்டு கடவுள் இருக்கிறா இல்லைன்னா இடகுடமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு உயிரோடு பார்க்கணும், அவரை தரிசிக்கணும் என்று ஒரு பாரம் வந்ததுனால அவரை பார்த்தேன். இன்றைக்கி அவருக்காக நிற்கிறேன். உங்களோட ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும். கர்த்தர் தாமே தேவிகளை ஆசீர்வதித்து வாழ்த்துவராக. ஆமீன்.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஏசாயா 58:13-14 அமேஷ் என்ற ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் வடக்கு அமெரிக்காவில் வசிக்கின்றனர். இவர்கள் ஒரே இடத்தில்தான் கூடி ஆராதிப்பார்கள். அதற்காக அவர்கள் குதிரை வண்டிகளில் பல இடங்களிலிருந்து ஆராதனைக்கு வருவார்கள். ஆணும் பெண்ணும் அவரவர் இஷ்டத்துக்கு ஆடை அணிய அனுமதி இல்லை. கட்டுப்பாடான ட்ரெஸ் கோட் அவர்களுக்கு உண்டு. நவநாகரிக ஆடை அலங்காரம் என்ற பேச்சுக்கே அவர்களிடம் இடமில்லை. இந்த அமேஷ் மக்களின் ஆராதனை 3 மணி நேரம் நீடிக்கும். அவர்கள் அனைவரும் அமெரிக்காவில் இருந்தாலும் ஆராதனை ஜெர்மன் மொழியில்தான் நடைபெறும். பாடல் ஆராதனையில் எந்தவித நவீன வாத்திய கருவிகளும் இடம்பெறாது. அந்த ஆராதனையில் 2 அல்லது 3 செய்திகள் இருக்கும். செல்போன் ஒலிக்கும் சத்தமோ வேறு எந்த PA சிஸ்டமோ இருக்காது. ஆனாலும் அவர்கள் அனைவரும் பயபக்தியாக ஆர்வத்தோடு ஆராதிக்கிறார்கள். நம்முடைய ஆராதனை நேரம் இன்று எவ்வாறு இருக்கிறது? பெருந்தொற்று காரணமாக நம்முடைய வீடுகளில் இருந்தே ஆராதிக்கும் ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் கூடி ஆராதிக்கும் அந்த நேரத்தில் நம் வீட்டிலும் நம் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். உங்கள் சபையின் ஆராதனையோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜூம் ஆப் மூலமாகவோ அல்லது யூடியூப் மூலமாகவோ நடத்தப்படும் ஆராதனை நேரங்களில் பயபக்தியோடும் முழுமையாகவும் பங்கெடுங்கள். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் கூறியிருப்பதை நாம் யாத்திராகமம் 20:24 வாசிக்க முடியும். எனவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும் நேரம் உங்கள் வீட்டையே சபையைப் போல அமைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் அணிந்திருக்கும் சாதாரண ஆடைகளோடு கலந்து கொள்ளாமல் சபைக்கு வரும்போது நாம் எவ்வாறு நேர்த்தியாக உடையணிந்து வருவோமோ அதை போல உடையணிந்து அனைவரும் ஓரிடத்தில் அமர்ந்து சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டும் குடும்ப உறுப்பினர்களோடு பேசிக் கொண்டும் ஆராதனையில் பங்கு கொள்ளாமல் தேவன் நம் ஆராதனையை கவனிக்கிறார், நம் மத்தியில் உலாவுகிறார் என்ற எண்ணத்தோடு பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். நாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் காட்டும் ஒவ்வொரு அன்புள்ள பிரயாசத்துக்கும் நிச்சயம் பிரதிபலன் உண்டு. ஆகவே இனி நீங்கள் வீடுகளில் ஆராதிக்கும் முறைமையை திட்டமிடுங்கள். அனைவரும் ஒத்துழைத்து கர்த்தரை முழு பலத்தோடு முழு குடும்பமாய் சேர்ந்து ஆராதித்து உயர்த்தினால் தேவன் நம்மில் மனமகிழ்ச்சியாயிருப்பார். நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி செய்வார். வாதை நம் கூடாரத்தை அணுக அனுமதிக்க மாட்டார். ஆகவே குடும்பமாய் ஒத்துழைப்பு தாருங்கள். தேவனை உங்கள் இல்லங்களில் உற்சாகத்தோடு ஆராதியுங்கள்.

0: ஏன் வனாந்தரத்துக்கு கொண்டு வந்தார் என்ற தலைப்பில் ஊழியர் ஜோன் சாம் ஜோய்சன் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: வேதத்தை எடுத்துக்கொள்ளும் எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் அதனுடைய 31வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எரேமியா 31:2.
2: பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம்
1: வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது.
2: இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட போகிறேன் என்று
1: கர்த்தர் சொல்லுகிறார். கடந்த நாளிலே பேசும்படி ஆவியானவர் சிந்தையிலே வைத்த வார்த்தை, பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. பட்டயத்துக்கு தப்புவிக்கிறார். நாம் ஏன் காக்கப்படுகிறோம், நாம் ஏன் எப்படி இந்த நாளை கண்டோம் என்று கேட்டால், அவர் நம்மை தப்பு வைத்தார். ஆமென் சொல்லுங்க. தேவன் தான் ஒவ்வொரு நாளையும் கிருபையாய் காண பண்ணுகிறார். கைகளை உயர்த்தி ஹாலேலூயா. தேவன் கிருபையாய் காண பண்ணுகிறார். தேவன் தப்புவித்தார். தேவன் தப்புவிக்கிறார். ஆமென். பவுல் சொல்லுகிறார், மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அவ்வளவுதான். ஓகே, மரணம் இந்த பிரச்சனை இல்லை, இதுக்கு மேல நீ எழும்ப முடியாது, இதுக்கு மேல நீ பலன் இல்லை. ஆமென். உடனே என்ன டிசைட் பண்ணியாச்சு, மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்பு வைத்தார். தேவன் தப்பு வைக்கிறார். தேவன் தான் தப்பு வைக்கிறார். எப்படி காக்கப்படுகிறோம் கேட்டா, தேவன் தப்பு வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் தப்பு வைத்தார். ஆமென். இங்க என்ன பாத்தீங்கன்னா, தப்பு வைத்த ஜனம், மீந்த ஜனம், அதாவது பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம். பட்டயத்துக்கு எல்லாரும் தப்பல, ஒரு கூட்டம் தப்பு வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்கள் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு செய்தி நல்ல கேளுங்க, அவர் தப்பு வித்து எங்க கொண்டு வரார், வனாந்திரத்துக்கு. தப்பு வித்து ஆக்சுவலா எங்க கொண்டு போனோம், ஏதேனுக்கு கொண்டு போனோம், அப்படி செழிப்பான நல்ல இடத்துக்கு கொண்டு போனோம். ஆனா ஆண்டவர் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி எங்கே கொண்டு வரார், வனாந்திரத்துக்கு. வந்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை. வனாந்திரன்னா என்ன, அடிக்கடி சொல்ற எரேமியா 2வது அதிகாரத்துல வனாந்திரன்னா என்னன்னு பாருங்க. 2வது அதிகாரத்தின் 5வது வசனம் எரேமியா 2:5. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
2: எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினவரும்
1: அவாந்தர வழி
2: பள்ளங்கள் உள்ள தேசம்
1: வறட்சி
2: மரண இருள் உள்ள தேசம் ஒருவனும் கடவாமலும்
1: ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற
2: தேசமுமான
1: வனாந்திரம். வனாந்திரம்னா என்ன, அது அவாந்திர வழி, அது வேஸ்ட் லேண்ட். அங்க வறட்சி, அங்க ஒண்ணுமே கிடையாது. ஒருத்தரும் சும்மா கொடுத்தாலும் வேண்டாம். சில இடத்துல எல்லாம் சும்மா 10 ஏக்கர் 2000 ரூபாய், 20000 ரூபாய். இங்க எல்லாம் 1 செண்டே 20 லட்சம் ரூபா 50 லட்சம் ரூபான்னு போகும்போது சில இடத்துல போடுவாங்க, இங்கே 1 ஏக்கர் 25000 ரூபாய், 1 ஏக்கர் 10000 ரூபாய். போய் பார்த்தா, நான் வேணா 10000 ரூபாய் தரேன், எனக்கு இந்த இடம் வேண்டாம். அதுதான் வனாந்திரம். ஒருவரும் குடியிருக்க விரும்பாத இடம், ஒருத்தருக்கும் வேண்டாம், சும்மா கொடுத்தா கூட வேண்டாம். அதன் அர்த்தம் என்ன, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாத்தி என்னை ஏண்டவரை இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க, இதுக்கு நான் அப்பவே இந்த வனாந்திரத்துல கொண்டு வரவா எங்களை காப்பாற்றினீங்க ஆண்டவரே, இதுக்கு நீங்க காப்பாற்றாமலே இருந்திருக்கலாமே ஆண்டவரே, இதுக்கு நான் அப்பவே செத்திருக்கலாமே ஆண்டவரே என்கிற கேள்வியோட யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களேயானால், உங்களோடுதான் கர்த்தர் இந்த நாளிலே பேசுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி ஒரு காரியத்தை முறையிட்டாங்க. யாத்திராகமம் 14வது அதிகாரத்தில் அதனுடைய பத்தாவது வசனத்தையும் பதினொன்றாவது வசனத்தை வாசிங்க.
2: பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு,
1: பதினொன்றாவது வசனம்,
2: அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால்,
1: எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றால்
2: வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்,
1: வனாந்திரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர்,
2: நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினால் எங்களுக்கு இப்படி செய்தது,
1: எங்களுக்கு இப்படி செய்தது என்ன, அதன் அர்த்தம் என்ன, என்னையே அங்க சாக விடல, என்னையே எகிப்தில சாக விடாம இந்த வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தீங்க, என்னையே அங்க சாக விடல. இது தெரிஞ்சிருந்தா நாங்க அங்க இருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டிருக்கவே மாட்டோமே. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில புலம்பல் இதுவாதான் இருக்குது. எகிப்தில பிரேத குழிகள் இல்லை என்றா எங்களை வனாந்திரத்தில் சாகும்படி கொண்டு வந்தீர், எங்களை அங்கிருந்து புறப்பட பண்ணி எங்களுக்கு இப்படி செய்தது என்ன. அதாவது ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு நன்மை செய்தீரே என்று பாடுவாங்கன்னு பார்த்தா ஜனங்க என்ன பாடுனாங்க, எனக்கு ஏண்டவர் எப்படி பண்ணீங்க, என்னை ஏன் எகிப்திலிருந்து கொண்டு வந்தீங்க. இதுதான் ஜனங்களுடைய, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய முறையிடுதல் மாத்திரமல்ல, பல நேரத்தில் சில காரியங்கள் கைவிட்டு போவது போல இருக்கும்போது, சில காரியங்கள் நமக்கு தலைக்கு மேலே போறது போல இருக்கும்போது, பல நேரங்களில் நாம கூட அப்படி தான் சொல்லுவோம், ஆண்டவரே இதுக்கு அப்பவே அங்கேயே செத்துருக்கலாம், அப்படியே போயிருக்கலாமே ஆண்டவரே, என்னை ஏன் ஆண்டவரே காப்பாத்தி கொண்டு வரீங்க. கர்த்தர் நம்ம கூட பேச விரும்புகிறார், எனவே தான் சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்துட்டே இருக்கிறார், தந்து கொண்டே இருக்கிறார். பாருங்கள், சில நேரத்தில் பிரசங்கமாக நிறைய காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணுவோம், நம்ம தியானிக்கிறத பிரசங்கமாக எழுதுவோம், பிரசங்கமாக எழுதுவேன் டைரியில் அப்படியே எழுதி வைத்து நல்லா அதை தியானித்து எழுத வைப்பேன். ஆனால் அந்த டைமுக்கு அந்த வார்த்தை இல்லை வேறொரு வார்த்தைனா அந்த வார்த்தையை கொண்டு வந்து இடைபடுவார் பாருங்க. ஏன், அதன் அர்த்தம் என்ன, எதற்காக? ஆண்டவர் வார்த்தையின் மூலமாக நம் மத்தியில் வெளிப்பட விரும்புகிறார், வெளிப்பட விரும்புகிறார். ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான், உன்னை நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை நான் ரிஸ்க் எடுத்து காப்பாற்றி வனாந்திரத்துக்கு கொண்டு வந்தது எதற்கு தெரியுமா, என் இரக்கத்தை உனக்கு காட்டுறதுக்காக. ஹாலேலூயா. வனாந்திரத்துக்கு தப்பி பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்துல இரக்கம் பெற்றது. அதன் அர்த்தம் என்ன, ஆண்டவரே என்னை நீங்க காப்பாத்தி இருக்கிறீங்க, என்னை நீங்க காப்பாத்தி இருக்கிறீங்க, இன்னைக்கு நான் இருக்கிற வனாந்திரம் அல்ல ஆண்டவரே, என் மேல நீங்க இரக்கம் வைக்க போறீங்க. ஆமென். இருக்கிற வனாந்திரத்தை பாராதே, உனக்கு கீழே இருக்கிற வனாந்திரத்தை பாராதே, உனக்கு மேலே வைக்கப்பட்ட தேவ இரக்கத்தை பார். நம்ம ஃபுல்லாகவே சிச்சுவேஷனே பார்த்துட்டு இருக்கிறோம், சூழ்நிலையே பார்த்துட்டு கீழே இருக்கிறது தான் பார்த்துட்டே இருக்கிறோம், நமக்கு மேலே என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டேங்கிறோம். கிருபையாய் காத்தாரே, உன் பக்கத்தில் 1000 உன் வலதுபுறத்தில் 10,000 விழுந்த போதும், 1000 10,000 நடுவில் இருந்து உன்னை மட்டும் கிருபையாய் காத்தது, உன்னை வனாந்திரத்துல அம்போன்னு விட்டுட்டு போவதற்கல்லப்பா, உன் மேல தேவன் தம்முடைய இரக்கத்தை வைத்திருக்கிறார், உன் மேல் தேவன் தம்முடைய இரக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில். அப்படி என்றால் இந்த நாட்களில் என் வாழ்க்கை இப்படிப்பட்ட ஒரு வனாந்திரமா இருக்கிறதே என்று கண்ணீரோடு இருக்கிறவங்க நீங்க கொஞ்சம் கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, ஏதோ ஒரு பட்டயத்துக்கு உங்களை தேவன் தப்பு வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு பட்டயத்துக்கு தேவன் உங்களை தப்பு வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆமென் தன்னுடைய வாழ்க்கை, அதாவது ஊழியத்தை ஆரம்பிக்கும் அவருடைய ஆரம்பம் 40 வனாந்திரம். இந்த வனாந்திரத்துக்கு வருவதற்கு முன்னமே அவர் மனுஷகுமாரனாய் வெளிப்பட்ட போது நடந்தது என்ன, ஏரோதின் பட்டயத்துக்கு அவர் தப்பு வைக்கப்பட்டார். நான் சொல்ற வார்த்தை எத்தனை பேருக்கு புரிகிறது, ஏரோதின் பட்டயத்துக்கு தப்பு வைக்கப்பட்டவர் வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறார், சவுலின் பட்டயத்துக்கு தப்பு வைக்கப்பட்ட தாவீது வனாந்திரத்தில் சஞ்சரிக்கிறார். அப்படி என்றால் என் வாழ்க்கையில இப்படி ஒரு வனாந்திரம் வருகிறது, இப்படி வருதேன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நாம் கடந்து வந்த பாதையை திரும்பி பார்க்கணும். அப்படி திரும்பி பார்த்தா தெரியும், ஏதோ ஒரு பட்டயத்துக்கு தேவன் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். பலவீனம் என்கிற பட்டயம், விபத்து என்கிற பட்டயம், வியாதி என்கிற பட்டயம், போராட்டம் என்கிற பட்டயம், நெருக்கம் என்கிற பட்டயம், எரிச்சல் என்கிற பட்டயம், ஏதோ ஒரு பட்டயத்துக்கு தேவன் நம்மை தப்பு வைத்திருக்கிறார். அவன் தேவன் பட்டயத்துக்கு தப்பு வைத்திருக்கிறார், இன்று வனாந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த ரெண்டு காரியம் உண்மைனா எனக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவதும் உண்மை. ஹாலேலூயா, ஆமென். இன்னைக்கு கிருபையை காப்பாத்திட்டாரு, அடுத்து என்ன? அடுத்து எப்படி வாழணும்னு தெரியல. ஆண்டவர் கிருபையா கொண்டு வந்துட்டார். இந்த மானிட்டர் கொஞ்சம் கிருபையாய் தேவன் கொண்டு வந்து விட்டார். இனி வாட் இஸ் நெக்ஸ்ட்? அது தெரியல, அது தெரியல, போதும், அது தெரியல. நல்ல கவனமா கேளுங்க, இந்த ரெண்டு காரியத்தை அப்படியே பார்த்துட்டு வாங்க. பட்டயத்துக்கு தப்பு வைக்கிறார், வனாந்திரத்தில் கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்றார், இரக்கம் பெற்றது, இரக்கம் பெற்றது, இரக்கத்தை தருவேன்லாம் சொல்லி இரக்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு காரியத்தை உன் வாழ்க்கையில பார்த்துட்டியா, மூணாவது நீ இரக்கத்தை பார்க்க போற. ஆமென் சொல்லுங்க, பார்க்கலாம், இரக்கத்தை பார்க்க போற. வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை நான் முன்வைத்து சொல்லி நான் புரியும்படியாக நல்ல கவனமாக கேளுங்க. எப்பவுமே ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, என் வாழ்க்கையில் ஏதாவது பட்டயம் வந்துச்சா? எஸ். ஹல்லேலூயா. பட்டயம் வந்துச்சா? ஆமாம். இல்லை, மரண கண்ணிகள் வந்துச்சு. மரணத்துக்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம், தாவீது சொல்லுகிறான். எனவேதான் அவன் வனாந்திரத்திலே துதித்தான், வனாந்திரத்திலே புலம்பவில்லை, வனாந்திரங்களில் துதித்தான். ஏன்? அவன் பட்டயத்துக்கு தப்பு வைக்கப்பட்டவன். நம் பல நேரங்களிலே வனாந்திரத்தை மட்டும்தான் பார்க்கிறோமே தவிர பட்டயத்துக்கு தப்பு வைக்கப்பட்டதை பார்க்கல. அவருக்கு தெரியாதாங்க வனாந்திரத்தில் ஒன்றும் இல்லைன்னு, அவருக்கு தெரியாத வனாந்திரத்தில் ஒன்றும் இல்லை என்று. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே இருந்தபோது அவரை சூழ ஜனங்கள் இருக்கிறாங்க, சீஷர்கள் வந்து சொல்றாங்க, இங்கே ஒன்றும் இல்லை, இவங்களை அனுப்பிவிடுங்க. இவங்களை ஆண்டவர் சொன்ன அவங்களை உட்கார வைட்டார். ஹல்லேலூயா. இந்த வெறுமனே நமக்கு அந்த சம்பவம் தெரிஞ்சதுனால தெரியுது. சம்பவம் தெரியலன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? என்ன ஆண்டவர் சீஷர்களே அனுப்பிவிடுங்கன்னு சொல்றாங்க, நீங்க வேற வனாந்திரத்தில் இவன் அப்படி விடக்கூடாது, இவனை கொஞ்சம் வனாந்திரத்தில் உட்கார வை. ஆண்டவர் மூணு நாள் இருந்துட்டாங்க ஆண்டவர், பாவம் ஆண்டவர், அவங்களுக்கு கொடுக்க ஒன்றும் இல்லை, ஆண்டவர் அனுப்பி விட்டுருங்க ஆண்டவர். அது அர்த்தம் என்ன? இந்த வனாந்திரத்திலேருந்து அவங்களை கொஞ்சம் வெளியே கொண்டு வெளியே போக விட்டுருங்க ஆண்டவர், வனாந்திரத்திலேருந்து வெளியே போக விட்டுருங்க ஆண்டவர். ஆண்டவர் சொன்னார், நான் வெளியே போக விட மாட்டேன், அவங்களை உட்கார வைட்டார். பல நேரத்தில் நம்முடைய ஜபம் இந்த சீஷர்கள் சொல்றது போல தான் இருக்கு, இந்த வனாந்திரத்திலேருந்து என்ன வெளியே விட்டுருங்க. ஆண்டவர் சொன்ன, நான் எப்படி விடுவேன், நீ என்கிட்ட எல்லாம் வந்திருக்கிற, உட்கார். ஹல்லேலூயா. நீ வனாந்திரத்தில் வரல, நீ கால்நடையாய் நடந்து என்கிட்ட வந்திருக்கிற. ஹல்லேலூயா. நீ வனாந்திரத்தை பார்த்து வந்தேன்னா உன்னை நான் அனுப்பி விட்டுருவேன். நீ என்ன பார்த்து வந்ததுல, நான் வனாந்திரத்தை தான் அனுப்பி விடுவேன் தவிர உன்னை அனுப்பி விட மாட்டேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீ வனாந்திரத்தை பார்த்து வந்தா உன்னை அனுப்பி விட வேண்டாம், வனாந்திரம் போயிரு. நீ என்ன பார்த்து வந்ததுனால நான் வனாந்திரத்தை தான் அனுப்பி விடுவேன். வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமையை தான் அனுப்பி விடுவேன், இல்லாமை தானாங்க வனாந்திரம், அதை நான் அனுப்பி விடுறேன். நீ உட்கார், நீங்க காட்டுங்க, அதுக்கப்புறம் நான் உட்கார். நீ முதல்ல உட்கார, நான் காட்டுறேன். பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்திலே இரக்கம் பெற்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீஷர்கள் போலதான் நம்ம ஆண்டவர், அவங்க பாவ ஆண்டவர், நிறைய பேருக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஆண்டவர், அவங்களை அனுப்பி விடுங்க ஆண்டவர். எப்படி பண்ண அனுப்புவேன், உட்கார வை அவங்களை. ஜீசஸ், 12 சீஷர்கள் ஜனங்களுக்காக துடிக்கிறாங்க, வேண்டாம் மூணு நாள்ப்பா, மூணு நாள் இந்த வனாந்திரத்தில் இருக்கிறாங்கப்பா, அனுப்பி விடுங்க ஆண்டவர். இயேசு சொல்ற, மூணு இல்லை 30 நாளானாலும் அனுப்ப மாட்டேன், உட்காரவே. ஹல்லேலூயா. அவங்க வந்தது வனாந்திரத்தை பார்த்து, அவங்க வந்தது என்ன பார்த்து? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்தில் இரக்கம் பெற்றது. இரக்க வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திருப்தி அடைந்தார்கள். அதுதாங்க தேவ இரக்கம். தேவன் பாராட்டுகிற இரக்கம் நம்மை திருப்தி அடைய பண்ணும். ஆமே. ஹல்லேலூயா. நம்ம பல நேரத்தில் ஆண்டவர் இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க, வெளியே கொண்டு வாங்க இப்படி ஜெபம் பண்றோம். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் என்ன ஆண்டவரே, பட்டயத்துக்கு தப்பி என்ன இந்த வனாந்திரத்துல கொண்டு வந்திருக்கிறீங்க, நான் நம்புறேன்ப்பா நீங்க இரக்கத்தை பாராட்ட போறீங்க, இரக்கம் பாராட்ட போறீங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.

0: யாத்திராகமம் இரண்டாவது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்வோன் பயங்கரமான ஒரு சட்டத்தை போடுவான். பிறக்கிற ஆண் குழந்தைகளை கொல்லணும், கருவில் இருக்கும்போதே கொல்லும்படி வகை பார்ப்பான். அதையும் தாண்டி பிறந்துட்டுன்னா அந்த குழந்தைய நைல் நதியில் தூக்கி போட்டணும். பட்டயம் ரெடியாக இருக்கு, எங்கேயும் போய் தப்ப முடியாது. எகிப்திலே பட்டயத்தை நாலா பக்கமும் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறான், தூக்கி போட்டுறோம் நைல் நதியில. மோசே பிறக்கிறான். மோசே பிறந்த பிறகு தாயாருக்கு கொஞ்ச நேரம் வச்சு பார்க்கறாங்க, இந்த குழந்தையை எப்படிப்பா விட்டு கொடுக்கறதுக்கு. ஆமென். பெற்ற மனம் அல்லவா துடித்தது, ஆனாலும் மூணு மாசத்துக்கு மேல வைக்க முடியல. என்ன பண்ணாங்க, ஒரு நாணல்ல ஒரு பெட்டியை செஞ்சு நைல் நதி என்னும் பட்டயத்துல தூக்கி போடுறாங்க. ஹல்லேலூயா. எங்கேயாவது போய் இந்த குழந்தை பிழைச்சிடணும். நைல் நதியில் நிறைய முதலைகள், முதலைகளும் உண்டா. அந்த முதலைக்கு இந்த நாணல் ஸ்மெல் பிடிக்காதான், அதனால தான் என்னமோ நாணல் பெட்டியை செஞ்சிருக்கிறாங்க. இந்த குழந்தை ஒரு கொஞ்சம் யோசித்து பாருங்க, ஒரு நதியில் ஒரு குழந்தை எப்படி எதில் தான் வச்சு போட்டாலும் இல்லை தனியாக அந்த குழந்தைய. எத்தனை குழந்தைகள் தூக்கி போடப்பட்டிருப்பார்கள் தெரியாது. இந்த மோசையும் மூன்று மாத குழந்தை நைல் நதியில தூக்கி போட்டாங்க. எங்கேயாவது நதி போய் எங்கேயாவது போகும், எங்கேயாவது போய் பொழைச்சிக்கோன்னு பார்த்தா கரெக்டா அது யார் கையில கிடைக்குது? பார்வோனுடைய குமாரத்தின் கையில கிடைக்குது. ஆனா தேவன் இந்த நைல் நதியிலிருந்து காப்பாற்றிட்டார். நல்ல கவனமா கேட்கணும், தேவனுடைய கிருபை தான் நம்மை பாதுகாக்கிறது. நம் எங்கே காக்கப்படுகிறோமோ அங்கே தேவ இரக்கம் நம்ம மேல இருக்கிறது. அவ எடுக்கும் போதே எப்படி எடுக்கிறா பாருங்க, அதனுடைய ஆறாவது வசனத்தை வாசிங்க.
1: அதை திறந்த போது பிள்ளையை கண்டால் பிள்ளை அழுதது.
0: பிள்ளை அழுதது. அடுத்த வார்த்தை,
1: அவள் அதின் மேல் இரக்கமுற்று.
0: அவள் அதின் மேல் இரக்கமுற்று.
1: இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று.
0: ஏய், இது எபிரேயர் பிள்ளை, இத தூக்கி போடுன்னு தூக்கி போடல. பட்டயம் கொடூரமான, நல்ல கவனிங்க, மோசேக்கு எதிராய் ஆயத்தம் பண்ணப்பட்ட பட்டயம் மிகவும் வலிமையானது. ஆனால் தேவன் வைத்த இரக்கம் அதை விட பெரியது, அதை விட பெரியது. ஹல்லேலூயா. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதத்தை காட்டிலும் உனக்கு தேவன் பாராட்டுகிற இரக்கம் பெரியது. ஆமென். பிள்ளை அழுதுச்சான். இன்னும் அதை கொஞ்சம் ஆழமா பாருங்க, பிள்ளை அழலன்னா, பிள்ளை அழுத போது அவள் அதின் மேல் இரக்கமுற்று. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்லுகிறேன், வனாந்திரத்தில் சிரிக்க முடியுமா, அழ முடியுமா? அழதான் முடியும். ஆமென். ஜீசஸ் பட்டயத்துக்கு தப்பி நைல் நதியிலேயே குழந்தை போயிருக்கணும், குழந்தை அழுதுருக்குமா? அழுதுருக்காது, அழுதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. இது நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்டுச்சு. காப்பாற்றப்பட்ட பிறகு என்னதான் வெளிப்பட்டுச்சு? அழுகை. ஆண்டவர் அன்னைக்கு கிருபையா காத்தாரு, அப்போ சிரிங்க. எப்படி சிரிக்க முடியும் நான் இருக்கிற நிலைமைக்கு? எங்க சிரிக்கிறதுக்கு, எப்படி சிரிக்கிறதுக்கு? இல்ல பிள்ளை அழுத போது இரக்கம் வெளிப்படுது, இரக்கம் வெளிப்படுது. எல்லாம் தெரியுது, இது எபிரேய குழந்தைகளில் ஒன்று என்றார். ஆமே, எபிரேய பிள்ளைகள் ஒன்று என்றார். நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்ல வேண்டிய வார்த்தையை மட்டும் சொல்றேன், வாழவே விடக்கூடாதுன்னு நினைச்ச இடத்துலதான் இவனை வாழவே விடக்கூடாது, இவனை எக்காரணம் கொண்டு வாழ விடக்கூடாதுன்னு எந்த இடத்துல நினைச்சாங்களோ அதே இடத்துலதான் மோசே கத்தர் வளர விட்டார். இதுதான் தேவ இரக்கம். இன்று உன்னை அளவிடுவதை குறித்து கலங்காதே, நாளை அது உன்னை வளர விடுவதற்காய் தேவன் ஆயத்தம் பண்ணின காரியம். இன்னைக்கு தேவன் ஆண்டவரே பட்டு நைல் நதியிலிருந்து காப்பாற்றப்பட்ட மோசையை அளவிட்டீங்க ஆண்டவரே, எதற்காக? அதே இடத்துல வளர விடுவதற்காக. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான் என்று எபிரேயர் அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். ஆமென். எந்த இடத்துல இவன் வாழவே கூடாது, இந்த பிள்ளைங்க வாழவே கூடாது, வாழவே கூடாதுன்னு நினைச்ச இடத்துல தான் கர்த்தர் வளர விடுகிறார். சங்கீதக்காரன் தாவீது அதை தான் சொல்லுகிற 41வது சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். 41வது சங்கீதத்தின் 5வது வசனம்.
1: அவன் எப்பொழுது அழியும்
0: என்று
1: என்
0: சத்துருக்கள்
1: எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள்.
0: அவன் எப்பொழுது சாவான். அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: ஒருவன் என்னை பார்க்க வந்தான் வஞ்சனையாய் பேசுகிறான். அவன் தன் இருதயத்தில் அக்கிரமத்தை சேகரித்துக் கொண்டு தெருவிலே போய் அதை தூற்றுகிறான். என் பகைஞர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து தீரா வியாதி அவனை பிடித்துக் கொண்டது. படுக்கையில் கிடக்கிற அவன் இனி எழுந்திருப்பதில்லை.
0: என்னெல்லாம் பேசுவாங்க இல்ல, அவன் எப்பவும் இனி அவ்வளவுதான், இனி அவன் வாழ்க்கை போச்சு. ஆமே. சில பாருங்க, ரொம்ப நெருக்கத்தில் இருப்பாங்க, ஆனால் ஆண்டவரை நம்பி இருப்பாங்க. அவங்க இருக்கிற நெருக்கத்தை பார்த்து மற்றவர்கள் சொல்லுவாங்க, இவங்க இனி இப்படி போய் போய் தற்கொலை தான் பண்ண போறாங்க, இனி என்ன பண்ண போறாங்க, இனி அவன் எழுந்திருப்பதில்லை, அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்போ அழியும். இந்த சூழ்நிலையின் நடுவில் தான் தேவ இரக்கம் பெற்றவன் வளருகிறான். ஆண்டவரே அவங்க இப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க, இதையே பார்த்து கேட்டுட்டு இருந்தா நாமே தளருவோம். நம்ம எதை பார்க்கணும்னா, பட்டயத்துக்கு என்னை தப்புவித்து வனாந்திரத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இப்போ இங்கே வனாந்திரத்தில் எதுவும் இல்லை, ஆனால் என்னை கொண்டு வந்தவர் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறார். அவன் எப்போ சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும், இப்படி சொல்லுகிறவர்கள் நடுவில் தான் கர்த்தர் மோசையை வளர விட்டார், கர்த்தர் தாவீதை வளர விட்டார். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் நம்புறீங்க, தேவ இரக்கம் இந்த வனாந்திரத்தில் என்னை வளர பண்ணும். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேவ இரக்கம், எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி. இதை யார் எங்கிருந்து கவனித்து கொண்டிருந்தாலும் சரி, உங்கள் வலது கரத்தை உயர்த்தி நான் சொல்றத அப்படியே சத்தமா ரிப்பீட் பண்ணி சொல்லுங்க. தேவ இரக்கம் வனாந்திரத்தில் என்னை வளர பண்ணும். தேவ இரக்கம் என்னை வளர பண்ணும். தேவ இரக்கம் நான் இருக்கிற இந்த சூழ்நிலையிலேயே என்னை வளர பண்ணும். ஹல்லேலூயா. ஆமென். எங்கே இந்த புள்ளைய வாழவே விட, பிஞ்சு குழந்தைகளை கொல்லணுங்கிற சட்டம் போடப்பட்ட அரண்மனைனா எவ்வளவு கொடூரமான மனதை உடையவர்களா இருந்திருப்பாங்க பாருங்க. சரி, குழந்தைங்க பாவம், அது நடுவில் அந்த தேவ இரக்கத்தை யார் மூலமாய் வெளிப்பட வைக்கிறார்னா, பார்வோனுடைய குமாரத்தின் மூலமாய். இரக்கம் உள்ளவர் அவருங்க. இன்னைக்கு மனுஷன் இறங்குறானா, அது மனுஷனா செய்யறதில்ல, தேவ இரக்கத்தின் வெளிப்பாடு அது. அல்லேலூயா. யூதர்களுக்கு அநேக நம்பிக்கைகள் உண்டு. அதில் ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, ஆண்டவர்கிட்ட நிறைய காரியங்கள், நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் அவங்கவுங்களுக்குன்னு நிறைய காரியங்கள் உண்டு. அதில் ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருக்கு 100 இரக்கங்கள் உண்டா, அதில் ஒன்றை மனிதர்களுக்குள்ளே வைத்திருக்கிறாராம். இன்னைக்கு ஒருத்தங்க விழுந்து கிடக்கதும் ஓடி போய் தூக்குறாங்கன்னாலும், அல்லது ஒருத்தங்க ஹெல்ப் பண்ணுறது, இது எல்லாம் இப்படி ஒருத்தங்க இறங்கி செய்கிற காரியம் பாருங்க. கடந்த நாள் ஒரு நியூஸ் பார்த்தேன், ஒருத்தர் தன்னுடைய காரையோ எதுவும் விட்டு இலவசமாக ஆக்சிஜன் வந்து இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு. இதெல்லாம் இரக்கத்தின் வெளிப்பாடு. இந்த இரக்கம் என்பது தேவன் மனுஷனுக்குள்ளே வைத்த அந்த ஒன்று. இதே போல் 100 அவர்கிட்ட இருக்கான். இப்படி வந்து அவங்க சொல்கிறாங்க. நான் எதற்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, அவருக்கு இரக்கம் 100 அல்ல, அவருடைய இரக்கம் அனாதியாக இருக்கிறது, நம்ம சில சுருக்கவே முடியாது. அப்போ இன்னைக்கு மனுஷங்கிட்ட ஒரு இரக்கம் வெளிப்படுதுன்னா, அது தேவன் வைத்தது, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப பார்வோன் குமாரத்தை இறங்குறா அப்படின்னா அவளா இறங்கல, அவளை இறங்க வைத்தார். ஹல்லேலூயா. சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர் கர்த்தர். வனாந்திரத்தை மாற்றவில்லை, சூழ்நிலையை மாற்றவில்லை. உடனே பார்வோனை அடிக்கல, பார்வோன் அப்படி எதுவுமே செய்யல ஆண்டவர். நம்ம பல நேரத்தில் இந்த வனாந்திரத்தை மாற்றுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம், அவர் சட்டமும் மாறல, அப்படியே தான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு. மோசை 40 வயசு, மோசை வளரும் மட்டும் எதையும் ஆண்டவர் கை வைக்கவே இல்லை, மாறாக அது நடுவில் மோசை வளர விட்டுட்டே இருக்கிறார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பட்டயத்துக்கு தப்பி 5 வருஷம் இருக்கலாம், 10 வருஷம் இருக்கலாம், 5 மாசம் இருக்கலாம், 3 மாசம் இருக்கலாம், திரும்பி பார்த்தா எதுவுமே மாறல, வனாந்திரம் வனாந்திரமாகவே இருக்கு. ஆனா ஒண்ணு சொல்ல முடியும், தேவ இரக்கம் நம்மை வளர பண்ணி கொண்டிருக்கிறது. ஏதாவது மாறுச்சா? 5 வருஷம் ஜெபம் பண்ணி ஏதாவது மாறுச்சா? 3 வருஷம் ஜெபம் பண்ணி ஏதாவது மாறுச்சா? ஒண்ணும் மாறல, ஆனா ஒன்னே ஒண்ணு கிடைச்சிட்டே இருக்கு, தேவ இரக்கம். பார்வோன் மாறல, சூழ்நிலை மாறல, எதுவும் மாறல, ஆனா தேவ இரக்கம் கிடைத்தபடினாலே அந்த குழந்தை வளர்ந்தது, அந்த பிள்ளை வளர்ந்தது. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானா வனாந்திரத்தில் வளர பண்ணுவார். எங்கே இவன் வாழவே கூடாது நினைச்சாங்களோ அங்கதான் தேவன் வளர பண்ணுகிறார். ஆமே. இந்த நைல் நதியில தூக்கி போட்ட குழந்தைய எங்க வேணாலும் இந்த நதி இழுத்துட்டு போயிருக்கலாமே, ஏன் கரெக்டா அங்கதான் கொண்டு வந்து விட்டது? எங்கே உன்னை வாழ தகுதியற்றவன் தகுதியற்றவள் நினைக்கிறாங்களோ அங்கதான், அங்கேயே வச்சிருக்கிறாரா? திரும்ப ஆண்டவரை ஒன்னு என்ன மாத்துங்க, இல்லைன்னா அவங்கள மாத்துங்க. சிலருடைய புலம்பல் என்ன, டெய்லி எனக்கு இவங்க பேசுறத கேட்க முடியாது. ஒன்னு என்ன, இங்கிருந்து கொண்டு போங்க, இல்லைன்னா அவங்கள இங்கிருந்து கொண்டு போங்க. எதையுமே செய்ய மாட்டாங்க. மோசைய சின்ன வயசுலேயே கொண்டு போயிருக்கலாமே ஆண்டவருக்கு, வளர விட்டு தான் கொண்டு போனார். தேவன் எல்லாவற்றையும் ஏற்கனவே நிர்ணயித்து விட்டார். அப்போ இது நடுவில் ஆண்டவர் இந்த வார்த்தைகள் நடுவில் நான் எப்படி வாழ முடியும்? அங்கே தான் தேவ இரக்கம். மோசை வளருகிறான். எந்த வீட்டிலிருந்து வாழவே கூடாதுங்கிற சட்டம் புறப்பட்டதோ அதே வீட்டில் தான் தேவன் நிலைத்து வைத்து வளர பண்ணுங்க. ஒரு ஆச்சரியமான காரியம் என்ன தெரியுமா? மோசேக்கு தாயே வைத்து பால் கொடுக்க வைத்தார். நான் இது சொன்னதுனால ஒரு பலனுக்காக இது சொல்றேன், இந்த ஒரு வார்த்தையை. இப்போ பார்வோன் குமாரத்தி கையில அந்த குழந்தை எடுத்தாச்சு, குழந்தை மேல இறக்கும், இறக்கத்தின் வெளிப்பாடு அந்த குழந்தைய வளர்க்கணும், அந்த குழந்தைய வளர்க்கணும். தெரியும், சட்டம் தெரியும், எல்லாம் தெரியும். இன்னும் ஏன், அவ குடும்பத்திலிருந்து தான் போடப்பட்ட சட்டம். ஆனால் அந்த இரக்கம், அந்த பார்வோன் குமாரத்திற்குள்ளிருந்து வெளிப்பட்ட அந்த இரக்கம் அவளுக்குள்ள என்ன வைக்க தெரியுமா? இவ்வளவு, இந்த பிள்ளை வளர்க்கணும், இந்த பிள்ளை வளர்க்கணும், இந்த பிள்ளை வளர்க்கணும். இதுதாங்க தேவ இரக்கம். தேவ இரக்கம், ஒரு ஒரு பா தேவனை அறியாத ஒரு பார்வோன் குமாரத்தியே தன் கையில எடுத்து அந்த பிள்ளையை வளர்க்கணும் நினைக்கும் போது இரத்தத்தால் மீட்கப்பட்ட என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரக்கத்தினால் உன்னை வளர பண்ண மாட்டாரோ? உன்னை வாழ வைக்க மாட்டாரோ? ஆமே. ஒரு பார்வோன் குமாரத்தி வளர்க்கணும்ட்டான். நீ நல்ல கவனிங்க, பிள்ளைய வளர்க்கணும், பிள்ளை வளர்க்கணும். அப்போ நேர இது எபிரேய குழந்தைனால ஒரு எபிரேய ஸ்திரீ பால் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லும் போது மோசையினுடைய சகோதரி மிரியாம் உஷாரா போய் யார்கிட்ட கூட்டிட்டு வருவாங்க? மோசைக்கு அம்மாவே கூட்டிட்டு வருவாங்க. அப்ப பார்வோனுடைய குமாரத்தி சொல்ற வார்த்தையை கேளுங்க, 9வது வசனம். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி,
1: நீ இந்த பிள்ளையை
0: எடுத்துக்கொண்டு போய்
1: அதை எனக்கு வளர்த்து
0: விடு,
1: நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன்,
0: எனக்கு வளர்த்து விடு, எனக்கு வளர்த்து விடு. யாருக்கு? எனக்கு. யார் இரக்கம் காட்டுறாளோ அவனுக்கு. அது மாத்திரம் இல்ல, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கறேன். இரக்கத்தை மட்டும் காட்டல, சம்பளமும் கொடுக்கறேன். நான் அதை புரியும்படி சொல்றேன். தேவ ஐயோ பாவம், இப்படி இறங்குவாங்க தெரியுமா? இப்படி இறங்குறதில்ல அவர், வளர பண்ண வேண்டியதும் அவரிடத்தில் இருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஆமென். இவன் வளரணும்னு சொல்லிட்டு சும்மா இருக்க, வளர பண்ண ஒரு பார்வன் குமாரத்தி தனக்கண்டு அந்த பிள்ளையை வளர்க்கறதுக்கு வேண்டியதை கொடுப்பாள் என்றால், தமக்கண்டு நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், இந்த வனாந்திரத்தில் நமக்கு வேண்டியதை தராமல் இருப்பாரோ? நீ எனக்கு வளர்த்து விடு, கட்டளை போட்டிருக்கலாம். அந்த தாய் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்காதான்னு பார்த்துட்டு இருக்கிறான். பட் அப்படி இல்லை, நீ வளர், உனக்கு வேண்டிய நான் சம்பளத்தை நான் கொடுக்கிறேன், வேண்டியதை தருகிறேன். என் மேல் எனக்கு வேண்டியது என் தகப்பனுடைய கையில் இருக்கிறது. எனக்கு வேண்டியது, வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமானுடைய கரத்தை நோக்கி இருக்கும். வேலைக்காரின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்கும். ஆமென். நான் இதை பெற்றோருக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறேன். பார்வோன் குமாரத்தி தான் கையில் எடுத்த பிள்ளையை மோசேயின் தாயினிடத்தில் கொடுத்து, இதை எனக்கு வளர்த்து விடு, உனக்கு வேண்டிய சம்பளத்தை நான் தருகிறேன். பிள்ளைகள் யாரால் வரும் சுதந்திரம்? கர்த்தர் தந்தது. கர்த்தர் தந்ததை கர்த்தருக்கென்று தான் வளர்க்கணும். கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்க, உங்களுக்கு வேண்டியதை அவர் தருவார். நீ எப்படியாவது வளர்த்துருன்னு இல்லை, எனக்கென்று வளர்த்து விடு, எனக்கென்று வளர்த்து விடு, உனக்கு வேண்டிய சம்பளத்தை நான் தரேன். கர்த்தர் தந்ததை கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்க, சம்பளம் அங்கிருந்து வரும், தேவை அங்கிருந்து சந்திக்கப்படும். எல்லா வீட்லயும் பார்வோன் வீட்டுல இருந்து சம்பளம் போச்சா? இல்ல, இந்த வீட்டுக்கு போச்சு. ஏன்? அங்க வளர்ற பிள்ளை அவளுக்கென்று வளர்க்கப்பட்ட பிள்ளை. கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்க, நாம் நமக்கென்று தான் வளர்க்கிறோம். அதனாலதான் நாம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கர்த்தருக்கென்று ஆரம்பத்திலிருந்து கர்த்தருக்கென்று வளர்த்து பாருங்கள். கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணு, கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து வளர்த்து பாருங்கள், சம்பளம் அங்கிருந்து வரும். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ஆமென். ஆமென் வர மாட்டேங்குது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சுதந்திரம் தான் பிள்ளைங்க, கர்த்தரால் வரும் சுதந்திரம். எங்கே வாழவே விடக்கூடாது நினைச்சாங்களோ அங்கே வளர விட்டார். தேவ இரக்கம் நம்மை வளர பண்ணும். ஹல்லேலூயா. இரண்டாவதாக, ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 19:14 14 வாசிக்க கேட்கலாம். ஒன்று ராஜாக்கள் 19:14
1: அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே,
0: போதும் கர்த்தாவே,
1: என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்,
0: என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்,
1: நான் என் பிதாக்களை பார்க்கிறவன்
0: போதும் ஆண்டவரே, என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. வனாந்திரத்துல வனாந்திரத்தை கொஞ்சம், வனாந்திரம் என்பது நம்முடைய வாழ்க்கை மேல ஒரு வெறுப்பு கொண்டு வரக்கூடியது. போதும் ஆண்டவரே. ஆமென். சில சொல்லுவாங்க தெரியுமா, இந்த ஒரு காரியம் மட்டும் செட்டில் ஆகி, என் பிள்ளைங்க லைஃப் மட்டும் செட்டில் ஆயிட்டுன்னா போயிடலாம். அப்படி சொல்றவங்க போவே மாட்டாங்க. அது வேற. சரி, பிள்ளைங்க லைஃப் செட்டில் ஆயிட்டுல போறீங்களா கேட்டு பாருங்க. வேணாம், நீ போ. சிலர் பாருங்க, இந்த ஒரு காரியத்தை மட்டும் பார்த்துட்டு என்ன பிரச்சனை இல்லை, போதும் ஆண்டவரே. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் நம்மை வாழ வைத்திருப்பது 10:1-11 இருப்பதற்கல்ல, நமக்கென்று நியமித்த ஓட்டத்தை. என்னதான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னாலும், என்னதான் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் ஞான ஸ்நானம் எடுத்தவன், நான் அபிஷேகம் என்ன சொன்னாலும், நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்காம நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. எனவே வாழவே பிடிக்கல, எனக்கு வெறுப்பா இருக்கு, அப்படியெல்லாம் வாயிலிருந்து வரவே கூடாது. காலம் கர்த்தருடைய கடை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைம் செட் பண்ணியிருப்பார், அதுக்குள்ள ஓடி முடிக்கணும். நியமித்த ஓட்டத்தை ஓடி முடிக்காமல் நித்தியத்தை சுதந்திரிக்க முடியாது. பவுல் என்ன சொல்றான், நல்ல போராட்டத்தை பவுல் சொல்லுவாரு, இந்த தேகத்தை விட்டு பிரிந்து அவரோடு போய் இருக்க எனக்கு ஆசை, ஆனா நான் இப்ப வாழ்றது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏன்? எனக்கான ஓட்டத்தை நான் முடிக்கல, எல்லா ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு ஆசை என்னங்க? அதாவது நமக்கு பரலோகம் கன்ஃபார்ம்ங்கிற நிச்சயம் இருந்தாலே அடுத்த செகண்ட் நம்ம என்னதான் ஏங்குவோம், எப்போ வருவீராண்டவர், ஏன் இப்ப நம்ம கேட்க மாட்டோம்னா நமக்கு தெரியும் இப்ப வந்தாலும். ஏமே இயேசுவே சீக்கிரம் வாரோம், கை தூக்க வேண்டாம். கடந்த 5 நாட்கள் ஜபங்களில் 5 நாள் நீங்க எடுத்த பர்சனல் ப்ரேயர்ல அப்பா சீக்கிரம் வாங்கப்பா அப்படி சொன்னவர்கள் எத்தனை பேர்? கை தூக்க வேண்டாம். ஆமே, யாராவது இருக்கிறீங்களா? ஹலோ, ஆன்லைன்ல பாக்குற அன்பு விசுவாசிகளே, கடந்த 5 நாட்கள் ஜபத்தை பாருங்க, அதுல ஒரு ஜபத்திலையாவது சீக்கிரம் வாங்க ஆண்டவரே. அன்னைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் எல்லா நாள் ஜபமும் அதான், பாட்டும் அதான், பிரசங்கமும் அதான். எப்பவுமே ஓட்டத்தை ஓடிட்டே இருக்கணும், அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்கிறது வரைக்கும் நமக்கு வாழ்ந்து வேஸ்ட் அப்படிங்கிற, இனி வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது, ஓடிக்கொண்டிருந்த எலியா நின்று விட்டான். ஓடிக்கொண்டிருந்த எலியா, முந்தின அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்க, 1 ராஜாக்கள்,
1: கர்த்தருடைய கை எலியா

0: வாழ்க்கையில சோறு வனாந்திரம் சோர்வை கொண்டு வரும், வனாந்திரம் தளந்துரும். ஓடிக்கொண்டிருந்தவன் உட்கார்ந்துட்டான். ஓடி என்ன வேகமா செல்ல சொல்லுவாங்க, எப்படி இருந்தவங்க தெரியுமா? ஒரு காலத்தில் இவங்க எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் சாக வேண்டும். எல்லாரையும் கொன்னுட்டாங்க, நான் மாத்திரம் இருக்கிறேன். அந்த 14வது வசனத்தை வாசிங்க.
1: அதற்கு அவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். இஸ்ரவேல் புத்திரர் உமது உடன்படிக்கையை தள்ளிவிட்டார்கள், உம்முடைய பலிபீடங்களை இடித்து உம்முடைய
0: தீர்க்கதரிசிகளை பட்டயத்தினால் கொன்று போட்டார்கள்.
1: நான் ஒருவன் மாத்திரம் மீதியாயிருக்கிறேன்.
0: வாங்க தேடுகிறார்கள். என்ன போல இருந்த எல்லாரும் பட்டயத்துக்கு வீழ்ந்துட்டாங்க. ஆண்டவரே, நான் தப்பிட்டேன், நான் மீதியா இருக்கிறேன், ஆனாலும் நாளைக்கு ஒருவேளை இந்த பட்டயம் வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால என்னை எடுத்துருங்க ஆண்டவரே, போதும் ஆண்டவரே. பட்டயத்துக்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்திரத்துல இரக்கம் பெற்றது. கர்த்தர் எலியாவை பார்த்து சொல்லுகிறார், ஆமென். 7வது வசனத்தை வாசியுங்கள்.
1: கர்த்தருடைய தூதன் திரும்ப இரண்டாம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்
0: என்றார். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். ஆமென். 8வது வசனத்தை வாசிங்க.
1: அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால் 40 நாள் இரவு பகல் ஓரே பின்னும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான்.
0: ஓகே, இங்கிருந்து அங்க வர நடந்து போறான். அந்த பட்டணத்தை ஆட்சி செய்கிறது யாரு? கரெக்டா சொல்லுங்க. யேசபேல். வனாந்திரத்திலிருந்து சூரை செடியிலிருந்து கர்த்தருடைய பர்வதம் மட்டும் நடந்து போகிறானே, வழியில எங்கேயாவது அவனை தடுத்தாங்களா யாராவது? அந்த கவர்மெண்ட் இவனுக்கு அகைன்ஸ்டா இருக்குது. அவனே சொல்லுகிறான், நான் மாத்திரம் இருக்கிறேன், எனக்கு எங்கேயும் தலை காட்ட முடியாது, என் தலை வெளியே காட்டினாலே என்னை தூக்கிடுவாங்க, அதனால நீங்களே என்ன எடுத்துருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ கிளம்புண்டா. அவன் போய் புறப்படுகிறான், கர்த்தருடைய பர்வதத்து மட்டும் வருகிறான், திரும்பி அங்கிருந்து இறங்கி வருகிறான். 19வது வசனத்தை வாசிங்க.
1: அப்படியே அவன் அவ்விடம் விட்டு
0: மீண்டும் கர்த்தருடைய பர்வதத்திலிருந்து புறப்பட்டு போய்
1: 12 ஏர்பூட்டி உழுத
0: என்ன தெரியுமா? நல்ல கவனமா கேளுங்க. இதுக்கு முன்னாடி எலியா என்ன செய்து கொண்டிருந்தானோ அதையே செய்யும்படி தொடர பண்ணினார். திட்டங்கள், எதிரியின் திட்டங்கள் பெரிது. யேசபேல் சொல்ற வார்த்தையை கேளுங்க. 2வது வசனம்.
1: அப்பொழுது யேசபேல் எலியாவினிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்களில் ஒவ்வொருவனுடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில்,
0: நாளைக்கு இந்த நேரத்துக்கு, நேரத்தை குறிக்கிறா எலியாவுக்கு, நேரத்தை குறிக்கிறா, நாளைக்கு இந்த நேரத்துல
1: உன் பிராணனுக்கு செய்யாதே
0: போனா, பிராணனுக்கு செய்யாதே போனா,
1: தேவர்கள் அவர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவுள் என்று சொல்ல சொன்னாள். அவனுக்கு அது தெரிந்த போது
0: யேசபேல் கோபத்தோட என்ன செய்கிறார்? எதிரான திட்டத்தை போடுகிற, திட்டத்துக்கான நேரத்தையும் குறிக்கிறார். நாளைக்கு இந்த நேரத்துல எலியாவை நான் தூக்கிடுவேன். சட்டங்கள் அவள் கையில் இருக்கிறது, எல்லாமே அவ கண்ட்ரோல்ல இருக்கு. இது யாருக்கு தெரிய வருது? எலியாவுக்கு தெரிய வருது. எலியாவுக்கு தெரிஞ்ச பாக்குறான், இப்போ டைம் பாக்குறான், ஓகே இப்போ இந்த நேரம், நாளைக்கு இதே நேரத்தில் என் கதை முடிஞ்சது. நேரம் சூரச்செடி கீழே போயிருந்து சொல்றேன், ஆண்டவரே நாளைக்கு அவ தூக்குறதுக்கு பதில் இன்னைக்கு நீங்க தூக்கிருங்க ஆண்டவரே. இல்லை, அதாவது ஒரு மனிதனுடைய எல்லா நம்பிக்கையும் அட்டு போகக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. அது எலியாவா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் சரிதான். கர்மேல் பர்வதத்தில் அத்தனை தீர்க்கதரிசிகள் மத்தியிலும் அவ்வளவு நம்பிக்கையை கர்த்தரை நோக்கி ஜெபித்த அதே எலியாதான், நாளைக்கு நான் இல்லை அவ்வளவுதான். அப்படி சொல்ற அளவுக்கு அத்தனை நம்பிக்கை மட்டு போகிற நிலைமை தான் வனாந்திரம்.

0: ஆண்டவர் என்ன செய்கிறார் தெரியுமா? எலியாவே, அவ ஒன்ன தூக்குறதுக்கு என்ன, நான் அவளை தூக்குறேன் பாரு, நாளைக்கு இதே நேரத்தில் நான் அவளை தூக்குறேன் அப்படி சொன்னாரா? இல்ல, மாறாக என்ன சொன்னார், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். அத்தனை பேர் பட்டயத்துக்கு விழுந்த பிறகும் நான் உன்னை பட்டயத்துக்கு தப்பு வித்தது சத்துரு குறிக்கிற நேரத்தில் விழுந்து போவதற்கல்ல, நான் நியமித்த ஓட்டத்தில் உன்னை தொடர பண்ணுவதற்கு. ஹாலேலூயா! தேவ இரக்கம், தேவன் நியமித்த எல்லா பாதையிலும் எலியாவை நடத்தினது. இயேசபேல் அவர் கை வைக்கலாங்க, அவ திட்டம் போட்டுட்டே இருக்கிறா. நல்ல, அதான் சொல்றேன், இந்த வனாந்திரத்தில் என்னால வாழ முடியுமா, இந்த சூழ்நிலையில என்னால நடக்க முடியுமான்னு கேட்டா, தேவன் நம்மை தப்புவித்தாரே பட்டயங்களுக்கு அதை திரும்பி பார்க்க வேண்டும். இல்ல, எலியாவே வாழ முடியாதுன்னா அத்தனை தீர்க்க தரிசிகள் வெட்டுண்டது கூட்டத்தில் எலியாவும் வெட்டுண்டு விழ வேண்டியது தானே? கர்த்தருக்காய் நின்றதுனாலதான் அத்தனை தீர்க்க தரிசிகள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அந்த கூட்டத்தில் எலியாவையும் தேவன் அனுமதித்திருக்க வேண்டியதான? இல்ல, எலியாவே நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், உனக்கான ஓட்டத்தை நியமித்தது நான், அது யாருக்கும் தடுக்க முடியாது. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், எதிரான அத்தனை திட்டங்கள் நடுவிலே எலியா பலப்பட்டு நடந்து போயிட்டே இருக்கிறான். அவள் குறித்த நேரமும் தாண்டினது, எல்லாமே தாண்டிச்சு. எங்க அப்பா ஒரு சாட்சி, நிறைய சாட்சி சொல்லுவாங்க, அதுல மறக்காத சில சாட்சிகள் உண்டு. அதுல ஒரு சாட்சி தான், எங்க அப்பா ஊழிய ஆரம்பத்துல ஒரு இடத்துல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த ஏரியாவில் ஒரு நாய் வந்து கடிச்சிட்டு, கொஞ்சம் ஒரு வெறி பிடித்த நாய், அவ்வளவு பயங்கரமா கடிச்சிட்டு. அப்போ சொன்னாங்க, அவ்வளவுதான், அந்த நாயும் செத்துட்டு நினைக்கிறேன். அப்போ சொன்னாங்க, இவ்வளவு நாள்ல இவங்க வந்து இருக்க மாட்டாங்க, செத்துருவாங்க அப்படின்னு. அந்த குறிப்பிட்ட நாள் வந்துச்சு. அந்த இரவுல இனி ஒரு பொழுது விடிந்தால் அல்ல. அப்போ சபையில் இருக்கிற சிலர் வாலிபர்கள்லாம் வந்து அப்பாவை சுற்றி இருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அவரை தூங்க விட்டுறக்கூடாது, தூங்க விட்டுறக்கூடாது, இந்த டைம் தாண்டுதான், தூங்க விட்டுறக்கூடாது சொல்லிட்டு எல்லாரும் சுற்றி இருக்கிறாங்க. சுற்றி கரெக்டாக 12 மணி தாண்டல வந்த எல்லாரும் வந்து எல்லாத்தையும் எங்கள் அப்பாவும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு தூங்கியாச்சு. அடுத்த நாள் காலில் ஒவ்வொருத்தரும் எழும்பி, ஹே என்னாச்சு என்னாச்சு பாப்போம்னு பார்த்தா ஒன்றுமே. சில நேரத்தில் நம்மளே டைமை செட் பண்ணுவோம். அதே போல தான் எங்கள் அப்பாவுடைய, எங்கள் அப்பா ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்தில் வேறு மார்க்கத்திலேருந்து ரட்சிக்கப்பட்டதுனால அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் பயங்கரமாக கோபம் வந்து சொன்னார், நாளை நான் பாரு, நான் உனக்கு அகேன்ஸ்டாக மந்திரவாதம் பண்ண போகிறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, சும்மா இரு, நான் மந்திரவாதம் பண்ணுவேன். மூணாவது நாள் இதே நேரத்தில் ஒரு டைமை குறிச்சு, தேர்ட்லேருந்து மூணாவது நாள் இதே நேரத்தில் உனக்கு ஏதாவது ஆகலைன்னா என் பேரை மாற்றிக்கோ, என் வல்லமையும் ஓ வல்லமையும் பார்ப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. அது ஆரம்பம் அல்லவா, ஆண்டு அப்பா ஜோம் பண்ணிட்டு விட்டாங்க. மூணாவது நாள் ஆச்சு. நாலாவது நாள், சரி இவன் சொன்னானே போய் ஒன்று பார்த்துட்டு வரும், பார்த்தி எனக்கு ஒன்றும் ஆகலை, பார்த்தி ஆண்டவர் என்னை காத்தார் பார்த்தியாருன்னு சொல்லணும்னு சொல்லிட்டு நேராக போய் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்க அம்மா அப்படி சோகமாக இருக்கிறாங்க. என்னாச்சு அந்த ஆளுக்கு பேரை சொல்லி, அந்த எங்கே அப்படின்னு, உனக்கு ஒன்றுமே தெரியாதா? ஒன்றுமே தெரியாதுப்பா, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறான். ஏன் ஹாஸ்பிட்டலில் இருக்கலாம்? நேற்று சாயங்காலம், அதாவது அவர் அந்த நண்பர் குறித்த டைம், நேற்று சாயங்காலம் அவன் ஒரு பாலத்தில் சும்மா நின்றுட்டே இருந்தான். அப்ப அந்த வழியா ஒரு குடிகாரன் போயிட்டு இருக்கிறான். ஏ நீயே இங்க நிக்கிறேன்னு கேட்டான். நான் சும்மா நிக்கிறேன். சும்மா எப்படிடா நீ நிக்கலாம்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு கீழே தூக்கி போட்டுட்டு, எப்போன்னு எங்க அப்பா கேட்டாங்க, நேத்து சாயங்காலம் 5 மணிக்கு, அதாவது எண்ணி மூணாவது நாள் சாயங்காலத்துல அவன் குறித்தட்டை. எப்பவுமே நம்ம பல நேரத்துல நல்ல கவனமா கேளுங்க, நான் பிறக்கு முன்னமே நம் பிறப்பு எப்போ இறப்பு எப்போன்னு நேரத்தை நம்ம அப்பா ஏற்கனவே குறிச்சு வச்சிட்டாரு. ஹாலேலூயா, ஆமென் சொல்லுங்க. நம்புறவங்க மாத்திர கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பிரசங்கி 3:1 தானே, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. பிரசங்கி 3:1 வாசிங்க,
1: ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம்
0: ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு.
1: வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும்,
0: வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும்
1: ஒவ்வொரு சமயம்.
0: ஆக்சுவலா வந்து நான் இன்னொரு காரியம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், நீங்க செய்வீங்க. நம்ம வந்து சர்ச்சில் வாசிட்டு போறோம், வீட்டில் மெடிடேட் பண்ணும்போது அந்த ஒவ்வொரு வேர்ட் பை வேர்டாக வந்து நம்ம மெடிடேட் பண்ணணும். எல்லாவற்றுக்கும் காலம் உண்டு. ஓகே, வானத்தின் கீழ் இருக்கிற
1: ஒவ்வொரு காரியத்துக்கும்
0: ஒவ்வொரு காரியத்துக்கும்
1: ஒவ்வொரு சமயம்
0: உண்டு. ஒவ்வொரு காரியத்துக்கும் நான் என் பிள்ளைய ஸ்கூல்ல சேர்க்கிற டைம் கூட உண்டு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. அடுத்த வார்த்தை,
1: பிறக்க ஒரு காலம் உண்டு,
0: பிறக்க ஒரு காலம் உண்டு,
1: இறக்க ஒரு காலம் உண்டு,
0: இறக்க ஒரு காலம் உண்டு,
1: நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம்,
0: நட ஒரு காலம் உண்டு. அதாவது ஒரு காரியத்தை, ஒரு காரியத்தை துவங்குறதுக்கு, பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு காலம் உண்டு, அதற்கான பலனை அனுபவிக்கிறதுக்கு ஒரு காலம் உண்டு. அடுத்து
1: கொல்ல ஒரு காலம் உண்டு,
0: கொல்ல ஒரு காலம் உண்டு,
1: குணமாக்க ஒரு காலம் உண்டு,
0: குணமாக்க ஒரு காலம் உண்டு,
1: இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு,
0: கட்ட ஒரு காலம் உண்டு,
1: அழ ஒரு காலம்
0: உண்டு, அழ ஒரு காலம் உண்டு,
1: நகைக்க ஒரு காலம்
0: உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு,
1: உலம்ப ஒரு காலம் உண்டு,
0: உலம்ப ஒரு காரணம் உண்டு,
1: நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு,
0: காலம் உண்டு,
1: கற்களை எல்லாம்
0: சொல்லிவிட்டு எல்லாத்துக்கும் காலம் உண்டு, காலம் உண்டு, காலம் உண்டு, காலம் உண்டு, காலம் உண்டு சொல்லிட்டு 11வது வசனத்தை வாசிங்க.
1: அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார்.
0: எல்லாத்துக்கும் காலம் உண்டு, எல்லாவற்றையும் அவர் நடத்துவார். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு, அதை அவர் செய்வார். நம்புறவங்க கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, அவ இயேசுபேல் நேரத்தை குறிக்கிற ஆண்டவரே, அவங்க பாரு நாளைக்கு இன்னும் ஒரே மாசத்துல உன் கதையை முடிக்கலன்னா அவ்வளவுதான் போச்சு, ஒரு மாசம் விட்டு. அதாவது பயத்திலேயே பாதி போயிடும், பயத்திலேயே பாதி போயிடும். ஒருத்தங்க போய் ஒரு டாக்டரை பார்க்க போனாங்களாம், பயங்கர ஃபேட் டாக்டர், உடம்பு இப்படி இருக்கு அப்படி இருக்கு. அவர் எல்லாம் செக் பண்ணிட்டு சொன்னாரா, சாரி சார், நீங்கள் 6 மாசத்தில் செத்துருவீங்க அப்படின்னு. அவ்வளோதான், இவருக்கு பயத்தில் தூக்கமும் இல்லை, சாப்பாடும் இல்லை, எப்படிங்க சாப்பிட முடியும்? 6 மாசத்துல செத்துருவேன் சொல்லிட்டு கரெக்டா 6 மாசம் அப்படி ஓட்டி ஓட்டி அந்த நாள் வந்து தாண்டி ஐயோ முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு 6 மாசம் கழிச்சு அடுத்த நாள் அவர் சொன்ன டேட்டு தாண்டி உயிரோடு இருக்கிறத பார்த்து டாக்டர் போய் பார்த்தாராம். டாக்டர் பார்த்த ஆள் எப்படி இருக்காரு தெரியுமா? டாக்டர் கை கொடுத்து சொன்னார், இனி நீங்க சாக மாட்டீங்க. ஏன் டாக்டர் அப்படி சொல்றீங்க? வேற என்ன சொன்னாலும் நீங்க ஒன்றும் செய்ய மாட்டீங்க, உங்களுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டினாலே நீங்க பாதி ஆயிருவீங்கன்னு. இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நார்மல் ஆயிட்டு கிளம்புங்க. ஏன்னா ஆளு சாப்பிடாம ஃபேட் எல்லாம் போய் பயத்திலேயே நம்ம தூங்கவே மாட்டோம். பயத்தில் எலியாவுக்கு அந்த பயம் வந்துச்சு. அதான் சொன்னேன் அல்லவா, நம்பிக்கை அற்று போக பண்ணுகிற சூழ்நிலைகளும் உண்டு. ஓடிக்கொண்டிருந்தவன் உட்கார்ந்துட்டானா பாத்துக்கோங்க. அந்த நம்பி, அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, நல்லா ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க, திடீர்னு அவங்களால ஜெபிக்கவே முடியாது. ரீசன் என்ன தெரியுமா? அவங்களுக்குள்ள இருந்த கொஞ்சம் நம்பிக்கை போயிட்டு. ஜெபிக்கிற நேரத்துல இருந்து உட்கார்ந்து இப்படி பார்த்துட்டே இருப்பாங்க. நான் இங்க சொல்லல, வீட்டுல உங்க பர்சனல் ப்ரேயர்ல நீங்க நோட் பண்ணிக்கோங்க. 18வது அதிகாரத்துல தன் தலை முழங்காலில் படுமட்டும் 7 தரம் குனிந்து ஜெபம் பண்றான். ஒரு கப்பை ஏதாவது தெரியுதா பார், இல்ல உடனே ஜெபத்தை விட்டானா? இல்ல, நம்பிக்கை இருக்குள்ள, நம்பிக்கை இருக்கு, ஜெபத்தை விடல, நடக்கிறது வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். அதே எலியா 19வது அதிகாரத்துல ஜெபிக்கிற நேரத்துல ஜெபிக்கிறது விட்டுட்டு போதாண்டவர் வேணாம் எடுத்துருங்க என்ன பண்ணிருங்க சொல்லி தூங்கிட்டான். ஏன்? இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் போயிட்டு. ஏன்? எல்லாமே இயேசபேல் கையில இருக்கு, அவ எனக்கான நேரத்தை குறிச்சிட்டா, அவ்வளவுதான் முடிஞ்சது. வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்படி ஒப்பு கொடுத்திருந்தாருன்னா எத்தனையோ பட்டயத்துக்கு நாம இல்லாமலே போயிருந்திருப்போம். ஹாலேலூயா! இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஜபமே இல்லையா? சிலர் வேணும்னு ஜபிக்க மாட்டாங்க, நான் அவங்கள சொல்லல. சிலருக்கு ஜபிக்கிற நல்ல ஜபம் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு ஜபம் அப்படி கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிரும். ரீசன் என்ன தெரியுமா? இருந்த கொஞ்சம் நம்பிக்கையும் அவுட் ஆயிட்டு. அந்த நேரத்தை இருந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க, என்ன பண்ணலாம், எப்படி எஸ்கேப் ஆகலாம், எங்க போனாலும் ஆட்களை விட்டுருக்காள் இயேசுபேல், எங்க திரும்பினாலும் எங்க போகலாம், ஒண்ணும் இல்லை. ஆண்டவரே, ஒரு பொம்பளை கையால செத்தேன்னு சொல்வதை விட நீ என்னை எடுத்துக்கொள்ளும். எலியாவே நான் உன் வார்த்தைப்படி தான் செய்வேன், நான் தான் உன்னை எடுப்பேன், ஆனால் இப்போ எடுக்க மாட்டேன், நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம். இயேசுவேல உன்னை நான் எடுக்க விட மாட்டேன் எலியாவே, நான் தான் உன்னை எடுப்பேன், ஆனால் இப்போ இல்லை. ஏஸ் அதான் நீங்க அதை நான் சொல்ற இந்த செர்மன் நீங்க ஃபர்ஸ்ட்லேருந்தே கவனிச்சிங்கன்னா தெரியும். சீஷர்கள் என்ன சொல்லுவாங்க, இவங்களை வனாந்திரத்திலிருந்து அனுப்பிவிடும், அப்படியெல்லாம் அனுப்ப முடியாது, உட்காரவை. ஹல்லேலூயா, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும். அது ஏன் எடுக்கணும், உட்காரு, நான் சொல்ல நான் நியமித்த ஓட்டம் ஒன்று நான் எடுப்பேன். கர்த்தர் தான் எலியாவை எடுத்தார், ஆமாவா இல்லையா, ரதத்தை அனுப்பி எடுத்தார். ஆனால் எலியாவே இயேசுவேலுக்கு பயந்ததுனால நான் உன்னை தூக்க மாட்டேன் எலியாவே, உன்னை எவ்வளோ நாள் இந்த பூமியில் வாழ வைக்கணும்னு நினச்சேனோ அவ்வளோ நாள் வாழ வைப்பேன். இந்த ஓட்டத்தை நீ ஓட, நீ வா வந்து பர்வதத்தில் வா, யார் தடுக்கிறா பார்ப்போம். பர்வதத்தில் வந்தா யாருக்கும் தடுக்க முடியல, போய் எலிசாவை அபிஷேகம் பண்ணு, யார் தடுக்கிறா பார்ப்போம். போய் எலிசாவை அபிஷேகம் பண்ண யாருக்கும் தடுக்க முடியல. நாள் குறித்தவள், நேரம் குறித்தவள் அப்படியே உரு உருன்னு இருக்கிறா, எலியாவை ஓட விட்டுட்டே இருக்கிறார். இதே போல பவுலுக்கு அகேன்ஸ்டா ஒரு டீம் கொஞ்சம் யூதர்கள் எழும்புவாங்க பாருங்க. அப்போஸ்தலர் 23வது அதிகாரம், நேரம் போய்விட்டது, 23வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. 12,
1: விடியற் காலமான போது யூதர்கள் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும்,
0: நாங்க பவுலை கொலை செய்யும் அளவும்
1: புசிப்பதும் இல்லை,
0: புசிப்பதும் இல்லை,
1: குடிப்பதும் இல்லை
0: என்று சபதம் பண்ணி கொண்டார்கள். எத்தனை பேர் சபதம் பண்ணாங்களோ,
1: இப்படி கட்டுப்பாடு பண்ணி கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாக இருந்தார்கள்.
0: இப்படி சபதம், இவங்க சபதம் பண்றதுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு காரியத்தை தீர்மானிச்சிட்டார். என்ன, 11வது வசனம்,
1: அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று,
0: அதாவது அடுத்த நாள் காலையில 40 பேர் சபதம் பண்ண போறாங்க. என்ன சபதம், இந்த பவுல கொல்லாம நாங்க இனி தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அதற்கு முந்தின இரவிலேயே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி,
1: பவுலே
0: அருகே நின்று பக்கத்துல நின்னு திடன்கொள்,
1: நீ என்னை குறித்து,
0: நீ என்னை குறித்து
1: எருசலேமிலே
0: சாட்சி கொடுத்தது
1: போல ரோமாவிலும்
0: சாட்சி கொடுக்க வேண்டும் என்றார். விடியற்காலமான போது 40 பேர் பிளான் பண்றான், இவனை கொல்லாம நாங்க தண்ணி கூட குடிக்க மாட்டோம். எனக்கு சங்கடம் என்னன்னா, எத்தனை நாள் தண்ணி குடிக்காம எத்தனை பேர் செத்தான்னு தெரியல. யாருக்கு கையாவது பவுல் மேல பட விட்டாரா? இல்ல, நான் நினைக்கிறேன் ஒரு நாள் இருந்து பார்ப்பாங்க, ரெண்டு நாள் இருந்து பார்ப்பாங்க, மூணு நாள் இருந்து பார்ப்பாங்க. கொஞ்சம் தண்ணியாவது குடிக்கும், லீடர் ஒரு ஆள் லீடராக இருப்பாங்களே, கொஞ்சம் தண்ணியாவது குடிக்க விடுங்க. தேவ இரக்கம், எத்தனை சபதங்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய். நாளைக்கு 40 பேர் சபதம் பண்ண போறானா, இன்னைக்கு நைட்டே என் பக்கத்துல வந்து நிக்கிறவர் தானே ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளவு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்க, பவுலே நீ நிக்கணும், ஓகே, நீ நிப்ப. ஆமென், ஹல்லேலூயா. தேவ இரக்கம் நம்மை தொடர பண்ணும், தேவ இரக்கம் நம்மை வளர பண்ணும், தேவ இரக்கம் நம்மை தொடர பண்ணும். ஆண்டவரே, நீர் என் மேல் வைத்திருக்கிற இரக்கம், இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்தீரே என்றல்ல, இந்த வனாந்திரத்தில் கொண்டு வந்து உம்முடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியா என்னை ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லார் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தேங்க்யூ ஃபாதர். ஒரு 2 நிமிஷம் முழங்கால் போட முடிஞ்சா முழங்கால் படையிட்டு

எனக்கு கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, இருக்கிற சூழ்நிலை வனாந்திரம் போல இருக்கலாம், ஆனா கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க. பட்டயத்துக்கு உன்னை தப்பு வைத்திருக்கிறார், பட்டயத்துக்கு உன்னை தப்பு வைத்திருக்கிறார். அப்படி என்றால் இந்த வனாந்திரத்துல என்ன கிடைக்கும்? தேவ இரக்கம் கிடைக்கும். அந்த தேவ இரக்கம் உன்னை வாழ வைக்கும், உன்னை வளர வைக்கும், உன்னை தொடர பண்ணும். உன்னை வாழ வைக்கும், உன்னை வளர பண்ணும், உன்னை தொடர பண்ணும். அப்படியே கண்களை மூடி ஒரு 2 நிமிஷம் நீங்க ஜெபம் பண்ணுங்க, நம்ம முடிக்க போறோம். ஆண்டவர்கிட்ட பேசுங்க. உங்க சூழ்நிலை, நீங்கள் இருக்கிற வனாந்திரம் என்ன என்பது உங்களுக்கு நல்லா தெரியும். ஆண்டவரே, எத்தனையோ பேர் வாரி கொண்டு போன இந்த பட்டயம் என்ன நீங்க விடலாண்டவரே. 40 பேர் சபதம் எடுத்தது பவுலுக்கு தெரியாது, ஆனா கர்த்தருக்கு தெரியும். அதனாலதான் முந்தின நாள் நைட்டே வந்து பக்கத்துல நின்றுட்டார். இனி யார் வரா பார்க்கலாம். உன் பக்கத்துல நிற்கிறார். உனக்கு விரோதமா ஒரு கூட்டம் எழுப்புதுன்னா புரிஞ்சுக்கோ, அவர் பக்கத்துல வந்துட்டார். அர்த்தம் பக்கத்துல வந்துடுவார். ஹல்லேலூயா. அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, நான் என் வாழ்க்கை இல்லைன்னு நினைச்சிட்டேன்ப்பா, நான் எதுக்கும் நான் வாழ்ந்தே பிரயோஜனம் இல்லைன்னு நினைச்சேன்ப்பா, ஆனா உங்க இறக்கம் என்ன வாழ வைக்கும், உங்க இறக்கம் என்ன வளர வைக்கும், உங்க இறக்கம் என்ன தொடர வைக்கும், உங்க இறக்கம் என்ன வாழ வைக்கும், உங்க இறக்கம் என்ன வளர பண்ணும், உங்களுடைய இறக்கம் என்ன தொடர பண்ணும். சத்துரு நேரத்தை குறித்த போது கர்த்தர் இயேசபேலுக்கு நேரத்தை குறிச்சிட்டார். எலியா நீ வாழ்வே, இயேசபேல யெகுவ வச்சு நான் முடிப்பேன்னு சொல்லிட்டார். ஒரு 40 பேர் சபதம் இருக்கிறாங்க. ஆண்டவரே, நீங்க நிறைய பேர் சபதம் எடுக்கிறாங்கல்ல தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா, அவங்களுக்கு தெரியாது உலகத்தில் இருப்பவனிலோ அவரோடு அவருடையவர்களோடு இருக்கிறவர் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர்.

எத்தனை பேர் தேவனை ஆராதிக்க போறீங்க? உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் அவர் பரிசுத்தர். பரலோகத்தில் இரவும் பகலும் ஓயாமல் புகழப்படுகிற தேவன். ஓ ஹல்லேலூயா! தூதர்களால் மூப்பர்களால் எப்பொழுதும் உயர்த்தப்படுகிற ஆராதிக்கப்படுகிற நம்முடைய தேவன் பரலோகத்தில் இடைவிடாமல் அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஓயாமல் அவரை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் நம்முடைய தேவன் அந்த ஆராதனை விட நம்முடைய ஆராதனை பிரியப்படுகிறார். அந்த துதியை விட நம்முடைய துதியில பிரியப்படுகிறார்.

பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. அவரை போல பரிசுத்தர் உலகத்தில் ஒருவரும் இல்லை. பரிசுத்த உள்ள தேவன் பாவியான நமக்காக கல்வாரி சிலுவையில் தன் ரத்தத்தை முழுவதும் சிந்தினாரே. அவர் பரிசுத்தர். ரெண்டு கையை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே உமை போல பரிசுத்தர் இல்லை, உமை போல ஒருவர் இல்லை, உமை போல பரிசுத்தம் உள்ள தெய்வம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. சொல்லுங்க இல்லவே இல்லை. கையை தட்டி கையை தட்டி தேவ மகிமை, தேவ மகிமை இந்த மாலை வேளையில் நம்மை நிரப்பட்டோம். தேவ மகிமை நம்மை நிரப்பட்டோம். தேவ பிரஷர் நம்மை நிரப்ப

கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. சொல்லுங்கப்பா, நீ பரிசுத்தர், நீ நல்லவர், நீ மாறாதவர், நீ ஒருவரே பரிசுத்தரப்பா. இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே ஆராதிக்கிறோம், பரிசுத்த அலங்காரத்தோடு நாங்களுமே தொழுது கொள்ளுகிறோம். நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர், நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே நல்லவர், நீ ஒருவரே பெரியவர். நல்ல கையை தட்டி, கையை தட்டி கர்த்தருக்கு மகிமை. ஹல்லேலூயா. ஓ நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, நீ பரிசுத்த, பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே, நீ ஒருவரே பரிசுத்த. உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம், உமை தொழுது கொள்ளுகிறோம். எல்லாம் நாம்

படைத்தவரே, உமை உயர்த்துகிறோம், உமை உயர்த்துகிறோம். சகலத்தை வார்த்தையால் உளவாக்கினவரே, எல்லாவற்றையும் வார்த்தையினால் உருவாக்கினவரே, உமை உயர்த்துகிறோம், உமை ஆராதிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். நல்ல கையை தட்டி பரிசுத்த தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று நம்மை சொன்ன தேவனை இந்த மாலை வேளையில பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை ஆராதிப்போம். நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், உமை உயர்த்துகிறோம்.

ஆண்டவரே, நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை. அவர் ஒருவரே பரிசுத்தர்.

மலையிலும் ஆழமான அன்புனா இயேசுவின் அன்பு மட்டும்தானே. உயர்ந்த மலைகளை காட்டில உயரமான அன்பு, சகலத்தையும் காட்டிலும் எல்லாரையும் காட்டிலும் உயர்ந்த அன்பு, அப்பா இயேசுவின் அன்பு. அந்த அன்பு

நெறிந்த நாணலை முடிக்காதவர், மங்கி எரிகிற திரியை அணைக்காதவர், நம்முடைய வாழ்க்கையை தூண்டிவிட்டு எரிய செய்து பிரகாசிப்பிக்கிற தேவன் அவர் அல்லவாப்பா. உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். நெறிந்த எங்கள் வாழ்க்கையை முறிக்காமல், மங்கின எங்கள் வாழ்க்கையை அணைக்காமல் இன்றைக்கும் எங்களை சுடர்விட செய்கிறவரே, எத்தனை நல்லவரப்பா.

கவலையெல்லாம் மாற்றியே களிப்பை எனக்கு தந்தீரே. கைகள் கூப்பி வணங்குவேன், கனிவாய் நன்றி சொல்லுவேன். கவலைகளை மாற்றின ஆண்டவரே, நம் சேர்ந்து உயர்த்துவப்பா. எங்கள் கவலைகளை மாற்றினவர் நீர் அல்லவா? உம்மை நாங்கள் உயர்த்தி ஆராதிக்கிற ஆண்டவரே, நீரே மேன்மையானவரப்பா.

நல்ல கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துவோம். இயேசுவே எங்கள் நாதனே, உம்மை நாங்கள் வணங்குகிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் கவலைகளை மாற்றினவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தந்தவரே, இது எத்தனை மேன்மை உள்ளவர், இது எத்தனை உயர்ந்தவர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஒரே ஒரு விஷயம், ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்ல போறோம் ஆண்டவரை பார்த்து.

உம்மை நேசிக்கிறான்டவரே, மனதார நேசிக்கிறோம்மா, முழு மனதோடு நேசிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், கன மகிமை மக்கள் தருகிறோம். இயேசு நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென்.

அவர் ஒரு தமிழ் ஆசிரியர், கண்டிப்பானவர், ஆனா கருணை உள்ளம் கொண்டவர். மாணவர்கள் சின்ன தவறு செஞ்சாலும் அதிக தண்டனை கொடுப்பாரு, ஆனா சிறப்பா அவங்க ஏதாவது செஞ்சா அவங்கள பாராட்டவும் தயங்க மாட்டாரு. பொதுவா ஏதாவது ஒரு மாணவன் தவறு செஞ்சா அவர் அவன் பக்கத்துல இருக்கிற மாணவனை விட்டு அவனை குட்ட சொல்வாரு. இந்த மாதிரியான தலை குட்டலுக்கு பயந்து மாணவர்கள் அவர் வகுப்புல தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு மாணவன் எந்த தப்பு செஞ்சாலும் அந்த ஆசிரியர் கண்டுக்கவே மாட்டாரு, அவன் தலையில குட்ட சொல்ல மாட்டாரு. ஏன் அவனுக்கு மட்டும் இந்த பாரபட்சம்னு மற்ற மாணவர்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. ஆனா ஆசிரியர்கிட்ட அதை பத்தி கேட்க பயந்தாங்க. அவர்கிட்ட போய் நாம கேட்டா அவருடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோமோன்னு பயந்து அமைதியா இருந்தாங்க. ஆனா ஒரு மாணவனால இதை தாங்க முடியல, ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டான். எல்லாரும் ஆசிரியர் அவனை என்ன செய்ய போறாரோன்னு பயந்துகிட்டே பார்த்தாங்க. ஆனா ஆசிரியர் கோபப்படல, மென்மையா அவன் கிட்ட, நீங்க எல்லாரும் குட்டுவாங்கன்னா உங்க தவற உணர்ந்து உங்களை திருத்திக்கிடுவீங்க. ஆனா அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்துக்கிடவே மாட்டேங்கிறானே. தெளிவு இருக்கிறவங்களைத்தான் தண்டிக்க முடியும், தெளிவு இல்லாதவங்களை தண்டிச்சா அதனால யாருக்கும் எந்த விதமான நன்மையும் ஏற்படாது. தண்டனை தவறுகளை திருத்தணும், திருத்த முடியாதவனை கண்டிச்சு என்ன பயன்னு ஆசிரியர் கேட்டாரு. ஆசிரியர் பாரபட்சம் பார்க்கிறாருன்னு நினைச்சோமேனு நினைச்சு மாணவர்கள் தலை குனிஞ்சாங்க. இதே மாதிரிதாங்க கடவுளும், அவர் தான் நேசிக்கிறவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கிறாரு. இத வேதாகமம் தெள்ள தெளிவா சொல்லுது. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அதனால கர்த்தர் சிட்சிக்கும் போது சந்தோஷப்படுங்கள்.

அப்போஸ்தலர் 26 அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அகிரிப்பா ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கும் உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போகிறது படியினாலே என்னை பாக்கியவான் என்றெண்ணுகிறேன். விசேஷமாய் நீ யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் என் சிறு வயது மேற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்திலுள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையாகவே நான் இப்பொழுது நியாயத்திற்படையவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். அகிரிப்ப ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? முன்னே நானும் நசரேனாய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களை அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுவதை நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூக்கவர் கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வரையில் நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளை ராஜாவை, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவளையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவன், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலொன்றின் நெல், நீ கண்டவைகளை நான் உனக்கு தரிசனமாய் காண்பிக்க போறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துறதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தில் நின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தில் நின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளி இடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகால் அகிரிப்ப ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திற்கும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்பலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடப்பட வேண்டியதென்றும் மரித்தோர் உயிர்த்தெழுதலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்குள்ளும் அந்நிய ஜனங்களுக்குள்ளும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறென்றை நான் சொல்லுகிறதில்லை என்றான். விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகை பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிரட்டுகிறாய், அரிய கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குறது என்றான். அதற்கு அவன் கணம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. அகிரிப்ப ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறேன் என்று அறிவேன் என்றார்.
அப்பொழுது அகிரிப்பா பவலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுக்கள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெண்ணிக்கையாலும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து தனிய போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுக்களுக்காவது பாத்திரமான ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் இராயனுக்கு அவயமிடாது இருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான்.

எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பிந்தும் ஆனால் வரும், ஸ்லோலி பட் ஷியர்லி. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 11:15. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தமது சீடரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீடர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையோ? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடறமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீடர்கள், ஆண்டவரே, நித்திரடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 8:28. கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு அனைத்தும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We know all things work together for good to those who love God, who are called according to his purpose. தமது நண்பன் லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று செய்தி இயேசுவுக்கு கிடைத்தது. வேறு யார் என்றாலும் உடனே தன் நண்பனுக்கு உதவவோ கூடுமானால் ஒரு அற்புதம் செய்யவோ அங்கு விரைந்திருப்பார். ஆனால் இயேசுவோ தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாட்கள் தங்கினார். பின்னர் தமது சீடரிடம் அவர் என்ன சொன்னார்? நான் அங்கே இல்லாததினால் நீங்கள் விசுவாசிக்க வாய்ப்பு உண்டாகிறது என்று உங்களுக்காக அகமகிழ்கிறேன். இப்படி அவர் சொன்னதிலிருந்து வேண்டுமென்றேதான் அவர் தாமதித்தார் என்பது தெளிவாகிறது. லாசருவை பார்க்கும்படி இயேசு உடனே அங்கே சென்றிருந்தால் சுகமளிக்கும் ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். ஆனால் அவர் பிந்தி சென்றதால் அக்குடும்பத்திற்கு இன்னும் மேலான ஒரு அற்புதம் கிடைத்தது. அது என்ன? உயிர்த்தெழுதல். பிரியமானவர்களே, இறைவனது தாமதங்கள் மறுப்புகள் அல்ல, அவரது வழிகளை இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு நம்மையும் சூழ்நிலையையும் பக்குவப்படுத்துவதே அவைகளின் நோக்கமாகும். Divine delays are not denials, but they are meant to develop us. உடனடி அற்புத சுகங்களுக்காய் நாம் கடவுளை துதிப்போம். ஆனாலும் பெரும்பாலான சுகங்கள் தாமதித்தும் படிப்படியாகவும் தான் வருகின்றன என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கும் இயேசுவின் சுகமாக்கும் அற்புதங்கள் எல்லாம் பெரும்பாலும் உடனடியானவை. ஆனால் விண்ணக தந்தைக்கு முன் பூரண கீழ்ப்படிதலோடு இயேசுவை போல் நடப்பது எவரும் இல்லை. எனவே வேறு யாருக்கும் கடவுள் அவ்வித வல்லமையை தரவில்லை. இதை நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் உண்மை உண்மைதான். திருமறையின்படி பொறுமை என்பது எதுவுமே நம்முடைய கட்டுக்குள் இல்லை என்று சொல்லி விதியை சாருவதல்ல, மாறாக
அது எல்லாமே கடவுளுடைய கரத்திற்குள் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வேரூன்றியதுள்ளாகும். தமது வாக்குகளை எல்லாம் கடவுள் உடனே நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தால் அங்கே விசுவாசத்திற்கு வேலையே இல்லையே. கடவுள் வாக்களித்தவைகளை பெற்றுக்கொள்ள பொறுமையான சகிப்பு இன்றியமையாத நிபந்தனையாகும் என்று சொல்லி அநேக தேவனுடைய வார்த்தை பகுதிகளிலே பார்க்கிறோம். குறிப்பாக எபிரேயர் 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே எபிரேயர் 12:12, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் இருக்கிறோம். பொறுமையாய் காத்திருந்ததால் தாவீது அனுபவித்த விடுதலைகளின் சாட்சிகளினால் திருப்பாடல் நூல் நிறைந்துள்ளது. உதாரணமாக அவன் சங்கீத 40:1 எப்படி சொன்னான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படியே சங்கீதம் 62:1 அவன் சொல்லுகிறான், தேவனை நோக்கி என் ஆத்துமா காத்திருக்கிறது அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஒரு ஜெர்மானிய பழமொழி உண்டு, பொறுமை என்பது கசப்பான செடி ஆனால் அதன் பழமோ இனிப்பு. பேஷன்ஸ் இஸ் அ பிட்டர் பிளான்ட் பட் இட் பேர்ஸ்

தெய்வபாதை செல்வதும் ஒன்றாம். நாம் அடிக்கடி சொல்லுவோம், ஆத்திரக்காரனுக்கு அண்டாக்குள் கை போகாது என்று சொல்லுவோம். நிதானமும் அமெரிக்கையுமே முடிவில் வெற்றி பெறும். அவசரப்பட்டு நாம் இதையும் அதையும் செய்தால் காரியத்தை இடியாப்ப சிக்கலாக்கி விடுவோம். எனவே நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது, கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் பிந்தினாலும் அது வரும் என்று சொல்லி அமெரிக்கையாகவும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நாம் இருக்கலாம். எங்கள் மகாபிரிய தேவனே, இந்த அருமையான நாளுக்காக, இந்த நாளின் தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாளொரு மேனியாய் நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையிலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆலோசனை நிறைந்த சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கூடுதல் சிக்கலுக்குள் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி நிதானமாக பொறுமையாக, யாவுமே தம்முடைய கட்டுக்குள் இருக்கிறது, நீர்தான் சிங்காசனத்தில் இருக்கிறீர், யூ ஆர் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் ஆஃப் ஆல் அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்கிற உணர்வு எப்பொழுதும் எங்களை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு உம்முடைய திரு புத்தகத்திலிருந்து தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நெடுகவே நாங்கள் பொறுமையை காத்து கொண்டு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த திருவாக்குகளின் நிறைவேறுதலை அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பொறுமை இழந்து பிரச்சனைகள் ஆகியுள்ள அநேக எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி அவர்களையும் உற்சாகப்படுத்தி தொய்ந்து போன அவர்கள் இருதயங்களை தேற்றி தொடர்ந்து நீடிய பொறுமையாயிருக்க நாங்கள் அவர்களுக்கு உதவ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரை வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒரு பாடலை பாடப்போகிறோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடமிருந்தே எனக்கு ஒத்தாசை வருகிறது. ஹல்லேலூயா. நாம் இணைந்து கர்த்தரை பாடப்போகிறோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் நமக்கு ஒத்தாசை வருகிறது. அவர் நம்முடைய காலை தள்ளாட விடமாட்டார். நம்மை காக்கிற தேவன் அவர் உறங்குவதில்லை, அவர் தூங்குவதில்லை. அவர் நம்மோடு கூட என்றென்றைக்கும் இருந்து அரசாளுகிறவர். நாம் இணைந்து பாடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தர் நல்லவர், ஆமென். ஹல்லேலூயா. ஒத்தாசை வருகிற பர்வதம், ஓ அவர் நம்முடைய கண்மலை, நம்மை காக்கிறவர், எண்ணிற்கடங்காத நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறவர். அவரை இணைந்து பாடுவோம். மகிமை

வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நீர் என் காலை தள்ளாட விடுவதில்லை. என்னை காக்கிற தேவனில் உறங்குவதில்லை. மலைகள் பெயர் தகந்தால், ஓ பர்வதங்கள் நிலை மாறி போனாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு மாறாது இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி. பல பக்கத்தில் நிழலாய் வழுவாமல் காக்கிறவராய் எங்களோடு கூட வருகிறவரே. ஓ பகலில் சூரியன், இரவில் சந்திரன் எங்களை சேதப்படுத்தாதபடி எங்களை காக்கிறவரே. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் எங்களை அணுகாதபடிக்கு எங்களை

நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற, நம்மை வழிநடத்துகிற, நம்மை உருவாக்குகிற, நம்மோடு கூட இருந்து வழிநடத்தி வருகிற அந்த தேவாத தேவனுக்கு உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றி செலுத்தலாமா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அவரை துதிக்கலாமா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அவர் உன்னை பாதுகாக்கிறார். உன் வல பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். நீ போகும்போது வரும்போது அவர் உன்னை பாதுகாக்கிறார். நீ அவருடைய பாதுகாப்புக்குள் இருக்கிறாய், அவருடைய பாதுகாப்பின் கரத்தின் கீழ் இருக்கிறாய். எந்த தீங்கும் உன்னை அணுகாது, எந்த தீங்கும் உன்னை அணுகாது. அதை

பாதுகாக்கிறவர், என்னை பத்திரமாய் நடத்துகிறவர், என்னோடு கூட இருந்து நடத்துகிற பரிசுத்தர். நல்ல கரங்களை தட்டி நம்மை பாதுகாக்கிற தேவனுக்கு மகிமை செலுத்துக. பார்க்கலாம், எந்த தீங்கு மருகாமல் பாதுகாக்கிறவர், ஹல்லேலூயா, ஆத்மாவை பாதுகாக்கிறவர் நம்மோடு கூடவே இருக்கிறார். நல்ல கரங்கள்

பிள்ளையே, இன்றைக்கு உன் கண்களை தேவனை நோக்கி எழுப்பாயா. உனக்கு உதவி தருகிற, உனக்கு உதவியை கொண்டு வருகிற அந்த தேவனுக்கு நேராக, தேவ பர்வதத்துக்கு நேராக, கன்மலையாகிய கிறிஸ்துவுக்கு நேராக உன் கண்களை எழுத்துப்பார். இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் வருகிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிறது, இன்றைக்கே உனக்கு ஒரு விடுதலை சம்பவிக்கிறது, இன்றைக்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் உனக்கு செய்கிறார். மலைகள் அகர்ந்து போகலாம், பர்வதங்கள் நிலை மாறி போகலாம், ஆனால் உன்னை அழைத்தவரோ, உன்னை உள்ள கையில் வரைந்திருக்கிறவரோ, உனக்காக ஜீவனை தந்தவரோ உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை.

மரத்தை கத்தர் பாதுகாக்கிறார். உன் காலை தள்ளாட விடமாட்டார். உன்னை காக்கிற தேவன் அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. வல பக்கத்தில் உனக்கு நிழலாயிருக்கிறார். சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாது. இன்னைக்கு பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? வியாதியை குறித்த பயம் உன்னை ஆட்டி படைக்கிறதா? என்ன செய்ய போகிறேன் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறாயா? பயத்தை தூக்கி தூர எறிந்து விட்டு என்னை பாதுகாக்கிற தேவன் அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த உறுதியோடு, என்கிற அந்த விசுவாசத்தோடு வாழ்க்கையை தொடர்ந்து முன் செல். ஒரு வாதையும் உன்னை அணுகாது, ஒரு வாதையும் உன்னை சேதப்படுத்த முடியாது. உன் ஜீவனை பாதுகாக்கிறவர், உன் ஜீவனை உனக்கு ஈடாய் தருகிறவர், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் உன்னோடு கூட இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளை உன்னோடு கூட இருக்கிறார். சோர்ந்து போகிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். துவண்டு போயிருக்கிற உன்னோடு தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். உறவுகளை இழந்து அன்பாளர்களை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒன்று முனை சேதப்படுத்தார், உன்னை அவர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார், உன்னை அவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் இன்னொரு பாடலை இணைந்து பாடப்போகிறோம். அப்பாவும் சமூகத்தில் எப்போதும் ஆராதனை, அப்பாவை துதிக்கையில் எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா, எங்கள் உள்ளமெல்லாம் பொங்குதையா. இணைந்து பாடலாமா? ஹல்லேலூயா. அப்படி அப்படி நாமத்தை உயர்த்தி பாடும் பொழுது தேவ பிரசன்னம் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் நல்லவர். அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். அவர் கூப்பிடுகிற எல்லா மிருக ஜீவனையும் காப்பாற்றுகிறார். அதே நல்ல தேவன் இந்த நாட்களில் உங்களை காப்பாற்றுவதற்கு, உங்களை போஷிப்பதற்கு, உங்களை வழி நடத்துவதற்கு அவர் போதுமானவர். சேர்ந்து பாடுவோம். அவர் நல்ல

எங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவரே, தீங்கு வருகின்ற நேரம் எல்லாம் மூடார மறைவில எங்களை மறைத்து வைக்கிறவரே, இன்றைக்கு உலகம் எல்லாம் ஒரு பெரிய தீங்கு தாக்கி கொண்டிருக்கும் பொழுது அந்த பெரிய தீங்கு தேசத்தை மாட்டி வளைத்துக்

கரங்களை தட்டி அந்த தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. பார்க்கலாம், எங்களை பாதுகாக்கிறவரே, எங்களை வழி நடத்துகிறவரே, எங்களை போஷிக்கிறவரே, நீ நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். தீங்கு நாட்களில எங்களை கூடார மறைவிலை மறைத்து பாதுகாக்கிற பரிசுத்த நீ நல்லவர், நல்லவர், ஓ நீ நல்லவர். தீங்கு வரும்போதெல்லாம் எங்களை கூடார மறைவில மறைக்கிறவரே ஆண்டவரே, இந்த தீங்கு நாட்களில உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவில மறைத்து பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை கூடார மறைவுக்குள்ளாக மறைத்து விலக்கி பாதுகாக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. பாதுகாப்பில்லைன்னு உணர்கிற, ஓ என்ன செய்வேன் அங்கலாக்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ள, ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள இன்றைக்கு தெய்வீக பாதுகாப்பு வருவதாக, தேவ பிரசன்னம் இறங்கி ஆளுகை செய்வதாக. கூடார மறைவில பாதுகாக்கிறவரே, இந்த லாக்டவுன்ல எங்களை உள்ள வச்சிருந்தாலும் எங்களை கூடார மறைவுக்குள்ள பாதுகாக்கிற பரிசுத்தரே.

பாதுகாக்கிற பரிசுத்தர். எங்களுக்கு பாதுகாப்பு வேற எங்கும் இல்லாண்டவர். உங்க பிரசன்னத்துல மட்டும்தான் பாதுகாப்பு, உங்க சமூகத்துல மட்டும்தான் பாதுகாப்பு. நீங்க தான் எங்க பாதுகாப்பு, நீங்க தான் பா எங்க அடைக்கலாம். இந்த தீங்கு நாட்களில் நாங்கள் மறைந்து கொள்ளுகிற எங்கள் தஞ்சம், எங்கள் கோட்டை, எங்கள் அடைக்கலம், எங்கள் பலன், எங்கள் துருகம் நீங்க மட்டும்தான் டாடி. உங்க சமூகத்தை நாங்கள் நாடுகிறோம், உங்க பிரசன்னத்தை நாங்கள் நாடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பாதுகாத்துக் கொண்டிருக்கிற பரிசுத்தரே, உம்மை உயர்த்துகிற ஆண்டவரே, பாதுகாப்பு இல்லைன்னு உணர்கிற ஒவ்வொரு உள்ளங்களுக்கு இன்னைக்கு தெய்வீக பாதுகாப்பு.

ஒரு தெய்வீக சமாதானம், ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தேவ பிரசன்னம், சுகமாக்குகிற கர்த்தருடைய மாறாத மகிமை உள்ள பிரசன்னம் இறங்கி வருவதாக, அற்புதங்கள் நடப்பதாக, பொல்லாத வல்லமைகள் அதமாக்கப்படுவதாக. தேவ பிரசன்னம் இப்பொழுதே இறங்கி அற்புதங்களை செய்கிற கிருபைக்காய் நன்றி, தொடுகிற கிருபைக்காய் நன்றி. வியாதியை சுகமாக்குவீதாக, பலவீனங்கள் மாறுவதாக, அற்புத சுகம் இப்பொழுது உண்டாவதாக. உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை தெய்வீக வல்லமை இறங்கி வியாபரிப்பதாக. பாதிக்கப்பட்ட உறுப்புகளில், பாதிக்கப்பட்ட நுரையீரலில் தேவனுடைய மகிமை உள்ள கரம் இப்பொழுது இறங்கட்டும். சுகம் உண்டாவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டாவதாக. தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாகிய கர்த்தருடைய மாறாத பிரசன்னம் இப்பொழுது ஒவ்வொருவரையும் பொழுது

தேற்றப்படுவதாக, ஒவ்வொரு இருதயங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக, ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ள தேவ பிரசனம் இறங்கி செல்வதாக. எல்லா கலக்கங்கள் இப்பொழுது மாறி போகட்டும், எல்லா கலக்கங்கள் மாறுவதாக. ஆவியானவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இருக்கிற விடுதலை, உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கை

உங்களுடைய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே. நிறைவாய் நிரப்புவதாக. ஒரு விடுதலை, ஒரு சுகம், சந்தோஷம் ஒவ்வொருவர் வாழ்க்கையில உண்டாகட்டும். என் கர்த்தர் அப்படி நிரப்புகிற கிருபைக்காக நன்றி. நிறைவான பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உயர்த்துகிறோம். கன மகிமை, மாட்சிமை, மகத்துவம் எல்லாம் நாங்கள் உமக்கு தருகிறோம். கர்த்தர் மகிமைப்படுங்க.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஏசாயா 58:13-14 அமேஷ் என்ற ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் வடக்கு அமெரிக்காவில் வசிக்கின்றனர். இவர்கள் ஒரே இடத்தில்தான் கூடி ஆராதிப்பார்கள். அதற்காக அவர்கள் குதிரை வண்டிகளில் பல இடங்களிலிருந்து ஆராதனைக்கு வருவார்கள். ஆணும் பெண்ணும் அவரவர் இஷ்டத்துக்கு ஆடை அணிய அனுமதி இல்லை. கட்டுப்பாடான ட்ரெஸ் கோட் அவர்களுக்கு உண்டு. நவநாகரிக ஆடை அலங்காரம் என்ற பேச்சுக்கே அவர்களிடம் இடமில்லை. இந்த அமேஷ் மக்களின் ஆராதனை 3 மணி நேரம் நீடிக்கும். அவர்கள் அனைவரும் அமெரிக்காவில் இருந்தாலும் ஆராதனை ஜெர்மன் மொழியில்தான் நடைபெறும். பாடல் ஆராதனையில் எந்தவித நவீன வாத்திய கருவிகளும் இடம்பெறாது. அந்த ஆராதனையில் 2 அல்லது 3 செய்திகள் இருக்கும். செல்போன் ஒலிக்கும் சத்தமோ வேறு எந்த PA சிஸ்டமோ இருக்காது. ஆனாலும் அவர்கள் அனைவரும் பயபக்தியாக ஆர்வத்தோடு ஆராதிக்கிறார்கள். நம்முடைய ஆராதனை நேரம் இன்று எவ்வாறு இருக்கிறது? பெருந்தொற்று காரணமாக நம்முடைய வீடுகளில் இருந்தே ஆராதிக்கும் ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் கூடி ஆராதிக்கும் அந்த நேரத்தில் நம் வீட்டிலும்

நம் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். உங்கள் சபையின் ஆராதனையோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜூம் ஆப் மூலமாகவோ அல்லது யூடியூப் மூலமாகவோ நடத்தப்படும் ஆராதனை நேரங்களில் பயபக்தியோடும் முழுமையாகவும் பங்கிடுங்கள். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் கூறியிருப்பதை நாம் யாத்திராகமம் 20:24 வசனத்திலே வாசிக்க முடியும். எனவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும் நேரம் உங்கள் வீட்டையே சபையைப் போல அமைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் அணிந்திருக்கும் சாதாரண ஆடைகளோடு கலந்து கொள்ளாமல் சபைக்கு வரும்போது நாம் எவ்வாறு நேர்த்தியாக உடையணிந்து வருவோமோ அதை போல உடையணிந்து அனைவரும் ஓரிடத்தில் அமர்ந்து சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டும் குடும்ப உறுப்பினர்களோடு பேசிக்கொண்டும் ஆராதனையில் பங்கு கொள்ளாமல் தேவன் நம் ஆராதனையை கவனிக்கிறார், நம் மத்தியில் உலாவுகிறார் என்ற எண்ணத்தோடு பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். நாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் காட்டும் ஒவ்வொரு அன்புள்ள பிரயாசத்துக்கும் நிச்சயம் பிரதிபலன் உண்டு. ஆகவே இனி நீங்கள் வீடுகளில் ஆராதிக்கும் முறைமையை திட்டமிடுங்கள். அனைவரும் ஒத்துழைத்து கர்த்தரை முழு பலத்தோடு முழு குடும்பமாய் சேர்ந்து ஆராதித்து உயர்த்தினால் தேவன் நம்மில் மனமகிழ்ச்சியாயிருப்பார். நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி செய்வார். வாதை நம் கூடாரத்தை அணுக அனுமதிக்க மாட்டார். ஆகவே குடும்பமாய் ஒத்துழைப்பு தாருங்கள். தேவனை உங்கள் இல்லங்களில் உற்சாகத்தோடு ஆராதியுங்கள்.

0: நீங்கள் கேட்க போவது இன்றைய நாளுக்கான வேத தியானம். வழங்குபவர் ஊழியர் டேவிட் கேசவன்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜி ஃபேன் எஃப்எம் நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலே நாம் மத்திய 2 6 வசனத்திலே உள்ள வசனம், பழைய ஏற்பாட்டிலே எங்கே தீர்க்க தரிசிகள் சொல்லியிருக்கிறாங்க, அது ஏன் சொன்னாங்க, அது எப்படி புதிய ஏற்பாட்டிலே இங்கே நிறைவேறியது என்பதை நாம் ஒப்புமையோடு நாம் பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். மத்திய 2 வசனத்திலே, யூதையா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அன்பாலே, இன்னைக்கு இது ஏன் இது நடந்தது, இது எப்படி மீகா 5:2 இது எழுதப்பட்டிருக்கிறது? மீகா என்ற தீர்க்கதரிசி கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கிமூல 772 அந்த இடைப்பட்ட அந்த பகுதியில் தான் அந்த மீகா என்ற தீர்க்கதரிசி வாழ்ந்து வந்த காலம். அப்போ அவர் எழுதுகிறார், அந்த மீகா என்ற தீர்க்கதரிசி இந்த புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தை, இது சிறிய தீர்க்கதரிசன புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. இதில் என்ன எழுதுகிறாருன்னா, 5:2 நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார், அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது. இப்படி எழுதியிருக்கிறாங்க, யூதேயாவில் ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார். இஸ்ரவேலை ஆளப்ப, இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னாக்கா, இந்த ஏரோது யூதருக்கு ராஜாவாக, ஏரோது வந்து இருந்த ராஜாவாக இருந்த நாட்களிலே அவருக்கு விரோதமாக ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரு அப்படின் தான் வந்து அவன் நினச்சிக்கிட்டான். அவன் நினச்சிக்கிட்டு என்ன செஞ்சான், ஏன் அவன் நினைச்சான் அப்படின்னாக்கா, அந்த ஸ்தாத்திரிகள் ஏசாண்டவர் பிறக்கிற அந்த காரியத்தை முன்குறித்து அறிந்த சாஸ்திரிகள் அதை தேடிக்கிட்டு வராங்க. அந்த நட்சத்திரம் வந்து அந்த அரண்மனைக்கிட்ட வந்து நின்று போச்சு. அரண்மனை நின்னோடனே இவங்களுடைய நினப்பு என்னன்னாக்கா, யூதருக்கு ராஜா அரண்மனையில் தான் பிறந்திருப்பாரோ என்று எண்ணிக்கிட்டு அந்த 3 சாஸ்திரிகளும் அரண்மனைக்குள்ளார போய் ஏறுவதுகிட்ட போய் கேட்குறாங்க, யூதருக்கு ராஜா இங்கேயா பிறந்திருக்கிறாரு, எங்கே அப்படின்னு. கிழக்கிலிருந்து நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தவனு. அப்போ இவனுக்குள்ள மனசில் என்ன வந்துடுச்சுன்னா, நமக்கு போட்டியாக ஒரு ராஜா பிறந்துட்டான் யூதர் ஆளுமை பண்ணுறதுக்கு, அவனை எப்படியாவது நம்ம ஒழிக்கணும் அப்படின்ட்டு அவன் நினச்சிக்கிட்டு, அவர் எங்கே பிறந்திருப்பார், எந்த இடத்துல பிறந்திருப்பார், யூதயா தேசம் ஒரு பெரிய நாடு, அதில் எந்த ஊரில் பிறந்திருப்பார் அப்படின்னு இவருக்கு கன்ஃபியூஸ் ஆனதுனால அவர் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் கூப்பிட்டு கேட்குறாரு. யூதயா தேசம் பாருங்க, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 4 அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேதபாடுகள் எல்லோரையும் கூடி வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறந்திருப்பார் என்று அவரிடத்தில் விசாரித்தான். அப்போ எல்லார்டையும் கேட்குறான், எங்கே பிறந்திருப்பார் அந்த இந்த சாஸ்திரிகள் சொன்ன யூதருடைய ராஜா அப்படின்னு கேட்குறார். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய தீர்க்க தரிசன புத்தகங்களாகிய அந்த வேத புத்தகத்தை அவங்க எடுத்து என்ன செஞ்சாங்க, படிச்சுட்டு சொல்கிறாங்க, மீகா என்ற ஒரு புத்தகத்திலே ஒரு தீர்க்க தரிசி இப்படியாக எழுதியிருக்கிறான். என்னென்னு எழுதியிருக்கிறான், யூதையா தேசத்தில் உள்ள பெத்லகேமே, நீ யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல, என் ஜனமாகிய இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு வருவார் என்று தீர்க்கதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார். அவங்க துல்லியமாக கரெக்டாக சொல்கிறாங்க, என்னென்ன, பெத்லகேம் என்ற ஊரில் தான் பிறந்திருப்பார், ஏன்னா அப்படி தான் எழுதப்பட்டிருக்கிறது அவரை குறித்து அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பெரிய ஸ்பெஷலான ஒரு அனாய்டிங் இருக்கணும், ஒரு வரம் இருக்கணும், அவங்க அப்படி தான் சொல்ல முடியும். பாருங்கள், இந்த யூதயா தேசம் அப்படின்னக்குள்ளார பெத்லகேமிலே இருக்கிற யூதா, பெத்லகேம் என்ற யூதயா தேசத்தில் பெத்லகேம் என்ற ஊரில் பிறந்திருப்பாருன்னு சொல்கிறாங்க. அந்த மீகா 5 படித்து பார்த்துட்டு அது உண்மையிலே ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்தினுடைய மையப்பகுதியிலிருந்து தோன்றினார் என்று சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து எங்கே சொன்னார், உலகத்தினுடைய மையப்பகுதி. அந்த பெத்லகேம் இருக்கிற இடத்த பார்த்தீங்கனாக்கா அந்த உலகத்தை ரெண்டு பிரிவாக பிரித்தா மையப்பகுதியில் தான் அந்த பெத்லகேம் இருக்கிறதாம். அப்போ அந்த மையப்பகுதியிலிருந்து தான் அவர் தோன்றியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு ஆராய்ச்சியை சொல்லுது. போகட்டும். இந்த பெத்லகேமு, இந்த பெத்லகேமில் அவர் ஏன் எழுதினார், இந்த தீர்க்கதரிசி எந்த அடிப்படையில் அதை எழுதினார் அப்படின்னு பார்த்தாக்கா, அவர் 772 ஆண்டு இடைப்பட்ட பகுதியில் தான் அவர் எழுதியிருக்கிறார். இந்த பாலஸ்தீனத்திலேருந்து எழுதப்பட்டது இந்த இது. அப்போ இயேசுன்ற ஒருத்தர் பிறக்கவே இல்லை, ஆனால் 700 முன்பாக அவர் எழுதப்பட்ட அந்த காரியம். அந்த இஸ்ரவேல் மக்கள் நேர்மையற்று நடந்தாங்களாம். இஸ்ரவேல் மக்கள் எப்படி இருந்தாங்க, ரொம்ப அநீதியாக இருந்தாங்க, அநீதிக்கு தலைவணங்கினாங்க, நேர்மையற்ற முறையில் இருந்தாங்க, தீய செயல்களை பல செய்தார்கள். அதெல்லாம் பொறுக்க முடியாதனால்தான் ஏழைகளை ஏமாற்றி அனாதைகளை ஒடுக்கி அடக்கினார்கள் என்று பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் அந்த இந்த மீகா என்ற தீர்க்கதரிசி இந்த நூலை எழுதுகிறார், இந்த தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதுகிறார். ஆபேல் போல இருவரும் எதிர்த்து வரும் தண்டனையை பற்றி முன்னறிவித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது தீர்க்கதரிசிகள் வந்து வரக்கூடிய காரியத்தை முன்னறிவிக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அதனால்தான் அந்த இஸ்ரவேல் மக்கள் கொடுமைப்படுத்தின அந்த அடிமைப்படுத்தப்பட்ட அந்த மக்களுக்கு மீட்பை பற்றி ஒரு காரியத்தை நற்செய்தி அங்கே சொல்கிறார். அந்த அர்த்தத்தில் தான் அவர் எழுதினார். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த பாவிகள், இந்த ஆசாரியர்கள், இந்த வேதபாரர்கள் இவங்கெல்லாம் வந்து உங்களை கொடுமைப்படுத்துகிறாங்க, ஆனாலும் உங்களை மீட்கிறதுக்குன்னு ஒரு மீட்பர் வருவார். அவர் எங்கே வருவார், பெத்லகேமில் பிறப்பார். பெத்லகேமில் என்ன செய்வார், உங்களை ஆளப்போகிற இஸ்ரேவேலை ஆளப்போகிற ஒருத்தர் ராஜா வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த மீகா 5:4 கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் அந்த கடைசி வரி, அவர் இனி பூமியின் எல்லை வரியும் தான் மகிமைப்படுவார். எங்கேவா, இந்த நடு சென்ட்ரு மையத்தில் பிறந்த அந்த ராஜா, இஸ்ரேவேலை ஆளப்போகிற அந்த ராஜா பூமி எங்கும் அவர் என்ன செய்யப்படுவாரா, மகிமைப்படுவார் என்று போட்டிருக்கு. மகிமைப்படுறாரா இல்லையா? இன்னைக்கு உலகத்தில் எங்கே திரும்பினாலும் இன்னைக்கு இயேசுவை பற்றி பேசாத ஊரே பேசாத ராஜ்யமே கிடையாது. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யத்தை அவர் ஸ்தாபித்திருக்கிறார். பாருங்கள் 5 அதை விட அதிகமாக நல்ல ஒரு வசனம், இவரே சமாதானக்காரனர். இவர் என்னது, இப்போ எவரை பற்றி இந்த இவர் சொல்கிறாருன்னா இயேசுவை பற்றி தான் சொல்கிறார், மேசியா பற்றி தான் சொல்கிறார். ஆனால் இயேசு அங்கன்னு குறிப்பிட விடவில்லை. ஆனால் ஏசியா தீர்க்கதரிசி சொன்னார் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர் வைப்பாங்க, அவர் சமாதான பிறப்பு என்று பெயர். அது ஏசியா பல, அவர் ஒரு பாகத்தில், அவர் வந்து கிபி 5 காலத்தில் வந்து இவருக்கு முன்னாடி அவர் பேசினார், இவருக்கு முன்னாடி பேசினார். அப்போ இப்போ ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு தீர்க்கதரிசிகள் இப்படியாக மேசியாவை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அவர் சமாதானக்காரனர் என்று மீகாவும் பதிப்பிடுகிறார். இன்றைக்கி நம்ம சமாதானம் இழந்து காணப்படுகிறோம். அன்பானிலே இன்றைக்கி நம்ம குடும்பத்தில், ஒவ்வொரு குடும்பத்தை இன்னைக்கு கிறிஸ்துவ குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து காணப்படுகிறவர்களாக இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னாக்கா, இயேசுவை அறிகிற விதத்திலே நாம் அறியவில்லை, இயேசுவை அறிகிற விதத்திலே நாம் அறியவில்லை. அதனால தான் சமாதானத்தை இழந்தவர்களாக இருக்கிறோம். அன்பானிலே இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி ஏறுவது சமாதானத்தை இழந்தான், சமாதானத்தை இழந்தான், எங்கேயோ பிறந்துட்டான் நமக்கு எதிரின்னு. ஆனால் அவன் சமாதானத்தை இழக்கலாம், அது போட்டி மனப்பான்மையில் இருக்கலாம். இன்றைக்கி உன்னுடைய சமாதானம் இழக்குதுனாலே உன்னுடைய இருதயம் சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உள்ளுக்குள்ளார போட்டி போறாமல் பொச்சரிப்பு கோபம் தாபம் எல்லாம் இருந்ததுன்னா உன் சமாதானம் போயிடும். ஏன்னா இன்றைக்கி ஆண்டவர் இருக்கிறதுக்கு பதில் உன் இருதயத்தில் யார் இருக்கிறா, வேறு ஒருத்தன் மேப்படியாக இருக்கிறான், பிசாசு இருக்கிறான். அதனால தான் இன்றைக்கி நம்ம சமாதானத்தை இழந்து போகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவு நமக்கு வராதனால்தான் இன்றைக்கி நம்ம சமாதானத்தை இழந்தவர்களாக காணப்படுகிறோம். அன்பானே நேற்று ஒரு டெஸ்டிமனி கேட்டேன், நல்ல ஒரு பிராமின் கன்வெர்டட், அவர் பிராமின் குலத்தில் ஒரு நல்ல ஆர்பிஐயில் வேலை செஞ்சவர், வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கி இன்றைக்கி ஊழியம் செய்கிறாராம். அவர் வந்து உண்மையிலே அவருடைய சாட்சி எனக்கு உண்மையிலே மிக புரோஜனமாக இருந்தது. அவர் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, இன்றைக்கி நான் நிறைய பேர் பார்த்துட்டேன், இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் இயேசுவை சரியான முறையில் அறியலை அப்படின்றார். யார் அறியலை, உண்மையிலே அது நம்ம கொள்கையில் அவர் இருக்கிறார். அதுதான் நான் சொல்லுவேன், இன்றைக்கி ஆண்டவர் நம்மளுடைய அழைப்பு என்ன, அழைத்தனுடைய நோக்கம் என்னென்னா இஸ்ரவேலுக்கு காவலனாய் வைத்தேன்றார். கிறிஸ்தவர்களுக்கு நான் உன்னை காவலனாய் வைத்தேன்னு தான் சொன்னார். ஏன்னா கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கி வேதத்தை அறியாதபடிக்கு, புரிஞ்சு கொள்ளாதபடிக்கு வேதத்தை நாம் சரியாக படித்து புரிந்து கொள்ளாமல் நாம் இருக்கிறோம். அன்பானிலே இன்றைக்கி நான் நிறையா புறஜாதி மக்களை சந்தித்து கேட்ட காலங்கள் உண்டு. ஆண்டுடைய சுவிசேஷத்தை நான் சொல்லி கொண்டிருக்கும் போது உங்களுக்கு நிம்மதி இருக்காதுன்னு கேட்பேன், இல்லவே இல்லைன்னு. அப்போ நான் என்ன சொல்லுவேன், சரி எத்தனையோ கடவுளை நீங்கள் வணங்குனீங்க, உங்களுக்கு நிம்மதி கிடைக்கல, ஆனால் நிம்மதி கொடுக்குற கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் தெரியுமா, அவர் தான் இயேசு. அவர் பேரே சமாதானத்தின் தேவன், நிம்மதியின் தேவன். அவரை நீங்கள் வணங்கி பாருங்கள், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு அறிமுகப்படுத்துவேன். அநேகர் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை வணங்கி நிம்மதியும் சமாதானத்தையும் பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி நான் சந்திக்கிறது அதிகமான புறஜாதி மக்களை அல்ல, இன்றைக்கி அநேக கிறிஸ்துவர்களை தான் நான் சந்திக்கிறேன். இன்றைக்கி அவர்கள் மத்தியில் நான் கேட்டால் எனக்கு நிம்மதியே இல்லைன்றாங்க. இப்போ இவங்களுக்கு எந்த கடவுளை போய் அறிமுகப்படுத்த முடியும்? நிம்மதியின் தேவன் இயேசு, அவர் சமாதானத்தின் தேவன், சமாதானத்தின் காரணர் என்று மீகா சொல்கிறார். அவர் வந்து சமாதானத்தின் காரணர் என்று சொல்கிறார். ஆனால் இன்றைக்கி சமாதானம் இழந்து எத்தனை குடும்பங்கள் இன்றைக்கி தவித்து கொண்டிருக்கிறது? ஏன் இன்றைக்கி சுயத்துக்கும் மற்ற பாவத்துக்கும் இடம் கொடுக்கறதுனால தான் சமாதானம் இழந்து காணப்படுகிறோம். அன்பாலே சமாதானத்தை இன்றைக்கி தருகிறவர் அவர் சொல்கிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போகிறேன்னார். அப்போ ஏசாண்டவர் வைத்து போன அந்த சுதந்திரத்தை, அந்த சமாதானம் என்ற ஒரு பொக்கிஷத்தை நாம் சுதந்திரிக்க முடியாத ஒரு பாவிகளாக இருக்குது இந்த உலகத்திலே. அப்புறம் எப்படி இன்னும் பரலோகத்தில் இருக்கிற பொக்கிஷத்தெல்லாம் நம்ம எப்படி சுதந்திரித்து கொள்ள போகிறோம்? அன்பாலே இன்றைக்கி பாருங்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பரலோகத்தில் வந்து ஒரு பெரிய குடோனில் பலவிதமான ஆசீர்வாதங்கள் என்ன செய்து தேங்கி கிடக்குது, சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள் என்று சொல்லி ஏசாண்டவர் சொல்லி அழுததை ஒருத்தர் என்ன செய்கிறார், புத்தகத்தில் எழுதியிருக்கிறார், பரலோகம் என்ற புத்தகத்தில். அப்போ சுதந்திரிக்கப்படாத ஆசீர்வாதங்கள் இன்றைக்கி ஏராளம் ஏராளம் பரலோகத்தில் இருக்குது. ஆனால் இன்றைக்கி பூலோகத்தில் வச்சுட்டு போன ஆசீர்வாதம் என்னன்னாக்கா, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்னார். அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் வச்சுட்டு போனார் இந்த பூலோகத்தில், வேறு எதையும் வச்சுட்டு போகல. நமக்காக, உனக்காக, எனக்காக, நீ நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இன்றைக்கி ஒன்றே ஒன்று தான் வச்சுட்டு போனார். அவர் சொத்து வைக்கலை, எதுவுமே அவர் எதுவுமே இல்லை, அவர் வீடு கூட கிடையாது, அவருக்கு தலைசாய்க்க கூட வீடு கிடையாது. ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜப வீடுகள் இன்றைக்கி அவருடைய பேரில் இயங்கி கொண்டிருக்கிறது. அவர் ஒருத்தர் சொன்னார், ஒரு ஆராய்ச்சியாளர் சொன்னார், அவர் எந்த ஒரு ஆபீஸும் அவருக்கு கிடையாது, ஆனால் அவருக்கு இன்றைக்கி உலகத்திலே அவருக்கு தான் ஆபீஸ் அதிகமாக இருக்குது. அவர் எந்த புஸ்தகத்தையும் எழுதலை, ஆனால் உலகத்திலே அவரை பற்றி தான் நிறைய புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கு. இப்படி நிறைய சொன்னார் அவர். எனக்கு உண்மையிலே அவர் ஜஸ்டின் பிரபாகரன், அவர் நல்ல ஒரு ஆராய்ச்சி, வேதத்தை ஆராய்ந்து பார்க்குற ஒரு அறிஞர். நேற்று அவருடைய வார்த்தையை கேட்டு நான், அவர் சொல்கிறார், ஏசாண்டவர் வந்து தலை சாய்க்கக்கூட இடம் இல்லை, ஆனால் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கான ஜப வீடு அவருக்கு இருக்குது. அவர் ஒரு புஸ்தகத்தையும் எழுதலை, ஆனால் அவருக்காக புஸ்தகங்கள் எழுதப்பட்டது தான் இன்றைக்கி உலகத்தில் பெருசு அதிகம் அப்படின்னு பல ஆதாரங்களை அவர் சொன்னார். இப்படி ஏசாண்டவரை பற்றி நாம் அறிந்து கொண்டோம் என்றால் நிச்சயமாக சமாதானம் கிடைக்கும். இன்றைக்கி இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரனே சகோதரியே, நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் சரி, நீனு புறஜாதியாக எந்த ஒரு மதத்தினராக இருந்தாலும் சரி, உனக்கு சமாதானம் வேணுமா? இயேசுவை அறிகிற விதமாக அறிந்து கொள். இயேசுவை என்ன, இயேசுவை அறிகிற விதமாக அறிந்து கொள்வது அப்படின்னாக்கா, இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். இன்றைக்கி நான் சொல்கிறேன், இன்றைக்கி முக ஸ்டாலின் இன்றைக்கி முதல்வராக வந்திருக்கிறார், எல்லாருக்கும் தெரியுமானா? எல்லாருக்கும் தெரியும். முக ஸ்டாலினுக்கு ஒன்றை தெரியுமா, முதல்வருக்கு ஒன்றை தெரியுமா? என்ன கிடையாது. ஏன்னா நம்ம 100ல் ஒருத்தன், 1000ல் ஒருத்தன், 10000ல் ஒருத்தன், 1000000ல் ஒருத்தன்னா நம்ம இருக்கிறோம். அவரை நீ அறிந்த வண்ணமாக இருந்தோம் என்றால், அப்போ எப்போ அறியறது? அவர்கிட்ட ஒரு அறிமுகம் நமக்கு வர வேண்டும், அவர்கிட்ட போய் பழக வேண்டும், அவருடைய குணாதிசயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், அவரை போல நீ மாற வேண்டும், அவருடைய கொள்கைகளை நீ பின்பற்ற வேண்டும். அப்போ தான் ஒன்றை அறிவார். இப்போ பண்ருட்டியில் ஒரு திமுக பிரமுகர் இருந்துகிறார்னா அவர்கிட்ட போய் முக ஸ்டாலின்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு தெரியுமா அப்படின்னா நிச்சயமாக தெரியும். ஏன்னா அவர் என்ன செய்வாங்க, ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அப்போ நீயும் நானும் இயேசு கிறிஸ்துவிட்ட ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு ஃப்ரெண்ட்லியாக மாறும்படியாக அவரை அறிய வேண்டுமா? அப்போ எப்படி அறியலாம்? அவரை அறியறதுக்கு தான் இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நான் பிராமின் கன்வெர்ட்டுன்னு சொன்னேன், அவர் இந்த இயேசுவை இந்த புதிய ஏற்பாட்டில் தான் என்ன செஞ்சார், கண்டுகொண்டார் என்று பார்க்கிறோம். அந்த புதிய ஏற்பாட்டு பகுதியை படித்தார், அடுத்தது பழைய ஏற்பாட்டை படித்தார். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடந்திருக்குதே. அப்போ இயேசு தான் உண்மையான தேவன் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்த்தார். அன்பான இன்றைக்கி உன் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நிம்மதி வேணும்னா, இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவனுடைய யார் அவர், எதுக்காக அவர் பிறந்தார்? இன்றைக்கி நம்ம அதை தான் பார்க்குறோம். இன்றைக்கி யூதேயாவில் அவர் பெத்லகேமில் அவர் பிறந்தாருன்னொடனே இந்த ஏறுவதுக்கு சமாதானம் இழந்து போயிட்டார், சமாதானத்தை இழந்துட்டார். இன்றைக்கி அநேகர் இயேசுனால் சமாதானத்தை இழந்தவங்களும் இருக்கிறாங்க, ஆனால் இயேசுனால் சமாதானத்தை பெற்றவர்களும் அநேக இருக்கிறாங்க. நீ எந்த கேட்டகரியில் இருக்க போகிறீங்க? இயேசுவை அறிகிற அறிவிலை நாம் வளர வேண்டும் என்றால் நிச்சயமாக நாம் இழந்து போன சமாதானத்தை மீண்டுமாய் பெற்றுக்கொள்வோம். அன்பாவில் இன்றைக்கி நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிறது என்ன, அவர் வாய் தரவாது இருந்தால் அவர் தாழ்மையாக இருந்தார், அவர் கீழ்ப்படிந்தவராக இருந்தார், அவர் பொறுமையாக இருந்தார், மன்னிக்கிறவராக இருந்தார். இந்த சுபாவத்தெல்லாம் உன் உள்ளத்திலே நீ நான் வைத்திருந்து அவரைப் போல அவரு நடக்க அவருடைய நடக்கையைப் போல நாம் பின்பற்றி நடந்தோம் என்றால் அந்த சமாதானத்தின் தேவன் நம்மை ஆட்கொள்வார், நம்மை என்ன செய்வார், நிரப்புவார், சமாதானத்தை கட்டளிடுவார். இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சோகனிய சகோதரியை ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, நான் இயேசுவை ஒரு சும்மா அவுட்லைனில் அறிஞ்சு வச்சுருக்கிறேன், இன்னும் டீப்பாக அறியல. அவர் எப்படிப்பட்டவரோ, அவர் எப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையவரோ என்று நான் அறியல. ஆனால் தான் எனக்கு சமாதானம் இல்லை, என்னுடைய சுபாவத்தில் தான் இருக்கிறேன். இயேசுனுடைய சுபாவத்தில் நான் வாழ்ந்தேன் என்றால் நிச்சயமாக எனக்குள்ள சமாதானம் கிடைக்கும் என்பதை நீ தேடுவாய் என்றால் நிச்சயமாக உனக்குள்ள சமாதானம் கிடைக்கும். நம்ம இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம்மா, ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளிலே சமாதானத்தை இழந்திருக்கிற யாரெல்லாம் நாங்கள் ஆண்டவரே சமாதானம் இல்லை என்று இழந்திருக்கிறோமோ என்று ஃபீல் பண்ணுறோமோ எல்லாரையும் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. தகப்பனே, நீர் ஆண்டவரே எனக்காக எங்களுக்காக இந்த உலகத்துக்காக சமாதானத்தை மட்டும்தான் வைத்து போனீர். உம்முடைய சமாதானத்தை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள முடியாதபடிக்கு தவிக்கிறோம் ஆண்டவரே. வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்கிற விதத்திலே, புரிந்து கொள்கிற விதத்திலே புரிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஆண்டவரே, உம்முடைய தாழ்மை, உம்முடைய மன்னிக்கிற இருதயம், உம்முடைய பொறுமை, உம்முடைய நீடிய சாந்தம், அமைதி, ஆண்டவரே எல்லா குணத்தையும் நானும் நாங்களும் பெற்று அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜூனில் தகப்பனே. ஆமே. காட் பிளஸ் யூ.

பிரைஸ் லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். கிருபையாய் இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தானியேலின் புஸ்தகம் 11:1. மேதியனாகிய தரியு அரசாண்ட முதலாம் வருஷத்திலே நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நான் அவனை திடப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவனுக்கு துணை நின்றேன் என்று அருமையாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு திடனற்ற மனிதனையும் திடப்படுத்த தேவனால் கூடும். நாம் திடப்பட பலப்பட தேவனுடைய துணை, தெய்வ பிரசனம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. எனவேதான் மோசையை பார்த்து கர்த்தர் சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று. யோசுவாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நான் உன்னோடு இருப்பேன் என்று. என்னை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நித்தம் அவருடைய சமூகத்தை நாடுகிறவர்கள் எவர்களோ அவர்கள் தேவனால் திடப்படுத்தப்படுகிறார்கள். சூழ்நிலைகள் சில நேரத்தில் திடனற்று போக பண்ணலாம். சத்துரு நம்மிலும் பலவானா இருக்கும்போது அது நிமித்தம் நாம் திடனற்று போகலாம். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னத்தை நாடுகிறவர்களாய், தேவ பிரசன்னத்தை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படுவோமானால் கர்த்தர் என்ன செய்வார் தெரியுமா? நமது வலது பக்கத்திலே நிழலாய் துணையாய் நின்று நம்மை பலப்படுத்தி திடப்படுத்த அவர் வல்லவராய் போதுமானவராய் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஏசபேலின் வார்த்தையை கேட்டு தளர்ந்த எலியாவின் இடத்திலே கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்புகிறார். எலியாவுக்கு ஆகாரம் கொடுப்பதற்காக மட்டுமல்ல, ஆகாரம் கொடுப்பதற்காக மட்டுமா இருக்குமானால் காகத்தை அனுப்பியிருக்கலாம், அல்லது சாரிபாத்தில் அந்த ஸ்திரீயை கூட அனுப்பியிருக்கலாம். ஆனால் தேவன் இப்பொழுது அதை செய்யாமல் கர்த்தர் தம்முடைய தூதனையே அனுப்புகிறார். இப்பொழுது எலியாவுக்கு என்ன தேவை? போஜனம் மட்டுமல்ல, எலியாவுக்கு திடன் தேவை, பலன் தேவை. அந்த தூதன் என்ன செய்தார் தெரியுமா? அவனை தட்டி எழுப்புகிறார். நம்மை தட்டி விடுகிற உலகம் இது, ஆனால் நம்மை தட்டி எழுப்புகிற கர்த்தருடைய பிரசன்னம். என்னை கேட்கிற அன்பு சகோதர சகோதரி, சில காரியங்கள் நிமித்தம் சூழ்நிலைகள் நிமித்தம் திடனற்று போய் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? தேவ பிரசன்னத்தை நாடுங்கள், தேவனுடைய துணையை தேடுங்கள். தேவனே நீர் வாரும் ஆண்டவரே. மோசே அதுதானே சொல்லுகிறார், நீர் என்னோடு வராவிட்டால் நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று. கல்லறைக்கு முன்பாக மகதலேனா மரியாள் கூட வேறு சில ஸ்திரீகளும் வருகிறார்கள். தூதர்கள் வந்து அவர் இங்கே இல்லை என்று சொன்னது மற்றவர்கள் போய்விட்டார்கள். ஆனால் மகதலேனா மரியாள் நின்று அழுது கொண்டிருக்கிறாள். எதற்கு தெரியுமா? அவருடைய பிரசன்னம் வேணும், அவரை பார்க்கணும். இதுதான் அவருடைய ஏக்கம். அந்த இடத்துல கர்த்தர் அங்கே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. வந்து அவளை பார்த்து பேசுகிறார். என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம் கண்களிலிருந்து வருகிற கண்ணீர் அவருடைய பிரசன்னத்துக்காக இருக்கட்டும், அவருடைய துணைக்காக இருக்கட்டும். காரணம், அவரால் மட்டும்தான் ஆபத்தில் அனுகூலமான துணையாய் இருக்க முடியும். தெய்வ பிரசன்னம் தேவ பிள்ளைகளை பலப்படுத்தும். மீதி அணியருக்கு பயந்து கோதுமையை சேர்த்து கொண்டிருந்த கிதியோனிடத்துல கர்த்தர் வந்தார். கர்த்தர் வந்து அங்கே உட்கார்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அவருடைய அந்த பிரசன்னம் கிதியோனை பலப்படுத்தினது மட்டுமல்லாமல், கிதியோனை பார்த்து மீதியானியர் பயப்படும்படிக்கு கிதியோனை அது திடப்படுத்தினது. தேவ பிரசன்னம் உங்களை திடப்படுத்தும். பிரசன்னத்துக்காக இயங்குங்கள், நித்தம் தேடுங்கள், அவருடைய சமூகத்தை நாடுங்கள். கர்த்தர் உங்களை திடப்படுத்தி உங்களை ஜெயிக்க வைப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனை, இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பிரசன்னம் எங்கள் பலம். ஆண்டவரே, நாங்கள் நித்தமுடைய சமூகத்தை நாட உங்கள் துணையை தேட ஆண்டவரே எங்களுக்கு அனுகிரகம் செய்யும். ஒவ்வொருவரையும் திடப்படுத்தி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.

அன்பான ஜீஃபான் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே எங்களுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளுக்கான வார்த்தையின் வாழ்வு நிகழ்விலே ஆத்மாவில் சுகம் என்கிற தலைப்பிலே உங்களை சந்திக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்கிற ஜீவ வார்த்தை கூட உங்களை சந்திக்கிறோம். அநேகரால நோய் கொண்ட சரீரத்திற்கும் ஆரோக்கியம் உள்ள சரீரத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடித்து விட முடிகிறது. அதே நேரத்தில் நோய் கொண்ட ஆத்மாவுக்கும் ஆரோக்கியமுள்ள ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவர்களால் காண முடிவதில்லை. ஆத்மாவின் வாழ்வு என்றால் என்ன என்பது அவர்களுக்கு தெரிவதும் இல்லை. இன்று அநேகர் ஒருவரை ஒருவர் வாழ்த்தும் போது, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொல்லி வாழ்த்துகிறார்கள். ஆனால் அந்த ஆத்மா வாழ்கிறதா, நோய் கொண்டு ஒடுங்கி போயிருக்கிறதா அல்லது மரணமடைந்திருக்கிறதா என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடிவதில்லை. ஆத்மா வாழ்கிறது போல என்று சொல்லும் போது ஆத்மாவின் நிலைமைக்கு தக்கதான சரீர வாழ்வும் என்பதை அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். சில வேளைகளில் இப்படி வாழ்த்துவது சாபமாக மாறிவிடுகிறதோ என்று எண்ணவும் தோன்றுகிறதா? ஏனென்றால் சிலருக்குள்ள ஆத்மா வியாதிப்பட்டு இருக்குது, சிலருக்குள்ளே ஆத்மா செத்து கிடக்குது. ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் என்று சொல்லும் போது அப்படிப்பட்டவர்களை சரீர வியாதிக்கும் உலக பிரகாரமான சாவுக்கும் உள்ளாக்கிவிடக்கூடும். ஆரோக்கியமுள்ள ஆத்மாவிலே அன்பும் சந்தோஷமும் சமாதானமும் நிரம்பி இருக்கும். ஆத்மாவிலே கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கும் என்றால் சரீரத்திலே தேவ பிரசன்னம் நிரம்பி வழியும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10. சாதாரணமாக உலகத்திலே துக்கத்தை நெஞ்சிலே அடக்கி வைத்துக் கொள்ள கூடாது என்று சொல்லுவார்கள். துக்கமான சூழ்நிலைகள் வரும்போது 4 பேரிடம் தங்கள் இருதயத்தின் பாரங்களை பகிர்ந்து கொள்வார்கள். இன்னும் அதிகம் மேல்மையாக கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து ஆறுதலையும் தேறுதலையும் பெற்றுக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் உள்ளத்துக்குள்ளே அடக்கி வைத்துக் கொண்டிருப்போமானால் நாளடைவில் அந்த துக்கம் சரீரத்திலே இருதய நோயை கொண்டு வந்து விடுகிறது. ஜோபு பக்தனை பாருங்கள். அவருக்குள்ளே ஒரு பயத்தின் அபிக்கிரியை செய்து கொண்டே இருந்தது. அவர் தனது பாரத்தை கர்த்தர் மீது வைத்து விடாமல் தொடர்ந்து பயந்ததினாலே பல வியாதிகள் அவருக்குள் வந்துவிட்டது. அவர், நான் அஞ்சினது எனக்கு வந்தது, எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆத்மாவை பயத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கள். தம்முடைய 12 சிசர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் தீர்க்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று மத்தேயு 10:1 காண்கிறோம். அன்பார்ந்த தேவ ஜனங்களே, 24 மணி நேரங்களிலும் இப்படியான தேவ செய்திகளை நீங்கள் கேட்டு மகிழ பலனடைய நீங்கள் இணைந்திருக்க வேண்டிய இணையதள முகவரி www.gfanfm.com. கர்த்தர் தாமே உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.

ஓ பரிசுத்தாவியே, பரத்தின் ஆவியே, இப்போ இறங்கி வாரும் எம்மை நிரப்பும், நிரம்பி வழியட்டுமே எம் பாத்திரம்.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் போதை பழக்கம் உடையவன். எப்பவும் குடும்பத்தில் உள்ளவங்களை பாடுபடுத்தி திட்டி பணம் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருப்பான். மத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்து அதுல இன்பம் பெறும் ஒரு மோசமான மனுஷன் அவன். அவனுடைய சகோதரன் நல்லவனா, ஒழுக்கமுடையவனா, சமூகத்துல மதிக்கப்படுறவனா, நல்ல குடும்பத் தலைவனா இருந்தான். அருமையா தன்னுடைய குடும்பத்தை பராமரித்து வந்தான். ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம். ஒரே தகப்பனுக்கு பிறந்த, ஒரே சூழ்நிலையில வளர்ந்த ரெண்டு சகோதரர்கள்ல ஒருத்தன் ஊர் தூற்றும் கெட்டவனாகவும் இன்னொருத்தன் ஊர் போற்றும் நல்லவனாகவும் இருக்க காரணம் என்ன? அவங்களுக்கு புரியல. ஒரு பெரியவர் குடிகாரனை பார்த்து கேட்டாரு, உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம்? அதுக்கு அவன், என்னுடைய நடத்தைக்கு காரணம் என் அப்பாதான். அவர் எனக்கு விபரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பகல்லையும் இரவுலையும் குடிச்சுக்கிட்டேதான் இருப்பாரு. குடும்பத்துல உள்ளவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடிகளுக்கு பஞ்சம் இல்ல. அவருடைய மகனாகிய நான் வேற எப்படி இருப்பேன்? குடிகாரன் மகனாகிய நானும் குடிகாரனாகி விட்டேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம்னு சொன்னான். அதே பெரியவர் அவனுடைய சகோதரன் கிட்ட போய் அவன்கிட்டையும் இதே கேள்விய கேட்டாரு, உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம்? அந்த நல்லவன் பதில் சொன்னான், என்னுடைய நடத்தைக்கு காரணம் என் அப்பாதான். அவர் எனக்கு விபரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பகல்லையும் இரவுலையும் குடிச்சுக்கிட்டேதான் இருப்பாரு. குடும்பத்துல உள்ளவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடிகளுக்கு பஞ்சம் இல்ல. அதனால நான் குடிக்க கூடாது. குடிகாரனின் மகன் குடிகாரனாகி விட கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருந்தேன். என்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனா, என் பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கணும்னு முடிவு செஞ்சேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம்னு சொன்னான். அவங்க அப்பாவுடைய நடத்தையில நேர்மறை பலனும் இருந்துச்சு, எதிர்மறை பலனும் இருந்துச்சு. எல்லாமே நாம எடுக்கிறதுல தாங்க இருக்குது. எந்த விஷயத்திலையும் தீமையை விட்டுட்டு நன்மையை எடுக்க நாம பழகிக்கிடணும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வேதாகமும் நமக்கு அறிவுரை கொடுக்குது.

0: ஊழியர் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம்.
1: நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 24 வசனத்திலிருந்து 33 வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம்.
2: We are going to read from Proverbs chapter 1 verses 24 to verse 33.
1: நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள், நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையை எல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் எடுக்கனும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழிகளின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினாலே திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் இருப்பான்.
2: Because I have called and you refused, I have stretched out my hand and no one regarded. Because you disdained all my counsel and would have none of my rebuke, I will also laugh at your calamity. I will mock when your terror comes. When your terror comes like a storm and your destruction comes like a whirlwind, when distress and anguish come upon you, then they will call on me, but I will not answer. They will seek me diligently, but they will not find me, because they hated knowledge and did not choose the fear of the Lord. They would have none of my counsel and despised my every rebuke. Therefore they shall eat the fruit of their own way and be filled to the full with their own fancy. For the turning away of the simple and slay them, and the complacency of fools will destroy them. But whoever listens to me will dwell safely and will be secure without fear of evil.
1: கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.
2: Glory be to the name of the Lord.
1: ஆண்டவருடைய அளவற்ற கிருபையினாலே ஒரு சில நாட்களாக நாம் இந்த ஞானத்தின் சத்தத்தை குறித்து நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம்.
2: By the grace of God, we have been meditating about the calling of wisdom for few days.
1: இந்த ஞானம் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறது.
2: This wisdom keeps on calling us.
1: அது சந்தை வழிகளிலே கூப்பிடுகிறது.
2: It calls us in the streets.
1: அது மதில்கள் மேல் இருந்து கூப்பிடுகிறது.
2: It calls us from the top of the walls.
1: அது வாசல்களில் இருந்து கூப்பிடுகிறது.
2: It also calls us from the gates.
1: ஆனால் இவ்வளவு சத்தமிட்டும் அநேகர் இந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது இல்ல.
2: But though it calls out aloud, many people do not regard it.
1: இங்கே அவர்கள் செய்கிற வேலையை பாருங்க.
2: Look at the work they do.
1: ஞானம் கூப்பிடுகிறது, ஞானம் கையை நீட்டுகிறது, ஞானம் ஆலோசனை தருகிறது, ஞானம் கடிந்து கொள்ளுகிறது.
2: Here wisdom calls, wisdom stretches out his hand, wisdom counsels and wisdom rebukes.
1: ஆனால் இவர்கள் செய்கிற வேலை என்ன தெரியுமா?
2: But what they do here?
1: நீங்கள் 24 வசனத்திலிருந்து வாசித்தால்,
2: If you read from verse 24,
1: முதலாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கேட்க மாட்டோம் என்று சொல்றாங்களாம்.
2: First they say they refuse.
1: கேட்க மாட்டோம் என்று சொல்லுகிறார்.
2: First they refuse to hear.
1: இரண்டாவது, ஞானம் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் கவனிக்கிறதற்கு ஒருவனும் இல்லை என்று வாசி.
2: And again when wisdom calls out it is not regarded.
1: மூன்றாவது, ஆலோசனைகளை அவங்க தள்ளுறாங்க.
2: Third counsel was disdained.
1: நான்காவது, கடிந்து கொள்ளுதலை வெறுத்தார்கள்.
2: And fourth, not willing to receive rebuke.
1: வாய்ப்பு ஒவ்வொரு நாளும் உங்க கையில கிடைக்குது.
2: They were receiving the chances each and every day.
1: ஆலோசனைகள் வந்து கொண்டே தான் இருக்கு.
2: The counsels were reaching them.
1: ஞானம் வெளிப்பட்டு கொண்டே தான் இருக்கு.
2: Wisdom is being revealed every day.
1: ஆனா இவங்க சுயமாக ஒரு தீர்மானம் எடுக்கறாங்க, இந்த ஞானம் நமக்கு தேவையில்லை.
2: But they take a decision on their own. We no need this wisdom.
1: நமக்கு அதிக ஞானம் இருக்கு.
2: We have more wisdom.
1: நமக்கு ஆலோசனை ஏற்கனவே இருக்கு.
2: We have enough counsel.
1: இது நமக்கு அவசியம் இல்லை.
2: This is not necessary.
1: இது நமக்கு தேவையில்லை.
2: We don't need this.
1: இது வேற யாராவது கேட்டுட்டு போட்டும்.
2: Let someone else listen to it.
1: நமக்கு தேவையில்லை.
2: I don't need it.
1: இந்த ஒரு மனப்பான்மையில் இவங்க தொடர்ந்து கொண்டிருக்கும்போது,
2: when they continue with this intention,
1: ஒரு காரியம் பெரிய மாற்றத்திற்குள்ளே வருது.
2: But there comes a great change here.
1: இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா ஞானத்தை வந்து புகழ்ந்து புகழ்ந்து எழுதுறது நீங்க பார்க்கலாம்.
2: You can see so far they were appreciating and praising wisdom.
1: ஞானம் ஒரு கூப்பிடுகிற ஒரு அன்பான ஒரு தன்மையை நீங்க பார்க்கலாம்.
2: You can see a very good nature of wisdom calling people.
1: ஆனால் இந்த 24 வசனத்திலிருந்து ஒரு பெரிய மாற்றம் வருகிறது.
2: But from verse 24 onwards there's a great change.
1: இங்க பாருங்க, கூப்பிடுகிற சத்தம் இப்ப நின்னு போகுது.
2: Now the calling stops.
1: அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகள் நின்று போகிறது.
2: Now the chances are ceasing.
1: இவர்கள் சந்திக்கிற சூழ்நிலையே முற்றிலுமாக மாறுகிறது.
2: The climate of the situation they are undergoing is changing totally.
1: இவர்கள் வெறுக்கறதும், இவங்க அசட் பண்றதும், இவங்க கவனிக்காம போறதும், இவங்க வந்து கேட்க மாட்டோம்னு சொல்ற இவர்களுடைய எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி ஒன்று வருகிறது.
2: And there comes an end to all their refusal, their disregard, their disdain and their unwillingness.
1: நாம் இந்த 24 வசனத்திலிருந்து இந்த அதிகாரத்தின் முடிவு 33 வசனம் வரைக்கும் நான் உள்ள வசனங்களுக்கு ஒரு தலைப்பை நான் கொடுத்தேன்.
2: I gave a title to the scripture portion that we read from verse 24 till verse 33.
1: காலம் மாறும்.
2: Times change.
1: காலம் மாறும்.
2: Times change.
1: எப்பொழுதுமே நமக்கு கிடைத்து கொண்டிருக்கிற சௌகரியமான, வசதியான, நமக்கு பிரியமான, நமக்கு இணக்கமான காலங்கள் எக்காலமும் முடிவில்லாம தொடரும் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது.
2: We should never think that the times that we have, the times of comfort or the times of pleasing or times of undesiring time will always last long for us.
1: எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு.
2: There is an end for everything.
1: அது நம்ம ரொம்ப பயமுறுத்தணும்.
2: That will really scare us.
1: எல்லாவற்றுக்கும் முடிவுண்டு.
2: There is an end for everything.
1: ஒரு முறை ஒரு இடத்துல இந்த வாசகத்தை நான் வாசித்தேன்.
2: Once I read this statement in a place.
1: Even good times have to come to an end. நல்ல காலங்கள் கூட ஒரு நாள் முடிவுக்கு வரும்.
2: Even good times have to come to an end.
1: அது எவ்வளவு இன்பமானதா இருக்கலாம்,
2: no matter how sweet it might be,
1: அது எவ்வளவு நல்ல காலமா இருக்கலாம்,
2: no matter how good those times can be,
1: எவ்வளவு நமக்கு பலன் கொடுக்கிறதா இருக்கலாம்,
2: no matter how profitable those times can be,
1: எவ்வளவு ஆசீர்வாதமான காலமா இருக்கலாம்,
2: no matter how blessing those times can be,
1: ஒரு நாள் அந்த காலமும் முடிவடையும்.
2: But one day that time also will end.
1: நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகள் தம்முடைய சீஷர்களோடு இருந்தார்.
2: Our Lord Jesus Christ was with his disciples for 3.5 years.
1: அவர்களை பார்த்து கேட்டாரு, நான் உங்களோடு இருந்தபோது, நீங்கள் என்னோடு இருந்தபோது ஏதாவது உங்களுக்கு குறை இருந்துச்சான்னு
2: கேட்டார். He asked them, when you were with me, did you lack anything?
1: ஒரு குறையுமே இல்லைன்னு சொன்னாங்க.
2: They said, we didn't lack anything.
1: எல்லாம் சம்பூர்ணமா கிடைச்சது.
2: We had everything in full.
1: ஆனால் ஒரு நாள் அவர்கள் சொன்னாரு,
2: but one day he said,
1: உங்கள் இடத்திலிருந்து நான் பிரியும் காலம் வந்திருக்கிறது.
2: The time has come for me to be separated from you.
1: மனுஷகுமாரன் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிற ஒரு காலம் வருகிறது.
2: There is a time when the son of man will be taken away from you.
1: மேய்ப்பன் வெட்டப்படுவான், மந்தை வந்து சிதறி போயிடும்.
2: The shepherd will be stuck and the sheep will be scattered.
1: இதை வந்து சீஷர்களால் அங்கீகரிக்கவே முடியல, புரிஞ்சுக்கவே முடியல.
2: Disciples could not understand it, they could not accept it.
1: என்ன இவர் எக்காலம் நம்மோட தான் இருப்பார் நம்ம நினைச்சோம்.
2: We thought he will be with us forever.
1: ஆனா இயேசு எவ்வளவுதான் நல்லவராகவும், நன்மை செய்கிறவராகவும், அற்புதம் செய்கிறவராக, அதிசயம் செய்கிறவராக, தேவைகளை சந்திக்கிறவராக, எல்லாவற்றையும் பார்த்து கொண்டவராக இருந்தாலும் ஒரு காலம் அவர் பிரிய போகிறார்.
2: But no matter how much Jesus was good, how much he was doing good, how much he was doing miracles and performing wonders and doing everything, but one day there comes a time where he has to be taken away.
1: பிரியமானவர்களே, மாறாத ஒரே ஒரு இடம் வந்து நித்தியம் மட்டும்தான்.
2: My dear ones, only place that will not change is our eternity.
1: இந்த பூமியில நாம் இருக்கிற வரைக்கும் இருக்கிற எல்லாமே மாறும்.
2: Until we are in this world and earth, all things will change.
1: காலங்கள் எல்லாம் மாறும்.
2: All times will change.
1: இங்கே ஞானத்தின் நிலையை பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்திற்குள்ள வரதை நீங்க பார்க்கலாம்.
2: When you see here, the state of wisdom comes to a change.
1: முதலாவது ஒரு மாற்றத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன்.
2: First I will show you the first change.
1: 26 முதல் 27 வசனம் பாருங்களேன்.
2: Verses 26 and 27.
1: ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன்.
2: I will also will laugh at your calamity. I will mock when your terror comes. When your terror comes like a storm and your destruction comes like a whirlwind, when distress and anguish comes upon you.
1: இங்க உங்களுக்கு நல்லா கவனிங்க.
2: You have to listen here.
1: இங்க முதலாவது நடக்கிற ஒரு மாற்றம் என்னவென்றால், இந்த ஞானத்தை சுற்றி உள்ள சூழ்நிலை முழுவதுமாக மாறுகிறது.
2: The first change that we can find here is the climate around this wisdom changes.
1: அந்த ஞானத்தை சுற்றி உள்ள சூழ்நிலை கால நிலை முழுவதுமாக மாறுகிறது.
2: The climate changes around this wisdom.
1: இவ்வளவு நேரம் அன்பாக அழைத்து கொண்டிருந்த ஞானம் இப்பொழுது அழைப்பை நிறுத்துகிறது.
2: This wisdom which called so lovingly so far has stopped its calling now.
1: இந்த அழைப்பு அந்த சத்தம் நின்று போய் வேறு ஒரு சத்தம் வருகிறது.
2: This calling has stopped and we hear another sound.
1: இப்ப ஞானத்தின் சத்தம் கேட்கல.
2: Now the calling of wisdom is not heard.
1: இப்ப கேக்குற சத்தம் வந்து சூறாவளியின் சத்தம்.
2: But we heard the sound of catastrophe.
1: இது கேக்குற சத்தம் வந்து ஒரு புயலின் சத்தம்.
2: This is a sound of a storm.
1: ஒரு அமைதியாக வீசிக்கொண்டிருந்த காற்று அமைதியாக வந்து கொண்டிருந்த சத்தம் இப்ப ஆபத்தின் சத்தமாக துணிக்கிறது.
2: Now the gentle voice which was heard so far is turned out a grievous one.
1: அப்போஸ்தலாகிய பவுலுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு காலநிலை அவருடைய பயணத்திலே மாறினதை நம்ம எல்லாம் படிச்சிருக்கோம்.
2: So we have read about in the life of Paul where such kind of climate change happened in his life.
1: அப்போஸ்தலர் நடபடிகள் 27 அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால்,
2: If you read Acts chapter 27 verses 13 to 16,
1: தென்றல் மெதுவாய் அடித்தபடியால் தாங்கள் கோரினது கைகூடி வந்ததென்று எண்ணி அவ்விடம் விட்டு பெயர்ந்து கிரேத்தா தீவுக்கு அருகாக ஓடினார்கள்.
2: When the south wind blew softly, supposing that they had obtained their desire, putting out to sea, they sailed close by Crete.
1: 14 வசனத்தில் கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்லிதியோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று.
2: But not long after, a tempestuous head wind arose called Euroclydon.
1: கப்பல் அதிலே அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போக கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம்.
2: And so when the ship was caught and could not head into the wind, we let her drive.
1: அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம்.
2: And running under the shelter of an island called Clauda, we secured the skiff with difficulty.
1: என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க.
2: See how terrible it is.
1: ஆரம்பம் எப்படி இருந்துச்சா?
2: How was it the beginning?
1: தென்றலா ஆரம்பிச்சது.
2: The beginning was very soft wind.
1: அதனால இவங்களுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. நம்ம இந்த டைம்ல நல்ல பயணம் பண்ணலாம்.
2: Therefore they had a confidence that we can sail at this time.
1: ஆனா இந்த தென்றல் காலம் இருக்கும்போதே அப்போஸ்தலாகிய பவுல் தேவனுடைய எச்சரிப்பை அந்த கப்பல் தலைவனுக்கு கொடுத்தான்.
2: But when the wind was blowing softly, this apostle Paul gave the warning of the Lord to the captain of the ship.
1: நீங்க பயணம் பண்ணாதீங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்கு அப்படின அவன் எச்சரிப்பு கொடுத்தான்.
2: He warned him saying, don't travel now, but you have a danger again.
1: ஆண்டவருக்கு எச்சரிப்பு கொடுத்திருக்காரு, நீங்க ஆபத்து பற்றி ஜாக்கிரதையா இருங்க.
2: God has given you a warning, so be careful about the danger.
1: ஆனா இந்த ஞானத்தின் சத்தத்தை வந்து இந்த கப்பல்ல இருக்க அத்தனை பேரும் நிராகரிச்சாங்க.
2: But everyone refused and rejected this call of wisdom.
1: ஏன் தெரியுமா?
2: You know why?
1: உனக்கு என்ன கப்பலை பத்தி தெரியும்?
2: What do you know about this ship?
1: உனக்கு என்ன கடலை பத்தி தெரியும்?
2: What do you know about sea?
1: நீ ஒரு சாதாரண பிரசங்கியார்.
2: You are an ordinary preacher.
1: உன்னுடைய சத்தத்தை நாங்க கேட்க மாட்டோம்.
2: We will not listen to your voice.
1: நீ வந்தியா கப்பல்ல உட்கார்ந்தியா பயணம் பண்ணியா உன் வேலையை பார்த்துட்டு போ.
2: So you come, you sit in the ship, you travel and you mind your own business.
1: கப்பலை ஓட்டிறதுக்கு எங்களுக்கு தெரியும்.
2: We know how to sail a boat.
1: நாங்க எத்தனை வருஷமா கடல்ல இருக்கோம் தெரியுமா?
2: You know how many years we are experienced
1: this. எத்தனை பயணம் பண்ணிருக்கோம் தெரியுமா?
2: You know how many travels we have gone.
1: எத்தனை காற்று புயல் எல்லாம் பார்த்திருக்கோம் தெரியுமா?
2: You know how many winds and storms we have.
1: எங்களுக்கு தெரியும் எது சரியான நேரம் ஆரம்பிக்கிறது. எங்களுக்கு தெரியும்.
2: We know what is the correct time to start a journey.
1: அவங்க கொடுக்கப்பட்ட ஞானத்தின் எச்சரிப்பை கேட்கல.
2: They did not listen to the warning of wisdom.
1: தங்களுடைய அனுபவத்தின் மேல முழுவது சார்ந்து கொண்டாங்க.
2: They leaned on their own confidence and experience.
1: நீங்க பார்த்தீங்கன்னா தென்றலா காற்று அடிச்சோன ஒரு தைரியம் வந்துருச்சு.
2: So when you see here, when the wind blew softly, they had that confidence.
1: நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோம்.
2: We are sailing in the correct path.
1: நமக்கு ஆலோசனை தேவையில்ல, நமக்கு எச்சரிப்பு தேவையில்ல.
2: We need no wisdom or counsel and no warning.
1: இப்படி அவங்க துணிந்து போய் கொண்டே இருக்கும்போது,
2: when they were daring and going on the journey,
1: வேதம் சொல்லுகிறது,
2: the Bible says,
1: கொஞ்ச நேரத்திற்குள்ளே யூரோக்லிதியான் என்கிற பெருங்காற்று வந்து ஒரு பெரிய புயல் உருவாகி அந்த கப்பலின் மேல் மோதினது.
2: But the Bible says, but not long after a tempest has hit, wind arose called Euryclidon and hit the ship.
1: எந்த அளவுக்கு இந்த புயல் வந்து ஆபத்தாக மாறினதென்றா 20 வசனம் வாசித்தீங்கனா,
2: if you read verse 20 you can see the extent of that danger.
1: அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெருங்காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றும் அற்று போயிற்று.
2: Now when neither sun nor stars appeared for many days and no small tempest beat on us, all hope that we would be saved was finally given up.
1: இங்க இருக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் படித்து ஆச்சரியமா இருக்கு.
2: When we read the words here it is really surprising.
1: கிளம்பும் போது தென்றல் காற்று.
2: When they started it was a gentle wind.
1: கிளம்பும் போது மழை இல்ல.
2: There was no rain when they started.
1: கிளம்பும் போது சூரியன் சந்திரன் நட்சத்திரம் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது.
2: When they started they could see sun moon and stars.
1: கிளம்பும் போது வானம் தெளிவா இருக்கு.
2: When they started the clouds were very clear.
1: ஆனா கொஞ்ச நேரத்துல இவங்க பார்த்த எல்லாமே மாறி போச்சு.
2: But after a few moments everything changed.
1: இப்போ சூரியனும் தெரியல சந்திரனும் தெரியல நட்சத்திரம் தெரியல.
2: Now they cannot see sun moon nor stars.
1: அவர்களுடைய படகின் மேல பயங்கரமான மழை வருகிறது, இதை அவங்க பார்க்கவே இல்ல.
2: And the rain is pouring down on their ship, they could not see that earlier.
1: நல்ல தெளிந்த வானம் வந்து இப்ப கரு மேகங்களால் நிறைஞ்சிருக்கு.
2: The clear sky big was now filled with full of black clouds.
1: தென்றல் காற்று பெருங்காற்றா மாறிருச்சு.
2: The gentle wind became a great storm.
1: முடிவு என்ன தெரியுமா?
2: You know what happened?
1: தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அவர்களோட போயிடுச்சு.
2: They lost the hope that they would be saved.
1: பாருங்க இந்த புயல் அப்படினு சொன்னா அது அர்த்தம் என்னவென்றா அது சடுதியாக வரும்.
2: So when you say storm it will be sudden.
1: இந்த காலத்துல ஆகிலும் புயல் வந்து வரப்போதுன்னு சொல்லி சேட்டலைட் மூலமா அறிவிக்கிறாங்க.
2: So at least this time in the present age we have satellites who can inform prior about it.
1: ஆனா அன்றைக்கு வந்து இப்படி முன்னறிவிக்கிறதுக்கு எந்த உபகரணமும் இல்ல.
2: But in those days they didn't have any kind of technology to say it in prior.
1: எப்படிப்பட்ட புயல் கடல் நடுவுல உருவாகுதுன்னு யாரும் பார்க்க முடியாது.
2: No one can see what kind of cyclone is formed in the sea.
1: இவங்க ஆயத்தம் ஆகிறதுக்கு முன்பாக மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னால சடுதியாக ஒரு காற்று மாறிருச்சு.
2: Before they are prepared, before they bring a change, there comes a sudden storm.
1: இந்த சூறாவளி அப்படின்றது எதற்கு அடையாளமா இருக்குன்னா அது மிக வலிமையோடு இறங்கி வருது.
2: So when you say whirlwind, it will be strong.
1: அதுல தப்பிக்கவே முடியாது.
2: You cannot escape from it.
1: ஞானம் சொல்லுது.
2: Wisdom says,
1: நீ எவ்வளவு முறை உன்கிட்ட அன்பா பேசினேன்.
2: See how many times I spoke loving to
1: you. சந்தி வெளிகள்ல இருந்து உன்னை கூப்பிட்டேன்.
2: I called out from the streets.
1: உன்னை வந்து நான் மதில் மேல இருந்து சத்தம் போட்டு கூப்பிட்டு இருந்தேன்.
2: I called out you from the top of the
1: நான் வந்து உனக்கு ஒலிமுக வாசல்ல நின்னு சத்தத்தை கொடுத்துட்டு இருந்தேன்.
2: I was shouting out from the gates.
1: என்னுடைய ஆலோசனையை கேளு.
2: Listen to my counsel.
1: என் கடிந்து கொள்ளுதல கேளு.
2: Listen to my rebuke.
1: என்னுடைய புத்திமதியை கேளு.
2: Listen to my instruction.
1: என்னுடைய ஞானத்துக்கு செவி கொடு.
2: Give heed to my wisdom.
1: என்னுடைய நீ அறிவை பெற்றுக்கொள்.
2: Receive knowledge.
1: நீ அந்த நேர என்ன செய்தனா எல்லாத்தையும் அசட்ட பண்ண.
2: But you neglected everything at that time.
1: எல்லாம் வேண்டாம்னு சொன்னேன்.
2: You said I don't want anything.
1: உன்னை தேடி வந்த ஞானத்தை நீ புறக்கணித்தாய்.
2: You rejected the wisdom that came seeking you.
1: இப்ப நடந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா,
2: Now what happened?
1: அவர்கள் மேல தொடர்ந்து தென்றல் காற்று வீசல. ஒரு பெரிய ஆபத்தின் சூழ்நிலை உருவாகுது.
2: It was not a gentle wind that is blowing but a great catastrophe is
1: பாருங்க. அதனால தான் நீதிமொழிகள் 1:32 வாசிக்கும் போது,
2: That's why we read Proverbs 1:32.
1: பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும்.
2: For the turning away of the simple will slay them and complacency of fools will destroy them.
1: ரெண்டு காரியம் அங்க இருக்கு.
2: There are two things.
1: இந்த அழிவு வரது காரணம் என்ன?
2: What is the reason for this?
1: முதல்ல இந்த பேதைகள் என்ன செய்றாங்கனா மாறுபாடு செய்றாங்களாம்.
2: First they turn away.
1: அதாவது இன்னொரு விதமா சொன்னா வழியை விட்டு மாறுபடுறாங்க.
2: It means that they turn away from their path.
1: கர்த்தர் கொடுத்த சட்டங்கள் கர்த்தர் கொடுத்த எச்சரிப்புகளை விட்டு வழி விலகி மாறுபட்டு போறாங்க.
2: They turn away from the law. They turn away from the commandments that God has given.
1: ரெண்டாவது என்ன சார்? நிர்விசாரம்.
2: Next they were complacent.
1: நமக்கெல்லாம் வரவே வராது.
2: It will not happen to us.
1: இதெல்லாம் நமக்கெல்லாம் சம்பவிக்காது.
2: This will not happen to me.
1: நமக்கெல்லாம் இது நேரிடவே நேரிடாது.
2: This will never happen to me.
1: நம்ம அண்டையில இது வரவே வராது.
2: This can never draw near me.
1: நம்மலாம் இத தப்பிச்சு போயிடுவோம்.
2: We can easily escape from this.
1: வந்தாலும் பாத்துக்கலாம்.
2: Let us also carry on.
1: இந்த ஒரு துணிச்சல் இருக்கு பாருங்க. அவங்கள வந்து ஆபத்தை சந்திக்கிற ஒரு ஆயத்தம் இல்லாத நிலைக்கு அவங்களை கொண்டு போயிடுச்சு.
2: So this kind of a daring attitude will enable them to not look at this
1: they will not be prepared for a storm such as this. இப்படிப்பட்ட ஒரு ஆபத்திற்கு தங்களை ஆயத்தப்படுத்தாமலே வச்சுக்கிட்டாங்க.
2: So they were not prepared for such kind of storm.
1: அதனால தான் பிரசங்கியின் புத்தகம் 8:11 பார்க்கும் பொழுது,
2: If you read Ecclesiastes chapter 8 and verse 11.
1: 8:11.
2: 8:11.
1: துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியினால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறதுன்னு பாரு.
2: Because the sentence against an evil work is not executed speedily, therefore the heart of the sons of men is fully set in them to do evil.
1: துர்க்கிரியைக்கு நிச்சயமா பலன் இருக்கு.
2: So there is a reward for every evil work.
1: ஆனா அது சீக்கிரமா நடக்கல.
2: But it is not executed speedily.
1: அதனால இவங்க என்ன நினைச்சாங்க தெரியுமா?
2: Therefore what did they think?
1: இந்த ஞானம் சும்மா இப்படி தான் எச்சரிப்பு கொடுத்துட்டே இருக்கும்.
2: This wisdom will just keep on giving
1: us. சொன்னதே திரும்ப திரும்ப இப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம்.
2: It will just keep on repeating what it says.
1: இப்படி தான் இவ்வளவு நாளா நாங்க கேட்டுகிட்டு இருக்கோம்.
2: We were listening to it so far.
1: ஆபத்து வருது எங்க வருது ஒண்ணும் வரல.
2: It says there's a danger but we don't encounter any danger.
1: நம்ம எத்தனை முறை இதெல்லாம் பார்த்துட்டோம்.
2: We have seen this many times.
1: அதெல்லாம் ஒண்ணும் வராது.
2: Nothing can happen to us.
1: அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது.
2: Nothing will happen to us.
1: ஒரு துணிகரம் வந்துச்சாம்.
2: That's a daring attitude.
1: ஆனா வேதம் சொல்லுது.
2: But the Bible says
1: இவங்க துணிகரம் கொண்டாலும்
2: though they are daring
1: varra aabath nikka poradilla
2: this danger will not stop
1: the tear and the sulalai marinadu
2: suddenly the climate changed
1: jnanathirku nam sevi kodukka vendiya avasiyam priyamanavargale
2: it is very necessary for us to listen to the voice of wisdom why
1: inda kaalam endraikkum tendrala irukkadu
2: because the time will not be a gentle wind
1: jnanam eppozhudum sathamittu kondu maatram irukkadu
2: wisdom will not only keeping on calling all the time
1: inda jnanathin sathathirku badhilaga ஒரு சூறாவளியின் ஒரு பயங்கரமான புயலின் சத்தம் நினையாத நேரத்துல வரும்.
2: But we have to encounter a sudden sound of storm instead of this call of wisdom.
1: நோவா 120 வருஷம் எச்சரிப்பு கொடுத்தாரு.
2: Noah gave warning for 120 years.
1: ஆனால் ஒருவரும் கேட்கல.
2: But no one heard it.
1: ஆனா நினையாத நேரத்துல மழை வந்தது.
2: But suddenly the rain came down.
1: பூமியினுடைய பாதாளங்கள் பிளந்தது.
2: All the springs of the earth were
1: opened. வானத்தின் மதகுகள் திறந்தது.
2: All the springs of the earth were opened.
1: Windows of heaven were opened. எல்லா பக்கமும் தண்ணி வந்துருச்சு.
2: And water came from all ways.
1: தப்பிக்க ஒரு வழி இல்ல.
2: There is no way to escape.
1: அத்தனை பேரும் மடிந்து போனாங்க.
2: Everyone were dead.
1: நம்ம ஆண்டவர் நம்மோடு பேசுறாரு.
2: The Lord is speaking with us.
1: அவர் அன்பாய் பேசுகிற நேரம் நாம் சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டியது அவசியம்.
2: So when he speaks in a loving way, we are supposed to listen to him.
1: நிறைய வேளையில தேவ சத்தத்தை நாம் அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால
2: many times just because we hear the voice of God many times
1: anege velila devanudaya sathathukku nama adikkadi nama vande vaippu kedaikiradanaala adinudaya தீவிரத் தன்மை அதனுடைய அவசர தன்மையை நாம் அநேக வேளையில புரிந்து கொள்றது இல்ல.
2: Since we receive the voice of God many times, we don't know the intensity or the importance and value of that.
1: இந்த காலையில
2: this morning
1: காலம் சூழ்நிலை மாறுவதற்கு முன்பாக ஞானத்திற்கும் ஆலோசனைக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் செவி கொடுக்க எனக்கு கிருபை தார ஆண்டவரேன்னு
2: கேளு. Let us ask God, Lord, give me grace that I may listen to the voice of wisdom before the climate changes.
1: ஏனென்றால் காலம் மாற போகிறது.
2: Because the times will change.
1: என்ன மாறினது?
2: What did change here?
1: முதலாவது சூழ்நிலை அல்லது கால நிலை மாறினது.
2: First the climate changed here.
1: இரண்டாவது ஒரு முக்கியமான கருத்து உங்களுக்கு இதல காண்பிக்க விரும்பறேன்.
2: The second important thing I want to show here.
1: இந்த ஞானத்தினுடைய சுபாவமே மாறப்போது.
2: The next, the character of wisdom changes.
1: ஞானத்தின் சுபாவமே மாறப்போது.
2: The character of wisdom changes.
1: ரெண்டு வசனங்களை காண்பிக்க விரும்புறேன்.
2: I want to show you two verses.
1: முதலாவது நீங்கள் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரம் 26 வசனத்தை பாருங்க.
2: Look at Proverbs 126.
1: நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன்.
2: I also will laugh at your calamity. I will mock when your terror comes.
1: இப்ப 28 வசனம் பாருங்க.
2: Now come to verse 28.
1: அவர்கள் என்னை அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள். நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன்.
2: Then they will call on me, but I will not answer.
1: அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள். என்னை காண மாட்டார்கள்.
2: They will seek me diligently, but they will not find me.
1: எனக்கு இதை படித்த போல சத்தாகும் ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது.
2: When I read this, I was really shocked and I was really surprised.
1: இதற்கு முன்னால வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஞானம் வந்து ஒரு வெள்ளியை போல பொன்னை போல மிருதுவானதாக அது கூப்பிடுகிறதாக அது ஒரு மனிதனை வந்து அடைகிற ஒரு இன்பமான ஒரு காரியமாக நீங்க பார்த்துட்டு இருக்கலாம்.
2: Until this verse, you can find wisdom as something more gentle, more sweet. It is always calling and it was always pleasing to reach a man.
1: அது ஒரு இடத்துல கெஞ்சி நிக்கிற மாதிரி பார்க்கலாம்.
2: You can see that wisdom is pleasing all the people.
1: ana kaalam maarudhu,
2: but time change.
1: ala enna maatrana,
2: now what is the change?
1: Indha gnyanathinudaiya தன்மை அதனுடைய சுபாவமே மாறிருச்சு பாருங்க.
2: Here now the character of wisdom totally changed.
1: கூப்பிட்டுக்கிட்டு இருந்த ஞானம் இப்ப என்ன பண்ணுதா? தன்னுடைய வசனத்தை கேட்காதவனை பார்த்து கேலி பண்ணுதான். ஆகடியம்னா கிண்டல் பண்ணுவேன்னு அர்த்தம்.
2: This wisdom which was calling so far, it began to laugh and mock at people who did not listen to it.
1: ஒருவன் ஆபத்துல இருக்கான், ஞானத்தை கேட்காம புத்திமதியை கேட்காம ஆபத்துல சிக்கிட்டவனை பார்த்து இப்போ இது சிரிச்சுக்கிட்டு இருக்கான், நகைத்ததுன்னு வாசிக்கும்.
2: And a person who is caught in calamity and danger without listening to wisdom, now it is laughing at him.
1: இது ரொம்ப வினோதமான ஒரு சுபாவம் இது.
2: This is a strange character.
1: என்னங்க இது வந்து ரொம்ப வித்தியாசமா முன்னால தெரிஞ்சது, இப்போ அதே ஞானம் சிரிக்குது.
2: Early it appeared so different, but now it is laughing and mocking.
1: அதே ஞானம் வந்து இப்போ அது வந்து பரிகாசம் பண்ணுது.
2: The same wisdom is mocking at people now.
1: பயப்படும் காரியம் வரும்போது சிரிக்குதான், அது கிண்டல் பண்ணுதான்.
2: It says it mocks when terror comes.
1: 28 வசனத்துல அவங்க என்ன கூப்பிடுவாங்க, நான் வந்து மறு உத்தரவு கொடுக்கவே மாட்டேன்.
2: They will call on me, but I will not answer.
1: அதிகாலையில் என்ன தேடுவாங்க, ஆனா என்ன காண மாட்டாங்க.
2: They will seek me diligently, but they will not find me.
1: ஒரு காலம் வரும்,
2: there comes a time,
1: இந்த ஞானத்தின் சுபாவமே மாறிடும்.
2: The character of wisdom will change.
1: இந்த ஞானத்தையும் ஆலோசனையும் கடிந்து கொள்ளுதலையும், ஐயோ இன்னும் கொஞ்சம் கிடைச்சா பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் சொன்னா பரவாயில்லன்னு ஜனங்க தேடுவாங்களாம், ஆனா அது வந்து கூப்பிட்டா கூட திருப்பி பார்க்காதான்.
2: There comes a time when people will seek behind this wisdom at this rebuking at this counsel, but even if we call towards it, it will not turn back.
1: அதிகாலையில தேடுவாங்களாம் ஞானத்தை, ஐயோ நம்ம காலையிலேயே ஞானத்தை தேடணும்.
2: They will
1: ஞானத்தை காணவே மாட்டாங்களாம்.
2: They will seek wisdom early in the morning, but they cannot find it.
1: பிரியமானவர்களே, ஞானம் நம்மிடத்துல அன்பாக பரிவாக நம்மிடத்துல கரிசனையோடு நம்மகிட்ட வரும்போது அதை நம்ம ரிஜெக்ட் பண்ணுவோமானா, ஒரு நாள் ஒரு காலம் மாறப்போது இதே ஞானம், இதே ஆலோசனை, இதே கடிந்து கொள்ளுதல், இதே புத்திமதி ஒரு நாள் நம்முடைய ஆபத்தை பார்த்து அது சிரிக்கும்.
2: My dear ones, when wisdom comes, calls towards and comes to us, but when we reject it, the same wisdom, the same counsel, the same understanding, the same instruction will mock and laugh at us.
1: நாம கூப்பிட்டா கூட பதிலே சொல்லாது.
2: It will not even respond if you call it.
1: நான் ஆலோசனை இப்ப பெற்றுக்கொள்றேன், இப்ப பெற்றுக்கொள்றேன், இப்ப நான் கேட்டுக்கிறேன்னு சொன்னா கூட அது பேசவே பேசாது.
2: Even if you say I will receive your counsel now, I will receive your knowledge and wisdom now, but it will never speak.
1: அவர்களை நோக்கி கூப்பிடுவாங்க, நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன்.
2: They will call on me, but I will not answer.
1: எனக்கு இது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது.
2: This was really shocking me.
1: ஞானத்தின் உறைவிடம் தேவன்.
2: The Lord is the shelter of wisdom.
1: ஞானத்தின் சத்தம் என்பது தேவனுடைய சத்தம்.
2: The voice of wisdom is the voice of God.
1: அவர்தான், அவரிடத்திலிருந்தான் ஞானம் இறங்கி வருது.
2: Wisdom descends from him.
1: இந்த ஞானம் நம்முடைய தேவன், அவருடைய சுபாவத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவர் இப்படிப்பட்டவர் கிடையாது.
2: When you see the nature and character of a God, he is not of such sort.
1: நீங்கள் 65 சங்கீதம் 2 வசனம் வாசித்தீங்கன்னா,
2: read Psalm 65 verse 2.
1: ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் உம்மிடத்திலே வருவார்கள்னு போட்டிருக்கு.
2: We read, oh you who prayer, to you all flesh will come.
1: அவர் எப்பொழுதும் என்ன பண்றாரு, ஜெபத்தை கேட்கிறவர்.
2: He is the one who always hears a prayer.
1: நீங்கள் எபிரேயர் 4 அதிகாரத்துக்கு வருவீர்களானா,
2: if you come to Hebrews chapter 4,
1: 14 முதல் 16 வசனங்களை வாசித்தால்,
2: verses 14 to 16,
1: வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு எனும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால் நாம் பண்ணின அறிக்கை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம்.
2: Seeing then that we have a great high priest who has passed through the heavens, Jesus the Son of God, let us hold fast our confession.
1: நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார்.
2: For we do not have a high priest who cannot sympathize with our weaknesses, but was in all points tempted as we are, yet without sin.
1: ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டிலே சேரக்கடவோன்னு போட்டிருக்கு.
2: It is written, let us therefore come boldly to the throne of grace, that we may obtain mercy and find grace to help in time of need.
1: அவருடைய தன்மை என்ன?
2: What is his nature?
1: ஜெபத்தை கேட்கிறவர்.
2: He is the one who hears our prayer.
1: நமக்காய் பரிதபிக்கிறவர்.
2: He is the one who pleads for us.
1: நாம் எப்பொழுது வந்தாலும் சேர்த்து கொள்ளுகிறவர்.
2: He is the one who gathers us whenever we come to him.
1: அவர் நமக்காக வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு ஏறி சென்ற பிரதான ஆசாரியர்.
2: He is a high priest who passed to the heavens into the heaven.
1: அவர் இப்படிப்பட்டவர் ஒரு நாள் என்ன செய்ய போறாருன்னா, நம்முடைய துன்பத்தை கண்டு நகைக்க போறாரு.
2: But God of this character will one day mock at our trouble.
1: நாம் கூப்பிட்டாலும் செவி கொடுக்க மாட்டார்.
2: Even when we call at him, he will never listen to us.
1: இது ஒரு கற்பனை காரியம் கிடையாது, உண்மையான காரியம்.
2: This is not something imaginary, this is reality.
1: நீங்கள் மத்தேயு 25 அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
2: If you come to Matthew 25,
1: அங்கே புத்தி இல்லாத ஐந்து கன்னிகைகளை குறித்து நாம் பார்க்கிறோம்.
2: Here you can read about the foolish virgins.
1: அவங்க என்ன செய்தாங்கன்னா, அவங்க எச்சரிப்பை பெற்றோம், மணவாளன் வரப்போகிறார் என்று அறிவிப்பை அவங்க கேள்விப்பட்டோம். அவங்க எண்ணெய் ஆயத்தம் பண்ணல.
2: Here they being received that their groom is coming, but they have not prepared with the oil.
1: எண்ணெய் ஆயத்தம் பண்ணாமலே போய் தூங்க போயிட்டாங்க.
2: They went to sleep without preparing oil.
1: முடிவு என்ன?
2: What is the end?
1: திடீரென்று ஒரு சத்தம் வந்தது. மணவாளன் வந்து விட்டார் அப்படின்னு சத்தம் வந்தது.
2: Suddenly they heard a voice that the groom has arrived.
1: இப்ப போறாங்க புத்தி உள்ள கன்னிகைகள்கிட்ட போய், எங்களுக்கு எண்ணெயை கொடுங்க, எண்ணெயை கொடுங்க.
2: Now they went and asked to the wise virgins to give the oil.
1: எங்கட்ட எண்ணெய் இல்ல.
2: We don't have oil.
1: நீங்க வேணா கடையில போய் வாங்கிக்கங்க.
2: You can get it from shop.
1: கடைக்கு போலாம்னு பார்த்தா கடையெல்லாம் அடைச்சிருச்சு.
2: If they want to go to shop, it is closed
1: already. காலம் கடந்து போயிருச்சு.
2: The time has now gone away.
1: கடை திறக்கிற நேரம் எல்லாம் முடிஞ்சு போச்சு.
2: The time when the shops are open is gone.
1: ஒரு நாள் வந்து கேட்கும்போதெல்லாம் எண்ணெயை கொடுத்திருந்த கடைக்காரன் கடையை முடிச்சு போயிட்டான்.
2: The shopkeeper wants to give oil whenever you ask is closed now.
1: வாய்ப்புகள் எல்லாம் அடைக்கப்பட்டது.
2: All the opportunities are closed now.
1: அங்கங்க தேடுறதுக்குள்ள மனமாளன் வந்துட்டாரு. புத்தி உள்ள கன்னிகைகள் உள்ள போயிட்டாங்க. கதவு அடைக்கப்பட்டது.
2: By the time they search for this oil, the groom has arrived and the door is shut and all the wise virgin alone entered in.
1: இப்ப போய் அவங்க கதவை தட்டறாங்க.
2: Now they go and knock the door.
1: எங்களுக்கு திறந்தருளும்.
2: Please open the door. Please open the door.
1: அன்புள்ள மனவாளன், ஆசையாய் பார்த்த மனவாளன் இப்ப அவங்களை ஆசையா பார்க்கல.
2: The loving groom who saw them with love never saw them with love now.
1: அவர்களை தேடி வந்தவர் இப்ப அவர்களை நிராகரித்தார்.
2: The one who came seeking them rejected them now.
1: அவர் கதவை திறக்கல.
2: He did not open the door.
1: கதவை திறக்கல.
2: He did not open the door.
1: அன்பானவர்களே,
2: my dear ones,
1: ஞானத்தினுடைய தன்மை ஒரு நாள் மாறும்.
2: The character of wisdom will change one day.
1: நாம நினையாத நேரத்துல அது மாறும்.
2: It will change at time when we don't even expect.
1: நாம கூப்பிட்டாலும் அது பதில் கொடுக்காது.
2: Even if we call on it, it will not answer.
1: தேடினாலும் நமக்கு கிடைக்காது.
2: Even if we seek it, we cannot find it.
1: பல வருஷங்களுக்கு முன்பாக,
2: many years ago,
1: டைட்டானிக் என்று சொல்லப்படுகிற உலக புகழ்பெற்ற ஒரு கப்பல் பயணித்தது இங்கிலாந்திலிருந்து அமெரிக்காவுக்கு.
2: There was a very popular ship named Titanic that traveled from England to America.
1: அதுல ஏறத்தாழ 2200 பேர் பயணம் பண்ணி கொண்டிருந்தாங்க.
2: There were around 2200 people who traveled in that.
1: உலகத்தினுடைய மிகப்பெரிய செல்வந்தர்கள் அதுல பயணம் பண்ணாங்க.
2: All the rich men of this world traveled in that.
1: அதுல அத்தனை வசதிகள் சௌகரியங்கள் இருந்தது.
2: It had all the sophistications and all comfort in it.
1: அந்த பயணம் தொடர்ந்து கொண்டிருந்த பொழுது,
2: when the journey was continuing,
1: நடு கடலிலே சென்று கொண்டிருந்த பொழுது,
2: as it was going in the middle of the sea,
1: சுற்றியுள்ள அநேக கப்பல்கள் ஒருவருக்கொருவர் எச்சரிப்பு செய்திகளை அவங்க பரிமாறி கொண்டார்கள்.
2: All of the ships that were surrounding them, they were actually exchanging voices of warning with each other.
1: ஓ, இங்க வந்து நிறைய பனி பாறைகள் இருக்குது.
2: Here you can find icebergs.
1: வேகத்தை குறைங்க.
2: You minimize your speed.
1: வேகத்தை குறைங்க.
2: You reduce your speed.
1: எச்சரிப்பா இருங்க.
2: Be very careful.
1: கண்காணிப்பு அதிகரிங்க.
2: You be very careful and notice
1: it. எச்சரிப்பா ஜாக்கிரதையா இருங்க.
2: You should be very vigilant and very careful.
1: இந்த செய்தி டைட்டானிக் வந்தது.
2: And this news came to Titanic as well.
1: டைட்டானிக் அந்த செய்தியை அந்த மனுஷன், அந்த பிலிப்ஸ் என்று சொல்லுகிற ஒரு டெலிகிராப் இருக்கிறவர், அவர் என்ன பண்ணார் தெரியுமா?
2: The one who looks after telegraph named Philip, what did he do?
1: அவர் வாங்கின உடனே இந்த டெலிகிராமை வாங்கிட்டு பார்த்தாராம். ஐஸ்பர்க் அஹெட், ஸ்லோ டவுன் அப்படின்னு பார்த்த உடனே அவர் சொன்னாராம், இது நம்ம கப்பல் கிடையாது, இது மத்தவங்களுக்கு இருக்கும். நம்ம கப்பல் ரொம்ப பலமான கப்பல், இது நமக்கெல்லாம் இந்த எச்சரிப்பு தேவையில்லை.
2: So when he received and saw the telegram message saying that iceberg ahead slow down, he thought it is not for our ship, this will not affect us, it is for other ships.
1: இது நம்ம கால்ல போய் கொடுத்துக்கலாம், ஒண்ணும் அவசரம் கிடையாது.
2: So this we can give it in the morning, it is not a hasty thing to give.
1: கப்பல் முழு வேகத்துக்குள்ள சென்று கொண்டிருந்தது.
2: The ship was going at a very swift way.
1: ஆனால் ஒரு பெரிய பனி மலை அவர்களுக்கு முன்பாக இருந்தது.
2: But there was a big iceberg before them.
1: பக்கத்துல போகும்போது கண்டுபிடிச்சாங்க.
2: Only when they neared it, they happened to find it.
1: போன வேகம், கப்பலினுடைய அளவு, அவங்க நினைத்தபடி கப்பல் திரும்ப முடியல.
2: The speed that they went with and the size of the ship, they could not turn the way they can.
1: அந்த பனிப்பாறையில போய் இந்த கப்பல் மோதியது.
2: It went and hit the iceberg.
1: அதனுடைய சைடுல வந்து ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டது.
2: There was a great opening or a crack on the side of the ship.
1: உறைந்த தண்ணீர் வந்து உள்ளே பீச்சி கொண்டு வந்தது.
2: The frozen water began to enter into the ship.
1: அதே பிலிப்ஸ் என்று சொல்லுகிற அந்த மனுஷன் சுற்றியுள்ள அத்தனை கப்பல்களுக்கு SOS மெசேஜ் அதாவது எமர்ஜென்சி மெசேஜ் அடிச்சாரு.
2: The same telegraph Philip, he sent SOS emergency message to all of the ships.
1: ஐயோ எங்களை காப்பாற்றுங்க.
2: Come and save us.
1: நாங்க இந்த மாதிரி பனிப்பாறையை மோதிட்டோம்.
2: We have stuck an iceberg.
1: நாங்க வந்து பெரிய ஆபத்துல இருக்கிறோம்.
2: And we are in a great danger.
1: கப்பல் தண்ணீர்ல நிறையுது.
2: Now the ship is sinking.
1: எல்லா இடமும் அவங்க அனுப்புனாங்க.
2: They sent the message to everyone.
1: ஆனா உங்களுக்கு தெரியுமா?
2: But you know?
1: சுற்றி இருக்கிற நிறைய கப்பல்கள் இவங்க சொன்ன செய்தியை நம்பவே இல்ல.
2: Most of the ships surrounding them did not believe the message.
1: இவர்கள் எத்தனையோ ஆபத்திற்கான எச்சரிப்பு மணிகளை அடித்தாலும் யாருமே கேட்கல.
2: Though they rang these emergency bells, no one gave heed to it.
1: சில கப்பல்கள் சிரித்ததாம்.
2: Some ships began to mock at them.
1: நம்மட்ட சும்மா விளையாடுறாங்க.
2: They just playing with us.
1: சும்மா நம்மட்ட கிண்டல் பண்றாங்க.
2: They just mocking with us.
1: சில பேர் வந்து அவங்க கடக்கட்டும் அப்படினு சொல்லிட்டு போயிட்டாங்க.
2: Some people say let them suffer and they left.
1: முடிவென்ன தெரியுமா?
2: You know what was the end?
1: அவர்களை காப்பாற்றும்படி ஒரே ஒரு கப்பல் வந்தது. கார்பாத்தியா என்ற ஒரு கப்பல் வந்தது. அந்த கப்பல் வந்து சேர்றதுக்கு முன்னால 1500 பேர் அந்த கடலுக்குள்ள மூழ்கி மரிச்சிட்டாங்க.
2: Only one ship named Carpathia came to save them, but before it reached them there were 1500 people who were dead by being sinking.
1: Who were drowned and died. வெறும் 700 பேர் மட்டும் தான் காப்பாற்றப்பட்டாங்க.
2: Only 700 people were saved.
1: என்ன வேதனை?
2: Now how painful it is.
1: எத்தனையோ எச்சரிப்புகள் வந்தது.
2: Having received many warnings.
1: ஆனா அதை கேட்கல.
2: But they never heard it.
1: எச்சரிப்பு கொடுத்தவங்களே, நலன் விரும்பினவர்களே, இப்பொழுது கூப்பிட்டாலும் பதில் கொடுக்கல.
2: People who gave warnings, people who had a concern about them did not even listen.
1: ஆண்டவர் நம்ம மேல் அன்புள்ளவராக பேசிக்கொண்டே இருக்கிறார்.
2: Even our Lord being loving always speaks to us.
1: ஆனா என்ன எதிர்பார்க்கிறார்னா,
2: what does he expect?
1: எச்சரிப்பை கேளுங்கள்.
2: You listen to this warning.
1: நாம எச்சரிப்பை கேட்கும்போதுதான் கர்த்தர் நம்முடைய சத்தத்தையும் கேட்கிறார்.
2: Only when we listen to the warning, God will also hear our voice.
1: நீங்கள் நீதிமொழிகள் 28:9 வாசித்தால்,
2: If you read Proverbs 28:9,
1: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது.
2: One who turns away his ear from hearing the law, even his prayer is an abomination.
1: வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கிறவனுடைய ஜெபம் அருவருப்பானது.
2: One who turns away his ear from hearing the law, even his prayer is an abomination.
1: ஆம்.
2: Yes.
1: நம்முடைய ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பா இருக்க கூடாது.
2: Our prayer should not be abomination to God.
1: அவர் கேட்க மாட்டேன் காதை திருப்பிர கூடாது.
2: He should not turn his ear saying that I will not listen to you.
1: அவருடைய வேதம் நம்முடைய காதுல துணிக்கும் போது அதை நாம் கேட்டு செய்வோமானால்,
2: When his word is being heard in our ears, if we listen and do accordingly,
1: நிச்சயமாகவே நாம் கூப்பிடும் போதும் கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார்.
2: And surely when we also call, God will listen to us.
1: யோவான் 15:7 வாசிக்கிறோம்.
2: John 15:7 says,
1: நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டு கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும்.
2: If you abide in me and my words abide in you, you will ask what you desire and it shall be done for you.
1: நாம் அவரிலே அவருடைய வசனத்திலே நிலைத்திருந்தா கேட்கிறத கர்த்தர் செய்வார்.
2: If we abide in him and abide in his words, then God will do what we desire and ask for.
1: முதலாவது நான் சொன்னேன்.
2: First I told you.
1: சூழ்நிலை முழுவதுமாக மாறிவச்சு.
2: First the climate changed entirely.
1: இரண்டாவது இந்த ஞானத்தின் தன்மை, அது அன்பின் தன்மை, கேட்கக்கூடாதபடி பரிகாசம் பண்ணுகிற ஒரு தன்மையாக மாறினது.
2: Second, the character of wisdom which was earlier listening now began to mock. It changed totally.
1: கடைசியாக ஒன்று மாறுது பாருங்க.
2: At last one more thing changes.
1: அவருடைய பின் விளைவுகள்ல ஒரு பெரிய மாற்றம் வந்தது.
2: The consequence changes.
1: 29 வசனம் முதல் 31 வசனம் வரைக்கும் நீதிமொழிகள் முதலாம் அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா,
2: Proverbs 1:29-31
1: அங்கே வாசிக்கிறோம், அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள், என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதல் எல்லாம் அசட்டை பண்ணினார்கள், ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள்.
2: Because they hated knowledge and did not choose the fear of the Lord, they would have none of my counsel and despise my every rebuke. Therefore they shall eat the fruit of their own way and be filled to the full with their own fancies.
1: அதிலே எனக்கு என்னை கவர்ந்த வார்த்தை 31 வசனம்.
2: The word that attracted me is in verse 31.
1: அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்.
2: They shall eat the fruit of their own way.
1: இன்னொரு விதமாய் சொன்னால்,
2: In other ways,
1: அவர்கள் தெரிந்து கொண்ட பாதைக்கேற்ற கனியை அவர்கள் தான் சாப்பிடணும்.
2: They should eat the fruit that they have chosen in their way.
1: ரொம்ப இது வேதனையா இருக்கு, ஆனா இது கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம்.
2: This is really painful, but this is something where we have to notice.
1: நமக்கு முன்பாக ஆண்டவர் ஞானத்தையும் அதே வேளையில துன்மார்க்கனுடைய மதியினத்தையும் நமக்கு முன்னாடி வைக்கிறாரு.
2: God sets before us wisdom on one side and also foolishness of wicked on the other side.
1: நாம எதை தெரிந்து கொள்ள போறோம்ன்றதை கர்த்தர் பார்க்கிறாரு.
2: God looks us which we choose.
1: கர்த்தருடைய ஞானத்தை ஒரு மனுஷன் தெரிந்து கொள்வானானால்,
2: If a man chooses the wisdom of God,
1: ஆண்டவர் அவனுக்கு பலனை கொடுக்கிறாரு.
2: God gives a reward for that.
1: துன்மார்க்கனுடைய மதியனத்தை தெரிந்து கொண்டாலும் பலனை கொடுக்கிறாரு.
2: God will also give a reward if you choose the foolishness of the wicked.
1: ஆனா நல்லா கவனிங்க.
2: But listen carefully.
1: நாம ஞானத்தை தெரிந்து கொள்றோமா மதியனத்தை தெரிந்து கொள்றோமான்றது மாத்திரம்தான் நமக்கு ஆண்டவர் கையில உரிமை கொடுத்திருக்கிறாரு.
2: But God has given the right only to choose whether wisdom or foolishness.
1: ஆனா அதுல பின்விளைவை நாம தெரிந்து கொள்ள முடியாது.
2: But we cannot choose consequences.
1: நான் இப்ப கொஞ்சம் தீமை செஞ்சுட்டு பின்னால் நாளைக்கு நன்மை அனுபவிப்பேன் அப்படி கிடைக்காது.
2: So it's not that way that where I do evil now and enjoy the goodness later.
1: நம்மை விதைக்கிற வரைக்கும் தான் கர்த்தர் நம்மட்ட உரிமையை கொடுத்திருக்கிறாரு.
2: God has given us the right until we sow it.
1: ஆனா என்ன விளைய போகுது அப்படின்றத அந்த உரிமையை அதை தெரிந்தெடுக்கிறத கர்த்தர் நம்மட்ட கொடுக்கல.
2: But God has not given the choice or right to choose what it will bring out.
1: You have the right to choose what you do, but you don't have the right to choose your consequences. பின்விளைவுகள் எப்படி இருக்கும்னு

0: 6 verses 7 and 8 says
1: மோசம் போகாதிருங்கள்
0: Do not be deceived
1: தேவன் தம்மை பரிபாசம் பண்ண விட்டார்
0: God is not mocked
1: மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான்
0: For whatever man sows that he will also reap
1: தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினாலே அழிவை அறுப்பான்
0: For he sows to his flesh will of the flesh reap corruption
1: ஆளி ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான்
0: But he who sows to the spirit will of the spirit reap everlasting life
1: ஆம் இந்த நீதிமொழிகள் நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு
0: This proves a great warning to us
1: அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்
0: They shall eat the fruit of their own way
1: தங்கள் யோசனையினாலேயே திருப்தி அடைவார்கள்
0: and they will be filled to the full with their own fancies
1: நமக்கு வரப்போகும் பின்விளைவுகளை கொஞ்சம் நம்ம யோசிப்போமானா நம்ம விதைப்பிலே ஜாக்கிரதை ஆயிடுவோம்
0: if you think about the consequences that will encounter that you will encounter we will be very careful even while we sowing
1: நம்ம சபையில் ஆண்டவர் கிருபையினால கடந்த 7 வாரங்கள் நான் வந்து பின்விளைவுகளை பற்றி செய்தி கொடுத்தேன்
0: by the grace of god in a church i gave a 7-part series about consequences
1: நீங்கள் பிரசங்கி 10 அதிகாரம் 8 ல இருந்து 9 வசனங்கள்ல இருந்து பேசினேன்
0: i spoke from ecclesiastes chapter 10 verses 8 and 9
1: படுகுழியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான்
0: he would dig a pit will fall into it
1: அடைப்பை பிடுங்குகிறவனை பாம்பு கடிக்கும்
0: and whoever breaks through a wall will be bitten by a snake
1: கல்லுகளை பெயர்க்கிறவன் அவைகளால் கவிழ்க்கப்படுவான் காயப்படுவான்
0: he who quarry stones may be hurt by them
1: மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான்
0: and he who splits wood may be endangered by it
1: ஒவ்வொருத்தனும் எதை செய்வதற்கும் ஆண்டவர் வேண்டிய சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார்
0: god has given the liberty and freedom for every man to do whatever he want
1: நம்முடைய கையினால் எந்த கிரியையும் செய்யலாம்
0: we can do any work through our hands
1: நம்முடைய கண்களால் எதையும் பார்க்கலாம்
0: we can see anything through our eyes
1: நம்முடைய காதுகளால் எதையும் கேட்கலாம்
0: we can hear anything through our ears
1: நம்முடைய இருதயத்துல எதை வேணாலும் யோசிக்கலாம்
0: we can think anything from our heart
1: நம்முடைய நேரத்தை எப்படி வேணா செலவழிக்கலாம்
0: we can spend our time in any ways
1: நம்முடைய பணத்தை எப்படி வேணா செலவழிக்கலாம்
0: we can spend our money any ways
1: நம்முடைய பலத்தை எப்படி வேணா செலவழிக்கலாம்
0: we can spend our strength in any ways we want
1: அதெல்லாம் கர்த்தர் தடுக்க போறது இல்ல
0: but god is not going to obstruct anything
1: ஆண்டவர் அதற்கெல்லாம் full freedom கொடுத்திருக்கார்
0: god has given full freedom for that
1: நல்லா கவனிங்க
0: listen carefully
1: கர்த்தர் நம்மள வந்து யாரையுமே ஒரு பொம்மையை போல ஆண்டவர் உருவாக்கல
0: god did not create anybody like a robot
1: இந்த பொம்மையை பாத்திருக்கீங்களா கரடி பொம்மை ஒன்னு இருக்கு குரங்கு பொம்மை ஒன்னு இருக்கு பாத்திருக்கீங்களா
0: you have this dolls like teddy bears
1: ஒரு கீ கொடுத்தீங்கன்னா அந்த கீயுடைய இது ஸ்ட்ரெங்த் முடி இருக்கு டப்ப டப்ப டப்ப டப்ப டப்ப அடிச்சிட்டே இருக்கும்
0: if you give key to those dolls they will keep on beat the drum until the key is
1: அது வேற எதுமே செய்யாது
0: it will not do anything else
1: the toy train னு இருக்கு பாத்திருக்கீங்களா
0: you have something called toy train
1: அது என்ன பண்ணுன்னா ஆன் பண்ணி விட்டீங்கன்னா போதும்
0: if you switch it on
1: அந்த பேட்டரி காலி ஆகற வரைக்கும் தனக்கு போட்ட தண்டவாளத்துல சுத்தி சுத்தி சுத்தி பல ஆயிரக்கணக்கான முறையான கூட சுத்தி வந்துட்டே இருக்கும்
0: it will keep on circling around in the track that is set before is until the battery drains
1: adu vittu adu veliya varadu
0: it cannot come out of the track
1: adu baatukku seiyiradhu senjikitte irukku
0: it will keep on doing the same thing
1: adukku thanakku thanakkunu oru suyamana oru ennamo aalosanaiyo thittamo valiyo kediyadu
0: it doesn't have any kind of his own thought or own or plans or ideas or purpose
1: enna program pannirukko adha program senjikitte irukku
0: it will do what it is programmed with
1: ana manushan aandra appadi padaikala
0: but god did not create a man in such
1: Namla
0: a way
1: toy train mari padaikala
0: god did not create man like a toy train
1: namakkulle therindedukkum thanmaiye karthar koduthirukkar
0: god has given the nature of choosing in us
1: இது ஒரு தெய்வீக தன்மை
0: this is a divine nature
1: இது நமக்குள்ளே ஆண்டர் கொடுத்த மிகப்பெரிய சுயாதீனம்
0: this is a great freedom that god has given to us
1: இந்த போல ஒரு சுயாதீனத்தை உலகத்துல எந்த பிராணிட்டி ஆண்டர் கொடுக்கல
0: god has not given such kind of liberty and freedom to any other creatures in this world
1: எல்லா மிருகங்களை பாருங்களே
0: look at all the animals
1: அதுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கும்
0: they have their own restrictions
1: அதுக்கு மிஞ்சி அதால இருக்கவே முடியாது
0: it cannot do anything beyond that
1: உதாரணமா பாருங்க
0: for example
1: மிருகங்களுக்குன்னு ஆண்டவர் வந்து ஒவ்வொரு மிருகத்தையும் உயிர் வாழ்றதுக்குன்னு ஒரு இடத்தை வச்சிருக்கிறார் அந்த இடத்தை தாண்டி அது வேற இடத்துக்கு போச்சுனா அது மரிச்சு
0: For example God has set a particular place for each animals to live in if it leaves that place it will die
1: நீங்க அதனால தான் பாத்தீங்கனா பனி பிரதேசங்கள்ல அதுக்குன வாழ்ற மிருகங்கள் இருக்கும்
0: That's why you can find those polar bears which lives one in polar poles
1: அத கொண்டு போய் நீங்க நம்ம நாட்டுல விட்டீங்க உடனே செத்து போய்டும்
0: If you bring it in our country it will die immediately
1: சில வேளையில பாத்தீங்கனா நல்ல காடுகள்ல நல்ல வெயில்ல நல்ல அனல்ல வாழ்ற மிருகங்கள் இருக்கும்
0: So there are some animals that lives in hot summer weather
1: அது நல்ல பலமுள்ள மிருகங்களா இருக்கும்
0: They might be very strong animals
1: அத கொண்டு போய் பனியில விடுங்க
0: you just leave them in a polar poles
1: அத போய் கோல்ட் எடுத்து விட்டினா உடனே இறந்து போய்டும்
0: if you leave them in cold countries it will die immediately
1: ஆனா மனுஷنا பாத்திருக்கீங்களா
0: but have you seen man
1: எந்த ஒரு இடத்தை விட்டு வச்சிருக்கானோ
0: has he spared any place
1: ஒரு இடம்
0: any place
1: பனி பிரதேசல பார்த்தினா உட்கார்ந்திருப்பான்
0: if you see in cold countries he will be there
1: மலை பிரதேசல உட்கார்ந்திருப்பான்
0: if you see in mountains he will be present
1: நீங்க வனாந்திரத்துல போனா உட்கார்ந்திருப்பான்
0: even the desert a man is present
1: இமயமலைக்கே போனா அங்கேயும் ஒருத்தன் உட்கார்ந்திருப்பான்
0: even if you go to himalayas you can find a man
1: ஒரு இடம் விட்டு வைக்கிறது

0: He has not left any place.
1: எங்க வேணுமோ அவன் வந்து வாழ்றதுக்கு தெரிந்து கொள்ளலாம்.
0: He can choose any place to live.
1: ஏ குற ரெண்டு நாள் ஆகும் செட் ஆகிறதுக்கு உட்கார்ந்துருவான் அங்க போய்.
0: It may take two times for him to set into that place.
1: எல்லா இடத்துக்கும் மாற்றிக் கொள்வான்.
0: He can accustom himself easily.
1: சாப்பிடுறத பாத்திருக்கீங்களா?
0: Have you seen him eating?
1: எல்லா மிருகத்துக்கும் ஆண்டவர் ஒரு டயட் வச்சிருக்காரு. அந்த டயட்டை தாண்டி சாப்பிடாது.
0: God has set a particular diet for every animal.
1: நீங்க மாட்டுக்கு வந்து என்னதான் பசி எடுத்தாலும் கறி போடினா சாப்பிடாது.
0: No matter how much of a cow may be hungry, if you feed it with meat, it will not eat it.
1: அதே நேரத்துல புலிக்கு என்னதான் சாகர பசி வந்தாலும் இலைய தின்னது.
0: At the same time, even if a tiger is hungry to death, if you feed it with grass, it will not eat it.
1: சிலது lifelong vegetarian, சிலது lifelong non-vegetarian.
0: Certain animals are lifelong vegetarian, some are lifelong non-vegetarians.
1: மனுஷன் மட்டும்தாங்க எதையுமே விட்டு வைக்கிறது இல்ல.
0: But man is the one who have not spared anything.
1: மனுஷனே கூட
0: தின்னுடும்
1: ஒரு காலம்
0: வாழ்க்கையின்
1: பாதையை தெரிந்து கொள்றதுக்கும்
0: you want to give a choice, I give it to you.
1: Anal.
0: But
1: இது ஒவ்வொருக்கு ஒரு பின்விளைவு இருக்கு.
0: But there's a consequence for everything.
1: நீ நன்மையை விதைக்க முடியும், தீமையை விதைக்க முடியும்.
0: You can sow good and at the same time you can sow evil.
1: நீ மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி விதைக்க முடியும், ஆவிக்கு ஏற்ற மாதிரி விதைக்க முடியும்.
0: You can sow according to flesh at the same time you can sow according to spirit.
1: நான் சொல்லுவேன்.
0: I tell you.
1: நான் விதைப்பிலே கவனமா இருப்பேன் ஆனால்
0: If I'm careful in sowing
1: முடிவிலே கனம் பெற்றவனாய் இருப்பேன்.
0: I will be honorable at the end.
1: இந்த காலையில கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்க ஜீவிய நாட்களில் நாம் எதை விதைக்கிறோம்?
0: So in the time that God has given us in this world, what are we sowing?
1: எதை கவனிக்கிறோம்?
0: What are we looking at?
1: எதை ஏற்றுக்கொள்றோம்?
0: What are we accepting?
1: எதற்கு நம்முடைய செவியை சாய்க்கிறோம்?
0: And to which do we turn our ears?
1: கர்த்தர் விரும்புறாரு.
0: God desires.
1: நீ ஞானத்துக்கு இப்பமே செவி கொடுத்துப்பா.
0: Listen to this wisdom now.
1: ஒரு நாள் இந்த குரல் புயலாக மாறப்போது.
0: One day this will become a grievous one.
1: ஒரு நாள் உன்னிடத்தில் அன்பா பேசிக் கொண்டிருந்தது உன்னுடைய ஆபத்தை கண்டு சிரிக்க போது.
0: One day this one which was speaking so loving to you will mock at your terror.
1: இன்றைக்கு உன்னிடத்தில் கெஞ்சிட்டு இருக்கிறது ஒரு நாள் உனக்கு பின்விளைவா வரப்போது.
0: This one which was pleading once will come as a consequence to you.
1: அவை நீ என்ன செய்யணும்?
0: So what is supposed to do?
1: ஞானத்தை நீ முதலாவது கண்டடை.
0: First you should find wisdom.
1: இரண்டாவது ஞானத்தை கனப்படுத்து.
0: Second respect wisdom.
1: மூன்றாவது ஞானத்தை ஏற்றுக்கொள்.
0: And be ready to accept wisdom.
1: வாழ்க்கையில தேவனுடைய ஆலோசனைக்கு இடம் கொடு.
0: Always give way room for wisdom in your life and your heart.
1: முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும்.
0: And the end will be a blessing.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி ஆண்டவரே எனக்கு கொடுக்கிற எச்சரிப்பு, எனக்கு கொடுக்கிற ஆலோசனை, எனக்கு கொடுக்கிற கடிந்து கொள்ளுதல், எனக்கு கொடுக்கிற புத்திமதி, இதை மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்றேன்.
0: Lord, in the first day of September, Lord, I accept all the wisdom, all the knowledge, all the counsel, all the instruction that you give me, Lord.
1: அதை நான் விலையுள்ளதாக நான் ஏற்றுக்கொள்றேன்.
0: Lord, I accept it as a valuable one. Why?
1: என் முடிவு ஆசீர்வாதமா இருக்கணும்.
0: Because my end should be a blessing.
1: என்னோட முடிவு மிகுந்த பலனா இருக்கணும்.
0: Because my end should be profitable.
1: எத்தனை காலங்கள் மாறினாலும்
0: No matter how times may change.
1: நான் நிலைத்திருக்கிறவனா இருக்கணும்.
0: I should be a person who stands firm.
1: 33 வசனம் பாருங்க. கடைசி வசனம் 1:33.
0: Look at verse 33 chapter 1 verse 33.
1: எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பார்.
0: But whoever listens to me will dwell safely and will be secure without fear of evil.
1: காலம் மாறும்,
0: times will change.
1: ஞானத்தின் குணம் மாறும்,
0: the character of wisdom will change.
1: ஒரு நாள் பின்விளைவுகள் வந்து நிற்கும்,
0: one day the consequence will come.
1: ஆனால்
0: But
1: ஞானத்திற்கு செவி கொடுக்கிறவன் விக்கினமின்றி பயமின்றி அவன் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாய் வாசம் பண்ணுவான்.
0: But whoever listens to wisdom will dwell safely and will be secure without fear of evil.
1: இந்த காலையில கர்த்தர் நம்ம ஆபத்து இல்லாம நம்ம பத்திரமா இருக்கணும் ஆண்டவர் விரும்புறாரு.
0: This morning the Lord wants us to be safe without any terror.
1: நாம பயப்படாம வாழணும்னு விரும்புறாரு.
0: The Lord wants us to live without any fear.
1: நம்மை சுற்றி நடக்க போகிற ஆபத்துகள்ல இருந்து பின்விளைவுகள்ல இருந்து நாம் தப்பித்து வாழ கர்த்தர் திட்டமிட்டு இருக்கிறார்.
0: God has planned that should be escape from all the terrors, trouble and consequences surrounding us.
1: இன்றைக்கு இருதயத்தை ஞானத்தையும் புத்தியையும் ஆலோசனையையும் நான் கடிந்து கொள்ளுதலையும் ஏற்றுக்கொள்றதுக்கு என் இருதயத்தை நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே.
0: Lord, today I open my heart to receive this wisdom, knowledge, understanding, instruction and rebuking, Lord.
1: அன்பானவர்களே,
0: my dear ones,
1: இது நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில முக்கியமானது.
0: This is very important for a personal life.
1: நம்முடைய குடும்ப வாழ்க்கைக்கு இது முக்கியமானது.
0: This is also important for a family life.
1: நம்முடைய வருங்காலத்துக்கு முக்கியமானது.
0: And this is also important for our future.
1: நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலேயும் இது தன்னுடைய உண்மையான சாயத்தை ஒரு நாள் காட்டும்.
0: It will surely show its true color in every phase of our life.
1: நான் பிந்தி அழக்கூடாது.
0: I should not cry later.
1: இன்றைக்கு கண்ணீரோடு நான் விதைத்தால்,
0: If I sow with tears today,
1: முடிவில் கம்பீரத்தோடு நான் அறுப்பேன்.
0: I will reap with joy in the end.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: ஞானம், கடிந்து கொள்ளுதல், ஆலோசனை, புத்திமதி இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்.
0: Wisdom, counsel, instruction, rebuking may be hard to accept today.
1: ஆனால் இன்றைக்கு கண்ணீர் வடிச்சிட்டு நாளைக்கு சிரிக்கிறது பெட்டர்.
0: But it is better always to shed tears today and laugh tomorrow.
1: இன்றைக்கு சிரிச்சிட்டு நாளைக்கு அழக்கூடாது.
0: We should not laugh today and cry tomorrow.
1: ஏனென்றால் இன்றைக்கு அழுதா அந்த அழுகைக்கு ஒரு முடிவு இருக்கும்.
0: It's because if you cry today there will be an end to that cry.
1: அதுக்கப்புறம் சிரிப்புக்கு எந்தெந்த
0: And there will be a time for laughing all forever.
1: இன்றைக்கு சிரிக்கிறதுக்கு தெரிந்து கொண்டோம்னா,
0: But if you choose to laugh today,
1: இந்த சிரிப்புக்கு ஒரு முடிவு வந்துரும்.
0: There comes an end to this laugh.
1: முடிவு வரைக்கும் கண்ணீர் தான் இருக்கும்.
0: And until the end there will be tears.
1: ஆகவே சிலகாலம் இருக்கிற வேதனை, சிலகாலம் இருக்கிற துக்கம், சிலகாலம் இருக்கிற வருத்தத்தை சகித்து கொண்டு ஞானத்தின் சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை தருவாரா?
0: Therefore the Lord give, let God give us grace that we may endure the sorrow that lasts for some time, this tears that lasts for some time, and also and be joyful and accept the wisdom.
1: காலங்கள் மாறும்.
0: Times change.
1: காலங்கள் மாறும்.
0: Times change.
1: இன்னைக்கு இருக்கிற வாலிபம் போய்டும்.
0: This engage will go away.
1: இன்னைக்கு இருக்கிற வாய்ப்புகள் போயிடும்.
0: The opportunity that we have today will cease.
1: இன்னைக்கு நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்கள் போயிடும்.
0: The blessing that we enjoy today will cease and change.
1: இன்னைக்கு இருக்கிற வாசல்கள் மூடப்படும்.
0: The doors that are open today will close one day.
1: அதற்கு முன்பாக,
0: But before that,
1: சத்தத்துக்கு செவி கொடுக்கிறேன் ஆண்டவரே.
0: Lord, I listen to your voice, Lord.
1: கண்களை மூடுவோமா?
0: Shall we close our eyes?
1: தேவனை நோக்கி பார்ப்போம்.
0: Look unto the Lord.
1: எனக்கு கிடைத்த வாய்ப்பை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தார்.
0: Lord, give me grace to make use of the opportunity that I
1: have. வாசல்கள் அடைக்கப்படுவதற்கு முன்பதாக,
0: Before the doors are shut.
1: ஆண்டவரே, வாய்ப்புகள் ஆண்டவரே நின்று போவதற்கு முன்பதாக,
0: Before my chances cease.
1: எனக்கு முன்பாக இருக்கிற ஆண்டவரே ஆசீர்வாதமான கதவுகள் ஆண்டவரே அடைக்கப்படுவதற்கு முன்பதாக,
0: Lord, before the doors of blessing close before me, Lord.
1: ஆண்டவரே,
0: Lord,
1: ஞானத்திற்கு செவி கொடுக்க கிருபை தார்.
0: Give me grace to heed to voice of wisdom.
1: நான் எதை விதைக்கிறேன் என்பதில் எச்சரிப்பாக இருக்க கிருபை தார்.
0: Lord, give me grace to be careful in what I'm sowing, Lord.
1: காலங்கள் மாறுவதற்கு முன்பதாக,
0: Before times change.
1: ஆயத்தப்பட கிருபை தார்.
0: Give me grace to be ready, Lord.
1: நல்ல பிதாவே, மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
0: Lord, thank you, Lord, for this.
1: நீர் கொடுத்த எச்சரிப்புக்காக நன்றி.
0: Lord, thank you for the warning that I've given.
1: ஒரு புதிய மாதத்தை எங்கள் வாழ்க்கையில் கொடுத்திருக்கிறீர்கள்.
0: Lord, you have given us a new month, Lord.
1: இது ஒரு புதிய வாய்ப்போடு வருகிறது.
0: Lord, it comes with a new chance.
1: இன்னும் ஒரு முறை எங்களோடு பேசுகிறீர்.
0: Lord, you are speaking one more time.
1: இன்னும் ஒரு முறை எச்சரிக்கிறீர்.
0: Lord, you are warning us one more time.
1: இன்னும் ஒரு முறை வாய்ப்பை தருகிறீர்.
0: Lord, you are giving one more opportunity.
1: இன்னும் ஒரு முறை ஒரு வாசலை திறக்கிறீர்.
0: Lord, you opening a door one more time.
1: அதை நாங்கள் அல்லல் தட்டாமல்,
0: Lord, let us not reject it.
1: ஆண்டவரே, அதை அசட்டை பண்ணாமல்,
0: Lord, let us not despise it, Lord.
1: அதை அருவருக்காமல்,
0: let us not abhor it, Lord.
1: ஆண்டவரே, இந்த ஞானத்தை நேசிக்க ஏற்றுக்கொள்ள அதன் மேல் பிரியங்கொள்ள எங்களுக்கு கிருபை தா.
0: Lord, give us grace that we may love it, accept it and be desiring for it.
1: உம்முடைய கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடுக்க கிருபை தா.
0: Give us grace to listen to your rebuke.
1: உம்முடைய ஆலோசனைக்காய் காத்திருக்க கிருபை தா.
0: Give us grace to wait for your counsel, Lord.
1: உம்முடைய பாதைகளை எங்களை நடத்தும்.
0: Lord, lead us in your path.
1: உம்முடைய முடிவை, உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் முடிவிலே காண உதவி செய்யும்.
0: Help us to see the blessings of the end, Lord.
1: இயேசுவின் நாமத்தில் பிதாவே.
0: In Jesus name we pray.
1: Amen.
0: Amen.
1: Amen.

0: நீங்கள் கேட்கப் போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். யோவான் 3:3. சார்ல்ஸ் பர்ஜன் ஒருமுறை மறுபடி பிறத்தல் என்ற தலைப்பில் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அதை விளக்குவதற்காக அவர் ஒரு உண்மையை சொன்னார். இங்கிலாந்தில் ஒரு சட்டம் புதிதாக இயற்றப்பட்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த சட்டத்தின்படி இங்கிலாந்தில் பிறந்த ஒரு மனிதனுக்கு மாத்திரமே இங்கிலாந்தின் சகல அலுவலகங்களிலும் முன்னுரிமை வழங்கப்படும். தேசத்தின் சகல நன்மைகளிலும் அவர்களுக்கு மட்டுமே முன்னுரிமை கொடுக்கப்படும். அவர்கள் மட்டுமே இங்கிலாந்து அரசின் சமூகத்தில் நிற்க முடியும் என்று சட்டம் இருந்தால் வேறு யாரும் இந்த நன்மைகள் அனுபவிக்க முடியாது. ஒருவேளை செவ்விந்தியர் ஒருவர் வந்து, நான் ஆங்கிலேயர்களைப் போலத்தான் பெயர் வைத்துள்ளேன் என்று சொல்லிக்கொண்டு அரண்மனை வாயிலில் வந்து நின்றால் வாயில் காப்பாளர் அவருக்கு திறக்க மாட்டார். அவரிடம், நீங்கள் இங்கிலாந்தில் பிறந்து வளர்ந்தவரா என்றுதான் முதல் கேள்வி கேட்பார். என்னதான் ஆங்கில பெயரை வைத்திருந்தாலும் ஆங்கிலேயர்களைப் போல உடுத்தினாலும் ஆங்கிலேயர்களைப் போலவே சரளமாக ஆங்கிலம் பேசினாலும் அவர் இங்கிலாந்தில் பிறந்தவர் அல்ல என்ற காரணத்தால் அவருக்கு சகல நன்மைகளும் மறுக்கப்படும். அவர் இங்கிலாந்தின் எல்லா நன்மைகளையும் பெற வேண்டுமெனில் அவர் இங்கிலாந்தில் பிறந்தவராக இருக்க வேண்டும். இதைப் போலவே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமானால் நாம் மறுபடியும் பிறந்திருக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மறுபடியும் பிறத்தல் என்றால் என்ன? ஒருவன் இயேசு கிறிஸ்துவை தன் உள்ளத்திலே ஏற்றுக்கொண்டிருந்தால் அவனுடைய பழைய நடவடிக்கைகள் முற்றிலும் மாற்றப்படும். மறுபடி பிறந்த மனிதனின் சுபாவங்களும் முற்றிலும் மாறிவிடும். ஒரு மனிதன் மறுபடி பிறக்க முன்பு எதை நேசித்தானோ அதை இப்போது வெறுப்பான், எதை வெறுத்தானோ அதை இப்போது நேசிப்பான். அவன் தனிமையில் இருந்தபோதும் ஒரு கூட்டத்தில் இருந்தபோதும் அவன் நடவடிக்கைகளில் முன்பு இருந்ததற்கும் இப்போது இருந்ததற்கும் பெரிய வித்தியாசம் காணப்படும். ஆம், நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நாம் புது சிருஷ்டியாக மாறுவோம். பழையவைகள் முற்றிலும் ஒழிந்து போகும், எல்லாம் புதிதாக மாறும். ஆம் பிரியமானவர்களே, இதை போலவே சகேயு இயேசுவை சந்திக்கும் முன்பு அவன் ஒரு பாவியாய் இருந்தான். இயேசுவை சந்தித்த பின்பு அவனுடைய பழைய சுபாவத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. புது சிருஷ்டியாக மாறினான். அநியாயமாய் அடுத்தவர்களிடம் வாங்கின பணத்தை திரும்ப கொடுக்க முன்வந்தான். புது சிருஷ்டியாக மாறினான். ஏனென்றால் தேவன் அவனுக்கு மறுபடி பிறந்த அனுபவத்தை கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, தேவ ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டுமானால் கிறிஸ்தவ பெயர் மட்டும் இருந்தால் போதாது. கிறிஸ்தவ குடும்பத்தில் நாம் பிறந்திருந்தாலும் போதாது. ஒரு சபையில் அங்கமாயிருந்தாலும் போதாது. நாம் மறுபடி பிறந்திருக்க வேண்டும். அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தருவாராக.

through every season, every situation. We thank you, Lord, that you've led us miraculously, O God, through many dangers, through many tears, difficult situation, O God. We know one thing, that God has been on our side, O God. Hallelujah. We thank you. We magnify your name. ியமான நாமத்தை உயர்த்துகிறோம் சர்வ வல்லவரே உம்மை ஆராதிக்கிறோம். சொன்னது போல கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். என் உட்கார்தலையும் என் எழுந்திருக்கதலையும் நீர் அறிந்திருக்கிறேன். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறேன். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொற்பினுவாவதற்கு முன்பாகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். Lord, you knew everything, God, you know everything about our lives, God. Thank you. Thank you, God. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறேன். உடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன்? சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறேன். எந்த இடத்துல இருந்தால் ஆண்டவரே, ஜீவனுள்ள சாட்சிகளாய் எங்களை எழுப்புவீராக.

கர்த்தர் நடத்தின, கர்த்தர் இதுவரைக்கும் சுமந்து வந்த அவருடைய பாதைகளை எண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒன்று இல்லாமல் இருந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற கர்த்தர் ஆச்சரியமாய் சுமந்து வந்தாரே, ஆச்சரியமாய் நடத்தி வந்தாரே. ஹல்லேலூயா இந்த புதிய ஆண்டுக்குள்ளாய் எங்களை கொண்டு வந்து நடத்தி வந்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களுடைய தயவிற்கு ஐமக்கு ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றியுள்ள இறுதியை

God has provided. Just like Jesus taught us to pray, Father, give us today our daily bread. ஒவ்வொரு நாளும் அன்றன்றுள்ள ஆகாரத்தை ஹல்லேலூயா எங்களுக்கு தந்து போஷித்து ஹல்லேலூயா அங்கலாய்த்த நாட்கள் உண்டு, கலங்கின நாட்கள் உண்டு, ஹல்லேலூயா இல்லாத தவித்த நாட்கள் உண்டு. But it was your hand, oh God. It was your hand that has provided miraculously, oh God. Hallelujah. பாதை தெரியாத நேரங்கள் வந்தது உண்மைதான். எங்கே போவது, யாரிடத்தில் கேட்பது என்று எத்தனையோ நேரம் கலங்கின நேரங்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்து இந்த புதிய ஆண்டை காண உதவி செய்தீரே. வழியே இல்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்குகிற தெய்வம் ஆண்டவரே, நீங்க சொன்னீங்களே, நான் வழிய பாச்சு மாழோ ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே. ஹல்லேலூயா, we thank you. அன்றன்று உள்ள ஆகாரத்தை ஒவ்வொரு நாளும் தவறாமல் ஆண்டவரே போஷித்து ஆண்டவரே எங்களுக்கு கொடுத்து ஆச்சரியமாய் நடத்தி வந்தீரே. கையை உயர்த்தி கவி சிங்கர் ஹல்லேலூயா. Come from your heart, not because it's a beautiful song, not because it has got a beautiful tune, but let everything that we do, let it come from a

வெளிச்சமுள்ள ஆண்டவரே, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் ஹல்லேலூயா என்றைக்கு விழுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வலாட்டுகளை போல, தொபியாக்களை போல ஆண்டவரே, there were so many people of God stood against. Hallelujah. But thank you. 2022 le aachariyamai nadathi vaduvaadapadiki engal nadaigalai urudu padithe engal kaalgal pisayaadapadiki sarukaadapadiki kirubainaale sumandhi. Hallelujah. Sidaikka nenaikkira indha ullagathile, alikka nenaikkira ullagathile. Hallelujah, hallelujah. எங்கள் தலைகளை உயர்த்துகிற ஒரு நாமம், இயேசுவின் நாமம். கை உயர்த்தி வழியில்லாத இடங்களிலே வழிகளை உண்டாக்குகிறீரே. இரண்டு போன எங்கள் வாழ்க்கையில் ஜீவ ஒளியை ஏற்றினீரே. We thank you, Lord. இதுவரைக்கும் சுமந்து வந்தீங்களே. தாவீது சொன்னது போல, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள். Your works are wonderful. Hallelujah, hallelujah. அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. கையை உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்லுங்க. Hallelujah. The Bible says our frames were not hidden. Hallelujah. Our frames were not hidden from the master. Hallelujah. He has knitted us together beautifully, wonderfully, meticulously. Hallelujah. In a unique way. பிரமிக்கத்தக்க அதிசயமாய் ஆச்சரியமாய் ஆண்டவரே எங்களை உருவாக்கினீரே. உம்மை உயர்த்துகிறோம். ஆமென். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டதே. கையை உயர்த்தி ஆமென். என் அவயவங்களில் ஒன்றாகலும் இல்லாத போதே, அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதே. We want to thank you. Hallelujah. By your word, you created us, O God. Thank you for your promise.

இரவும் பகலாய் இஸ்ரவேலை காக்கிற தெய்வம் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. The one who watches over Israel neither slumbers nor sleeps. Hallelujah. கைகளை உயர்த்தி

தந்து ரெண்டு கையை உயர்த்தி சோர்ந்து போன நேரங்கள் உண்டு, நெருக்கத்தின் பாதைகள் உண்டு, அங்கலாய்த்த நேரங்கள் உண்டு, வழி தெரியாத நேரம் உண்டு. But you be there, oh God. In every situation, you let your people, oh God. Hallelujah. குருடர்களை அவர்கள் அறியாத பாதையிலே நடத்தி, Hallelujah. இடராத செமையான வழியிலே நடத்தி அவர்களுக்கு நான் தகப்பனாய் இருப்பேன். Hallelujah. எப்படி ஒரு தகப்பன், Hallelujah, மேய்ப்பன் ஒரு மந்தையை மேய்ப்பது போல ஆச்சரியமாய் ஒழுங்காய், Hallelujah, Hallelujah, பத்திரமாய் ஆண்டவரே, Hallelujah, எங்களை பாதுகாத்து சுமந்து இந்த புதிய ஆண்டிற்குள்ளாய் கொண்டு வந்திருக்கிறீர்கள்.

பாராட்டின நன்மைக்காகிய எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். Hallelujah. I will take the cup of salvation and I will follow. I will serve faithfully. God is looking for a faithful generation. Lift your hands wherever you are. Tell him, oh God, help us that we will be able to run this race with your grace, with your strength, oh God, faithfully. Hallelujah. Uttamamai இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு ராஜா கிருபையாக ஆண்டவரே, திகையாதே கலங்காதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னவர் மீகா 7:11 ஹல்லேலூயா. உன் மதில்களை எழுப்பிக்கும் நாள் வருகிறது, அந்நாளிலே பிரமாணம் வெகு தூரம் ஹல்லேலூயா பரவி போகும். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். தேவரீ, பூர்வ நாட்கள் முதல் எங்கள்

இல்லையா? ஆமென். இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வே. நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன்போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். ஹல்லேலூயா. அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை, அவர்கள் குறுகி போவது இல்லை என்று சொல்லுகிறவர் கர்த்தர். Thank you for your promises, O God. சோர்ந்து போன நேரங்களில் தூக்கி எங்களை சுமந்தபடி வார்த்தையினாலே ஒவ்வொரு நாளும் தேற்றி திகையாதே.

thank you that you've led us, O God. And we ask that you will continue to lead us, O God. மோசே சொன்னது போல் உடைய பிரசனோ எங்களுக்கு முன்பாக செல்லாவிட்டி நாங்கள் போக மாட்டோம் என்று சொன்னது போல வியாசம் தேவ சமூகம் பகலிலே மேக ஸ்தம்பத்தினால் அக்கினி ஸ்தம்பத்தினால் இஸ்ரவேல் ஜனத்திற்கு பிரத்யட்சமாய் வந்தவர் எங்களுக்கு முன்பாக செல்வீராக ரெண்டு கையை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா எங்களை அர்ப்பணிக்கிறோம் எங்களை ஆளுகை செய்யும்

my knees in pain. That's what Jesus asked Peter. Peter, do you love me? இன்னைக்கு எல்லாவற்றையும் காட்டிலும் ஆண்டவன் மட்டும் கேட்கறது, do you love me? நீ என்னை அன்பாய் இருக்கிறாயா? ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? உண்மையா, உத்தமமா, உண்மை நேசிப்பதற்கு, உண்மை சேவிப்பதற்கு, உண்மைய சித்தத்தை மாத்திர செய்வதற்கு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? என

பணிக்கிறோம், ஆளுகை செய்யும், வழிகாட்டும், வழி நடத்தும், பலப்படுத்துவீராக, சகாயம் செய்வீராக, ராஜா உயர்த்தப்படுவீராக, தேவ சித்தத்தை செய்து முடிக்கிற ஒரு சந்ததியாய் எங்களை எழுப்பும் ஆண்டவரே.

நியாயாதிபதிகள் 21 இஸ்ரவேலர் மிஸ்பாவிலே இருக்கும் போது நம்மில் ஒருவனும் தன் குமாரத்தியை பெஞ்சமீனருக்கு விவாகம் பண்ணி கொடுப்பதில்லை என்று ஆணையிட்டிருந்தார்கள். ஆகையால் ஜனங்கள் தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே தேவ சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் இருந்து சத்தமிட்டு மிகவும் அழுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் குறைந்து போகத்தக்கதாக இஸ்ரவேலில் இந்த காரியம் நேரிட்டது என்ன என்றார்கள். மறுநாளிலே ஜனங்கள் காலமே எழுந்திருந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். கர்த்தருடைய சந்நிதியில் மிஸ்பாவுக்கு வராதவன் நிச்சயமாய் கொலை செய்யப்பட கடவன் என்று அவர்கள் பெரிய ஆணையிட்டிருந்தபடியால் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் சபை கூடின போது இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் இருந்து வராதே போனவர்கள் யார் என்று விசாரித்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சகோதரராகிய பெஞ்சமீனரை நினைத்து மனஸ்தாபப்பட்டு, இன்று இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் அறுப்புண்டு போயிற்றே, மீந்திருப்பவர்களுக்கு மனைவிகள் கிடைக்கும்படி நாம் அவர்களுக்காக என்ன செய்யலாம், நம்முடைய குமாரத்திகளில் ஒருத்தியையும் அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்று நாம் கர்த்தர் மேல் ஆணையிட்டு கொண்டோமே. இஸ்ரவேலின் கோத்திரங்களில் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வராதே போன யாதொருவர் உண்டோ என்று விசாரித்தார்கள். அப்பொழுது கீலியாத்தில் உள்ள யாபேசின் மனுஷரில் ஒருவரும் பாளையத்தில் சபை கூடின போது வரவில்லை. ஜனங்கள் இலக்கம் பார்க்கப்பட்ட போது கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் குடிகளில் அங்கே ஒருவரும் இருந்ததில்லை. உடனே சபையார் பலவான்களில் 12,000 பேரை அங்கே அழைத்து, நீங்கள் போய் கீலியாத்தில் உள்ள யாபேசின் குடிகளை ஸ்திரிகளோடும் பிள்ளைகளோடும் பட்டிய கருக்கினால் வெட்டுங்கள். சகல ஆண் பிள்ளைகளையும் புருஷரை அறிந்த சகல பெண் பிள்ளைகளையும் சங்கரிக்க கடவீர்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டு அனுப்பினார்கள். இவர்கள் கீலியாத்தில் உள்ள யாபேசின் குடிகளிடத்திலே புருஷரை அறியாத 400 கன்னிப்பெண்களை கண்டுபிடித்து அவர்களை கானான் தேசமான சீலோவில் இருக்கிற பாளையத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்பொழுது ரிம்மோன் கண்மலையில் இருக்கிற பெஞ்சமின் புத்திரரோடே பேசவும் அவர்களுக்கு சமாதானம் கூறவும் சபையார் எல்லாரும் மனுஷரை அனுப்பினார்கள். அப்படியே அக்காலத்தில் பெஞ்சமீனர் திரும்ப வந்தார்கள். கீலியாத்தில் இருக்கிற யாபேசின் ஸ்திரிகளில் உயிரோடே வைத்த பெண்களை அவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படி செய்தும் அவர்கள் தொகைக்கு காணாதிருந்தது. இஸ்ரவேல் கோத்திரங்களிலே கர்த்தர் ஒரு பிளப்பை உண்டாக்கினார் என்று ஜனங்கள் பெஞ்சமீனருக்காக மனஸ்தாபப்பட்டார்கள். பெஞ்சமின் கோத்திர ஸ்திரிகள் அழிந்தபடியினாலே மீதியான மற்ற பேர்களுக்கும் மனைவிகள் கிடைக்கும்படி என்ன செய்யலாம் என்று சபையின் மூப்பரானவர்கள் கேட்டு, இஸ்ரவேலில் ஒரு கோத்திரம் நிர்மூலமாகாதபடிக்கு தப்பினவர்களுடைய சுதந்திரம் பெஞ்சமீனுக்கு இருக்க வேண்டுமே, நாமோ நம்முடைய குமாரத்திகளில் அவர்களுக்கு பெண் கொடுக்க கூடாது, பெஞ்சமீனருக்கு பெண் கொடுக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டார்களே என்றார்கள். பின்னும் இதோ பெத்தேலுக்கு வடக்கே பெத்தேலில் இருந்து சீகேமுக்கு போகிற பாதைக்கு கிழக்காகவும் லிபோனாவுக்கு தெற்காகவும் இருக்கிற சீலோவிலே வருஷந்தோறும் கர்த்தருக்கு பண்டிகை கொண்டாடப்படுகிறதே என்று சொல்லி அவர்கள் பெஞ்சமின் புத்திரரை நோக்கி, நீங்கள் போய் திராட்சை தோட்டங்களிலே பதிவிருந்து சீலோவின் குமாரத்திகள் கீத வாத்தியத்தோடே நடனம் பண்ணுகிறவர்களாய் புறப்பட்டு வருகிறதை நீங்கள் காணும் போது திராட்சை தோட்டங்களில் இருந்து புறப்பட்டு உங்களில் அவரவர் சீலோவின் குமாரத்திகளில் ஒவ்வொரு பெண்ணை பிடித்து பெஞ்சமின் தேசத்திற்கு கொண்டு போங்கள். அவர்களுடைய தகப்பன்மாராகிலும் சகோதரராகிலும் எங்களிடத்தில் முறையிட வரும்போது நாங்கள் அவர்களை நோக்கி, எங்கள் நிமித்தம் அவர்களுக்கு தயவு செய்யுங்கள், நாங்கள் யுத்தம் பண்ணி அவனவனுக்கு மனைவியை வாங்கி கொடுக்கவில்லை,
உங்கள் மேல் குற்றம் உண்டாக இப்போது நீங்கள் அவர்களுக்கு மனைவிகளை கொடுக்கவும் இல்லை என்போம் என்று சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரர் அப்படியே செய்து நடனம் பண்ணுகிறவர்களிலே தங்கள் தொகைக்கு சரியான பெண்களை மனைவிகளாக பிடித்து கொண்டு தங்கள் சுதந்திரத்திற்கு திரும்பி போய் பட்டணங்களை புதுப்பித்து கட்டி அவைகளில் குடியிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் அக்காலத்திலே அவ்விடம் விட்டு அவரவர் தங்கள் கோத்திரத்துக்கும் தங்கள் குடும்பத்துக்கும் போய் அவரவர் தங்கள் சுதந்திரத்தில் சேர்ந்தார்கள். அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அவனவன் தன் பார்வைக்கு சரி போனபடி செய்து வந்தான்.

கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை ரோமரின் புஸ்தகம் 4:17. இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவருமாயிருக்கிற தேவன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எங்கெல்லாம் வெற்றிடங்களாக, வறட்சியாக, உயிரற்றவைகளாக இருக்கிறதோ அவற்றில் இன்றைக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாள் ஜெபத்திலே காத்திருந்தீர்களோ அவைகளை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். எங்கெல்லாம் இல்லை என்ற பதிலை இவ்வளவு நாள் கேட்டு வந்தீர்களோ அங்கே இன்றைக்கு இருக்கும்படி, கிடைக்கும்படி செய்ய போகிறார். இயேசு இன்றைக்கு உங்களுக்காய் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயரிட்டு அழைத்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். முதலாவதாக பார்ப்போம், கச்சாடி நீரில் கனிரசத்தை வரவழைத்தார். யோவானின் புஸ்தகம் 2:10 நாம் வாசிக்கையில், அங்கே கானாவூர் கல்யாணத்திற்கு இயேசுவும் சீஷர்களும் இயேசுவின் தாயாகிய மரியாளும் சென்றிருக்கிறதையும், கல்யாண வீட்டிலே திராட்சரசம் குறைவுபடுகிறதையும் வாசிக்கின்றோம். 6 யூதர்கள் முறைமையின்படி வெளியிலிருந்து வீட்டிற்கு உள்ளே செல்பவர்கள் தங்கள் கால்களை கழுவுவதற்காக கச்சாடிகளில் தண்ணீர் வைத்திருப்பர். இயேசு அந்த வெறுமையான கச்சாடிகளில் வேலைக்காரருக்கு தண்ணீரை நிரப்பும்படி கட்டளை கொடுக்கிறார் என்பதை வாசித்தறிகிறோம். யோவானின் புஸ்தகம் 2:8-10 உள்ள வசனங்களில் இயேசு வெறும் கற்சாடிகளில் தண்ணீரை நிரப்பி அதை திராட்சரசமாக மாற்றி ஜனங்களை ருசியுள்ள திராட்சரசத்தை பருகும்படி கொடுத்து ஆசிர்வதிக்கிறதையும் வாசிக்கின்றோம். என கருமையானவர்களே, கல்யாண வீட்டிற்கு உள்ளே உள்ள பொருள்களைப் போல அதிக கனத்தோடும் அலங்கரிப்போடும் பயனுள்ளதாயும் மதிப்பிற்குரியதாயும் இல்லாமல் வெளிவாசலோடு நின்று விடுகிற நிறுத்தப்பட்ட கச்சாடிகளைப் போல காணப்படுகிறோமே என்றும், நாமும் உள்ளே அழைக்கப்பட்டு திராட்சரசம் ஊற்றுகிற ஜாடியாய் மாறினால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்று அந்த கச்சாடிகள் நினைத்திருந்ததைப் போல நீங்களும் பல வேளைகளில் நினைத்திருக்கலாம். எல்லாவற்றிலும் குறைப்பட்டு யாரும் விசாரிப்பாரற்று காணப்படுகிறேனே என்று இன்றைக்கு இயேசு யாரும் அறியாது இருந்த உங்களை பலரும் அறியும்படிக்கு கனப்படுத்தி தண்ணீராய் காணப்பட்ட உங்களை சுவை தரும் திராட்சரசமாயும் வெறும் கற்சாடிகளாயிருந்த உங்களை ஆசிர்வாதத்தினால் நிரப்பி மகிழச் செய்து உங்களின் தேவைகள் சந்திக்கப்பட செய்து ஆசிர்வதிக்க விரும்புகிறார். 2, உலர்ந்த எலும்புகளை உயிரடையச் செய்கிறார். எசேக்கியேலின் புஸ்தகம் 37 நாம் வாசிக்கையில், அங்கே எசேக்கியா தீர்க்கதரிசியை ஆவிக்குள்ளாக்கி பள்ளத்தாக்கில் உலர்ந்து போன எலும்புகளை உயிரடையும்படி செய்கிறதை வாசிக்கின்றோம். எனக்கருமையானவர்களே, உங்களுடைய வாழ்விலும் அநேக போராட்டங்களோடு உலர்ந்து போன எலும்புகளைப் போல நம்பிக்கையற்ற நிலையில் இன்றைய கொரோனாவினால் மேலும் சூழ்நிலைகள் மோசமாகி நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்ற நிலையிலும் வெகு காலமாய் காப்பாற்ற யாரும் இல்லையே, பள்ளத்தாக்கிலே பார்வையற்று கிடந்தவைகளைப் போல நீங்களும் பொருளாதாரத்திலும் வேலையில்லாமையிலும் பலவீனத்திலும் விசுவாசத்திலும் பலனற்று உலர்ந்து போயிருக்கிற உங்களிடத்திற்கு இயேசு வருகிறார். பள்ளத்தாக்காகிய குழியிலே போடப்பட்டு அவ்வளவுதான் முடிந்தது என்ற உங்களுடைய உலர்ந்த பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு உயிர் கொடுக்கிறார். உயிரடைய செய்வதோடு மாத்திரம் அல்லாமல் மகா சேனையாய் சாட்சிகளாய் எழும்பும்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. அவர் இன்றைக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன் என்பதை விசுவாசியுங்கள். விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அன்புக்குரிய தேவப்பிள்ளைகளே, இன்றைக்குரிய ஜீவ வார்த்தை உங்களை ஆறுதல் படுத்தி நம்பிக்கையை கொடுத்திருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். இது போன்ற வார்த்தைகள், பாடல்கள், தெய்வ செய்திகளை கேட்டு மகிழ எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள். இதோ எங்கள் GFAN FM இணையதள வானொலி www.gfanfm.com. நாளைய ஜீவ வார்த்தையோடு உங்களை சந்திக்கின்றேன். என்றும் அன்புடன் வாணி வெங்கட். காட் பிளஸ் யூ.

கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மற்றும் ஒரு தேவனுடைய வசனத்தின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். கர்த்தர் இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. விசேஷமா இன்றைக்கு சங்கீதங்களின் புத்தகம் 118:6 வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வார். கர்த்தர் என் பக்கத்தில் இருக்கிறார், கர்த்தர் என் அருகில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவர் எனக்கு துணையாய் நின்று கொண்டிருக்கிறார். நான் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்திருந்தாலும் அவர் என்னோடு கூட இருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவர் என்னோடு இருக்கிறபடினாலே நான் பயப்பட மாட்டேன். இந்த நாளிலே இந்த வசனத்தை நாம் அறிக்கை செய்வோம். நிச்சயமாகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். சீஷர்கள் ஆண்டவர் பரமேறி போகிற போது கலங்கினார்கள். நாம் என்ன செய்ய போகிறோம் என்று அவர்கள் நினைத்த போது, நான் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் தைரியப்படுத்தினார். அதே போல ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகி நம்மை தைரியப்படுத்துகிறார், நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோம். என் ஆண்டவர் என் பக்கத்தில் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினாலே நான் பயப்பட மாட்டேன். இந்த நம்பிக்கை உள்ள ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தை இன்றைக்கு நம்முடைய நாவில் இருந்து புறப்படட்டும். தாவீது அடிக்கடி தன்னுடைய சங்கீதங்களிலே மிக தெளிவாய் சொல்வார். 139 சங்கீதத்திலே வாசிக்கும் போது, கர்த்தர் என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீ அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். அவர் நம்ம பக்கத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உணர்வு. அவருடைய அனுபவங்கள், தாவீதினுடைய அனுபவங்கள் இந்த வசனங்களில் இருக்கிறது. என் ஆண்டவர் என் பக்கத்திலேயே இருக்கிறார். அவர் சொல்கிறார், என் நாவில் சொல் பரவாததற்கு முன்னே, இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர், முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கும் ஒரு கரத்தை என்னில் வைக்கிறேன். எவ்வளவு வல்லமையுள்ள வார்த்தை பாருங்கள். ஆண்டவர் கூட இருக்கிறார் என்பதற்கு இதைவிட ஒரு பெரிய சாட்சி இல்லை. அவர் முன்பும் பின்பும் நடந்தாலும் படுத்தாலும் எழுந்தாலும் அவர் சூழ்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனாலே நாம் கலங்க வேண்டாம். ஒருவேளை நாம் நம்முடைய நினைவுகளில் வருகிறது என்ன, என் ஆண்டவர் என் பட்சத்தில் இருந்தார், எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த போராட்டம், என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்தால் எனக்கு ஏன் இந்த கலக்கம். தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தில் உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள். ஆண்டவர் சொன்னார், நீங்கள் திடன் கொள்ளுங்கள். அப்படியானால் உலகத்திலே நாம் சில பாடுகள், துன்பங்கள், வேதனைகள் வழியாய் கடந்து போக வேண்டிய சூழ்நிலை வரலாம். ஆனால் அவைகள் நம்மை மேற்கொள்ளாது. ஏனென்றால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். நிச்சயம் சொல்லி பாருங்கள். தாவீது அதுதான் விசுவாச வார்த்தையை சொல்லுவார், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி கொண்டு போவார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற உணர்வுக்குள்ளாய் நாம் கடந்து வந்து ஆண்டவர் இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். நான் எந்த சூழ்நிலை கண்டும், எந்த மனுஷனை கண்டும், எந்த பிசாசின் கிரியைகளை கண்டும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்டேன். ஒரு சகோதரி ஊழியத்தை நிமித்தமாய் ஒரு தூர கிராமத்திற்கு, பட்டணத்திலிருந்து தூரமான ஒரு கிராமத்திற்கு கடந்து போய் ஊழியம் முடித்தார்கள். அவர்கள் திரும்பி வருகிற வழியிலே அவர்களுக்கு அவர்கள் வரவேண்டிய அந்த பேருந்து நின்றுவிட்டது, வரவில்லை. இந்த சகோதரி கலங்கினார்கள், நடந்தே வந்தார்கள், வழி தெரியவில்லை. அப்பொழுது ஒரு உணர்வு வந்தது, என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறபடினால் நான் ஏன் பயப்பட வேண்டும்.
அப்பொழுது அந்த சகோதரி அந்த விசுவாசத்தோடு கூட அப்படி நடந்தே அந்த பட்டணத்திற்கு வந்தார்கள். அடுத்த நாளிலே அவர்களை சந்தித்த சிலர் சொன்ன சாட்சி தான் மிக முக்கியமானது. அம்மா, நேற்று இரவு நீங்கள் தனியாய் நடந்து வந்தீர்கள், ஆனால் உங்கள் கூடவே ஒருவர் மிக அழகாய் நடந்து வந்தாரே, உங்களை பாதுகாப்போடு கூட அழைத்து கொண்டு வந்தாரே, அவர் யார்? அவருடைய முகமெல்லாம் பிரகாசமா இருந்தது, அவர் யார் என்று கேட்டார்கள். அப்பொழுதுதான் இந்த சகோதரிக்குள் உணர்வு வந்தது, என்னோடு கூட நடந்து வந்தது என் இயேசு, என்னோடு கூட அந்த இருட்டான பாதையிலே நடந்து வந்தது என் ஆண்டவராகிய இயேசு. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் இயேசு நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நாம் இதை அறிக்கை செய்வோம், இந்த நாளிலே ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை பெற்றுக் கொள்வோம், விசுவாசத்தோடு சொல்வோம், கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். ஒருவேளை நீங்கள் பயப்படுவீர்களானால், ஏதோ ஒரு சூழ்நிலை கண்டு பயப்படுவீர்களானால், மோசே மறைத்து போன பிற்பாடு யோசுவாவை பார்த்து, யோசுவா 1:5 ஆண்டவர் சொல்வார், பயப்படாதே, மோசேயோடு நான் இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் சொன்னார். அதை நிரூபித்து காண்பித்தார். அதனால்தான் யோசுவா சொல்வார், நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு பரிசுத்தவான்களை தைரியப்படுத்தின இயேசு இன்றைக்கு நம்மை தைரியப்படுத்துகிறார். அவர் நம் பட்சத்தில் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு சொல்லுவோம், என் குடும்பத்தோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். நான் விசுவாசத்தோடு சொல்லி இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிற பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாளிலே நாங்கள் விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் நடந்தாலும் படுத்தாலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். யார் எங்களுக்கு எதிராக நிற்க முடியும்? எந்த சூழ்நிலை, எந்த பிசாசு எதிராக நிற்க முடியும்? நீர் ஒருவர் எங்கள் கூட இருந்தாலே அதுவே போதும். நீர் இப்பொழுது நாங்கள் விசுவாசிக்க முடியும், எங்களோடு கூட இருக்கிறீர். இதை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தோடு கூட இருக்கிறீர். இன்றைக்கு அவர்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வார்களாக. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. ஆமென்.

சுவையான உணவுகள் உண்பதால் வருகிற திருப்தியை விட உம்மை துதித்து அதிகம் திருப்தி அடைகின்றேன். ஆம், உணவை விட உம் உறவுதான் மேலானது.

0: தேவ பிள்ளைகளுடைய வஸ்திரம் என்ற தலைப்பில் சகோதரன் கேப்ரியல் தோமஸ் ராஜ் அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை இப்பொழுது கேட்போம். பாகம் 2.
1: ஒரு முழுவதும் ஆடை தரித்திருந்த பெண்ணாயிலும் ஆணாயிலும் உண்மையாகவே மற்றவர்கள் முன்னாலே அழகாக பார்க்கப்படுவார்.
2: A fully clothed boy and a fully clothed girl is much more safe in today's society.
1: இன்னைக்கு உள்ள சமூக அமைப்பில் நாம் வாழுகிற இந்த சூழ்நிலை, சரியாக முழுமையாக மூடப்பட்ட ஆடை தரித்திருக்கிற ஆணும் பெண்ணும் பாதுகாப்பு உள்ளவங்களா இருப்பாங்க.
2: Let us take concern and care in the dresses we choose.
1: நாம் எந்த விதமான ஆடையை தெரிந்து கொள்ளுகிறோம் என்பதிலே மிக மிக அவதானமாக நாம் இருப்போம்.
2: See, if I want to show you from the Bible, wherever you read nakedness mentioned in the Bible, it comes after two reasons. One of these two reasons.
1: இந்த வேதத்திலே நிர்வாணம் என்று சொல்லப்படுகிற காரியம் வரும்பொழுது அங்கே ரெண்டு காரியம் அங்கே கூடவே சொல்லப்பட்டிருக்கும்.
2: நம்பர் ஒன்,
1: முதலாவது,
2: when people fell in sin they became naked.
1: அவர்கள் பாவத்திலே விழுந்த பொழுது நிர்வாணமாக இருந்தார்கள்.
2: For example,
1: உதாரணமாக
2: Adam. The moment he committed sin, disobedience, he became naked.
1: அவன் எப்பொழுது அந்த பாவத்தை செய்தானோ அவன் நிர்வாணியானான்.
2: One more example, Noah.
1: அடுத்து நோவாவை குறித்து பார்க்கிறோம்.
2: The moment he became drunk, the Bible says, he lay uncovered inside his tent.
1: அங்கே நோவாவை குறித்து பார்க்கும் பொழுது அவன் வெறி கொண்டவன் ஆன பொழுது அவன் வஸ்திரம் விலகி இருந்ததை அவன் அறியவில்லை.
2: The second moment when people actually move into nakedness is when they are driven by evil spirits.
1: ரெண்டாவதாக அவர்கள் அசுத்த ஆவியினாலே வஞ்சிக்கப்படுகிற பொழுது அவர்கள் நிர்வாணி ஆகிறார்கள்.
2: Two examples.
1: ரெண்டு உதாரணத்தை சொல்றேன்.
2: One is in Exodus 32:25.
1: முதலாவதாக யாத்திரை அகமத்தின் புத்தகத்தில் 32:25.
2: There you read the Israelites when they made the golden calf. The Bible says Moses found them naked and dancing before it.
1: அந்த பொன் கன்றுக்குட்டியை அவர்கள் உருவாக்கின பொழுது அவர்கள் அதை சுற்றி நிர்வாணியாக கொண்டாடற பண்ணிக்கொண்டிருந்தால் என்று பார்க்கலாம்.
2: If you come to Mark chapter 5 and verse 15.
1: நீங்க மார்க்கின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்த்தால்,
2: there was a young boy who was brought to Jesus who was possessed by the legion of demons, and the Bible says only after Jesus healed him he was clothed properly with a sane mind and sitting with Jesus.
1: அங்கே ஒரு பையனை பார்க்கிறோம், அவன் லேகியோன் பிசாசு பிடித்தவனாக வஸ்திரம் தரியாதவனாக இருந்தான். ஆண்டவராகிய இயேசு அந்த அசுத்த ஆவிகளை அவனை விட்டு திறத்தினதுக்கு பின்பதாகத்தான் அவன் வஸ்திரம் தரித்தவனாக உட்கார்ந்திருந்தான்.
2: So be careful when you are driven in your mind to buy clothes that are not appropriate, clothes that are not beautiful, clothes that are not covering your body, it is not led by the Spirit of God. That thought is led by the evil spirits and by people who have fallen from obeying God.
1: உங்களுக்கான ஆடைகளை நீங்கள் தெரிவு செய்யும் பொழுது பொருத்தமற்ற ஆடைகளை தெரிவு செய்வீர்களானால், அழகில்லாத ஆடைகளை நீங்கள் தெரிவு செய்வீர்களானால், உங்களை மறைக்காத ஆடைகளை தெரிவு செய்வீர்களானால், இந்த தெரிவு செய்கிற எண்ணத்தை உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறவன் பிசாசு என்பதை மறந்துடாதீங்க.
2: That is not pleasing to God.
1: இது தேவனுடைய பார்வையிலே அவருக்கு பிரியமானது அல்ல.
2: For boys also I will say.
1: நான் இதை ஆண் பிள்ளைகளுக்கும் சொல்றேன்.
2: Some of you go and buy jeans.
1: சிலர் போய் ஜீன்ஸ் வாங்குறீங்க.
2: But if you look at the jeans, you cannot sit in a place properly.
1: நீங்க அந்த ஜீன்ஸ் போட்டு வரும்பொழுது சரியா உட்கார்ந்து கூட எந்திரிக்க முடியல.
2: And it ends you up in shame because it doesn't cover your body.
1: காரணம் என்ன? உங்களுடைய சரீரத்தை அது மூடல.
2: They have low hip jeans. What is that? I don't know. What is that? Low hip jeans.
1: இப்ப இடுப்புக்கு கீழே ஜீன்ஸ் போட வேண்டியதா இருக்கு. அப்படி போடுறாங்க ஐயா, எனக்கு புரிய மாட்டேங்குது.
2: ப்ளீஸ் டோன்ட் கிறிஸ்டியன் பாய்ஸ், காட்லி சில்ட்ரன், டோன்ட் என்ஜாய் ஷோயிங் ஆஃப் யுவர் நேக்கட்னஸ்.
1: கர்த்தருடைய பிள்ளைகளாக, இயேசுனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் உங்களுடைய நிர்வாணத்தை வெளியே காட்டும்படிக்கு அல்ல தேவன் உங்களை அழைத்தது.
2: டோன்ட் டூ தட், டோன்ட் கெட் இன்டு தட் டெம்டேஷன்.
1: அப்படிப்பட்ட சோதனைகளுக்குள்ளே சிக்கிறாதீங்க.
2: ஐ ஈவன் யூஸ் டு டெல் பாய்ஸ் ஹூ கம் டு தி யூத் மீட்டிங், இஃப் தே ஹவ் taken off two buttons, I'll say, எதுக்குப்பா? Button up. Why you want to show your chest? Button up.
1: என்னுடைய அந்த வாலிபர் கூட்டத்துக்கு வர்றாங்க, ஒருவேளை அந்த சட்டையில் மேலே இருக்கிற ரெண்டு பட்டனை திறந்துருந்தா கூட இல்லாமல் இருந்தால் கூட நான் கேட்பேன், ஏன்ப்பா நெஞ்ச காட்டுறதுக்கா இங்கே வந்த, அதை மூடுங்க, அதை பட்டனை போட்டு மூடுங்க.
2: I was to tell, so many boys will testify that I told them privately. I will tell them
1: na inda karyatha avangalukku solli irukkirengala inga iruka pala valva pillengala saathiya solvanga.
2: Some young girls I've asked my wife or the lady youth leaders, if I notice some girls, I'll tell them, okay, go and counsel them, this is not an appropriate dress, ask them to change the way they dress themselves.
1: Naan sila pen pilligalai kanda avanga sariyana aadai tharikkadudai naan paathirpenaalal enudaiya manavi enamo matra edathile solli avaridathile poi sariyana aalosanai solli sariyana poruthamana aadai anindukolla avargalukku aalosanai solrungal endran solli irukiren.
2: I know about AC Avadi, we all know about AC Avadi, our children are fantastic children.
1: Enakku onnu mattum theriyum, ACA sabaikku varugira nammudaiya pilligal arumaiyana pilligal adha endha maatru karthu illa.
2: Most of this teaching they don't need, I know it.
1: எனக்கு நான் சொல்லுகிற இந்த காரியம் உங்களுக்கு பலருக்கு தேவை இல்லாதது என்பதை நான் அறிவேன்.
2: Because you are already following the word of God.
1: காரணம் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்றி கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகள்.
2: But I am speaking this for people who are coming new to our church, who are just getting to listen to this kind of teaching, who have no idea about this, and for people watching online who have no teaching about such kind of doctrines in the Bible.
1: இந்த காரியத்தை நான் சொல்லுவதற்கான காரணம், நம்முடைய சபைக்குள்ளே புதிதாக வருகிறார்கள், அவர்களுக்கு இது அறியாமல் இருக்கிறது, இன்னும் பலருக்கு வேதம் இதிலே குறித்து எதை கற்பிக்கிறது என்று தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள், இதை காட்டிலும் வலைத்தளங்களிலே நம்முடைய காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிற பலருக்கு இதை குறித்த பல கேள்விகள் இருக்கிறது, அவர்களுக்கு தெளிவு உண்டாகும்படி இன்றைக்கு நான் இதை பேசிக்கொண்டிருக்கிறேன்.
2: So dress appropriately.
1: முதலாவதாக நான் சொன்னேன், பொருத்தமான ஆடை அணியுங்கள்.
2: Be dressed to beautify yourself.
1: உங்களை அழகுபடுத்தத்தக்க ஆடை அணியுங்கள்.
2: Number C, dress that covers your body.
1: உங்களுடைய சரீரத்தை மூடத்தக்க ஆடைகளை அணியுங்கள்.
2: D, buy or stitch clothing that describes you at best.
1: உங்களை சரியாக பிரதிபலிக்கக்கூடிய ஆடைகளை அணியுங்கள்.
2: It should describe you properly.
1: நீங்கள் யார் என்பது இந்த ஆடை மூலமாக பிரதிபலிக்கப்பட வேண்டும்.
2: Exodus 28:4 second part.
1: நீங்க 28:4 யாத்திரையாகமத்துடைய இரண்டாம் பகுதியை பாருங்க.
2: You shall make holy garments for Aaron your brother and his sons that he may be minister to me as a priest.
1: ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனுக்கும் அவனுடைய குமாரருக்கும் பரிசுத்த வஸ்திரங்களை உண்டு பண்ணுங்க.
2: What is this dress for?
1: இந்த ஆடை எதற்காக அவன் போடுகிறான்?
2: Not only to cover him.
1: அவன் தன்னை மறைத்துக் கொள்வதற்காக மாத்திரமல்ல.
2: It should describe who he is.
1: அவன் யார் என்று காண்பிக்கவும் இந்த ஆடை தான் பயன்படுகிறது.
2: It describes to people who he is.
1: இவன் யார் என்பது எங்கே பிரதிபலிப்பாக காண்பிக்கப்படுகிறது? அவனுடைய ஆடை மூலமாக காண்பிக்கப்படுகிறது.
2: Listen everyone, listen.
1: தயவுசெய்து கவனிங்க.
2: Some of us don't think about this very seriously.
1: பலர் இதை குறித்து ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல.
2: Why?
1: ஏன் தெரியுமா?
2: Because they don't know about it.
1: இவர்கள் இதை அறியாத இருக்கிறதுனாலே தான் இதிலே அவர்கள் கவனம் செலுத்தவில்லை.
2: We take some dress, buy some dress, wear it as you want.
1: ஏதோ ஒரு dress வாங்கினோம், அத போடுறோம், அவ்வளவுதான்.
2: But you must understand that every dress has an inert message and it conveys a value that you are holding as a person.
1: ஒவ்வொன்றை நீங்க கவனிக்கும் பொழுது நீங்க போடுகிற ஆடை இது உங்களை பிரித்த ஒரு காரியத்தையும் சொல்லுது, நீங்கள் எப்படிப்பட்ட நபர் என்பதை வெளியே காண்பித்து கொடுக்கு. Do
2: you understand what I'm saying?
1: நான் சொல்றது புரிஞ்சுதா உங்களுக்கு?
2: It speaks. It speaks about you.
1: இந்த ஆடை நீங்கள் யார் என்பதை நீங்கள் சொல்லாமலே வெளியே சொல்லுது.
2: You know there's a proverb in Tamil, ஆள் பாதி
1: ஆடை பாதி
2: சொல்லுவாங்க பாத்தீங்களா. The moment you see somebody with a dress, most of the time 50% you can actually judge who they are.
1: அவங்க ஆடை ஒன்னு உடுத்திட்டு வராங்க பாருங்க, அந்த ஆடையுடைய தோற்றத்தை பார்த்தேனே பாதி அந்த ஆள் எப்படிப்பட்டவர்ங்கற நியத்துக்கு வந்துருவீங்க.
2: What are their values? What are their belief systems? How they respect themselves? How they respect others? Everything is shown in their dress.
1: அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், அவருடைய சிந்தனை என்ன, அவருடைய நம்பிக்கை என்ன, எப்படி அவர்களுடைய நடத்தை இருக்கும் என்பதை நீங்கள் கண்டுபிடிச்சீங்க.
2: Most important thing I said was how they respect themselves and how they respect others is also shown in their dress. தங்களை எப்படி அவங்க மதிக்கிறாங்க, தங்களை பற்றி அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு, மற்றவங்களை எப்படி மதிக்கிறாங்க ரெண்டுமே எதில் தெரியும்னா ட்ரெஸ்ஸில் தெரிஞ்சிடும். See, the way I dress, I can dress anything, but I dress so I respect you and I respect myself.
1: Naan indrikku endha dress venna pottinga vandirukalam, eppadi patta aadai venna tharichittinga nikkalam, ana indrikku naan tharithirukkira aadai ungalku naan ganam kodukuren, adhe vela ennaiyum naan madippu kuriyavanai vaithu kodukuren.
2: Hallelujah. We have the freedom to do anything.
1: Ungalku ella vidhamana swandram irukku, edha seiyavum swandram irukku,
2: but don't destroy your good name and the right message you're supposed to send by wearing inappropriate dresses.
1: பொருத்தமில்லாத உங்களுக்கு சரியா இல்லாத ஆடைகளை தரித்து கொண்டு உங்களை குறித்து ஒரு தவறான செய்தியையும் புரிந்துணர்வையும் மற்றவர்கள் மத்தியில் ஏற்படுத்தி விட்டாதீங்க.
2: When you go to your office, dress properly.
1: நீங்க ஆபீஸுக்கு போறீங்கன்னா அதற்குரிய ஆடையே சரியான ஆடை அணிஞ்சிட்டு போங்க.
2: The people in the office should know that you are a child of God.
1: நீங்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை நீங்கள் அணிந்திருக்கிற ஆடையின் மூலமாக மற்றவர்கள் அறிந்திருக்கணும்.
2: The manner of dressing should increase your respect, not decrease it.
1: உங்களுக்கு ஏற்கனவே அவங்க வைத்திருக்கிற மரியாதையிலும் மதிப்பிலையும் நீங்க ஆடை அணிகிற விதத்தில் உயரணுமே தவிர கீழே வந்துடக்கூடாது.
2: Dress properly.
1: சரியா ஆடை அணிங்க.
2: Send the right message.
1: நீங்க சரியான செய்தியை அவருடைய உள்ளத்திலே பதியும்படியா செய்யுங்க.
2: Your belief, your convictions can be expressed by your dress.
1: உங்களுடைய நம்பிக்கை என்ன, என்ன கொள்கை உடையவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பது உங்களுடைய ஆடை மூலமா வெளிப்படும்.
2: Beware of the messages and values clothing might communicate in your own culture.
1: உங்களுடைய கலாச்சாரத்தில் நீங்கள் அணிகிற ஆடை மூலமாக நீங்கள் ஒரு செய்தியை இப்படிப்பட்ட நபர்தான் என்கிறதை அவர்களுக்கு அறிவிக்கிறீங்க.
2: And be careful about that.
1: இதை குறித்து கவனமாக இருங்க.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Don't you think that I am recommending one kind of cloth, one kind of dress, or I am against one kind of dress? No, I leave it to your discretion.
1: ஒரே ஒரு விதமான ஆடையை மாத்திர அணிங்க, இப்படிப்பட்ட ஆடைகளை எல்லாம் அணியாதீங்க என்று நான் சொல்ல வரவில்லை. அது என்னுடைய வேலையும் இல்லை.
2: I gave you four thoughts.
1: நான் நான்கு காரியங்களை சொன்னேன்.
2: Next time you go and buy a dress.
1: நீங்கள் அடுத்த முறை போய் ஒரு ஆடை உங்களுக்காக வாங்குகிற பொழுது
2: four simple words A B C D.
1: ABCD என்கிற நான்கு காரியத்தில் ஞாபகத்தை வச்சுங்க.
2: என்னமா நாலு? என்னது
1: நாலு காரியம்? என்ன
2: நம்பர் ஒன்?
1: முதலாவது என்ன?
2: Appropriate dress,
1: பொருத்தமான ஆடை.
2: நம்பர் டூ?
1: ரெண்டாவது என்ன?
2: பியூட்டிஃபைங் dress,
1: அழகுபடுத்துகிற ஆடை, உங்களை அழகுபடுத்துகிற ஆடை.
2: சி?
1: மூணாவது? உங்களை மறைக்கிற ஆடை,
2: கவரிங் dress,
1: உங்களை மறைத்துக் கொள்கிற ஆடை.
2: நம்பர் ஃபோர்?
1: நான்காவது என்ன?
2: Describing dress,
1: உங்களை குறித்த காரியத்தை வெளிப்படுத்துகிற ஆடை.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Are you happy?
1: சந்தோஷமா?
2: நிறைய பேருக்கு நிறைய கேள்வி தெளிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். I pray that God will give us wisdom.
1: ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஞானத்தை இந்த காரியத்திலே தருவாராக.
2: First one, eternal clothes.
1: முதலாவது நான் சொன்னது என்ன? நித்தியத்தின் ஆடையை குறித்து நாம் பார்த்தோம்.
2: Secondly, external clothes.
1: இரண்டாவது வெளியரங்கமான ஆடை.
2: But this is not everything.
1: இது மட்டும் இல்லைங்க.
2: The most important part is coming now.
1: இன்னொரு முக்கியமான அதி முக்கியமான காரியத்தை இப்ப பார்க்க போறோம்.
2: What is that?
1: அது என்ன?
2: Excellent clothing.
1: அது மேன்மையான வஸ்திரம்.
2: Come to Matthew 6:25.
1: நீங்கள் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6 அதிகாரத்துடைய 25 வசனத்தை பார்ப்பீர்களானால்,
2: the words of Jesus.
1: இயேசுவின் வார்த்தைகளை பார்க்கிறோம்.
2: Therefore I tell you, do not worry about your life, what you will eat or drink, or do not worry about your body, what you will wear.
1: ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள்.
2: Now you are having a question.
1: இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இப்ப கேக்குறீங்க.
2: What pastor, all along you were talking about how to wear dress, now you are saying don't worry about what you will wear.
1: Enna pastor ivlavu nera dress porradha petti sonninga, ipa dress pettiye kavalapadadha nu vera solringle.
2: That is what Jesus said, don't worry about what you will wear.
1: Andora yesa adha solka eduk udaikaga kavalapadadhinga endrare.
2: But I didn't finish the verse, there's some more left. I'll read
1: that. Anaga mudiyalanga andha vaartha innum todandu varudhu.
2: It says,
1: solugirar,
2: is not life more than food and the body more important than clothes?
1: Ungalku solugiren, aaharathai paarkilum jeevanum udaiyai paarkilum sariramum visheshithavigal allava.
2: So what the message is,
1: inge ulla seidhi enna?
2: Dress is important.
1: உடை என்பது முக்கியமானதுதான்.
2: But there is something more important than dress.
1: இந்த உடையை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்த இன்னொரு காரியம் இருக்கிறது.
2: நான் சொன்ன பாருங்க, ஆள் பாதி
1: ஆடை பாதி.
2: வெறும் ஆடையை மட்டும் எடுத்துட்டு போயிடாதீங்க இந்த மெசேஜ்ல. இன்னொரு பக்கம் என்ன இருக்கு?
1: ஆள்.
2: ஆள் இல்லாம dress இல்ல, dress இல்லாம ஆள் இல்ல, ரெண்டும் தேவை இல்ல. You need both. You need the person, you need the attire.
1: ஆளும் வேணும் ஆடையும் வேணும்.
2: Now Jesus said,
1: ஆண்டவராய் சொல்கிறார்,
2: your body is more important than your clothes.
1: உன்னுடைய சரீரம் உன்னை ஆடையை காட்டிலும் முக்கியமானது.
2: Bottom line,
1: கடைசியாக ஆண்டவர் சொல்ல விரும்புவது என்ன?
2: Dressing is not everything.
1: உன் வாழ்க்கையில ஆடை தனித்து கொண்டு இருப்பதுதான் உன் வாழ்க்கையே அல்ல.
2: Dressing is not everything.
1: எல்லாமே dress போடுறதாங்க என் வாழ்க்கை அப்படிங்கிறது இல்லை.
2: There is more to beauty than what meets the eye.
1: அதை காட்டிலும் அழகுள்ளதான இன்னொரு காரியம் இருக்கிறது.
2: Please don't get offended.
1: நான் சொல்றது கூட பயந்துடாதீங்க.
2: Many Pentecostals sadly stop right here.
1: பல பெந்தகோஸ்த கிறிஸ்தவங்க இந்த இடத்துல நின்னுறாங்க.
2: Dress properly.
1: சரியா ஆடை உடுத்து, பொருத்தமான ஆடை உடுத்து, சரியா ஆடை உடுத்து.
2: ஆமென்.
1: ஆமென்.
2: நோ.
1: இல்லங்க.
2: Don't do that.
1: அதல்ல, அது மட்டும் இல்ல.
2: There is something more important than dress.
1: இதை காட்டிலும், இந்த ஆடை உடுத்துவதை காட்டிலும் மிக முக்கியமான இன்னொன்னு இருக்கு.
2: I'm going to show you ABCD.
1: திரும்ப இன்னொரு ABCDக்கு வர்றோம்.
2: ரெடியா? Let's go. Number 1.
1: முதலாவது என்னன்னு கேட்டா,
2: our attitude is more important than our dress.
1: நம்முடைய ஆடைகளை காட்டிலும் நம்முடைய அணுகுமுறை முக்கியமானது.
2: Our character, our attitude, our thought processes are more important than our dress.
1: நம்முடைய சுபாவம், நம்முடைய குணாதிசயம், நம்முடைய நற்சிந்தனை, நம்முடைய காரியங்கள் நடத்துகிற விதம், இது ரொம்ப முக்கியம்.
2: You know, so many of us think dressing means only this textiles, this fabric that you put it on your body.
1: நாம் ஏதோ ஒரு துணியை போட்டுக்கொள்கிறோமே, அந்த துணியை ஆடையாக தைத்து போட்டுக்கொள்கிறோமே, அதுதான் உடை என்று நினைத்துக் கொள்கிறோம்.
2: But the Bible says there is something else beyond and besides this fabric.
1: இந்த போட்டிருக்கிற இந்த ஆடையை காட்டிலும் இதை காட்டிலும் முக்கியமானது ஒன்று உண்டு என்று வேதம் சொல்கிறது.
2: That is our attitude.
1: அதுதான் நம்முடைய அணுகுமுறை.
2: 1 Peter 5:5.
1: நீங்க 1 பேதுரு 5 அதிகாரத்துடைய 5 வசனத்தை பார்ப்பீர்களா?
2: There is a dress that is spoken about there.
1: இங்கே ஒரு ஆடை குறித்து பேசப்படுகிறது.
2: Likewise you who are younger be subject to the elders. Clothe yourselves all of you with humility towards one another.
1: அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள்.
2: What should you do?
1: அங்க செய்ய வேண்டியது என்ன? என்ன செய்யணுமா?
2: Not only wear simple humble clothes.
1: தாழ்மையான எளிமையான ஆடைகளை தரித்துக் கொள்வது மாத்திரமல்ல,
2: you should wear the dress of humility in your heart.
1: உங்களுடைய இருதயத்திலே மன தாழ்மையை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும்.
2: Come to 1 Peter chapter 3 verse 3 to 4.
1: நீங்க 1 பேதுரு 3 அதிகாரம் 3 4 வசனங்களை கவனியுங்கள்.
2: Here apostle Peter talks to husbands and wives how they should treat each other, how they should behave with each other.
1: இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய பேதுரு கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் எப்படி நடத்திக் கொள்ளணும் என்ற காரியத்தை குறித்து பேசுகிறார்.
2: And he talks about wives, he says.
1: இந்த இடத்திலே மனைவிகளை குறித்து வரும்பொழுது,
2: your beauty should not come from outward adornment such as elaborate hairstyles and the wearing of gold jewelry or fine clothes. Rather, it should be of your inner self, the unfading beauty of a gentle and quiet spirit which is of great worth in God's sight.
1: மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக் கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவுது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது.
2: Very precious before God.
1: அது தேவனுக்கு முன்பாக விலையேற பெற்றதாக இருக்கிறது.
2: What is it?
1: அது என்ன?
2: Many people will say, not wearing jewels, not braiding your hair, not wearing expensive clothes, very precious before God. No.
1: மயிர பின்னதோ பொன் ஆபரணங்களை அணியாம இருப்பதோ அல்லது உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்திக்கொண்டதோ அதல்ல.
2: Beyond that there is something more precious.
1: அதை காட்டிலும் முக்கியமான மிக அலங்காரமான ஒரு காரியம் இருக்கிறது.
2: Many people would have fulfilled the first category.
1: பலர் என்ன பண்றாங்கன்னா அந்த முதல் சொல்லப்பட்ட அந்த பாதி காரியத்தை நிகழ்த்தி இருப்பாங்க வாழ்க்கையில்.
2: But the next part has nothing to do with their life.
1: அவங்க வாழ்க்கைக்கும் இந்த இரண்டாவது பகுதியில் சொல்லப்பட்டதுக்கு சம்பந்தமே இராது.
2: What is that?
1: அது என்ன?
2: It says it should be of your inner self, the unfading beauty of a gentle and quiet spirit.
1: அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியாகிய இருதயத்திலே மறைந்திருக்கிற குணம்.
2: Please don't misunderstand me.
1: தயவு செய்து என்னை தவறாய் விளங்கிக் கொள்ளாதீர்கள்.
2: In order to alter your dress, change your dress, it would take a little bit of money, a little bit of time, that's all.
1: உங்களுடைய ஆடையை நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு கொஞ்சம் பணம் செலவாகும், கொஞ்சம் நேரம் செலவாகும்.
2: That is easy. Everybody is willing to do that.
1: எல்லாரோடையும் செய்ய முடியும், எல்லாருக்கும் அதை செய்கிற விருப்பமும் இருக்கும்.
2: When I say dress appropriately, yes, pastor. When I say dress beautifully, yes, pastor. When I say dress to cover you, yes, pastor. Right, pastor. When I say dress that will describe you properly, yes, pastor. Everything is okay. You will be able to do it in no time.
1: நீங்க பொருத்தமான ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் நான் சொன்ன பொழுது, அழகுள்ள ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் சொல்லும் பொழுது, உங்களை மறைக்கிற ஆடையை அணிந்து கொள்ளுங்கள் சொன்ன பொழுது, உங்களை வெளிக்காட்டுகிற உங்களுடைய தன்மை என்னங்கிற சுபாவத்தை வெளிக்காட்டுகிற நல்ல ஆடையை அணிந்து கொண்டு சொல்லும் போது, ஓமா பாஸ்டர் அப்படிதான் பாஸ்டர், நம்ம அப்படியே சேவை பண்றோம் பாஸ்டர் அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க.
2: That is the easy part.
1: அது மிக இலகுவான பகுதி.
2: But what I read the next part. ஆண்டவருக்கு
1: முன்பாக அழியாத அலங்காரமா இருக்க போகிறது என்னன்னு கேட்டா, நம்முடைய இருதயத்துக்குள் மறைந்திருக்கிற நம்முடைய குணம்.
2: There are many, many Christian believers who are dressed very appropriately, but their attitude is very, very bad.
1: இன்னைக்கு பல கிறிஸ்தவர்கள் ஆடையை மாத்திட்டாங்க, ஆனால் அவங்களுடைய உள்ளான குணத்தில் எந்த மாற்றமும் வரவே இல்லை.
2: That is why the name of God is slandered in so many places.
1: Adanale dhaan pala idangalile ivargalale devanudaiya naamam thoosikkapadugiradhu.
2: People say, oh, what you are wearing white and white, your mouth bad mouth.
1: Aada ennamo vella dhaan ana vaayil irundhu varra vaarthai eduvume vella kedaiyadhu.
2: You are wearing nice dress only, dress and all is very religious. But your attitude, appa, the pride you have in your mind, who can stand before it?
1: Anga aadaiya potrukkada paatha amaidiyana aalu maari dhaan iruk, ana vaaya thuranda perumaiyana ennangala veliya varudhu.
2: Excellent clothing is right attitude.
1: அங்கே மேன்மையான அந்த வஸ்திரம் தரிக்கப்பட வேண்டுமானால் நமக்குள்ள இருக்கிற நடத்தை அணுகுமுறை சரியானதா இருக்கும்.
2: The Bible says, let this mind be in you, which was also in Christ Jesus.
1: இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே உங்களுக்குள்ளும் இருக்க கடவது என்று வேதம் நமக்கு.
2: The Bible says, he has left his footsteps for us to follow.
1: அவரை தொடர்ந்து வரும்படி மாதிரியை நமக்கு பின்வைத்து போனார் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கு.
2: The truth is, we don't know what kind of dress Jesus was wearing.
1: நமக்கு பிரச்சனை என்ன, இயேசு எப்படிப்பட்ட ஆடை தரித்திருந்தான் நமக்கு தெரியாது.
2: He didn't leave his dress as an example for us.
1: ஆண்டவர் தன்னுடைய ஆடையை நமக்கு உதாரணமாக வைக்கல.
2: But he left his attitude for us to follow.
1: ஆனால் அவர் நடந்து கொண்ட வீதம் என்னவோ அதையே நாம் பின்பற்றும்படி நமக்கு மாதிரியாக வைத்து போனார்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: So this is the third level of dressing, which is excellent dressing focused on your attitude.
1: மேன்மையான வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டுமானால் நம்முடைய நடத்தை அணுகுமுறைகள் கர்த்தருக்கு முன்பாக சரியாக இருக்கும்.
2: Number 2.
1: இரண்டாவதாக
2: the second part of excellent dressing is
1: inda menmayana vastranudaiya rendavathu karyathai neengal gavanippeerlana
2: Proverbs 11:22
1: neengal neethimuligalin pusthagam 11th adhigarathudaiya 22nd vasanathai nam gavanippomana
2: like a gold ring in a pig's snout is a beautiful woman without discretion.
1: நீதிமொழிகள் 11:22 வசனத்திலே மதிகேடாய் நடக்கிற அழகுள்ள ஸ்திரீ பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமானம்.
2: Write down the second thought.
1: இங்க இரண்டாவது காரியத்தை நான் சொல்ல
2: விரும்புகிறேன். First I said your attitude is more important than your dress.
1: முதலாவது நான் சொன்ன உங்களுடைய ஆடையை காட்டிலும் உங்களுடைய அணுகுமுறை முக்கியமானதா இருக்கணும்.
2: Number 2.
1: இரண்டாவதாக
2: our brilliance is much more important than our dress.
1: நம்முடைய ஆடையை காட்டிலும் நம்முடைய ஞானம் முக்கியமானதா இருக்கணும்.
2: Our brilliance is important.
1: நாம் எப்படிப்பட்ட ஞானமுள்ளவளாய் இருக்கறோங்கிறது ரொம்ப முக்கியம்.
2: Here the Bible says here is a woman who was very beautiful.
1: இங்க ஒரு பெண்ணை குறித்து சொல்லப்படுகிறது மிகவும் அழகுள்ள பெண்.
2: But the problem with her, she had only beauty, no discretion, no wisdom, no brilliance.
1: ஆனா இங்க என்னன்னு கேட்டா அந்த பெண் அழகுள்ளவளாய் இருக்கறா அவளுக்கு ஞானமோ அறிவோ இல்லை.
2: Can you guess who was the best dressed person in the Bible?
1: வேதத்திலே அழகாக அல்லது முழுக்க முழுக்க சரியாக ஆடை உடுத்தி இருந்தவர் யார்? வேதத்தில் சொல்லப்பட்டது யாரை குறித்து?
2: The best dressed person in the Bible.
1: உலகத்திலே நல்ல உயர்தரமான ஆடையை தரித்த ஒரு மனிதரை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. யாரை குறித்து சொல்லப்படுகிறது?
2: Matthew 6:29.
1: மத்தேயு 6:29 வசனத்திலே அதை நாம் படிக்கிறோம்.
2: Yet I say to you that even Solomon in all his glory was not arrayed like one of these.
1: என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்தது இல்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன்.
2: This is the observation by Jesus himself.
1: இது யார் சொன்னா? இயேசு சொல்லுகிற வார்த்தை.
2: He was before Abraham, he was before the foundations of the earth. He says even Solomon did not wear like this.
1: பூமி உண்டாக்கப்படுவதற்கு முன்பதாகவே அந்த ஆபிரகாமுடைய காலத்துக்களுக்கு முன்பாகவே வாழ்ந்த அந்த இயேசுதான் சொல்லுகிறார் சாலமோன் முதலாய் அவன் தன்னுடைய சர்வ மகிமையில் கூட இப்படி உடுத்திருக்கலப்பா.
2: சோ இன் தி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஜீசஸ் அமங் தி ஹியூமன் பீயிங்ஸ் ஹூ எவர் லிவ்ட் தி கோல்ட் ஸ்டாண்டர்ட் ஃபார் பெஸ்ட் டிரெஸ்ஸிங் வுட் பி சாலமன்.
1: அங்கு ஆண்டவருடைய நிர்ணயத்தின்படி ஆண்டவருடைய அளவுகோலின்படி இந்த பூமியிலே இருந்தவர்களே மிக உயர்தரமான ஆடையை உடுத்தி இருந்த ஒருவன் உண்டானால் அது சாலமோன் ராஜா.
2: I don't think it's a big surprise because the Bible says during his time gold was not even valued as a thing.
1: அப்ப அவனுடைய காலத்தை குறித்து பார்க்கும் பொழுது தங்கமும் வெள்ளியும் கொட்டி கிடந்த காலம், வெள்ளி ஒரு பொருட்டாய் மதிக்கப்படாத காலம்.
2: And he was arrayed so well.
1: அப்பா அதனால நிச்சயமா அது ஒரு பிரச்சனையா இருந்திருக்கா? அவனுக்கு ஒரு நல்ல ஆடை வாங்கி தரிக்க.
2: He would have got the best dressmaker, the best tailor, the best beautician, everything. He would have looked so gorgeous.
1: அவன் நல்ல வடிவமைப்பாளரை அழைச்சிருப்பான், நல்ல ஆடை தயாரிக்கிறவரை அழைச்சிருப்பான், எல்லாவற்றையும் திறமையான ஆளை கொண்டு தனக்குள்ள ஆடை அவன் தரிச்சிருப்பான்.
2: But one night the Lord appeared to him and asked him, what do you want?
1: ana ore iravile aandavar avanukku darshanamaagi unakku enna vendum endra avanai kekkira.
2: Lord, I saw two coats in Louis Philippe. Lord, that only I didn't buy.
1: The Louis Philippe la nalla coat rendu paatha இதுவரைக்கு அந்த கோட் மட்டும் தான் நான் வாங்கல ஆண்டவரே.
2: That one t-shirt I didn't buy.
1: அந்த ஒரு t-shirt மட்டும் தான் எனக்கு இன்னும் வாங்கணும், அது கிடைக்கலையே.
2: He didn't say that.
1: அதெல்லாம் சொல்லலங்க.
2: The Lord asked him, whatever you ask I'll give you.
1: நான் என்ன கேட்டாலும் உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி அவனிடத்துல கேக்குறார்.
2: What did he say?
1: அவன் என்ன கேட்டான்?
2: Give me wisdom.
1: ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: See, when you have wisdom inside,
1: உங்களுக்குள்ளே ஞானம் உள்ளே வருகிற பொழுது,
2: even if your dress is very simple, you will actually look very beautiful.
1: நீங்க உங்களுடைய ஆடை வந்து எளிமையா இருக்கலாங்க, ஆனா உங்களுடைய அழகு பிரகாசிக்கிற அழகா இருக்கும்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Your dress can be very simple.
1: உங்களுடைய ஆடை எளிமையானதா இருக்கலாம்.
2: But wisdom is much more valuable than rubies.
1: உங்களுடைய உள்ள இருக்கிற அந்த ஞானம் இருக்க பாருங்க, அது முத்துக்களை பெற்றும் விலையேறியது.
2: On the other hand,
1: இன்னொரு பக்கத்துல,
2: you can be decked with rubies from head to toe.
1: தலையில இருந்து கால் வரைக்கும் முத்துக்களாலும் வைரங்களாலும் இழைக்கப்பட்ட ஆடையை கூட நீங்க தரிச்சிருக்கலாம்.
2: But if you don't have a good brain,
1: உங்களுக்கு ஞானம் மட்டும் இல்லைன்னா,
2: the Bible says you will be like a gold ring in a pig's snout.
1: அது பன்றியின் மூக்கில் உள்ள பொன் மூக்குத்திக்கு சமனாக இருக்கும்.
2: Go for what is best.
1: எது நல்லதோ எது சிறந்ததோ அதை நாடுங்கள்.
2: Clothe yourself with wisdom.
1: நீங்கள் ஞானத்தினாலே ஆடையை தரித்துக் கொள்ளுங்கள்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: Number 3.
1: மூன்றாவதாக
2: Number
1: 3. மூன்றாவதாக
2: A for your attitude is more important than your clothes.
1: முதலாவது நான் சொன்னேன் உங்களுடைய அணுகுமுறை நடத்தை முக்கியம்.
2: Your brilliance is more important than your dress.
1: உங்களுடைய ஞானம் உங்களுடைய ஆடையை காட்டிலும் முக்கியம்.
2: Number 3.
1: மூன்றாவதாக
2: the condition of your heart is more important than your dress.
1: உங்களுடைய ஆடையை காட்டிலும் உங்களுடைய இதயத்துடைய நிலை முக்கியமானது.
2: Turn with me to Matthew 23 verses 2 and 5.
1: மத்தேயு 23வது அதிகாரம் 2ம் 5ஐயும் பாருங்க.
2: This passage talks about the scribes and Pharisees who sat in the seat of Moses.
1: மோசேயினுடைய அந்த ஆசனங்களிலே உட்கார்ந்த வேதபாரகரையும் பரிசேயர்களையும் குறித்து பேசப்படுகிற வார்த்தை.
2: Now look how the Bible describes them.
1: இந்த காரியங்களை வேதம் எப்படி சொல்லுது என்று கவனித்து பாருங்கள்.
2: Verse 5.
1: 5ஆம் வசனத்திலே
2: all their works they do for to be seen of men, they make broad their phylacteries and enlarge the borders of their garments.
1: தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி.
2: Let me give a small explanation.
1: இதை சற்று விளக்கி நான் சொல்ல விரும்புகிறேன்.
2: Jewish people in that time, men were wearing a tunic or something like a gown until their knees.
1: அந்த ஆண்டவருடைய காலத்திலே அந்த யூத மக்களுடைய ஆடையை கவனித்தில்லானால் ஆண்களுடைய ஆடை அவர்கள் முழங்கால் வரையிலே தொங்குகிற ஒரு பெரிய மேலாடையாக இருந்தது.
2: அங்கி மாதிரி அங்கி until the knees.
1: அது அவருடைய முட்டி வரைக்கும் தொங்கும்.
2: But for women the same dress but it will be longer till their feet.
1: ஆனால் பெண்களுக்கான ஆடை அதே போன்ற அங்கியாகத்தான் இருக்கும். ஆனால் அது அவருடைய கால்கள் வரைக்கும் இருக்கும்.
2: In their waist they will have a tie band.
1: அவர்களை இடுப்பை சுற்றி ஒரு நாடாவினால் அதை கட்டிக்கொள்வார்கள்.
2: This is the regular dress of men and women.
1: அதுதான் அன்றைக்குள்ள ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஆடை.
2: But these Pharisees and scribes, what did they do?
1: அந்த வேதபாரகரும் அந்த பரிசேயர்களும் என்ன செய்தார்கள் என்று கேட்டால்
2: the men will only wear till their knees.
1: அந்த ஆண்கள் அந்த முழங்கால் வரைக்கும் தான் அந்த ஆடையை போட்டிருப்பாங்க.
2: But now they extended it little bit. So it will be somewhere between the knees and between the feet.
1: அவர்கள் என்ன செய்தார்கள் என்று கேட்டா அவருடைய ஆடையினுடைய நீளத்தை அகலமாக்கி காலையும் முட்டாம முழங்கால் வரைக்கும் இல்லாம இடையிலே வைத்துக் கொண்டார்கள்.
2: So the approach or the appearance they gave to people was, oh, you know what, we are all very special, we are very spiritual.
1: அப்ப இதை பார்க்கிறவர்கள் இவங்க விசேஷமான ஆளுங்க, ஆவிக்குரிய பரிசுத்தவான்கள் என்று கருத வேண்டும் என்று நினைத்தார்கள்.
2: Jesus noticed this and says, you are extending, you are enlarging the borders of your garments.
1: இதைத்தான் ஆண்டவராய் இயேசு சொன்னார், நீங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை நீளமாக்குறீங்க.
2: But the problem is
1: ana inga enna prachna
2: verse 27 and 28
1: anga adhi adhigathile 27 28 vasanangalai gavanithaal
2: to these people Jesus said
1: aandavara yesu solugirar
2: woe to you scribes and Pharisees hypocrites for you are like whitewashed tombs which outwardly appear beautiful but within are full of dead people's bones and all uncleanness even so you outwardly appear righteous unto men but within you are full of hypocrisy and iniquity
1: mayakara vedaparagare parisere ungalku ayyo velliyadikkapatta kallarigalukku oppai irukkireergal avigal purambe alangaramai kaanapadum ulleyo marithavul elumbugalinalum sagala asuthathinalum nirendirukkum appadiye neengalum manushirukku neethimaangal endru purambe kaanapadugireergal உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள்.
2: Listen,
1: நன்றாக கவனிங்க.
2: Jesus is not attacking the lengthening of the dress.
1: இந்த ஆடையை அவர்கள் நீளமாக்கிக் கொண்டார்களே அதை குறித்து ஆண்டவர் அங்கே குறை சொல்லவில்லை.
2: But Jesus was more concerned about not the dress. You are showing so much of importance by extending the dress, but your heart is filled with hypocrisy, your heart is filled with wickedness. Outwardly you are looking like a whitewashed tomb but inside it's all dead men's things.
1: ஆண்டவர் அங்கே அவர்களுக்கு சொன்னது என்ன? இந்த ஆடையினுடைய நீளத்தை அதிகரிக்கிறதுக்கு நீங்கள் சிரத்தை எடுத்துக்கொண்டீர்களே, உங்களுடைய உள்ளத்தை கவனித்து பாருங்கள், அது மாயக்காரனுக்குள்ள உள்ளதை போல, அது ஒரு வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்குள்ளே காண்கிற அசுத்தத்தையும் எலும்பையும் போல சுத்தமற்றதாக இருக்கிறது. நீங்கள் மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்தவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார்.
2: My dear brothers and sisters,
1: அருமையான சகோதரனே சகோதரியே,
2: some of us may be very decently, appropriately, beautifully coveringly dressed.
1: நாம் இங்கே இருக்கிற பொழுது சரியாக நேர்த்தியாக முழுவதும் மறைக்கப்பட்ட ஆடைகளை அணிந்து இருக்கிறோம்.
2: But something else is more important than all of this.
1: அதை காட்டிலும் இந்த காரியங்களை காட்டிலும் முக்கியமானது ஒன்று இருக்கிறது.
2: There is a place that God is looking at.
1: அது தேவன் ஒரு இடத்தை பார்க்கிறாரே, அந்த இடம் என்ன?
2: Not as man sees.
1: அது மனிதன் பார்க்கிற விதமானது அல்ல.
2: He sees the heart.
1: அவர் இருதயத்தை பார்க்கிறார்.
2: With all the perfect dressing on the outside, if our heart is filled with hypocrisy and wickedness and dead people's stuff, we are not going to be appreciated by God. But the same words of Jesus was able to look at them and say, woe to you.
1: வெளியரங்கமாக முழுவதும் மறைக்கப்பட்ட நேர்த்தியான ஆடைகளை தரித்திருந்தாலும் ஆண்டவராகிய தேவன் உள்ளத்தை பார்க்கிற பொழுது அந்த உள்ளம் சீரற்றதாக இருக்குமானால், தேவனுக்கு பிரியமற்றதாக இருக்குமானால், அன்றைக்கு அவர்களை பார்த்து சொன்னதை போல தேவன் நமக்கும் ஐயோ என்றும் மாயக்கார் என்றும் கல்லறைகள் என்றும் நம்மை பார்த்து அழைப்பார்.
2: மேக் ஷூர் தட் ஜஸ்ட் ஆஸ் ஆர் டிரெஸ் இஸ் பெர்ஃபெக்ட் தட் ஆர் ஹார்ட் வில் ஆல்சோ பி பெர்ஃபெக்ட்.
1: ஒன்று கவனிங்க, நம்முடைய ஆடைகள் நேர்த்தியாக அமைத்து உடுத்தப்பட்டிருக்கதை போல நம்முடைய இருதயமும் நேர்த்தியானதும் சீரானதுமாக இருக்கும்.
2: அல்லேலூயா,
1: அல்லேலூயா.
2: The last one.
1: கடைசியாக.
2: The fourth one.
1: கடைசி நான்காவதாக.
2: Our deeds are more important than our dress.
1: நம்முடைய ஆடைகளை பார்க்கலாம், நம்முடைய செய்கைகள் கிரியைகள் முக்கியமாக இருக்கும்.
2: Our deeds are more important.
1: நம்முடைய செய்கைகள் முக்கியமானதா இருக்கணும்.
2: 1 Timothy 2:9-10.
1: 1 திமோத்தேயு 2வது அதிகாரம் 9 இருந்து 10 வரை உள்ள வசனங்களை பார்ப்போமானால்,
2: I also want the women to dress modestly with decency and propriety, adorning themselves not with elaborate hairstyles or gold or pearls or expensive clothes, but with good deeds. Very important, but with good deeds. Appropriate for women who profess to worship God.
1: ஸ்திரீகளும் மயிரை பின்னலாவது பொன்னிலாவது முத்துக்களாவது விலையேறப்பட்ட வஸ்திரங்களினாவது தங்களை அலங்கரியாமல் தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவ பக்தி உள்ளவர் என்று சொல்லிக்கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடியே நற்கிரியைகளினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும்.
2: Very important.
1: மிக முக்கியம்.
2: Our good works, our good deeds are more important than our external beauty.
1: நம்முடைய வெளியரங்கமான அழகை காட்டிலும் நம்முடைய நற்கிரியைகளும் நற்செய்கைகளும் முக்கியம்.
2: The Lord is looking at our deeds.
1: ஆண்டவர் நம்முடைய கிரியைகளையும் செய்கைகளையும் கவனிக்கிறார்.
2: The Bible says he will reward every man according to his deeds.
1: அவனுடைய செய்கைக்கு தக்க பலன் ஆண்டவர் அளிப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: There was a woman in the New Testament, her name was Dorcas.
1: அங்கே தொற்கால் என்று சொல்லுகிற ஒரு பெண்ணை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டில் படிக்கிறோம்.
2: And there, after she died, the Bible says, all her neighbors came and gave and showed the dresses she made for them, and they wept for her, how good work she did among us.
1: அவள் மரித்து கிடந்த பொழுது அங்கே சுற்றி இருந்தவர்கள் அவள் செய்த அவள் தங்களுக்காக நெய்து கொடுத்த செய்து கொடுத்த ஆடைகளை கொண்டு வந்து அவர்களுக்கு காண்பி அவளுடைய நற்கிரியைகளை குறித்து பேசினார்கள்.
2: I was reading about the virtuous woman in Proverbs 31.
1: அங்கே நீதிமொழிகளினுடைய புத்தகத்திலே காணப்படுகிற அந்த குணசாலியான ஸ்திரீ குறித்து நான் கவனித்து
2: பார்க்கிறேன். Proverbs 31.
1: நீங்கள் நீதிமொழிகளின் புத்தகம் 31வது அதிகாரத்துக்கு வருவீர்களானால்,
2: Have you ever wondered what kind of dress this virtuous woman was wearing?
1: இப்படிப்பட்ட அந்த குணசாலியான பெண் எப்படிப்பட்ட ஆடையை தரித்திருந்தால் நம்மள படிக்க முடியுகிறதா?
2: Have you ever thought about it?
1: எப்பவாவது அதை குறித்து சிந்திச்சிருக்கீங்களா?
2: I will show you what kind of dress she was wearing.
1: அவள் எப்படிப்பட்ட ஆடையை அணிந்திருந்தாள் என்பதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன்.
2: Verse 22.
1: நீங்க 31:22 பாருங்க. நீதிமொழிகள்
2: second part says,
1: அதுல இரண்டாம் பகுதி சொல்கிறது,
2: she is clothed in fine linen and purple.
1: மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பு.
2: Wonderful clothes, classic clothing of a woman.
1: மிக அருமையான ஆடைகளை, உயர்ந்த ரக ஆடைகளை அவள் அணிந்திருந்தாள்.
2: Beautifully she was dressed.
1: அவள் அழகான ஆடைகளை அணிந்திருந்தாள்.
2: She was wearing fine linen and purple.
1: அவள் மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் தரித்திருந்தாள்.
2: But
1: ஆனால்
2: this is not how the Bible describes her alone.
1: அவளை இப்படி மாத்திரமே வேதம் நமக்கு காண்பிக்கவில்லை.
2: Before the Bible specifically mentions her personal dress,
1: அவள் அணிந்திருந்த அவளுடைய ஆடைகளை குறித்து சொல்லுவதற்கு முன்பதாக,
2: there's a whole list of things she was doing that is detailed before that.
1: அதற்கு முன்பதாக அவளுடைய செய்கைகள் அவளுடைய கிரியைகள் என்ன என்பதை ஒரு பட்டியலாகவே வேதம் நமக்கு சொல்கிறது.
2: In verse 14.
1: நீங்கள் 14 வசனத்தை பார்ப்பீர்களானால்
2: it talks about how she was a hard worker bringing food for her family.
1: அவள் தூரத்தில் இருந்து தன்னுடைய குடும்பத்துக்கு ஆகாரம் கொண்டு வர கடின பணியை செய்கிறதை குறித்து பார்க்கிறோம்.
2: Verse 15 you see her she gets up while it's still night and works to provide food for her family and portion for her servants.
1: அங்கே 15வது வசனத்திலே இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன்னுடைய வேலைக்காரர்களுக்கும் அவள் படி அளக்கிறதை குறித்து பேசப்படுகிறது.
2: In verse 20 you see
1: 20வது வசனத்தை கவனிப்பீர்களானால்
2: you see her deeds where she opens her arms to the poor and extends her hands to the needy.
1: அவள் சிறுமையானவளுக்கு தன் கைகளை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் என்று சொல்லப்படுகிறது.
2: In verse 21
1: நீங்கள் 21வது வசனத்திலே
2: when it is snowing she had clothed all her family members appropriately
1: அங்க குளிர் இருந்த பொழுதும் அவருடைய வீட்டாருக்கு இரட்டை புரையை உடுப்பாக கொடுத்து குளிருக்கு அவர்கள் பயப்படாதிருக்கும்படி செய்கிறாள்.
2: In verse 22
1: நீங்கள் 22வது வசனத்திலே
2: first part says she makes coverings for her bed
1: அவர் இரத்தன கம்பளங்களை தன்னுடைய கட்டிலுக்கு விரிக்கிற இரத்தன கம்பளங்களை உண்டாக்குகிறாள்.
2: Only then it says
1: அதற்கு பின்பாகத்தான் சொல்லப்படுகிறது
2: she was wearing fine linen and purple
1: அவள் மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் தரித்திருந்தாள்.
2: What does it say
1: அது எதை சொல்ல வருகிறது
2: her deeds shone brighter than her dress
1: அவளுடைய ஆடைகளை காட்டிலும் அவள் நடந்து கொண்ட அவளுடைய செய்கைகள் பிரகாசமாக இருந்ததை காட்டும்.
2: Hallelujah.
1: Hallelujah.
2: In other words
1: இன்னொரு வார்த்தையிலே சொன்னால்
2: her needs she always put last and her deeds for others she put them at first
1: அவள் தன்னுடைய காரியங்களை பின்னே வைத்துவிட்டு மற்றவருடைய காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நற்கிரியைகளை நடத்துகிறவளாய் இருந்தாள்.
2: Our deeds are more important than our dress
1: நம்முடைய ஆடைகளை காட்டிலும் நம்முடைய கிரியைகள் நம்முடைய செய்கைகள் முக்கியமானதாக இருக்கும்.
2: I pray that God will help us to wear this excellent dresses
1: in the main

0: ஆக இருக்கணும்.
1: த்ரீ ட்ரெஸ்ஸஸ் வி நீட்.
0: நமக்கு மூன்று விதமான ஆடைகள் அவசியம்.
1: What is that?
0: அது என்ன?
1: Eternal clothes.
0: முதலாவது நமக்கான நித்தியமான ஆடை வஸ்திரம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: That will be accepted by God.
0: நாம் தேவனுடைய பார்வையிலே அங்கீகரிக்கப்பட்ட அந்த வஸ்திரம்.
1: A dress that will not fade away, a dress that will not grow old, a dress that will not tear.
0: அது பழசாகி போகாத, கிழியாத, மங்கி போகாத வஸ்திரம்.
1: We also need proper external clothes.
0: அதே போல நமக்கு வெளியரங்கமான சரியான நேர்த்தியான ஆடை அவசியம்.
1: Number 3.
0: மூன்றாவதாக,
1: we need excellent clothes.
0: நமக்கு மேன்மையான வஸ்திரம் தேவை.
1: I pray in the end of our life,
0: நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு வருகிற பொழுது,
1: when we meet the Lord in the air,
0: ஆண்டவராகிய தேவனை நாம் மத்திய ஆகாயத்திலே சந்திக்கிற பொழுது,
1: I pray that it will be written about us.
0: நம்மை குறித்து இப்படி எழுதி இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
1: Blessed is he who watches and keeps his garments.
0: தன்னுடைய வஸ்திரத்தை காத்து கொண்டவன் பாக்கியவான்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: How many of you want to be like that?
0: எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வேண்டும்னு விரும்புறீங்க?
1: Hallelujah.
0: Hallelujah.
1: I want to keep my garments safe.
0: என்னுடைய வஸ்திரத்தை எல்லா காவலோடும் நான் காத்து கொள்ள போகிறேன்.
1: Let's stand up in the presence of God.
0: தேவனுடைய பிரசன்னத்தில் எழுந்து நிப்போம்.
1: Close your eyes.
0: கண்களை மூடுவோம்.
1: Look to the Lord and say,
0: ஆம் ஆண்டவரே நோக்கி பார்த்து சொல்லுவோம்,
1: Lord,
0: ஆண்டவரே,
1: help me to protect my garments.
0: ஆண்டவரே என்னுடைய வஸ்திரத்தை நான் காத்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க.
1: All my eternal garments.
0: ஆண்டவரே என்னுடைய அந்த நித்தியத்தின் வஸ்திரத்தை,
1: proper right external garments,
0: எனக்கு நீர் கொடுத்த சரியான நேர்த்தியான வெளியரங்கமான வஸ்திரத்தை,
1: Lord, proper excellent clothes that are far better than my external clothes.
0: எனக்கு இருக்கிற வெளியரங்கமான ஆடைகளை காட்டிலும், அந்த வஸ்திரங்களை காட்டிலும் மேன்மையான அந்த பரிசுத்த வஸ்திரத்தை,
1: precious in your sight,
0: உம்முடைய கண்களிலே அந்த வஸ்திரம் விலையேறப்பட்டதாக இருக்கிற அந்த வஸ்திரத்தை,
1: clothe me today.
0: எனக்கு அந்த வஸ்திரத்தினால் என்னை உடுத்துவியும்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Can you lift your hands and say, Lord, clothe me today.
0: ஆண்டவரே இன்றைக்கு அந்த வஸ்திரத்தினால் என்னை உடுத்துவியும் என்ற கரங்களை ஏற்றுகிறேன். ஆண்டவரே என்னை உடுத்துவியும்.
1: Clothe me today.
0: என்னை இன்றைக்கு உடுத்துவியும் ஆண்டவரே.
1: Help me to save and protect these garments.
0: ஆண்டவரே எனக்கு நீர் கொடுத்த இந்த வஸ்திரத்தை எல்லா காவலோடு நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும்.
1: Open your mouth and thank God for the word that God spoke to us today.
0: இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றிகளை நாம் சொல்லுவோம்.
1: Hallelujah.
0: Hallelujah.
1: Hallelujah.

0: இதோ இன்றைய உங்கள் சிந்தனைக்கு.
1: அவர் ஒரு தமிழ் ஆசிரியர், கண்டிப்பானவர், ஆனா கருணை உள்ளம் கொண்டவர். மாணவர்கள் சின்ன தவறு செஞ்சாலும் அதிக தண்டனை கொடுப்பாரு, ஆனா சிறப்பு அவங்க ஏதாவது செஞ்சா அவங்கள பாராட்டவும் தயங்க மாட்டாரு. பொதுவா ஏதாவது ஒரு மாணவன் தவறு செஞ்சா அவர் அவன் பக்கத்துல இருக்கிற மாணவனை விட்டு அவனை குட்ட சொல்வாரு. இந்த மாதிரியான தலை குட்டலுக்கு பயந்து மாணவர்கள் அவர் வகுப்புல தவறு செய்ய மாட்டாங்க. ஆனா ஒரு மாணவன் எந்த தப்பு செஞ்சாலும் அந்த ஆசிரியர் கண்டுக்கவே மாட்டாரு, அவன் தலையில குட்ட சொல்ல மாட்டாரு. ஏன் அவனுக்கு மட்டும் இந்த பாரபட்சம்னு மற்ற மாணவர்கள் எல்லாரும் தங்களுக்குள்ள பேசிக்கிடுவாங்க. ஆனா ஆசிரியர்கிட்ட அதை பத்தி கேட்க பயந்தாங்க. அவர்கிட்ட போய் நாம கேட்டா அவருடைய கோபத்துக்கு ஆளாயிடுவோமோன்னு பயந்து அமைதியா இருந்தாங்க. ஆனா ஒரு மாணவனால இதை தாங்க முடியல, ஆசிரியர்கிட்ட கேட்டுட்டான். எல்லாரும் ஆசிரியர் அவனை என்ன செய்ய போறாரோன்னு பயந்துகிட்டே பார்த்தாங்க. ஆனா ஆசிரியர் கோபப்படல, மென்மையா அவன் கிட்ட, நீங்க எல்லாரும் குட்டுவாங்கன்னா உங்க தவற உணர்ந்து உங்களை திருத்திக்கிடுவீங்க. ஆனா அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்துக்கிடவே மாட்டேங்கிறானே. தெளிவு இருக்கிறவங்களைத்தான் தண்டிக்க முடியும், தெளிவு இல்லாதவங்களை தண்டிச்சா அதனால யாருக்கும் எந்த விதமான நன்மையும் ஏற்படாது. தண்டனை தவறுகளை திருத்தணும், திருத்த முடியாதவனை கண்டிச்சு என்ன பயன்னு ஆசிரியர் கேட்டாரு. ஆசிரியர் பாரபட்சம் பார்க்கிறாருன்னு நினைச்சோமேன்னு நினைச்சு மாணவர்கள் தலை குனிஞ்சாங்க. இதே மாதிரிதாங்க கடவுளும், அவர் தான் நேசிக்கிறவங்களுக்கு தான் தண்டனை கொடுக்கிறாரு. இத வேதாகமம் தெள்ள தெளிவா சொல்லுது. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக் கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? அதனால கர்த்தர் சிட்சிக்கும் போது சந்தோஷப்படுங்கள்.

நல்ல கரங்களை தட்டி அந்த ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமை. உந்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரே. ஓ ஹல்லேலூயா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிய நீர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனாய்.

நாங்கள் பரிசுத்தமுள்ள எங்கள் ராஜாதி ராஜாவே, இந்த வான பூமி யாவும் இந்த வானத்தில் பூமியிலும் இருக்கிற எல்லாம் உம்முடைய நாமத்தை உயர்த்தும் அப்பா. நீர் அவ்வளவு பரிசுத்த, நீர் அவ்வளவு மகிமை உள்ளவர், நீர் அவ்வளவு மகத்துவமானவர், நீர் எத்தனை நல்லவர். நல்ல கரங்களை தட்டி அந்த பரிசுத்தமுள்ள தேவனுக்கு மகிமை செலுத்தலாமா? இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர், நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், நீர் பரிசுத்தவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம்ப்பா, மகிமை உள்ளவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோமா? நல்லா கையை தட்டி பாடுங்க பார்க்கலாம். அவர் நல்லவர்.

உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம்ப்பா. நீர் உயர்ந்தவர், நீர் உன்னதர், நீர் மாறாதவர், உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், ஓ நீர் மகிமை உள்ளவர், மாறாதவர், கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர்,

எல்லாம் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பறந்து காக்கிற பட்சியை போல் அவர் நம்மை பாதுகாக்கிறார். நம்மை இதுவரைக்கும் வழி நடத்தினார், நம்மை இதுவரைக்கும் சுமந்தார், நம்மை இதுவரைக்கும் ஏந்தி கொண்டார், நம்மை இதுவரைக்கும் நடத்தினாரே. ஹல்லேலூயா. எங்களை நடத்தி வந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம்.

பார்க்கிற பட்சியை போல தேவன் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருக்கிறார், தம்முடைய பிள்ளைகள் மேல் ஆதரவாய் இருக்கிறார். எப்படி ஒரு கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்கிறதோ, எப்படி ஒரு பறவை தன் குஞ்சுகளை அது பாதுகாக்கிறதோ, சிறகின் கீழாய் பாதுகாக்கிறதோ, அவனமாய் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துகிற தேவராய் இருக்கிறார். அதை உணர்ந்து கொண்டவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருடைய பாதுகாப்பிற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி தேவன் நாமத்தை உயர்த்துவோமா. அவர் நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பானா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பானா, முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பானா? வேத வசனம் சொல்லுகிறது, ஆகையால் பொல்லாதவர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா ஓ அதிக நன்மையானவர்களை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? பொல்லாதவர்கள், வேதம் நம்மளை பார்த்து சொல்லுது, இயேசு நம்மளை பார்த்து சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறீங்க. அது எப்படிங்க நாம பொல்லாதவர்கள் ஆக முடியும்? எஸ், நமக்கு ஒரு நீதி, மற்றவங்களுக்கு ஒரு நீதி. நம்ம பிள்ளைகளை பார்ப்பது ஒரு விதம், மற்ற பிள்ளைகளை பார்ப்பது வேறு விதம். நம்ம பிள்ளைகளுக்காக செய்வது வேறொன்று, மற்றவர்களுக்காக செய்வது வேறொன்று. ஆகவேதான் இயேசு சொல்கிறார், நீங்கள் பொல்லாதவர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லதை செய்வீர்கள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பொல்லாதவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர், அவர் நியாயாதிபதி, அவர் சர்வலோகத்தை மாடுகிறவர், மாறாதவர், மகிமை உள்ளவர், ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல. அவரிடத்தில் பாரபட்சம் என்பது இல்லவே இல்லை. பாரபட்சம் பார்க்கிறவர் அல்லங்க. அப்படின்னா அவர் நமக்கு அதிக நன்மையானதை தருவது அதிக நிச்சயம் அல்லவா? அதிக நிச்சயம் அல்லவா? அவற்ற பாரபட்சமே இல்லைங்க. என்ன ஒரு மாதிரி பார்க்கறதோ, உங்களை ஒரு மாதிரி பார்க்கறதோ அப்படிலாம் அவர் கிடையாது. நீங்களும் நான் அவர் பார்வையில் ஒரே போல தான் இருக்கிறோம். நம்மை ஒரே போல பார்க்கிறார் தகப்பன். பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைங்களுக்கு பெஸ்டா செய்யறோம்னா, அன்பு தேவ ஜனமே, பலவிதமான நெருக்கடியின் மத்தியில, பலவிதமான புறக்கணிப்பின் மத்தியில, பலவிதமான தேவைகள் மத்தியில அமர்ந்திருக்கிறாயோ, இன்றைக்கு தகப்பன் உனக்கு சிறந்ததை செய்வதற்கு, தகப்பன் உன் நன்மைக்காய் சகலத்தை செய்வதற்கு, உனக்கு சகலம் நன்மைக்காய் தருவதற்கு தகப்பன் நல்லவரா இருக்கிறார். பொல்லாதவர்களாகி நாம் நல்ல இவங்களை கொடுக்க அறிந்திருக்கும் போது அவர் எவ்வளோ அதிகமாக நல்ல இவங்களை கொடுப்பாருங்க. இன்னைக்கு பலவித தேவைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம், எல்லாம் நெருக்கப்பட்ட சூழ்நிலையாக இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லுகிறேன், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி போஷிப்பார், தகப்பன் தன் பிள்ளைகளை எப்படி தாங்குவார், தகப்பன் தன் பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் செய்து அவர் முடிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். அவர் பரம தகப்பன், நித்திய பிதா, நித்திய பிதா. அந்த தகப்பன் ஒருபோதும் பாரபட்சம் பார்க்கிறவர் அல்ல, தீமையை செய்கிறவர் அல்ல, தீமை அவரிடத்திலிருந்து வருவது இல்லை. நன்மை

அப்போஸ்தலன் 26 அகிரிப்பா பவுலை நோக்கி, நீ உனக்காக பேச உனக்கு உத்தரவாகிறது என்றான். அப்பொழுது பவுல் கையை நீட்டி தனக்காக உத்தரவு சொல்ல தொடங்கினான். அகிரிப்ப ராஜாவே, யூதர்கள் என்மேல் சாட்டுகிற சகல காரியங்களை குறித்தும் நான் இன்றைக்கும் உமக்கு முன்பாக உத்தரவு சொல்ல போவது படியினாலே என்னை பாக்கியவான் என்றெண்ணுகிறேன். விசேஷமாய் நீ யூதருடைய சகல முறைமைகளையும் தர்க்கங்களையும் அறிந்தவரானால் அப்படி எண்ணுகிறேன். ஆகையால் நான் சொல்வதை பொறுமையோடு கேட்கும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன். நான் என் சிறு வயது மேற்கொண்டு எருசலேமிலே என் ஜனத்தாருக்குள்ளே இருந்தபடியால் ஆதி முதல் நான் நடந்த நடக்கையை யூதர் எல்லாரும் அறிந்திருக்கிறார்கள். நம்முடைய மார்க்கத்தில் உள்ள சமய பேதங்களில் மிகவும் கண்டிப்பான சமயத்துக்கு இசைந்தபடி பரிசேயனாய் நடந்தேன் என்று சாட்சி சொல்ல அவர்களுக்கு மனதிருந்தால் சொல்லலாம். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளி செய்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்கிற நம்பிக்கையாகவே நான் இப்பொழுது நியாயத்திற்படையவனாய் நிற்கிறேன். இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேறும் என்று நம்பியிருக்கிறார்கள். அகிரிப்ப ராஜாவே, அந்த நம்பிக்கை நிமித்தமே யூதர்கள் என்மேல் குற்றம் சாட்டுகிறார்கள். தேவன் மரித்தோரை எழுப்புறது நம்பப்படாத காரியம் என்று நீங்கள் எண்ணுகிறது என்ன? முன்னே நானும் நசரேனாய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களை அநேகரை சிறைச்சாலைகளில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுவதை நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகம் தண்டித்து தேவதூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூக்கவர் கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இப்படி செய்து வரையில் நான் பிரதான ஆசாரியரிடத்தில் அதிகாரமும் உத்தரவும் பெற்று தமஸ்குவுக்கு போகும்போது மத்தியான வேளை ராஜாவை, நான் வழியிலே சூரியனுடைய பிரகாசத்திலும் அதிகமான ஒளி வானத்திலிருந்து என்னையும் என்னுடனே கூட பிரயாணம் பண்ணினவளையும் சுற்றி பிரகாசிக்க கண்டேன். நாங்கள் எல்லாரும் தரையிலே விழுந்த போது, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா என்று எபிரேய பாஷையிலே என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டேன். அப்பொழுது நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன். அதற்கு அவர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இப்பொழுது நீ எழுந்து காலொன்றின் நெல், நீ கண்டவைகளை நான் உனக்கு தரிசனமாய் காண்பிக்க போறவைகளையும் குறித்து உன்னை ஊழியக்காரனாகவும் சாட்சியாகவும் ஏற்படுத்துவதற்காக உனக்கு தரிசனமானேன். உன் சுய ஜனத்தாரிடத்தில் நின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தில் நின்றும் உன்னை விடுதலையாக்கி அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பை பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீ அவருடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்புகிறேன் என்றார். ஆகால் அகிரிப்ப ராஜாவே, நான் அந்த பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதேயா தேசமெங்கும் உள்ளவர்களிடத்திலும் பின்பு புறஜாதிகளிடத்திற்கும் நான் போய் அவர்கள் தேவனிடத்துக்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்பலுக்கேற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். இது நிமித்தமே யூதர்கள் தேவாலயத்திலே என்னை பிடித்து கொலை செய்ய பிரயத்தனம் பண்ணினார்கள். ஆனாலும் தேவ அனுக்கிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். தீர்க்கதரிசிகளும் மோசேயும் முன்னமே சொல்லியிருந்தபடியே கிறிஸ்து பாடப்பட வேண்டியதென்றும் மருத்துவர் உயிர்த்தொழிலில் அவர் முதல்வராகி சுய ஜனங்களுக்குள்ளும் அந்நிய ஜனங்களுக்குள்ளும் ஒளியை வெளிப்படுத்துகிறவர் என்றும் சொல்லுகிறேனே அன்றி வேறென்றை நான் சொல்லுகிறதில்லை என்றான். விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்லுகை பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அரிய கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குறது என்றான். அதற்கு அவன், கணம் பொருந்திய பெஸ்துவே, நான் பைத்தியக்காரன் அல்ல, சத்தியமும் சொஸ்த புத்தியும் உள்ள வார்த்தைகளை பேசுகிறேன். இந்த சங்கதிகளை ராஜா அறிந்திருக்கிறார். ஆகையால் தைரியமாய் அவருக்கு முன்பாக பேசுகிறேன். இவைகளில் ஒன்றும் அவருக்கு மறைவானது அல்லவென்று எண்ணுகிறேன். இது ஒரு மூலையிலே நடந்த காரியம் அல்ல. அகிரிப்ப ராஜாவே, தீர்க்கதரிசிகளை விசுவாசிக்கிறீரா? விசுவாசிக்கிறேன் என்று அறிவேன் என்றார்.
அப்பொழுது அகிரிப்பா பவலை நோக்கி, நான் கிறிஸ்தவனாவதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதிக்க பண்ணுகிறாய் என்றான். அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுக்கள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றான். இவைகளை அவன் சொன்னபோது ராஜாவும் தேசாதிபதியும் பெர்னிக்கேயாலும் அவர்களுடனே கூட உட்கார்ந்திருந்தவர்களும் எழுந்து தனிய போய், இந்த மனுஷன் மரணத்துக்காவது கட்டுக்களுக்காவது பாத்திரமான ஒன்றையும் செய்யவில்லை என்று தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டார்கள். அகிரிப்பா பெஸ்துவை நோக்கி, இந்த மனுஷன் இராயனுக்கு அவயமிடாது இருந்தானால் இவனை விடுதலை பண்ணலாகும் என்றான்.

0: நீங்கள் கேட்க போவது
1: ஜிஃபேன் எஃப்எம்இன் அனுதின தியானம். கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஏசாயா 58:13-14 அமேஷ் என்ற ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் வடக்கு அமெரிக்காவில் வசிக்கின்றனர். இவர்கள் ஒரே இடத்தில்தான் கூடி ஆராதிப்பார்கள். அதற்காக அவர்கள் குதிரை வண்டிகளில் பல இடங்களிலிருந்து ஆராதனைக்கு வருவார்கள். ஆணும் பெண்ணும் அவரவர் இஷ்டத்துக்கு ஆடை அணிய அனுமதி இல்லை. கட்டுப்பாடான டிரெஸ் கோட் அவர்களுக்கு உண்டு. நவநாகரிக ஆடை அலங்காரம் என்ற பேச்சுக்கே அவர்களிடம் இடமில்லை. இந்த அமேஷ் மக்களின் ஆராதனை 3 மணி நேரம் நீடிக்கும். அவர்கள் அனைவரும் அமெரிக்காவில் இருந்தாலும் ஆராதனை ஜெர்மன் மொழியில்தான் நடைபெறும். பாடல் ஆராதனையில் எந்தவித நவீன வாத்திய கருவிகளும் இடம்பெறாது. அந்த ஆராதனையில் 2 அல்லது 3 செய்திகள் இருக்கும். செல்போன் ஒலிக்கும் சத்தமோ வேறு எந்த PA சிஸ்டமோ இருக்காது. ஆனாலும் அவர்கள் அனைவரும் பயபக்தியாக ஆர்வத்தோடு ஆராதிக்கிறார்கள். நம்முடைய ஆராதனை நேரம் இன்று எவ்வாறு இருக்கிறது? பெருந்தொற்று காரணமாக நம்முடைய வீடுகளில் இருந்தே ஆராதிக்கும் ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனாலும் நாம் கூடி ஆராதிக்கும் அந்த நேரத்தில் நம் வீட்டிலும் நம் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். உங்கள் சபையின் ஆராதனையோடு இணைந்து கொள்ளுங்கள். ஜூம் ஆப் மூலமாகவோ அல்லது யூடியூப் மூலமாகவோ நடத்தப்படும் ஆராதனை நேரங்களில் பயபக்தியோடும் முழுமையாகவும் பங்கெடுங்கள். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் கூறியிருப்பதை நாம் யாத்திராகமம் 20:24 வாசிக்க முடியும். எனவே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும் நேரம் உங்கள் வீட்டையே சபையைப் போல அமைத்துக் கொள்ளுங்கள். வீட்டில் அணிந்திருக்கும் சாதாரண ஆடைகளோடு கலந்து கொள்ளாமல் சபைக்கு வரும்போது நாம் எவ்வாறு நேர்த்தியாக உடையணிந்து வருவோமோ அதை போல உடையணிந்து அனைவரும் ஓரிடத்தில் அமர்ந்து சேர்ந்து ஆராதிக்க வேண்டும். வீட்டு வேலைகளை பார்த்து கொண்டும் குடும்ப உறுப்பினர்களோடு பேசிக்கொண்டும் ஆராதனையில் பங்கு கொள்ளாமல் தேவன் நம் ஆராதனையை கவனிக்கிறார், நம் மத்தியில் உலாவுகிறார் என்ற எண்ணத்தோடு பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். நாம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் காட்டும் ஒவ்வொரு அன்புள்ள பிரயாசத்துக்கும் நிச்சயம் பிரதிபலன் உண்டு. ஆகவே இனி நீங்கள் வீடுகளில் ஆராதிக்கும் முறைமையை திட்டமிடுங்கள். அனைவரும் ஒத்துழைத்து கர்த்தரை முழு பலத்தோடு முழு குடும்பமாய் சேர்ந்து ஆராதித்து உயர்த்தினால் தேவன் நம்மில் மனமகிழ்ச்சியாயிருப்பார். நம்மை பூமியின் உயர்ந்த இடங்களில் ஏறி இருக்கும்படி செய்வார். வாதை நம் கூடாரத்தை அணுக அனுமதிக்க மாட்டார். ஆகவே குடும்பமாய் ஒத்துழைப்பு தாருங்கள். தேவனை உங்கள் இல்லங்களில் உற்சாகத்தோடு ஆராதியுங்கள்.

எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகைக்குள் வைத்திருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு பிந்தும் ஆனால் வரும், ஸ்லோலி பட் ஷியர்லி. வாசிக்க வேண்டிய பகுதி யோவான் 11:15. மரியாளும் அவள் சகோதரியாகிய மார்த்தாளும் இருந்த பெத்தானியா கிராமத்தில் உள்ளவனாகிய லாசரு என்னும் ஒருவன் வியாதிப்பட்டிருந்தான். கர்த்தருக்கு பரிமளம் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தவள் அந்த மரியாளே. அவளுடைய சகோதரனாகிய லாசரு வியாதியாயிருந்தான். அப்பொழுது அவருடைய சகோதரிகள், ஆண்டவரே, நீர் சிநேகிக்கிறவன் வியாதியாயிருக்கிறான் என்று சொல்ல அவரிடத்திற்கு ஆள் அனுப்பினார்கள். இயேசு அதை கேட்டபொழுது, இந்த வியாதி மரணத்துக்கு ஏதுவாயிராமல் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாயிருக்கிறது, தேவனுடைய குமாரனும் அதனால் மகிமைப்படுவார் என்றார். இயேசு மார்த்தாளிடத்திலும் அவளுடைய சகோதரியினிடத்திலும் லாசருவினிடத்திலும் அன்பாயிருந்தார். அவன் வியாதியாயிருக்கிறதாக அவர் கேள்விப்பட்ட போது தாம் இருந்த இடத்திலே பின்னும் 2 நாள் தங்கினார். அதன் பின்பு அவர் தமது சீடரை நோக்கி, நாம் மறுபடியும் யூதேயாவுக்கு போவோம், வாருங்கள் என்றார். அதற்கு சீடர்கள், ரபி, இப்பொழுதுதான் யூதர் உம்மை கல்லறிய தேடினார்களே, மறுபடியும் நீர் அவ்விடத்துக்கு போகலாமா என்றார்கள். இயேசு மறுமொழியாக, பகலுக்கு 12 மணி நேரம் இல்லையோ? ஒருவன் பகலிலே நடந்தால் அவன் இந்த உலகத்தின் வெளிச்சத்தை காண்கிறபடியினால் இடறமாட்டான். ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியால் இடறுவான் என்றார். இவைகளை அவர் சொல்லிய பின்பு அவர்களை நோக்கி, நம்முடைய சிநேகிதனாகிய லாசரு நித்திரடைந்திருக்கிறான், நான் அவனை எழுப்ப போகிறேன் என்றார். அதற்கு அவருடைய சீடர்கள், ஆண்டவரே, நித்திரடைந்திருந்தால் சுகமடைவான் என்றார்கள். இயேசுவானவர் அவனுடைய மரணத்தை குறித்து அப்படி சொன்னார். அவர்களோ நித்திரை செய்து இளைப்பாறுகிறதை குறித்து சொன்னார் என்று நினைத்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, லாசரு மரித்து போனான் என்று வெளிப்படையாய் சொல்லி நான் அங்கே இராததினால் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாகிறதற்கு ஏது உண்டு என்று உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுகிறேன். இப்பொழுது அவனிடத்திற்கு போவோம், வாருங்கள் என்றார். இன்றைய மனப்பாட வசனம் ரோமர் 8:28. கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு அனைத்தும் நன்மைக்கேதுவாகவே நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். We know all things work together for good to those who love God, who are called according to his purpose. தமது நண்பன் லாசரு வியாதியாய் இருக்கிறான் என்று செய்தி இயேசுவுக்கு கிடைத்தது. வேறு யார் என்றாலும் உடனே தன் நண்பனுக்கு உதவவோ கூடுமானால் ஒரு அற்புதம் செய்யவோ அங்கு விரைந்திருப்பார். ஆனால் இயேசுவோ தாம் இருந்த இடத்திலே இன்னும் 2 நாட்கள் தங்கினார். பின்னர் தமது சீடரிடம் அவர் என்ன சொன்னார்? நான் அங்கே இல்லாததினால் நீங்கள் விசுவாசிக்க வாய்ப்பு உண்டாகிறது என்று உங்களுக்காக அகமகிழ்கிறேன். இப்படி அவர் சொன்னதிலிருந்து வேண்டுமென்றேதான் அவர் தாமதித்தார் என்பது தெளிவாகிறது. லாசருவை பார்க்கும்படி இயேசு உடனே அங்கே சென்றிருந்தால் சுகமளிக்கும் ஒரு அற்புதத்தை செய்திருப்பார். ஆனால் அவர் பிந்தி சென்றதால் அக்குடும்பத்திற்கு இன்னும் மேலான ஒரு அற்புதம் கிடைத்தது. அது என்ன? உயிர்த்தெழுதல். பிரியமானவர்களே, இறைவனது தாமதங்கள் மறுப்புகள் அல்ல, அவரது வழிகளை இன்னும் தெளிவாய் புரிந்து கொள்வதற்கு நம்மையும் சூழ்நிலையையும் பக்குவப்படுத்துவதே அவைகளின் நோக்கமாகும். Divine delays are not denials, but they are meant to develop us. உடனடி அற்புத சுகங்களுக்காய் நாம் கடவுளை துதிப்போம். ஆனாலும் பெரும்பாலான சுகங்கள் தாமதித்தும் படிப்படியாகவும் தான் வருகின்றன என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கும் இயேசுவின் சுகமாக்கும் அற்புதங்கள் எல்லாம் பெரும்பாலும் உடனடியானவை. ஆனால் விண்ணக தந்தைக்கு முன் பூரண கீழ்ப்படிதலோடு இயேசுவை போல் நடப்பது எவரும் இல்லை. எனவே வேறு யாருக்கும் கடவுள் அவ்வித வல்லமையை தரவில்லை. இதை நீங்கள் ஒத்துக்கொண்டாலும் ஒத்துக்கொள்ளாவிட்டாலும் உண்மை உண்மைதான். திருமறையின்படி பொறுமை என்பது எதுவுமே நம்முடைய கட்டுக்குள் இல்லை என்று சொல்லி விதியை சாருவதல்ல, மாறாக
அது எல்லாமே கடவுளுடைய கரத்திற்குள் இருக்கிறது என்ற நம்பிக்கையில் வேரூன்றியதுள்ளாகும். தமது வாக்குகளை எல்லாம் கடவுள் உடனே நிறைவேற்றிவிட வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்தால் அங்கே விசுவாசத்திற்கு வேலையே இல்லையே. கடவுள் வாக்களித்தவைகளை பெற்றுக்கொள்ள பொறுமையான சகிப்பு இன்றியமையாத நிபந்தனையாகும் என்று சொல்லி அநேக தேவனுடைய வார்த்தை பகுதிகளிலே பார்க்கிறோம். குறிப்பாக எபிரேயர் 10:36, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, அதே எபிரேயர் 12:12, உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பரியந்தம் அப்படியே ஜாக்கிரதையை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஆசையாய் இருக்கிறோம். பொறுமையாய் காத்திருந்ததால் தாவீது அனுபவித்த விடுதலைகளின் சாட்சிகளினால் திருப்பாடல் நூல் நிறைந்துள்ளது. உதாரணமாக அவன் சங்கீத 40:1 எப்படி சொன்னான், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்படியே சங்கீதம் 62:1 அவன் சொல்லுகிறான், தேவனை நோக்கி என் ஆத்துமா காத்திருக்கிறது அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். ஒரு ஜெர்மானிய பழமொழி உண்டு, பொறுமை என்பது கசப்பான செடி ஆனால் அதன் பழமோ இனிப்பு. பேஷன்ஸ் இஸ் அ பிட்டர் பிளான்ட் பட் இட் பேர்ஸ் ஸ்வீட் ஃப்ரூட். B.S. இஞ்சிமேன் என்பவர் 17 ஒரு அழகான பாமாலை பாடல் பாடினார், அதை நான் வாசிக்கிறேன். துக்கம் திகில் இருள் சூழ மோட்ச யாத்திரை செய்கிறோம், கீதம் பாடி முன்னே நோக்கி மோட்ச பாதை செல்கிறோம், மோட்சம் செல்லும் கோடி பேரும் பாட்டு பாட்டு ஒன்றேயாம், ஆபத்து போராட்டம் தெய்வ பாதை செல்வதும் ஒன்றாம். நாம் அடிக்கடி சொல்லுவோம், ஆத்திரக்காரனுக்கு அண்டாக்குள் கை போகாது என்று சொல்லுவோம். நிதானமும் அமெரிக்கையுமே முடிவில் வெற்றி பெறும். அவசரப்பட்டு நாம் இதையும் அதையும் செய்தால் காரியத்தை இடியாப்ப சிக்கலாக்கி விடுவோம். எனவே நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது, கடவுளிடம் அன்பு கூறுகிறவர்களுக்கு அனைத்தும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால் பிந்தினாலும் அது வரும் என்று சொல்லி அமெரிக்கையாகவும் நம்பிக்கையாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் நாம் இருக்கலாம். எங்கள் மகாபரிய தேவனே, இந்த அருமையான நாளுக்காக, இந்த நாளின் தியானத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். நாளொரு மேனியாய் நாங்கள் வளர வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வார்த்தையிலே ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரை நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆலோசனை நிறைந்த சத்தியங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையிலே அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு கூடுதல் சிக்கலுக்குள் நாங்கள் மாட்டிக்கொள்ளாதபடி நிதானமாக பொறுமையாக, யாவுமே தம்முடைய கட்டுக்குள் இருக்கிறது, நீர்தான் சிங்காசனத்தில் இருக்கிறீர், யூ ஆர் த லார்ட் ஆஃப் லார்ட்ஸ் ஆஃப் ஆல் அவர் சர்க்கம்ஸ்டான்சஸ் என்கிற உணர்வு எப்பொழுதும் எங்களை விட்டு அகலாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தைகளை நீர் எங்களுக்கு உம்முடைய திரு புத்தகத்திலிருந்து தந்ததற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நெடுகவே நாங்கள் பொறுமையை காத்து கொண்டு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த திருவாக்குகளின் நிறைவேறுதலை அனுபவிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். பொறுமை இழந்து பிரச்சனைகள் ஆகியுள்ள அநேக எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு இந்த வார்த்தைகளை நாங்கள் சொல்லி அவர்களையும் உற்சாகப்படுத்தி தொய்ந்து போன அவர்கள் இருதயங்களை தேற்றி தொடர்ந்து நீடிய பொறுமையாயிருக்க நாங்கள் அவர்களுக்கு உதவ நீர் எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன்.

சாட்சியின் நேரம். பாவிகளை ரட்சிக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பூமி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றும் பாவியலாகிய ஒவ்வொரு மனிதனையும் எப்படியாக அற்புதமாய் சந்திக்கிறார் என்கின்ற அருமையான சாட்சியை இப்பொழுது கேட்போம்.

கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் சி தேவசகாயம். என்னுடைய சொந்த ஊர் அரக்கோணம் என்ற பகுதியிலே சில்வர்பட்டு கிராமத்திலே நான் 1964 பிறந்து, என்னுடைய தகப்பனாருக்கு 7 பிள்ளைகளாக இருந்தார்கள். 5 ஆண் பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகள். என்னுடைய தாய் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தார்கள். என்னுடைய தகப்பன் ரயில்வேயில் ஒர்க் பண்ணி கொண்டிருந்தார். நாங்கள் சாதாரணமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில், வெல்ஃபேர் ஸ்கூலில் படித்து கொண்டு வந்தேன். ஒரு 10th வரைக்கும் படித்து கொண்டு வரும்போது எனக்குள்ள இராணுவத்தில் எப்படியாவது சேர்ந்து பணிபுரிய வேண்டும் என்று, என்னுடைய தாத்தா வந்து அவர் இராணுவத்தில் இருந்ததனால், என்னுடைய தகப்பனும் இராணுவத்தில் இருந்ததனால் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் அதிகமாக தோன்றி கொண்டிருந்தது. சரியாக படிக்கிற காலகட்டத்தில் படிக்க முடியாத பட்சத்தில் இருந்ததுனாலே ஒரு 10th SLS படித்து முடித்தால் போதும் என்ற நிலைமையிலே என்னுடைய வாழ்க்கை எப்படியாவது இராணுவத்திற்காக உலக நாடுகளுக்காக கொடுக்க வேண்டும் என்று தான் என்ன உள்ளுக்குள்ளத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. அதற்காக பிரயாசப்பட வேண்டும் என்று என்னுடைய சொந்த ஊரில், அதாவது சில்வர்பட்டு கிராமத்தில் நான் வாழ்ந்து கொண்ட நேரத்தில், இந்த இராணுவத்திற்காக அதிகமான நாட்கள் பிரயாசப்பட்டேன். 1-2 முறை நான் பிரயாசப்படும் போது அது எனக்கு சான்ஸ் முதல் கிடைக்கவில்லை. அப்படி இருந்தும் என்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது நான் என்னுடைய படிப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு RPFஓ, ஒரு போலீஸோ, ஒரு இராணுவத்தில் சேர வேண்டும் என்று தான் அந்த எண்ணங்கள் அதிகமாக இருந்தது. அதற்காக நான் பிரயாசப்பட்டது உண்டு. அப்படிப்பட்ட நாட்கள் 1983 வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் 23rd இராணுவத்தில் சேரும்படியாக எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த இராணுவத்தில் சேர்ந்து எப்படியாவது குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும். என்னுடைய தகப்பனார் சம்பளம் போதாதனாலே எப்படியாவது பிள்ளைகள் சம்பளம் வேணும் என்று அதிகம் விருப்பப்பட்டார். அதனால தான் என்னுடைய நான் வேலைக்கு போக வேண்டும் என்று படிப்பை சீக்கிரமாக முடித்து விட்டேன். என்னுடைய வீட்டில் 5 பேர் அண்ணன் தம்பி இருந்தாலும் யாவருக்கும் அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு வேலை இல்லை. என்னுடைய 2 தங்கைகளுக்கும் எந்த ஒரு வேலை கிடையாது. இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே எனக்கு ஒரு இராணுவத்தில் வேலை கிடைத்த பிறகு, அந்த இராணுவத்தில் வேலை கிடைத்து முதலாவது நாட்டுக்கு போய் எப்படியோ சேவை செய்யணும்னு அந்த விருப்பம் எனக்குள்ளே அதிகமாக இருந்தது. முதலாவது நான் செலக்ட் ஆகி ஹைதராபாத் என்ற இடத்துக்கு நான் போய் சேர்ந்தேன். அந்த இடத்துல 1 வருஷம் எனக்கு ட்ரைனிங் இருந்தது. பேசிக் ட்ரைனிங் என்று 6 மாதமும், அட்வான்ஸ் ட்ரைனிங் எனக்கு 1 வருடமாக அங்கே இருந்தது. அந்த ட்ரைனிங்கில் அதிகமாக 6 மாதம் என்பது ரொம்ப கடினமாக இருந்தது. அந்த ட்ரைனிங் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியுடைய ட்ரைனிங், காலையில் 4 மணிக்கு எழுந்து கொள்ளணும், நைட்டில் 10 மணிக்கு படுக்கணும். காலையில் 4 மணிக்கு எழுந்ததுலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் ஓடிக்கொண்டே இருக்கணும். காலையில் 6 மணிக்கு PT ஆரம்பித்தால் அது ஒரு 10 மணிக்கு வெப்பன் ட்ரைனிங் ஆரம்பிக்கும். அது பிறகு எஜுகேஷன், அதுக்கு பிறகு ட்ரில்லு, அது பிறகு ஏகப்பட்ட ட்ரெயின், அது பிறகு மாலை நேரத்தில் ஒர்க்கு, இப்படி இரவு நேரத்தில் டியூட்டி, இப்படி வந்து தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். கடினமான ஒர்க்கு, ஆனால் நாட்டுக்காக எப்படியாவது நிற்க வேண்டும். என்னோட கூட வந்து அநேகர்கள் வந்து கூட திரும்பி வந்து விட்டார்கள் வீட்டுக்கு. இந்த வேலையை எனக்கு வேண்டாம், இந்த ட்ரைனிங் எனக்கு வேண்டாம், இவ்வளோ கடினமாக இருக்கிறதே, நான் என்ன நினைத்தேன், நான் இங்கே லகுவாக இருக்குன்னு நினச்சி நாங்கள் வந்தோம், கட்சியில் பார்த்தா இந்த ட்ரைனிங் இவ்வளோ கஷ்டமாக இருக்கிறதே, நாங்கள் எப்படி பண்ண முடியும் என்று எங்களோடு இருந்தவங்களாம் சொன்னார்கள். ஆனால் எங்களோடு இருந்து சொன்னவங்க 2-3 பேர் தமிழக்காரர்கள், அவங்க வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, திரும்ப வந்துட்டாங்க. ஆனால் நாங்கள் அங்கே எப்படியாவது கடினமாக, ஏன்னா எங்களுடைய வீட்டினுடைய பார்த்திங்கன்னா வறுமை ரொம்ப குறைவு. அதாவது எங்களுடைய வீட்டில் வந்து 7 பேர் பிள்ளைகளை காப்பாற்றணும், நாங்கள் மொத்த தாய் தகப்போன்னு சேர்த்து 9 பேர், இவங்க எல்லாம் சாப்பிட்ணும், நல்லா இருக்கணும்னா அந்தளவுக்கு வீட்டில் வந்து சம்பளம் கிடையாது. அப்பாவுடைய சம்பளம் சிறிய சம்பளம் தான். அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வீட்டுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு ஆதிலிருந்து தெரிஞ்சதுனால எப்படியாவது ஒரு வேலை கிடைக்கணும், அந்த வேலையில் போய் ஜாயின்ட் ஆகணும், வீட்டை காப்பாற்றணும், நாட்டுக்காக நம்ம சேவை செய்யணுன்றதான் எண்ணங்கள் இருந்தது. அதனால தான் அந்த ட்ரைனிங்களை நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், நின்றேன். எப்படியாவது இந்த ட்ரைனிங்களை வளர வேண்டும், என்னுடைய வாழ்க்கை நல்ல மாதிரி நடக்க வேண்டும், அந்த ட்ரைனிங் நல்ல மாதிரி முடிக்க வேண்டும், நான் நல்லா ப்ரொமோஷன் வாங்கி நாட்டுக்காக சேவை செய்ய வேண்டியதான் என்னுடைய முடிவாக இருந்தது. 1987 எங்களுக்கு அசமதூர் என்ற கிராமத்தில்
சுப்பிரமணி என்ற மகளை திருமணம் செய்யும்படியாக 1987 ஏப்ரல் மாதம் என்னுடைய தாய் தகப்பனார் போய் பார்த்து எனக்காக நல்ல ஒரு மனைவியை ஆண்டவர் வந்து கொடுத்தார். இப்படியாக 1987 ஏப்ரல் 22 திருமணமானது. திருமணமானாலும் என்னுடைய மனைவியை நான் விட்டுட்டு 11 மிலிட்டரியில் இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு 1 தான் லீவு கொடுப்பாங்க, அந்த 1 லீவ் போதாது. அப்படி இருந்தாலும் அந்த லீவு நாட்களில் வருவேன், எல்லாரையும் சந்திப்பேன். சில நேரத்தில் வீட்டை விட்டு போவது கூட அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் எல்லோரும் விட்டு போகிறது வந்து அவ்வளோ வேதனை. ஏன்னா வருஷத்துக்கு 1 வந்து வீட்டை வந்து பார்த்துட்டு போகிறோம். சில நேரத்தில் மிலிட்டரியில் வந்து தொடர்ந்து வேலை இருந்தால் அங்கேருந்து லீவு கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். திருமணம் ஆன பிறகு இப்பொழுது பிள்ளைகளை பெற்றெடுக்கணும், நல்ல சம்பளம் வாங்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், அப்படிலாம் ஒரு எண்ணெலாம் போட்டுக்கணும். என் மனசில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தது. இப்படி வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க நேரத்தில் தான் எனக்கு 1988 என்னுடைக்கு ஒரு மகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த மகள் பேர் வந்து பிரிசில்லா. 2 90 ஒரு மகனை தேவன் கொடுத்தார். அதுக்கு பிறகு நாங்கள் வந்து என்னுடைய மனைவி ஒரு கவர்மெண்ட்டில் டீச்சராக இருந்தாங்க, அந்த வேலை வேணாம்னு எழுதி கொடுத்துட்டு நாங்கள் நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய 2 பிள்ளைகளையும் அவர்கள் ராஜஸ்தான் என்ற இடத்துக்கு நான் மிலிட்டரி முதல் கொண்டு போனேன். எப்படியாவது அவர்களை படிக்க வைக்கணும், என் பிள்ளைகள் நல்ல வாழ்க்கையில் நான் படித்த மாதிரி படிக்கக்கூடாது, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் லெவலில் ஹை லெவலில் கொண்டு வரணும், மிலிட்டரியில் ஒரு கேப்டனாக ஒரு மேஜராக ஒரு நல்ல ஒரு கர்னலாக உருவாக்க வேண்டுமென்றுதான் அந்த எண்ணத்தில் 1991 நான் என்ன செய்தேன், என்னுடைய மனைவி செய்த வேலையை வேண்டாம்னு சொல்லிவிட்டு எப்படியாவது என்னோடு கூட வந்துரு, நான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும், ஏனென்றால் நான் ஒரு இடத்துல இருக்கிறேன், நீ ஒரு இடத்துல இருக்கிற, பிள்ளைங்க ஒரு இடத்துல இருக்கிறோம், சரியான அவங்களுக்கு படிப்பு வராது, நம்ம ஒரு இடத்துல சேர்ந்தலாம்னு சொல்லி உன் வேலையை எழுதி கொடுத்து ராஜினாமா சொன்னேன். என்னுடைய மனைவி உடனே வேலையை ராஜினாமா பண்ணிவிட்டு 2 பிள்ளைகளை அழைத்து கொண்டு நாங்கள் என்னுடைய மனைவியை நான் வந்து மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து ராஜஸ்தானில் முதல் நஸ்ரபதி என்ற இடத்துல கொண்டு போய் நாங்கள் சேர்த்தோம். அதுக்கப்புறம் 92 அவங்களை ஸ்கூலில் சேர்க்க ஆரம்பித்தோம். பிள்ளைங்களுக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், இது ஹிந்தி தெரியாது, இங்கிலீஷ் தெரியாது. நான் போக இடத்துல வந்து ஹிந்தி தான் அதிகமாக படிக்க ஸ்கூல் இருந்தது. அதனால் பிள்ளைகளை ஸ்கூலில் ஹிந்தியிலே சேர்த்துணுன்னு சொல்லி 2 பிள்ளைகளையும் ஸ்கூலில் அவர்களை முதலாவது எல்கேஜி யூகேஜி என்ற பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைத்தோம். நாங்கள் ரசிராபதியில் 3 இருக்கும் போது நாட்களிலே பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக அங்கே அந்த இடத்துக்கு ஸ்கூலில் இடம் கிடைச்சது, அவங்கள படிக்க வைத்தோம். அவர்கள் அப்படியே படித்து கொண்டே வந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு ஹிந்தி தெரிய ஆரம்பித்தது, அப்புறம் அதுக்கு பிறகு இங்கிலீஷ் தெரிய ஆரம்பித்தது. அவர்களுக்கு நல்ல ஒரு அந்த இடத்துல இருந்து படிக்கணும் ஒரு நல்ல எண்ணம் வந்துவிட்டது. எப்படியாவது பிள்ளைகள் படிக்க வைக்கணும்னு அந்த முயற்சியில் போகும்போது அவர்களுக்கு இந்த எங்களுக்கு அந்த பாரத்தோடு அது செய்யறதுனால பிள்ளைகளுக்கு நல்லா அது யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதுக்கு பிறகு நாங்கள் பஞ்சாபுக்கு போயிட்டோம். பஞ்சாபுக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல 3 இருந்தோம். பிள்ளைகள் அங்கேயும் படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம், படிக்க வைக்கிறது. ஏன்னா மிலிட்ரியில் வந்து 1 குவார்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா 1 ஆன பிறகு மறுபடியும் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் மிலிட்ரி ஆஃபீஸர்கிட்ட கேட்டோம், எங்கள் பிள்ளைகளை வந்து நாங்கள் அங்கங்கே அனுப்பியிருந்தோம்னா படிக்க அவங்களுக்கு சரியான எஜுகேஷன் கொடுக்க முடியாது, எங்களுக்கு நீங்கள் ஏதாவது உதவி செய்யணும் கேட்கும்போது அவங்க நீங்கள் சிவில் குவார்டர்ஸ் எடுக்க முடியாது அவங்க உதவி செய்தாங்க. அந்த சிவில் குவார்டர்ஸில் நாங்கள் தொடர்ந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணோம். அதாவது அந்த சிவில் குவார்டர்ஸ் நாங்கள் இருந்து பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கிடைத்தது, படிக்க முயற்சி பண்ணோம், படித்தார்கள். பஞ்சாபுக்கு போஸ்டிங் பண்ணி பஞ்சாப்லேயும் எங்களுக்கு சிவில் குவார்டர்ஸ் கிடைத்தது. அதுபோல் சிவில் குவார்டர்ஸில் நாங்கள் இருந்துக்கிட்டு பிள்ளைகளை படிக்க வைத்தோம். இப்படி பிள்ளைகள் வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் அப்படியே வந்து முன்னே கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வந்து அவங்களுக்கு 10-8 வயசு வரும்போது நாங்கள் உடனே எங்களுக்கு போஸ்டிங் வந்து பஞ்சாப்லேருந்து எங்களுக்கு ஜம்மு காஷ்மீர் போஸ்டிங் போட்டாங்க. மறுபடியும் நாங்கள் பஞ்சாப்லேருந்து ஜம்மு காஷ்மீர் வந்துட்டோம். இப்போ பிள்ளைகள் அங்கேருந்து அந்த எஜுகேஷன் அந்த ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்து திரும்ப ஜம்மு காஷ்மீர் சேர்த்தோம். அங்கே பிள்ளைகள் படிக்க ஆரம்பித்தாங்க. இப்படி படிக்க படிக்க 1997 எங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ட்ரெஜரி ஆனது, அதாவது சொல்ல முடியாத ஒரு பெரிய ஆபத்து விளைவு வந்தது. நாங்கள் எதிர்பார்க்கல, ஒரு புயல். அது சொல்லப்போனால் மனசெலாம் வேதனைப்படும். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரெஜரி, எதிர்பார்க்கலை. பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கணும், நல்லா படிக்க வைத்து அவர்களை கர்னலாக்கணும், மேனேஜராக்கணும். அதுக்கு பிறகு அவங்கள அவங்க மூலமாக நாங்கள் அதை பார்த்து சந்தோஷப்படணும், மன மகிழ்ச்சி அடையணும். இப்படிலாம் ஒரு நல்ல ஒரு நாங்கள் ஒரு பிள்ளைகளுக்காக வைரக்கியத்தோடு இந்த வேலையை செய்து கொண்டு வந்தோம்.
1997 ஜூலை மாதம் 15ஆம் தேதி எங்கள் குடும்பத்தில் வந்து ஒரு பெரிய புயல் அடிக்க ஆரம்பிச்சது. அதாவது என்ன புயல்னா, அது வேதனையின் புயல், கண்ணீரின் புயல், சஞ்சலத்தின் புயல். அந்த புயல் வந்து யாருக்கும் வரக்கூடாது, இந்த உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க எந்த குடும்பத்துக்கு வரக்கூடாது, நான் அதுதான் வேண்டுகிறேன். அவ்வளோ பெரிய புயல் வந்து எங்களை 1997 ஜூலை 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அந்த புயல் எங்கள் வீட்டில் வீசினது. என் பிள்ளைகள் அந்த நாட்களில் அவர்களை நல்லா குளிக்க வைத்து ட்ரெஸ் போட்டு அன்றைக்கி நான் ஈவினிங் வந்து ஜூலை 15ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நான் டியூட்டிக்கு போயிட்டேன். என் மனைவி வந்து வீட்டில் இருந்தாங்க, பிள்ளைங்க வீட்டில் இருந்தாங்க. அப்படி இருக்கிற நேரத்தில் பிள்ளைகள் வந்து பேட்மிண்டன் ஆடணாமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படியாப்பா நீங்கள் பேட்மிண்டன் ஆடுங்க அப்படின்னு சொல்லி பேட்டை எடுத்து கொடுத்துட்டு அவங்க போய் விளையாட போயிருக்கிறாங்க. போன இடத்துல அங்கே அநேக பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து விளையாடி கொண்டே இருக்கும்போது அதில் ஒரு பையன் வந்து என்ன பண்ணிக்கிட்டான், அங்கே ஒரு ராவி நதி, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த ராவி நதியில் என்னுடைய கெனால், அதாவது காஷ்மீருக்கு அந்த தண்ணி போகிறது அந்த கெனாலில், அந்த கெனாலுக்குள்ளே பார்த்திங்கன்னா அன்றைக்கி நாங்கள் இதுவரைக்கும் பார்த்துருக்குறோம் அதில் தண்ணியே வந்து குறைவாக தான் இருக்கும். ஆனால் அந்த நாள் மட்டும் பார்த்திங்கன்னா தண்ணி அதில் 2 ஆள் ஆழத்துக்கு அளவுக்கு தண்ணி கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. என்னுடைய மகன் அங்கே இருந்தாங்க, அநேக பிள்ளைகள் இருந்தாங்க. ஒரு மகன் உன்னருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் வந்து வா நம்ம போய் அந்த தண்ணியாண்டை விளையாடுன்னு கூப்பிட்டுருக்குறாங்க. கூப்பிடும்போது என் பிள்ளைங்க என்ன பண்ணால் அங்கே போகக்கூடாது செய்யக்கூடாதுன்னு எதுவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பையனை சொல்லிட்டு இல்லை நான் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ராவி நதியுடைய கெனால் பகுதியில் அந்த பிள்ளைங்க என்ன பண்ண போய் எட்டி பார்க்க போயிருக்கிறாங்க. போய் பார்க்கும்போது என்ன நடந்தது என்றால், இன்னொருடைய மிலிட்ரிக்காருடைய மகன் என்ன பண்ணிட்டான், என்னுடைய பெரிய மகளை தள்ளி விட்டுட்டான். எதிர்பார்க்காத அவன் தள்ளி விட்டதுனால மகள் போய் அந்த தண்ணியில் விழுந்துட்டாங்க, நதியில், அதாவது அந்த கெனாலில் விழுந்துட்டாங்க. விழுந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, என்னுடைய மகள் அதில் முழுகி ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கத்துதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மகன் அங்கே நின்று இருந்த மாதிரி எப்படியாவது அக்காவை காப்பாற்றணும்னு நினைத்து ஓடி போய் தண்ணியில் எகி குச்சி என்ன பண்ணால் அக்கா காப்பாற்ற முயற்சி பண்ணிக்கிறான். ரெண்டு பேருமே தண்ணியில் அடிச்சுன்னு ஓடுறாங்க. இந்த நேரத்தில் அந்த தள்ளி விட்ட பையன் ஓடி வந்து என்னுடைய மனைவிக்கு சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து உங்களுடைய மகன் வந்து ரெண்டு பேரும் வந்து தண்ணியில் அடிச்சுன்னு போயின்னுக்கிறாங்க, நீங்கள் போய் காப்பாற்றுன்னு அந்த பையன் சொன்னான். அவன் எங்கடா எங்கள் தண்ணி இருக்குது அப்படின்னு இவங்க கேட்டிருக்கிறாங்க. தண்ணியெல்லாம் எங்கே இல்லையாப்பான்னா, இல்லை இல்லை இந்த கெனாலில் தண்ணி நிறையா போயின்னுது இப்போ அதில் தான் அழைச்சின்னு போகிறாங்க அப்படின்னு. எங்கள் வீட்டில் அதை கேட்ட பிறகு அவங்க என்ன பண்ணாங்க, ஓடுன அழுது கொண்டு ஓடி கத்திக்கினே ஓடி இருக்கிறாங்க. இவன் கத்தின ஓடும் போது மகள் வந்து ஓன அழுது இருக்கிறாங்க, பையன் அழுது கொண்டு இருக்கிறான். மகள் வந்து அந்த தண்ணியில் அடிச்சுக்கினே அழுதுணும், அதுவும் கத்தி கொண்டே ஓடுது. பையன் வந்து காணலாங்க, கண்ணுக்கு தெரியல, பொண்ணு மட்டும் தான் கத்தின்னு போகுது. இவங்க போய் அதில் நதியில் விழலான்னு ஓடுறாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்களாம் ஓடி வந்து என்னுடைய மனைவி பிடிச்சினாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் யார் விழுந்தாலும் தப்பிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடாக போகாது. ஆனால் என்னுடைய மனைவி 10 பேர் பிடிச்சதுனால எனக்கு அந்த நேரத்துக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க, நான் இருந்த டியூட்டியில், இது மாதிரி வந்து உங்களுடைய 2 பிள்ளைங்களை வந்து தண்ணியில் விழுந்துட்டாங்க அப்படின்னு. நான் யோசிக்கிறேன், எங்கே தண்ணி அவ்வளோ தண்ணி இல்லையே அப்படின்னு யோசிக்கும்போது, இல்லை இல்லை அந்த கெனாலில் நிறைய தண்ணி வந்துடுச்சு, இப்போ தண்ணி வந்ததுனால எதிர்பார்க்காத இந்த பிள்ளைங்க அங்கே விழுந்துட்டுருக்குறாங்க, நீங்கள் போங்கன்னு பிறகு நான் டியூட்டியிலேருந்து உடனே எனக்கு அந்த டியூட்டியிலேருந்து எனக்கு விடுவித்தாங்க. நான் உடனே வெளியே வந்து ஓடி வந்து வீட்டாண்ட பார்த்தா என்னுடைய மனைவியை 10 பேர் பிடிச்சின்னு இருக்கிறாங்க. ஓனு மனைவி அழுது கொண்டு இருக்குது, என்னன்னு கேட்குறவங்க சொல்லுமே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க, டக்குன்னு இன்றைக்கி போய் அங்கே இந்த கெனாலில் பிள்ளை விழுந்துச்சு மகளே, அங்கே போய் பாருங்கள் அப்படின்னு. நான் போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே தண்ணி ஃபுல்லாக போய் நிற்குது. சார் தண்ணிக்கு மேலே ஓடி குழந்தை பார்த்தேன் அப்படின்னு நாங்கள் பாருங்கள். அதனால் நான் என்ன பண்ணேன், அந்த தண்ணி ஓரத்துலேயே என்ன பண்ணேன், ஓடி போய் ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி ஓடினேன், எங்கேயுமே குழந்தை தென்படல. அதுக்குள்ளே மணி வந்து நைட்டு 7:30 ஆயிடுச்சு, அவன் ஒரு அடி இருட்டாயிடுச்சு. இருட்டான பிறகு இந்த மெசேஜ் வந்து கமாண்டிங் ஆஃபீஸருக்கு போயிடுச்சு. கமாண்ட் ஆஃபீஸர் என்ன பண்ணார், இந்த ஜம்மு காஷ்மீருடைய கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, தண்ணியை வந்து அந்த டேம்லேருந்து ஸ்டாப் பண்ணாங்க. டேமில் ஸ்டாப் பண்ண பிறகு தண்ணி நின்றுச்சு. தண்ணி நின்ற பிறகு இப்போ தண்ணியில் வந்து குழந்தை அஷ்ணு போயாச்சு. இப்போ குழந்தை தேடுவதற்காக ஒரு 500 இராணுவ வீரர்களை கொண்டு வந்து தண்ணியில் விட்டாங்க. அப்போ இரவும் பகலமாக தேடுறாங்க, 3 நாள் தேடி கொண்டு இருக்கிறாங்க, பிள்ளை கிடைக்கவே இல்லை. என்னுடைய மனைவி ஒரு பக்கம் மென்டல் ஆகிட்டாங்க,
நான் மூன்று நாள் பார்த்தீங்கன்னா பயத்துக்காரனை போல் நான் அப்படியே என்ன பண்ணேன், என்ன செய்யுதுன்னு ஒன்றும் புரியலை. புரியுங்களா, ஒரு பக்கம் மனைவி மென்டலாகி கெடுக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பிள்ளைங்க போயிடுச்சு. இந்த நேரத்தில் நான் என்ன செய்கிறது? இப்போ நான் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொல்லுவதுன்னு ஒன்றும் புரியலை. ஒரே கடினமான அந்த உபத்திரம் பாடுகள் வந்தது பாருங்கள், தாங்க முடியலை. புரியுங்களா, என்ன சொல்லுவது முடியல. நான் போட்ட பிளான் என்ன, பிள்ளைகளை பெரிய ஆஃபீஸர் ஆக்கணும், அவங்கள எங்கள் நாங்கள் சரியாக படிக்கலை, நாங்கள் குறைஞ்சி படித்ததுனால இந்த மாதிரி வேலைக்கு வந்தோம், பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல நிலவில் கொண்டு போகணுன்னு இப்படிலாம் ஆசைப்பட்டோம். ஏன்னா கடைசியில் பார்த்தா எங்களை ஆசைலாம் சுக்குநூறாகி என்னுடைய மனைவி மென்டல் ஆகி என்னுடைய அந்த நேரத்தில் துக்கம் முகமாக மாறி வேதனைப்பட்டு எனக்கு எத்தனை பேர் வந்து ஆலோசனை சொல்கிறாங்க, ஆனால் அந்த ஆலோசனை கேட்க முடியல. என் மனைவிக்கு சொல்கிறாங்க அவங்க தண்ணி குடி குடிக்க மாட்டேன்றாங்க. அந்த மாதிரி ஒரு வேதனை, ஓன் அழுகை சத்தம், கூக்குரல் சத்தம். புரியுங்களா, ஒரு தாயினுடைய அந்த பிள்ளையை இறந்த பிறகு தகப்பன் தாங்கக்கூடிய கொஞ்சம் பலன் இருந்தது, ஆனால் தாய்க்கு அந்த பலன், அந்த அவங்க ஏற்கனவே பலவீனம்னு வசனம் சொல்கிற மாதிரி அவங்க அந்த பலவீனத்தை அந்த அணுகிட்டுன்னு தான் நான் பார்த்தேன். அவங்க அழுது அழுது அழுது அழுது வேதனையோடு மூன்று நாள் பாருங்கள், மூன்று நாள் தேடி கொண்டு இருக்கிறோம். குழந்தைய தேடுறாங்க தேடுறாங்க, குழந்தை கிடைக்கல. அந்த நதியில் அந்த கெனாலில் போய் தேடும் போது உங்கள் பிள்ளை வந்து இந்த எங்குமே கிடைக்கல. ஒரு வேளை சைப்பன் இருப்பாங்களா, ஏன்னா நதி மேலே ஓடுது, கீழே சைப்பன் இருக்குது. இப்படி கீழே ஒரு நதி மேலே ஒரு நதி இப்படி அந்த இடத்த கட்டி வைத்திருக்கிறோம். ரொம்ப வேதனைக்குரியாது, அது ஒன்றும் தாங்க முடியாத ஒரு பக்கம். இராணுவர் தேடுறாங்க, வலை போடுறாங்க தண்ணியில், மறுபடியும் நதியில் வந்து என்ன பண்ண ஓப்பன் பண்ணுறாங்க, டேமை ஓப்பன் பண்ணி வேகமாக விடுற ஆரம்பித்தாங்க தண்ணியை. அப்போ தான் பார்த்தீங்கன்னா மூணாவது நாள் என்னுடைய மகள் வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த சைப்பனுக்குள்ளேருந்து வெளியே வந்து தலை மட்டும் எட்டி பார்த்துருக்குது. தலை பார்த்து அப்படி முழுகும் போது ஒரு மிலிட்ரிகார் பார்த்து ஓடி போய் குடிச்சு அந்த குழந்தைய வெளியே தூக்கணும்ட்டாங்க பெண்ணு. அது செத்த பணமாக தான் காணப்பட்டது. பையன் வந்த ரெண்டாவது நாளில் காலையில் பார்த்தீங்கன்னா மதுவில் அடித்து கொண்டு இருந்தான். அந்த மதுவில் இருந்தால் பிள்ளையை தூக்கணும் வந்தாங்க. ரெண்டு பிள்ளைங்களையும் போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு செக் பண்ணாங்க. இது உங்கள் பிள்ளைங்களான்னு ஆமான்னு சொன்னோம். அதுகளை என் மனைவிக்கு வந்து சொல்லவில்லை. நான் ரெண்டு பிள்ளையும் செத்துட்டாங்கன்னு, ஏன்னா இதுவரைக்கும் அவங்க உயிரோக்கிறாக தான் நினச்சிட்டுக்கிறாங்க. செத்துன்னு சொன்னால் ஒரு வேளை அவங்க இவங்க நிலைமை என்ன ஆகும்னு நினச்சி நாங்கள் யாருமே சொல்லலை. ஒரு பைத்திய நிலைமையில் ஆகிட்டாங்க. வீட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டோம், ஜம்மு காஷ்மீர்லேருந்து எங்கள் வீடுகளுக்கு ஃபோன் பண்ணோம், என்னுடைய தகப்பனார் வீட்டுக்கும் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு ஃபோன் பண்ணோம். அவங்க என்ன செய்தாங்க, உடனே புறப்பட்டு பத்து பத்து பேர் அவங்க சேர்ந்து அவங்க புறப்பட்டு ட்ரெயினில் வராங்க. இப்போ அவங்க வர வரைக்கும் வைக்க முடியாது பிள்ளை பிள்ளை, ஏன்னா மூணு நாள் ஏற்கனவே தண்ணியில் இருந்துருச்சு குழந்தைங்க. உடனே மூணு பிள்ளை ரெண்டு பிள்ளைங்க நாங்கள் அடக்கம் பண்ணிவிட்டு அந்த நாளில், அதுக்கு பிறகு அவங்க வீட்டுக்கு வந்த பிறகு அங்கே பட்டான்கோட் ரயில்வே ஸ்டேஷனில் எங்களுடைய உறவினர்கள் வராங்கன்னு தமிழே அலோன்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி தேவசகன்றவுடைய உறவினர்கள் இந்த ஸ்டேஷனில் இறங்கணும்னு சொன்ன பிறகு அவங்கள இறங்கினாங்க. அவங்கள மிலிட்ரி வண்டியில் ஏற்றின்னு வந்து வீட்டாண்டை விடத்துக்கு முன்னாடியே எங்களுடைய மிலிட்ரிக்கு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க பிள்ளைங்க ஹாஸ்பிட்டலில் கிடையாது, ரெண்டு பிள்ளைங்களும் உங்கள் பேர பிள்ளைங்க செத்துட்டாங்க அப்படின்னு சொன்ன பிறகு ஏற்கனவே எங்கள் மாமியார் அந்த வண்டியிலேருந்து கீழே எகிரி விழுந்து கீழே விழுந்துட்டாங்க. அதை பார்த்தா மற்றவங்களாம் விழுந்து ஓன ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான ஆட, வேதனைக்கு மேலே வேதனை, என்ன சொல்கிறதுன்னு புரியல. ஒரு பக்கம் மிலிட்ரிக்காரங்க எங்களுக்கு ஆலோசனை சொல்ல வராங்க, ஒரு பக்கம் எங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சொன்னாங்க, ஆனால் அந்த நேரத்துக்கு எதுவுமே எடுப்படி ஆகலை. ஏன் காரணம் என்னென்னா, ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அவங்கள உருவாக்கி அவங்கள நல்ல சனத்தில் கொண்டு வந்து வரணும்னு நினச்சிக்கும் போது ரெண்டு பிள்ளைங்களும் ஒரே டைமில் மறிக்கும் போது அது எந்த தாயாலும் தாங்க முடியாது, எந்த தகப்பனாலும் தாங்க முடியாது, எந்த தாத்தா பாட்டியாலும் தாங்க முடியாது, எந்த ஒரு குடும்பத்தோட சகோதரோடு நினச்சா கூட எங்கள் வீட்டில் இதுமாரி ஏன் நடந்ததுன்ட்டு அது எந்த எதையும் அதுக்கு எது அதுக்கு நிகராக எதையும் நம்ம செய்ய முடியாது, கொடுக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு பெரிய வேதனையில் மாட்டிக்கணும். பாருங்கள், நாங்கள் எடுத்த முயற்சி, ஒரு அசாதாரண ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு இந்த மிலிட்ரியில் வந்து அந்த மிலிட்ரியில் எப்படியாவது பிள்ளைகளை காப்பாற்றணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், நாட்டுக்காக நம்ம உதவி செய்தது போல் பிள்ளைகளை நல்லா ஒரு முயற்சி நல்லா கொண்டு வரணும்னு நாங்கள் போட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு, நாங்கள் எடுத்த தீர்மானங்கள் தவிடுபடி ஆயிடுச்சு, நாங்கள் என்ன நினச்சோமோ எல்லாமே போயிடுச்சு. நாங்கள் இன்னிப்போ என்ன செய்வதுன்னு புரிய முடியாமல், புரிந்து கொள்ளக்கூடிய எந்த தகுதி இல்லாமல், எங்களுக்கு எத்தனை பேர் ஆலோசனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஏன்னா துக்கம் எங்கள் இருதயத்தை உடைச்சிருச்சு, என்னுடைய மனைவியுடைய இருதயம் உடஞ்சி போயிடுச்சு. அவங்க 66 இருந்தாங்க. அவங்க அழுது அழுது அழுது அழுது அதுக்கு பிறகு 29 வந்துட்டாங்க. அதாவது என்னுடைய மகளுடைய வெயிட்டு என்னுடைய மனைவிக்கு வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா தினமும் சாப்பிடல. காரணம் என்ன, இந்த துக்கம்
அவன் இருதயத்தை பிளந்துக்கினே இருந்தது. துயரம், கண்ணீர், வேதனை, பசி, அதை தீர்க்க முடியல. இந்த மாதிரி ஒரு காரியம் உங்கள் யாவருக்கும் நடைபெறக்கூடாது. உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும், நீங்கள் உங்கள் குடும்பம் சமாதானமாக இருக்கணும். பிள்ளைக்காகத்தான் வேலை போகணும், வேலைக்கு போகணும். இப்போ வேலை இருந்து பிள்ளை இல்லை, எப்படி இருக்கு யோசித்து பாருங்கள். அதே பிறகு இந்த உலகத்தில் உண்மையாக கடவுள் யார்? நான் சிஎஸ்ஐயில் ஒரு பெயர்கிறிஸ்தவனாக இருந்தேன். பைபிளை அந்த அளவுக்கு வாசிக்க தெரியாது, ஜபம் பண்ண தெரியாது. அது சிஎஸ்ஐயுடைய சர்ச்சுடைய ப்ராப்ளம் இல்லை, அது என்னுடைய பர்சனல் ப்ராப்ளம். அங்கே நான் போனதுனால அல்ல, நான் வந்து சரியாக அவங்க சொன்னதுபடி நடக்கலை, பைபிள் வாசிக்கலை, ஜெபிக்கலை, துதிக்கலை, நேரம் கொடுக்கலை. அப்போ என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி காரியம் வந்த பிறகு இப்போ தான் கேட்குறேன். ரெண்டு பிள்ளைகள் இழந்து மனைவி மென்டலாகி ஒரு பைத்தியக்காரி ஆகி, கடவுள் யார்? உண்மையான கடவுள் யார்? ஏன்னா மிலிட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா எம் மதம் சம்மதம்னு சொல்லுவாங்க. எம் மதம் சம்மதம், எல்லா கடவுளும் ஒரு கடவுள் தான், எல்லாம் ஒரே மாதிரி தான் கடவுள் அப்படின்னு சொன்ன பிறகு எங்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்களாக இருந்தது. ஆனால் எனக்கு ஏன் உண்மையான கடவுளை ஏன் நான் கேட்டேன்னா, என்ன எங்கள் பிள்ளைங்க மறிக்கும் போது அங்கே அநேக பிள்ளைகள் இருந்தாங்க, அநேக தாய் தகவனுடைய பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு யாருமே வந்து எதுவுமே நடக்கலை. ஆனால் அவங்களுக்கு அஞ்சு பிள்ளை இருந்தது, நாலு பிள்ளை இருந்த வீட்டில் பிள்ளைங்களாம் இருந்தாங்க. அங்கே அந்த பிள்ளைங்களும் தப்பிக்கப்பட்டது. அப்போ நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன துரோகம் செய்தேன், நான் யாருக்கு என்ன கஷ்டத்தை கொடுத்தேன், எனக்கே அந்த இது வந்தது. அப்போ கடவுள் யார்? என் கடவுள் கடவுள் வந்து என் பிள்ளைங்களை காப்பாற்றலை. இப்படிலாம் என் எண்ணத்தில் வந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. அதை நான் யாருக்கும் சொல்லலை. ஆனால் என் மனசில் வந்து கடவுள் இருக்கிறாரா இல்லையா, ஏன் என் பிள்ளைங்க இந்த மாதிரி ஆச்சு, என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு, புரியுங்களா? இப்படிலாம் ஒரு நிலைமை. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, இன்னொரு குழந்தை நீ தத்து எடுத்துக்கலாம். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, பாருங்க உங்கள் மனைவி ஃபேமிலி பிளானிங் பண்ணியிருந்தா கூட வேறு கல்யாணம் பண்ணி கூட குழந்தை போய்ட்டு எடுத்துக்கலாம். அப்படிலாம் சொல்ல நிறைய பேர் வந்து ஒவ்வொரு விதத்தில் ஒரு ஆலோசனை கிடைக்கிது. இப்படி கடவுளுடைய ஆலோசனை இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஆலோசனை கிடைக்கல, புரியுங்க. எனக்குள்ள கடவுள் யார் அதை பார்க்கணும். அது உண்மையான கடவுள் யார்? அவர் இயேசாக இருக்கலாம், இந்து கடவுளாக இருக்கலாம், முஸ்லீம் கடவுளாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்து புத்த மதத்தில் இருக்கலாம், இல்லை அது குருத்வாரது கடவுளாக இருக்கலாம், எந்த கடவுளாவது அது உண்மையான கடவுள்னா நான் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு ஒரு எனக்கு எண்ணம் வந்ததுனால மூணு நாள் ஆகி நாங்கள் சென்னைக்கு வரணும்னு என்னுடைய மனைவியுடைய அழுகையும் அந்த சத்தமும் அவங்களுடைய பலவீனத்தையும் மிலிட்ரிகாரெலாம் பார்த்து கொஞ்ச நாளையும் போய் ஊரில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சென்னைக்கு அனுப்பினாங்க. அவங்க சரீரத்தில் இருக்கிற பலவினை பார்த்துட்டு இனிமேல் இந்த இடத்துல இருந்தால் இவங்க அழுதுனே செத்து போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவங்க அழுது அழுது இப்போ 29க்கெல்லாம் வந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நாள் இவங்க செத்துருவாங்க. ஏன்னா சாப்பிடமுட்டாங்க, ரத்தனம் சுண்டுது. அதனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை உங்கள் மனைவி வீட்டுக்குன்னு கொஞ்ச நாள் ஊருக்கு போயிடுங்க அப்படின்ட்டாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், உடனே நான் என் மனைவி வீட்டுக்குன்னு நாங்கள் என்ன பண்ணோம், அரக்கோணத்துக்கு வந்து மிலிட்ரி அதாவது மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கிண்டியில். அந்த கிண்டியில் மிலிட்ரி ஹாஸ்பிட்டலில் எங்கள் மனைவி 3 மாதம் அவங்களை சேர்த்து வச்சோம். 3 மாதம் அவங்க இருக்கும் போது மிலிட்ரி ஆஃபீஸர் சொன்னார், உங்கள் மனைவி நிலைமை பார்த்தா அவங்க செத்துற மாதிரி இருக்கிறாங்க, அதனால் நீங்கள் ஒரு கையெழுத்து போடுங்க, அப்போ தான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதுக்கு நடுவில் எனக்கு ஒரு கேள்வி என்னென்னா, உலகத்தை கடவுள் யார் அப்படின்னு கேட்கும் போது தான் ஒரு இரவு ஒரு சொப்பனத்தில், அந்த சொப்பனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆலயம் தென்படுகிறது, ஒரு ஆலயம். அந்த ஆலயம் போட்டப்பட்டு அந்த ஆலயம் வந்து அந்த ஆலயத்தில் யாருமே இல்லை, வெறுமையாக இருக்கிறது ஆலயம். ஆலயத்துக்கு வெளியே நான் உட்கார்ந்து கொண்டு அழுது கொண்டிருக்கிறேன் வாசற்படியில். என்னடா இது ஆலயத்தை பார்க்குறேன்னே ஒன்றும் புரியலையே. அந்த சொப்பனத்தில் நான் நினைக்கிறேன், அதை இந்த இடத்துல வந்து ஏன் அழுது நடக்கணும், ஓன் அழுது நிற்கிற மாசல்ல ஆலயத்தில் யாரும் இல்லை. அப்போது அந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு வழி இருக்குது, அந்த வழியில் ஜனங்க வந்துக்கணும் போயின்னு கொண்டு இருக்கிறாங்க. என்னுடைய இடது பக்கமாக நான் திரும்பி பார்த்தேன், பார்க்கும்போது ஜனங்க வந்து கொண்டிருக்கலாம். அதில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெண் வஸ்திர தரித்தவராய் அப்படியே அவர் நடந்து வரதை நான் கண்டேன். அப்படியே வெண் வஸ்திரத்தையோடு நடந்து வந்து
என் பின்னாடி நின்று நான் திரும்பி பார்த்தேன், எனக்கு பக்கம் தன்னுடைய கரத்தை காட்டி அப்படி அப்படியே மறைஞ்சிட்டார். எனக்கு என்ன கேள்வி, உலகத்தில் கடவுள் யாருன்னு கேட்டேன். இப்போ இயேசு என்ன பண்ணார், தன் ஆலயத்தை காட்டி ஆலயத்தில் வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், அவர் எனக்கு பின்னாடி நின்று தன் கரத்தை காட்டி மறைஞ்சார். அப்போ எனக்கு ஒரு உயிர் வந்துச்சு. இயேசுவை பார்த்த பிறகு உண்மையான கடவுள் இயேசு ஒருவர் தான். அந்த நாட்கள்லேருந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு மன மகிழ்ச்சி வந்துச்சு, ஒரு சந்தோஷம் வந்துச்சு. இயேசுவை பார்த்த பிறகு என்னுடைய துக்கம் அப்படியே மறைஞ்சிச்சு. எனக்கு அந்த துக்கமே அதுக்கு பிறகு தெரியல, ரெண்டு பிள்ளைகள் இழந்தது மாதிரியே தெரியல. ஏன்னா இயேசு எனக்கு தரிசனம் ஆனதுலேருந்து அதுக்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் வந்து கொண்டே இருந்தது. அப்போது என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கிறோம். அப்போ மனைவியே வந்து டாக்டர் கேட்குறாரு, உங்கள் மனைவி செத்துருவாங்க, ஆப்ரேஷன் பண்ணால் அவனுடைய சரீரத்தில் ரத்தமே இல்லை அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இயேசு உயிரோடு இருக்கிறாரு, நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், அவங்க சாக மாட்டாங்க, நானும் என் மனைவியும் ஆண்டவருக்காக சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும் அப்படின்னு தைரியமாக இந்த வார்த்தையை அந்த நேரத்தில் சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், உங்கள் கடவுள் உங்கள் மனைவியை காப்பாற்றிட்டோம், நாங்கள் செய்ய வேண்டிய ஆப்ரேஷன் நான் செய்கிறேன் சொல்லி ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த ஆப்ரேஷனை என் மனைவி தப்பித்து இயேசு கிறிஸ்து ஜீவனை கொடுத்து அவனை ஜீவனோடு வெளியே கொண்டு வந்தார். இப்போது என்னுடைய மனைவி வந்து 29 கிலோ இருந்த மனைவி அவங்க 66 கிலோவாக மாறினாங்க. நான் என் வேலையை இழந்து வந்தேன் ஒரே நாளில், அந்த வேலையை தேவன் மறுபடியும் அதே டிஃபென்ஸில் எனக்கு வேலையை கொடுத்தார். நான் இழந்த துக்கத்தை மறுபடியும் எனக்கு ஆண்டவர் சந்தோஷத்தை கொடுத்தார். மறுபடியும் என் மனைவிக்குள்ள அந்த சந்தோஷத்தை நான் பார்த்தேன். அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு ஊழியத்தை கொடுக்க முடியாத, நாங்கள் 2000 திருப்பத்தூரில் 3 உபவாசத்தில் போய் நாங்கள் சேர்ந்தோம். மே மாசத்தில் 17, 18, 19 அந்த 3 நாங்கள் போய் அந்த இடத்துல போகும்போது, அந்த 3 கூட்டத்தில் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற நேரத்தில் நாங்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே துதிக்கணும். அப்படி துதித்து கொண்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வல்லமை மேலே வந்து இறங்கி எனக்குள்ளேருந்து ஒரு கருப்பு உருவம் என்னை விட்டு வெளியே போகிறத நான் பார்த்தேன். அது பிறகு என் சரீரத்தில் இன்னும் லகுவாயிடுச்சு. அது பிறகு சனிக்கிழமை யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க போகிறேன்னு அவங்க ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்கள் பகுதியிலேருந்து நான் கையை தூக்கி நான் ஞானஸ்தானம் எடுத்துக்க போகிறேன் அப்படின்னேன். பெண்கள் பகுதி என் மனைவி அதே நேரத்தில் கையை தூக்கி அவங்களாம் ஞானஸ்தானம் எடுத்துக்க சொன்னாங்க. 2000 May 19ஆம் தேதி நாங்கள் கர்த்தருக்குள்ள ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டோம். நான் தேவனுடைய பிள்ளைகளாக கர்த்தங்களை மாற்றி விட்டார். இப்போ நான் கர்த்தருக்கு பிள்ளைகளாக மாறிட்டோம், குழந்தைகளாக மாறிட்டோம் ஆண்டவருக்கு. இப்போ ஆண்டவர் எங்களுக்கு இந்த உலகத்தில் உண்ணுவதுக்கு ஒரு வேலை தேடன்னு எங்கள் மனைவி சொன்னாங்க. நான் தான் நம்ம தான் ஊழியத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொன்னோம். எங்கள் மனைவி சொன்னாங்க, இல்லை நான் வேலைக்கு போகிறேன், நீங்கள் போய் ஊழியம் செய்யினாங்க. ஏன்னா நான் பிழைப்பதற்கு அதெல்லாம் வேணும். ஏன் அப்படின்னா உங்களுக்கு பயில் படிக்க தெரியாது, ஜோமான தெரியாது, இன்னும் நீங்கள் வந்து உங்களுக்கு ஆலயத்து குறித்து தெரியாது, எதுவுமே தெரியும், எப்படி நீ ஊழியம் செய்ய அப்படின்னு. அப்போ நான் மனைவிக்கு சொன்னாங்க, நீ நான் போகிற வேலைக்கு நான் சொல்லிட்டேன் உடனே நான் அந்த வேலைக்காக நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்படி தமிழ்நாட்டில் ஒண்டாய் கம்பெனி பார்த்து கேள்விப்பட்டிருக்கேன், சென்னையில் அந்த ஒண்டாய் கம்பெனியில் போய் எப்படியாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்தது. அப்போது ஒண்டாய் கம்பெனியில் போய் எங்கள் 2 செத்துட்டாங்க, அந்த லெட்டர் கொடுத்தாங்க மிலிட்டரியில், அந்த லெட்டர் எடுத்துமே ஒண்டாய் கம்பெனியில் கொடுத்து ஒரு வாட்ச்மேன் வேலைக்காக நாங்கள் பிரயாசப்பட்டோம். அந்த வாட்ச்மேன் வேலை அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களுக்கு டிரைவிங்கு தெரியணும், 2 ஸ்போக்கன் இங்கிலீஷ் தெரியணும், 3 டைப்பிங் தெரியணும் அப்படின்னு சொன்ன பிறகு, சார் எங்களுக்கு டிரைவிங்கு தெரியாது, ஸ்போக்கன் இங்கிலீஷும் தெரியாது, டைப்பிங்கு தெரியாது, எனக்கு ஒரு 3 டைம் கொடுங்க, நான் கற்றுன்னு வந்துடும் அப்படின்னு அவங்க டைம் கொடுத்தாங்க. நாங்கள் அரக்கோணத்தில் வந்து இந்த 3 காரியங்களுக்காக காலையில் 6 போய் டிரைவிங்காக 1 டிரைவிங் பண்ணுவோம், அது பிறகு டைப்பிங் 2 பண்ணுவோம், அப்புறம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் 2. இப்படி டெய்லி 3 செய்து கொண்டே வந்தோம். டிரைவிங்கும் கற்றுக்கணும், டைப்பிங்கும் கற்றுக்கணும், ஸ்போக்கன் இங்கிலீஷும் கற்றுக்கணும். இப்போ ஒண்டாய் கம்பெனியில் வந்து இந்த சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வேலை கிடைக்கிறதுக்கு இன்னும் சீனியார்ட்டியில் உங்கள் நம்பர் வரல, 2 ஆகுன்ட்டாங்க. உடனே நாங்கள் அப்படியே சுற்றி சுற்றி சென்னையில் போய் அங்கே எங்கெங்கே வேலை கிடைக்கும் கேட்டு, ஒரு ஆவடியில் வந்து இறங்கும் போது ஒரு பெட்டி கடையில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர் ஒன்று இருந்தது, அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு வேலை வாய்ப்புன்னு போட்டிருந்தாங்க, 1 அந்த 1 அது எனக்கு தான் கிடைக்கணும், அதை பேப்பரை வாங்கிக்கின்னு எனக்கு தான் ஆண்டர் கொடுப்பான், அதை வாங்கின பிறகு ஆண்டர் பேசுகிறாரு, உனக்கு தான் இந்த வேலை கிடைக்கும்பா, உனக்கு தான் கொடுப்பான் அப்படின்றாரு. செத்தாங்கன்னா அதை கொண்டு வந்து டைப் பண்ணி போட்டோம். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே 2000 June 6
ஆண்டவர் அந்த வேலையை எனக்கே கொடுத்தார். இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து வேலைக்கு சேர்ந்துட்டோம். இப்போது எங்களுக்கு வந்து நாங்கள் அரக்கோணம் சில்வர்பேட்டில் கிராமத்தில் தான் இன்னும் இருக்கிறோம், மிலிட்டரியிலேருந்து வந்ததுனால. பாருங்க, வேலை வந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி கிடச்சிது. அதே வருஷத்தில் ஆண்டவர் எங்களுக்கு டிஃபென்ஸில் அதே குவார்ட்டர்ஸ் கொடுத்தாங்க, மிலிட்ரி குவார்ட்டர்ஸ். அந்த வருஷத்தில் நாங்கள் மிலிட்ரி கோர்ஸ் வாங்கிட்டோம். அது பிறகு மிலிட்ரி கோர்ஸ் நாங்கள் இங்கே வந்துட்டோம். வந்துட்ட பிறகு எந்த சர்ச்சுக்கு போகணும்னு கேட்கும்போது ஆவடி ஏசிஎஸ் சபைக்கு போகணும் ஆண்டவர் எங்களுக்கு உணர்த்தினார். அது பிறகு நாங்கள் ஆவடி ஏசிஎஸ் சபைக்கு போயிட்டோம். அப்படியே நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போயின்னு வந்துருக்கும் போது பெங்களூரில் பிடிஹெச் கிளாஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு எங்களுடைய ஜபக்குழுவில் ஒரு மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம். டெய்லி ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண ஜெபம் பண்ண எங்கள் கூட இருக்கலாம் பிடிஹெச் படிக்க ஆரம்பித்தாங்க. நாங்களும் போய் அதில் சேர்ந்துட்டோம். 2001லேருந்து 2003 வரைக்கும் பிடிஹெச் கோர்ஸ் முடித்தோம். 2003லேருந்து 2005 வரைக்கும் எம்டிஹெச் கோர்ஸ் முடித்தோம். 2005லேருந்து 2008 வரைக்கும் நாங்கள் பிஹெச்டி முடித்தோம். அது பிறகு கிளாஸ் எடுக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை கொடுத்தார். அது பிறகு எங்களுடைய ஊழியங்கள், அப்போ தான் நாங்கள் எனக்கு ஆண்டவர் வந்து ஏன் ஆலயத்தை காட்டினார், ஏன் ஆலயத்து வாசலில் நான் அழுது கொண்டிருக்கிறேன், புரியுங்களா? அப்போ தான் ஆண்டவர் எனக்கு வந்து உணர்த்தது என்னென்னா, ஆலயம் என்பது இருதயத்தை குறிக்கிறது. அந்த இருதயத்துக்குள்ளே என் வார்த்தை இல்லை, அந்த வார்த்தையை உபதேசிப்பதற்கும் போதிப்பதற்கும் நான் உன்னை தெரிந்து கொண்ட மகனேன்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு அந்த அபிஷேகத்தை கொடுத்து இன்றைக்கி 7000 பிள்ளைகளை உருவாக்க ஆண்டவர் கிருபை பாராட்டியிருக்கிறார். 2 பிள்ளையை இழந்தோம், இன்றைக்கி 7000 பிள்ளைகள் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் அங்கே நிறைவேறி கொடுத்தது. நாங்கள் ஒன்று நினைச்சோம், ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த தரிசனத்தில் காட்டின காரணம் என்னன்னா, இன்றைக்கி 7000 பிள்ளை உருவாக்குவதற்கு இதற்காக கடினமான உழைப்பு. அது பிறகு ஆண்டவர் எங்களுக்கு திட்டங்களை கொடுத்தார். 300 சபைகளை வடமானதை ஸ்தாபிக்கணும்னு, தமிழ்நாட்டில் 40 பகல் 40 இரவு ஜபத்தை போடும் மகனே, அப்போ நீ போட்டால் தான் இந்த ஊழியெல்லாம் நிறைவேறினார். ஜபத்துக்கு முதல் இடத்த கொடுக்க ஆரம்பித்தோம். ஃபஸ்ட்டு எஸ்தர ஜபம் போட்டோம் 2011. 2012 6 இரவு 6 பகல் யோபு ஜபத்தை போட்டோம். அதுக்கு பிறகு 10 பகல் 10 இரவு அப்போஸ்தலர் ஜபத்தை போட சொன்னார் ஆண்டவர். நீ பெரிய காரியத்தை செய்யணும்னா உன்னை ஜபத்தினுடைய காரியம் நேரம் பெருசாக இருக்கணும். சின்ன காரியத்துக்கு நாம் சின்ன ஜபங்களை பண்ணிட்டு போயிடுவோம், ஆனால் பெரிய காரியத்துக்காக. அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னார் 21 நாள் ஜபம் தானியல் ஜபம் போட சொன்னார். 21 இரவு 21 பகல் போட்டோம். அதுக்கு பிறகு மோசே எலியா இயேசு கிறிஸ்து 40 பகல் 40 இரவு ஜபித்தார், அந்த ஜபத்தை போட சொன்னார். இப்படி தமிழ்நாட்டில் அந்த 40 பகல் 40 இரவு எல்லா மாவட்டத்தில் போய் 24 மணி ஜெபிக்க ஆண்டவர் கிருபை பாராட்டினார். அந்த அபிஷேகத்தை ஆண்டு நிரப்பினார். இன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7000 பேர் பட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டு கொடுத்த திட்டம் என்னென்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கணும், 1 கோடி ஜாமக்காரர்களை உருவாக்கணும், 1 கோடி யுத்த வீரர்களை உருவாக்கணும், 1 கோடி ஊழியர்களை உருவாக்கணும். எப்படி உருவாக்க முடியும்? இதுக்கு ஜெபம் பண்ணினார் ஆண்டவர். போவோம், எல்லா மாநிலங்களும் ஜெபம் பண்ணினார். சிக்கிமும் மிசோரமும் தவிர மீது எல்லா ஸ்டேட்டிலும் போயிட்டு 12 மணி நேரம் ஜபத்தை செய்துட்டு வந்திருக்கிறோம். ஆண்டவர் என்னென்ன சொன்னாரோ அதுக்கெல்லாம் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு ஜபம் அறைய கொடுத்தார் ஆண்டவர். அதில் தமிழ்நாடு மேப்பை போட்டு அதுக்காக ஜெபம் பண்ணினார். இந்தியா மேப் போட்டு இந்தியாவுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். வேர்ல்டு மேப் போட்டு வேர்ல்டுக்காக ஜெபம் பண்ண சொன்னார். இந்த 3 மேப்பை போட்டு கை வச்சு இரவு நேரத்தில் நைட்டு 2ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் அதாவது 9 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் நாங்கள் என்ன செய்வேன்னா, 2ஆம் ஜாமத்தில் 3ஆம் ஜாமத்தில் 2 மணி நேரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். அப்போது தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு மாவட்டத்து மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுவோம். இந்தியா ஒவ்வொரு ஸ்டேட்டில் நாங்கள் கை வைத்து ஜெபித்தோம். ஒவ்வொரு கண்ட்ரிக்காக ஜெபம் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, 1 கோடி சீசர்களை உருவாக்கணும். அப்போ நீ எந்தெந்த இடத்துல நீ ஜெபம் பண்ணுறியோ அந்தந்த இடத்துலேருந்து உனக்கு ஆத்மா நான் கொடுப்பேன்னு சொன்னார் ஆண்டவர். இன்றைக்கி ஆண்டோடைய கிருபினாலே சாதாரணமாக இருந்த மனுஷனே அசாதமாக தேவன் மாற்றிருக்கிறதுக்கு காரணம் என்ன? 2 பிள்ளைகளை இழந்து சாத்தான் நினச்சா முழு குடும்பத்தை அழிச்சிடலான்னு சாத்தான் போட்ட திட்டங்கள் தவிடுபடி ஆகி ஆண்டவர் எங்கள் மேலே வைத்தது திட்டம் ஒளியான சேற்றிருந்து கத்தர் எங்களை தூக்கினார். புரியுங்களா? ஒரு வேளை நாங்கள் மிலிட்டரியிலிருந்து 2 பிள்ளைகளை வளர்த்து அவங்கள ஆளாக்கி மிலிட்டரியே நாங்கள் இருந்திருந்தால் நாங்கள் நரகத்தை தான் போயிருப்போம். காரணம் என்னென்னா, நான் மிலிட்ரியில் இருக்கும்போது நிறைய குடிப்பேன், தம்பாக்கு போடுவேன், சிகரெட் பிடிப்போம், அப்புறம் தேவையில்லாத பழக்கம்லாம் அங்கே இருக்கும். அப்படியே நான் இருந்து நான் என்ன தான் இருந்திருந்தாலும் நான் முடிவில் பார்த்தீங்கன்னா நரகம் தான் போய் சேர்ந்துருக்கணும். இன்றைக்கி 2 பிள்ளைங்களை மறித்ததுக்கு நோக்கம் என்னென்னா, 1, நாங்கள் மனம் திரும்பணும்,
பிள்ளைகள் பரலோகத்துக்கு போயிட்டாங்கன்னு ஆண்டவர் எனக்கு தரிசனத்தில் வெளிப்படுத்தினார். ரெண்டு பிள்ளைகளும் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நாங்கள் பிள்ளை இல்லாத இருக்கிறோமே, என் பிள்ளைங்க எங்கே இருக்குதுன்னு நான் கேட்கும் போது அழுது ஆண்டவர் இந்த ஒரு தரிசனத்தில் பரலோகத்தில் அதே ட்ரெஸ்ஸில் நாங்கள் பார்த்தோம், கத்தர் காட்டினார். புரியுங்களா? அது புரியுங்க, எங்கள் நாங்கள் ஆண்டவர் பிள்ளையை கேட்கவில்லை. ஆரம்ப தகுதியில் எப்படியாவது நாங்கள் பிள்ளைகளை எடுத்து வளர்க்கணும்னு நினச்சோம். அப்புறம் ஆண்டவர் சொன்னேன், இல்லை நீ ஒரு குழந்தையத்தை நீ வளர்க்கக்கூடாது, நான் உனக்கு குழந்தைகள் எல்லாமே தருவேன், முதியோர் எல்லாம் தருவேன், சமூக நல பணியை தருவேன், இதெல்லாம் நீ செய்ய போகிற, நீ டிவி ஊழியம் செய்வ, உனக்கு நான் என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் நான் செய்வேன், நீ என் கரத்தில் மட்டும் இரு, என் கரத்தில் நீ இருந்தால் நான் உன்னை இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன் என்று நான் நிரூபித்து காட்டுன ஆண்டவர் என்னோட தினந்தோறும் பேசினார். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து இந்த நாள் வரைக்கும் இந்த சாட்சி கொடுக்குற நாட்கள் வரைக்கும் அவருக்காக ஓடுவது, உழைப்பது, அவருக்காக சமூகத்தில் காத்திருப்பது, அவருடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக ரெண்டு பிள்ளையை அவன் எடுத்தான். இன்றைக்கி அவனுடைய பிள்ளைகளை எப்படியாவது ஜபத்தினால் இழுக்கணும், சத்தியத்தினால் இழுக்கணும். ஜபதான் பெரிய ஆயுதம். ஜபம் என்பது ஒரு பெரிய ஆன்டி வைரஸ். ஜபம் என்பது சாத்தானுக்கு உண்டாகிற கோமா ஸ்டேஜ். ஜபிக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்க, பாவம் செய்கிற ஜெபிக்க மாட்டாங்க. நாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும்னா ஜெபத்தினால் ஆண்டவர் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க முடியும் என்று ஆண்டவர் தெளிவுபடுத்தினார். அந்த ஜபாவை அளவில்லாமல் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி அநேக சபைகளிலையும் அநேக இடங்களுக்கும் 7000 பேர் உருவாக்குவதற்கு ஆண்டவர் வழிகாட்டியிருக்கிறார். இன்னும் எனக்கு 2 வருஷம் இருக்கிறது வேலை செய்து. ரிட்டைர்மெண்ட் ஆன பிறகு ஃபுல் டைம் ஊழியமாக ஆண்டவருக்காக ஓட வேண்டியது. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டேன், ஆண்டவர் எனக்கு இப்போது 58 வயசாகுது, எனக்கு இன்னும் ஒரு 22 வருஷம் என்னை கூட்டித்தாங்கப்பா, 80 வருஷத்துக்குள்ளேயோ எல்லாம் செய்து முடிக்கணும் ஆண்டவரே, உங்களுடைய வருகை தாமதித்தால் எனக்கு ஜீவனையும் கொடுத்த எங்களுக்கு நாங்கள் உங்களுடைய ஊழியத்தை செய்து முடிப்போம் ஆண்டவர்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், விசுவாசத்தோடு கேட்குறோம். ஏதோ கேட்டுட்டு படுத்து தூங்குறதில்ல, ஏதோ நம்ம வந்து ஆண்டவர் என் ஆசிரியன்னு சொல்லிட்டு இல்லை. ரெண்டு பிள்ளைகளை எடுத்த சாத்தானுக்கு சவுக்கடி கொடுக்கணும்னா நம்ம முழங்கால் போட்டு ஆகணும், நம்ம ஜெபித்தாகணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த சாட்சி நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற யாவருக்கு நான் சொல்வது என்னன்னா, நீங்கள் உங்களை குறித்து கவலைப்படாதீங்க, உங்களை குறித்து பாரப்படாதீங்க. ஆண்டவருடைய ஆத்மாவுக்காக நீங்கள் ஆண்டவர் நமக்காக ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டிருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவி இருக்கிறார், நம்மளை சுத்திகரித்து இருக்கிறார். அவருக்காக நீ ஏதாவது ஒரு பணிவிடை செய்யணும், அவருக்காக நீங்கள் ஓடணும், ஏதாவது ஒன்றை நீ செய்தால் தான் ஆண்டவர் சந்தோஷப்படுவார், ஆண்டவர் மனமகிழ்ச்சியாக இருப்பார். ஏன்னா எல்லா பிள்ளைகளை பெற்று எடுப்பாங்க, ஆனால் பிள்ளைங்க சோம்பேறி வீட்டில் உட்காந்துருந்தால் அப்பா அம்மா சொல்லுவாங்க, நீ சோம்பேறிடான்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், நம்ம ஆண்டுக்கு எதுவும் செய்யலாம், ஆண்டவர் பார்வையில் நம்ம சோம்பேறி தான். நம்ம ஆண்டவருக்காக நீ இறங்கி செய்யணும்னா ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் என்னை ஏன் ரட்சித்தேன், என்னை ரட்சித்தனால நான் உங்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்டு பாருங்கள். அப்போ உனக்கு ஆண்டவர் தாளந்து கொடுப்பார், வரங்களை கொடுப்பார். புரியுங்களா? ஒரு வாரம் நீ பெற்றுக்கொண்டால் போதும், ஒரு அற்புதம் பெற வரந்தால் நீ எல்லாம் ஹாஸ்பிட்டல் போய் ஊழியம் செய்யலாம், ஜெயிலில் போய் ஊழியம் செய்யலாம், தேகமாக ஊழியம் செய்யலாம், கர்த்தருடைய வரத்தை பெற்று நீ ஊழியம் செய்யலாம். அது மட்டுமல்ல, பரலோகத்தில் உனக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, ஜீவக்கிரீடம் வைக்கப்பட்டிருக்குது, மகிமின் கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளனா ஆண்டவருக்காக நீ ஓடி ஆகணும், ஆண்டவருக்காக நீ ஓடி உழைக்கணும். எத்தனை குடும்பங்கள் என்று ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது. நம்முடைய இந்திய தேசத்தில் பாருங்கள், தமிழ்நாட்டில் பாருங்கள், 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, எவ்வளோ பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்தியாவில் 140 கோடி மக்கள் மேலே இருக்கிறாங்க, எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும் என்று 2 பேதுரு 3:9 சொல்கிறது, ஒருவனும் கெட்டுபோ தேவ சித்தமல்லன்னு சொல்லியிருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதனால் நான் தாமதமாக இருக்குன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறேன், நான் நீடிய பொறுமையோடு இருக்கிறேன். அப்போ நம்முடைய வேலை என்ன? ரெண்டு பிள்ளைகளை இழந்துட்டோம், நாங்கள் விழுந்து போல, ஆண்டவர்கிட்ட விலகலை, குழந்தை மறைச்ச பிறகு தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். எத்தனை பேர் தலைவனியானால் ஆண்டவர் விட்டுறாங்க, சின்ன வயிற்று வழியானால் ஆண்டவர் மறுதளிக்கிறாங்க, சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னா ஆண்டவர் மறுதளிக்கிறீங்க. இன்றைக்கி ரெண்டு பிள்ளைகளை இழந்துட்டு ஏன் பேசுகிறேன்னா, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், இயேசு இன்றும் உயிரோடு இருக்கிறார், அவர் ஜீவிக்கிறார், அவர் என்றும் மாறாதவர். நம்முடைய இயேசு யார் தெரியுங்களா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா தெய்வத்துக்காட்டிலும் பெரிய தெய்வம் அவர். பாவங்களை அழிக்கிற தேவன், உன் தேவைகளை முழுமையாக சந்தித்த தேவன், உனக்காக சிலுவையில் முடிந்தது சொன்ன வார்த்தையும் சொன்னவர் தான் அவர், தான் இயேசு கிறிஸ்து. அவருக்காக நாம் ஏதாவது ஒரு தொண்டு செய்து நம் மரணம் மறிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவருக்கு ஆத்மா ஆதாயம் பண்ணுவதற்கு நம்மளால் முடிஞ்சவருக்கு இயேசு நல்லவர் என்று நீங்கள் மற்றவங்க போய் சொன்னாவே அவங்க மனம் திரும்புவாங்க. ஏனென்றால் அவருக்காக ஏதாவது ஒன்று செய்யணும்.
நாங்கள் வேதத்தை வாசிக்க தெரியாது, பைபிள் வாசிக்க தெரியாது, ஜெபம் பண்ண தெரியாது. இன்று ஆண்டவர் போய் அநேகர்களுக்கு உபயோகப்படுத்தும்படியாக உபதேசம் பண்ணுறோம், டீச்சிங் கற்றுக் கொடுக்குறோம், ஜெபிக்க வைத்திருக்கிறோம், நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். காரணம் என்ன? மண்ணான சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினது. இந்த சரீரத்தில் அவருடைய வல்லமை இறங்கினதுனால தான் இன்னைக்கு ஆண்டவருக்கு நிற்கிறோம். அவருடைய அபிஷேகம் மேலே இருக்கிறது. அவருக்காக செய்ய வேண்டிய வேலையை நாம் கரெக்டாக செய்ய முடியும். இந்த கேட்டுக்கொண்டு யாவரும் இருந்தாலும் மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நீங்கள் நில்லுங்க. மனுஷனுக்காக நிற்காதீங்க. ஆண்டவருக்காக நின்று ஏதாவது ஒரு தொண்டு செய்து பாருங்கள். நீ சின்ன ஜபம் பண்ணுற அந்த ஆளந்தால் கூட கத்துற உடனே உன் ஜபத்தை கேட்டு நான் அந்த பட்டணத்துக்கு ஒரு விடுதலை, நீ இருக்கிற கிராமத்துக்கு ஒரு விடுதலை, உன் ஜபத்தினால் அந்த ஊருக்கு ஒரு விடுதலை, அந்த தெருவுக்கு ஒரு விடுதலை. ஏனென்றால் ஆண்டவர் நீங்கள் ஜெபிப்பதற்காக ஆண்டவர் மக்களை தேடுகிறார். அவருடைய வேலை செய்வதற்காக மக்களை தேடுகிறார். அதில் திறப்பின் வாசல் நிற்பதற்கு ஒரு மனுஷனை தேடுகிறார். அது நீயா நானா என்று நம் சொல்லின் காலத்தை ஓட்டக்கூடாது. நான் தான் ஆண்டவரே, நான் ஜெபிக்கிற ஆண்டவரே, நான் வரேன் உன் பகுதியில். இந்த சாட்சி கேட்ட உங்கள் குடும்பத்துக்கு இதுமாதிரி நிறைவேறக்கூடாது, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எந்த குடும்பத்துலேயும் இந்த மாதிரி ஒரு சமம் வரக்கூடாது, நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் எத்தனையோ பேர்கள் வந்து ஒரு குடும்பத்தில் இப்படிப்பட்ட சமம் நடந்தாவே அந்த குடும்பம் முழுமையாக வாசாட்டாகிடுது. ஏனென்றால் இனிமேல் வாழ்வதை சாவதென்று போயிடுறாங்க. அப்படி இல்லை, நம் கர்த்தருக்காக நிற்கிறேன்னா, ஆண்டு உயிரோடு இருக்கிறாருன்னா, நான் கேட்ட ஒரே கேள்வினா, உலகத்தில் கடவுள் யாருன்னு. இயேசு கிறிஸ்து முழுமையாக தரிசனமானதுனால தான் இன்னைக்கு நான் நிற்கிறேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் இயேசு தான் கொடுத்தாரு. நான் அதே கேள்வியை வந்து மக்களிடத்தில் கேட்டு கடவுள் இருக்கிறா இல்லைன்னா இடகுடமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இயேசு உயிரோடு பார்க்கணும், அவரை தரிசிக்கணும் என்று ஒரு பாரம் வந்ததுனால அவரை பார்த்தேன். இன்றைக்கி அவருக்காக நிற்கிறேன். உங்களோட ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கணும். கர்த்தர் தாமே தேவிகளை ஆசீர்வதித்து வாழ்ந்துவராக. ஆமீன்.

ஒரு ஊர்ல ரெண்டு சகோதரர்கள் இருந்தாங்க. ஒருத்தன் போதை பழக்கமுடையவன், எப்பவும் குடும்பத்தில் உள்ளவங்களை பாடுபடுத்தி திட்டி பணம் வாங்கி குடிச்சுக்கிட்டே இருப்பான். மத்தவங்களுக்கு தொல்லை கொடுத்து அதுல இன்பம் பெறும் ஒரு மோசமான மனுஷன் அவன். அவனுடைய சகோதரன் நல்லவனா, ஒழுக்கமுடையவனா, சமூகத்துல மதிக்கப்படுறவனா, நல்ல குடும்பத் தலைவனா இருந்தான். அருமையா தன்னுடைய குடும்பத்தை பராமரித்து வந்தான். ஊர் மக்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஒரே தகப்பனுக்கு பிறந்த, ஒரே சூழ்நிலையில வளர்ந்த ரெண்டு சகோதரர்கள்ல ஒருத்தன் ஊர் தூற்றும் கெட்டவனாகவும் இன்னொருத்தன் ஊர் போற்றும் நல்லவனாகவும் இருக்க காரணம் என்ன? அவங்களுக்கு புரியல. ஒரு பெரியவர் குடிகாரனை பார்த்து கேட்டாரு, உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம்? அதுக்கு அவன், என்னுடைய நடத்தைக்கு காரணம் என் அப்பாதான். அவர் எனக்கு விபரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பகல்லையும் இரவுலையும் குடிச்சுக்கிட்டேதான் இருப்பாரு. குடும்பத்துல உள்ளவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடிகளுக்கு பஞ்சம் இல்ல. அவருடைய மகனாகிய நான் வேற எப்படி இருப்பேன்? குடிகாரன் மகனாகிய நானும் குடிகாரனாகி விட்டேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம்னு சொன்னான். அதே பெரியவர் அவனுடைய சகோதரன் கிட்ட போய் அவன்கிட்டையும் இதே கேள்விய கேட்டாரு, உன் நடத்தைக்கு யாரப்பா காரணம்? அந்த நல்லவன் பதில் சொன்னான், என்னுடைய நடத்தைக்கு காரணம் என் அப்பாதான். அவர் எனக்கு விபரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து பகல்லையும் இரவுலையும் குடிச்சுக்கிட்டேதான் இருப்பாரு. குடும்பத்துல உள்ளவங்களை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அடிகளுக்கு பஞ்சம் இல்ல. அதனால நான் குடிக்க கூடாது. குடிகாரனின் மகன் குடிகாரனாகி விடக்கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருந்தேன். என்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனா, என் பிள்ளைங்களுக்கு நல்ல தகப்பனா இருக்கணும்னு முடிவு செஞ்சேன். என் நடத்தைக்கு என் தந்தையே முழு காரணம்னு சொன்னான். அவங்க அப்பாவுடைய நடத்தையில நேர்மறை பலனும் இருந்துச்சு, எதிர்மறை பலனும் இருந்துச்சு. எல்லாமே நாம எடுக்கிறதுல தாங்க இருக்குது. எந்த விஷயத்திலையும் தீமையை விட்டுட்டு நன்மையை எடுக்க நாம பழகிக்கிடணும். தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள். சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள். கனம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அப்படின்னு வேதாகமமும் நமக்கு அறிவுரை கொடுக்குது.